0: வந்தே மாதரம்.
1: வந்தே மாதரம் சுஜலாம் சுபலாம்.

இனிமையான காலை வணக்கம் அன்பணியர்களே. பூக்கள் சிரிக்கும் காலை இது, புதிய கனவுகள் பளிக்கும் நேரம் இது. உள்ளத்தில் உறுதி கொண்டு எழுவோம், உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நடப்போம். புலரும் இக்காலை பொழுது ஒரு புதிய விடியலை தந்து புதிய உற்சாகத்தை தரும் நாளாக அமையட்டும். இது ஆகாஷவாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 மெகா ஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 8 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 13 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 30 தேதி புதன்கிழமை. நிலையத்தில் நேரம் காலை 5:56.

0: எட்டுத்துக்கும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் காலை 6 மணி பண்பலையில் முதல் நிகழ்ச்சியாக
1: குரலோசை குற்றங்கடிதல் 44 அதிகாரம் 9வது குறட்பா.

எப்போதும் தன்னையே வியந்து பேசுதல் கூடாது. நன்மை பயவாத செயல்களையும் ஒருபோதும் செய்ய விரும்புதலும் செய்தலும் கூடாது.

0: இசை கேட்டீர்கள்.
1: இனி கேட்கலாம் நம் தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலியில் இன்று வளமர காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல். ஆராய்ந்திருக்காங்களில் செய்திகள் ஆர்வத்திற்கு இணைத்தானும் நல்லவை கேட்க ஆறு பதினைந்திற்கு பக்தி மாலை, 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உள்ளவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு எஸ் நிகழ்யா. 7:00 காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் ஆளுநர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்தி அறிக்கை, 7:25

0: உபரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS தொழில் வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேர்கள் பங்கிற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ. 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சீல்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். 8:45 சைவாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கென்ஸின் இனிய சொல் அமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார். 9:05 வானலையில் வசந்தம் இன்று முதுமை ஒரு சுமையல்ல சர்வதேச முதியோர் தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. நேரலையில் பங்கேற்கிறார் தமிழ் மகன் பா இளங்கோ அவர்கள். 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜெனரி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை இடம்பெறும். 10:45 சர்வதேச மொழிபெயர்ப்பு தின சிறப்புரை வழங்குகிறார் சம்பூர்ணம் நரேஷ் அவர்கள். 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 உங்கள் களம் களத்தில் சந்திப்போமாக. 12:40 தமிழில் செய்தி அறிக்கை. 12:50 அறிவிப்புகள் இடம்பெறுகிறார். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 12:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களின் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து திரூர் வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ அகிலா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. 3:00 கட்சியில் கலக்கல் பாடல்கள். 4:00 வழித்திருப்பு நாக்கள். 5:00 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். 6:15 ஆரணி CMR ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சியில் திருக்கண்ணமங்கை பக்தவாச்சல பெருமாள் திருக்கோயில் இன்றைய திருக்கோயில் நிகழ்ச்சியில் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கும். இவையாவும் தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை இன்று வளமர காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல். இன்னும் சில நாடுகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து இணைத்தாளும் நிலவை கேட்க இடம்பெறும்.
1: This is Akashvani, the news read by Neena Arakel. Defense Minister Rajnath Singh has emphasized that India must make geostrategic thinking and contingency planning as integral parts of its preparedness amidst challenges arising from evolving technology, unpredictability and geographical proximity. Addressing the Indian Navy Commanders Conference in New Delhi, Mr. Singh said that the country's goal is clear that preparedness must reach the crisis point before the crisis itself reaches the doorstep. More from our correspondent.
2: The minister underlined that the ongoing operation Urja Suraksha has once again demonstrated the Indian Navy's professionalism and operational readiness to protect the country's energy supply lines and national interest. He added that India stands firm as the first responder, preferred security partner and as a symbol of trust and reliability in the Indian Ocean region, strengthening the country's vision of Mahasagar. The defense minister noted that the presence of Indian warships in South China Sea, Mediterranean, Atlantic Ocean demonstrates the country's blue water force capability. He also commended the Indian Navy for maintaining a high level of combat readiness, noting that it is acting as a strategic anchor in realizing India's resolve of becoming a developed nation by 2047. With Priya Mondal, Neetika Gupta, Akashvani News, Delhi.
1: Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan has said the government is working on a multidimensional strategy to ensure that farmers receive fair and remunerative prices for their produce. The strategy includes strengthening post-harvest management, scientific warehousing and marketing systems. Addressing the second day of National Agriculture Conference, Rabi Campaign 2026 in New Delhi, Mr. Chauhan assured 100% government procurement of Tuar, Urad and Masoor at

0: minimum support price.
1: It is our collective responsibility to ensure that farmers get a fair price for their produce. We need to connect farmers with the market through both systems, with MSP and without MSP. It has been decided that the government will purchase 100% of Tur, Masoor and Urad. However, whether it is a Kharif or a Ravi crop, the procurement arrangement should be made properly in advance so that farmers receive payment within 48 hours.
0: The Election Commission has organized special enrollment camps at colleges and universities of Delhi with the objective of maximizing the enrollment of young electors. A large number of students visited the camps yesterday to seek information on the Special Intensive Revision or SIR and to obtain or submit electoral forms. The camps will continue today as well. The EC said that block level officers or BLOs present at these camps are guiding the students to fill their forms, collect the filled in forms and also resolve queries related to SIR. Another round of camps will be organized on 7th and 8th of next month. The poll body requested all young electors to avail this opportunity for enrollment of their names in electoral rolls and participate in the democratic process. Special camps will also be held at all polling stations locations on 4th and 11th of next month for enrollment of all categories of electors. The commission said that new applicants attaining the age of 18 years on or before 1st October this year should apply in Form 6 for inclusion of their names in the electoral roll. EC noted that as of now, more than 4 lakh hearings have been conducted in Delhi. In Jammu and Kashmir, a top Lashkar-e-Taiba terrorist was killed in an encounter with security forces in Budgam district yesterday evening. The terrorist was identified as Fauzi Musa, a top Lashkar-e-Taiba commander. In a social media post, the Indian Army's Chinar Corps said the operation was carried out jointly by the Army Police and the Central Reserve Police Force CRPF in Korag near Yuzmarg in Budgam. In men's cricket, India will face the West Indies at Barsapara Cricket Stadium in Guwahati today in the second ODI of the three-game series. The match will begin at 2 p.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:10.
3: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள்.
4: இன்றைக்கு எது அறிவு என்பதை குறித்து சிந்திப்போம். பெறுதற்கரிய பிறவியை பெற்றுள்ள மனிதனுக்கு தனியான தலையான அறிவு ஒன்று உண்டு. அதுவே 6வது அறிவு. நல்லதன் நலனும் அல்லதன் தீமையும் எண்ணி பார்த்து அல்லதை விளக்கி நல்லதை செய்யுமாறு அந்த அறிவு வழிகாட்டுகிறது. அதற்கு துணையாக நிற்பது கல்வி. கற்றதையே பிதற்றிக் கொண்டு இருப்பது அறிவாகாது. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே என்றார் மாணிக்கவாசகர். நல்லறிவு விளங்கி அஞ்ஞானம் தொலைய வேண்டும். அதுதான் அறிவு பெற்ற நிலை. அப்படிப்பட்ட அறிவு பெற்றவர் உலகை வழிநடத்தி செல்வாரானால் உலகமானது செழிப்படையும். புத்தகங்களை தொகுப்பது மட்டுமே புலமையாகாது. அவற்றை கற்று தெளிந்து பிறரையும் தெளிவுறுத்தும் அறிவு செழுமையே புலமை என்று சொல்லப்படும். நூல்களை படிப்பது, மனப்பாடம் செய்வது, தேர்வில் வெற்றி பெறுவது அறிவு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். உலகம் அதைத்தான் போற்றுகின்றது. நூலறிவு என்பது உண்மையறிவாகாது, அது வெற்றறிவு. நூலறிவு நுண்ணறிவாக மாற வேண்டும். நூலறிவு இல்லாத நம்முடைய மூதாதையர் வாழ்ந்த அமைதியான வாழ்க்கையை நூலறிவு பெற்றுள்ள நம்மால் இன்றைக்கு வாழ முடியவில்லை. பல படிகளை கடந்துதான் நாம் மேலே செல்ல வேண்டும். அந்த படிகளின் அமைப்பை போலத்தான் அறிவின் பல படிகளும் அமைகின்றன. அப்படி அறிவானது படிநிலையில் வளர வளர நாம் அறிந்ததை காட்டிலும் அறியாதவையே பல இருக்கின்றது என்கின்ற உண்மை நமக்கு புலப்படும். புத்தகத்தை படிப்பவர்கள் எல்லோரும் அறிவாளிகள் இல்லை. கற்றதை உணர்தல் வேண்டும். அந்த உணர்வு திருவருள் வழியாக கிடைக்க வேண்டும். அது கிடைத்தால் உய்தி உண்டு.

0: மணல் கேணியை தோண்டுவது போல சிறுமுயற்சியோடு நூல்களை கற்க வேண்டும். கற்பதற்கு வயது ஒரு பொருட்டல்ல, எந்த வயதிலும் கற்கலாம். நூலறிவு நுண்ணறிவாக மாறியது என்றால் கற்றதன் பயன் விளைந்தது என்று பொருள். நுண்ணறிவு சிறக்க வேண்டுமானால் கற்கின்ற நூல்களின் பொருளை உணர்ந்து ஓத வேண்டும். நூல்களில் இரண்டு வகை உண்டு. ஒன்று உலக நூல், மற்றொன்று அறிவு நூல். உலக நூல் வயிற்றுப்பாட்டுக்கு உதவும், அறிவு நூல் ஆன்ம வளர்ச்சிக்கு உதவும், வாழ்வில் உண்டாகின்ற தடுமாற்றத்தை தவிர்க்கும். கலையறிவு என்பது நூல்களை படிப்பதால் உண்டாகும் அறிவு. அருளறிவு என்பது திருவருளை முன்னிட்டு படிப்பதால் உண்டாகிற மெய்யறிவு. கண்ணால் காணும் சிறு தூரத்தை எண்ணும்போது அது அதிகமாக தெரிகிறது. ஆனால் ஒரு சிறிய தொலைநோக்கியின் அந்த அளவை காணுகிறபோது காணாத தூரம் இன்னும் விரிந்து கொண்டே செல்லுகிறது. பின்னர் அந்த தூரத்தையும் பிரிதொரு பெரிய தொலைநோக்கியை கொண்டு நோக்குகிறபோது காணாது பறந்து நிற்பது இன்னும் விரிவடைகிறது. அறிவும் அத்தகையதே ஆகும். அறிய அறிய இன்னும் அறிய வேண்டுவது அதிகமாகிறது. எனவே அறிவுக்கு எல்லையில்லை. எல்லையற்ற பரம்பொருளை ஓர் எல்லைக்குள் கொண்டு வந்து சிறிது சிறிதாக அறிய முனைவது சமயம் சார்ந்த நெறிப்பட்ட வாழ்க்கை. சட்டம் தவறு செய்த மனிதனை தண்டித்து திருத்த முயல்கிறது. சமயம் சார்ந்த அறிவு சார்ந்த வாழ்க்கையானது மனிதனை அறநெறியில் செலுத்தி வாழ்வாங்கு வாழச் செய்கிறது. அறிவு என்பது வெறும் ஏட்டுப்படிப்பால் மட்டும் வருவது அல்ல. அது உண்மையானால் படித்த பலர் வாழும் இன்றைய உலகில் கொடுமைகள் பெருகிக் கொண்டே போவது ஏன் என நாம் சிந்திக்க வேண்டும். தீமை செய்வார்க்கும் நன்மை செய்வதே மனிதன் பெற்ற அறிவின் பயன். நல்லவர்க்கும் கூட தீமை இழைத்து மகிழும் மனித சமுதாயத்தில் வாழும் நமக்கு இந்த உண்மை விளங்காமல் போனதுதான் வருத்தத்திற்குரியது. அறிவென்பது பிறர் கெட்டாலும் தான் மட்டும் சாமர்த்தியமாக பிழைப்பது அல்ல, எவ்வுயிர்க்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்வதுதான் உண்மையான அறிவு. கற்கின்ற நூல்களை கருத்தூன்றி உணர்பவர்க்கு மெய்யறிவு விளங்குகிறது. மெய்யறிவு பெற்றோர் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களால் மனித குலம் தலைக்கும். எனவே அறிவினை விரிவு செய்து அனைவரையும் அரவணைத்து வாழ்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கினில் எனக்கும் தானே. எட்டுக்கும் இசை முழக்கம் தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நிலையத்தில் நேரும் காலை 6:15. விடுகின்ற இக்காலை பொழுது அனைவரது வாழ்விலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்திட வாழ்த்துகிறது தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நிகழ்ச்சி சிக்கலாம் பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடலாக

6:20 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. இந்த குடும்பம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சாணியாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லலாம். குடும்பம் எப்படி அழகாக நம்ம தலைத்து ஓங்குகிறதோ அதுபோல தான் இந்த சமுதாயமும் தலைத்தோங்கும். இந்த சமுதாயம் தலைத்து ஓங்கி ஒரு சிறப்பு பெற்றால் நிச்சயமாக இந்த நாடும் சிறப்பு பெறும் என்கிறது ஒரு ஔவையாருடைய ஒரு வாக்காகவும் இருக்கிறது. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஔவையாருடைய ஒரு முதுமொழியில் நம்ம படிச்சிருப்போம். அதுபோல குடும்பம் என்பது ஒரு தனி மனித வாழ்வின் அடிப்படை அழகாக இருக்கிறது. ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் முதன்மை தூணாகவும் திகழ்கிறது குடும்பம். அதனால் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்களை, அந்த உறுப்பினர்களோட இன்முகத்தோடு நம்ம பேசி பழகினோம் என்றால் நிச்சயமாக குடும்பம் என்பது ஒரு அழகான பல்கலைக்கழகமாக மாறும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இயம் அனிபா அவர்கள் பாடிய பாடல்

6:27 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. பக்தி மாலையில் அற்புதமான பாடல்கள் ஒழித்து கொண்டிருக்கிறது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோட்ஸ் எல்லாம் கூட கேட்டுருக்கோம். இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக அடுத்த ஒரு கட்டத்துக்கு நகர்ந்து போகிறது அப்படிங்கிறது ஒரு முடியாத ஒரு காரியமாக வந்துடும். என்னால் என்ன செய்ய முடியும், நான் யார், என்னிடம் என்ன தகுதி இருக்கிறது என்ற சில நேரங்களில் நமக்குள்ளே ஒரு பல கேள்விகளை நாம் கேட்குற அந்த வழக்கம் இருக்கும். ஆனால் நம்மளுடைய கடந்த காலத்தையும் பலவீனங்களையும் மட்டுமே நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த கடவுள் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் எப்படி அடுத்த அடியை எடுத்து வைக்கிறீர்கள் என்று உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் என்கிறது திருப்புவிளியம். அதனால் எதிர்காலத்தில் நீங்கள் முன்னேறி வரணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்துடைய ஆசையும் கூட. அதனால் அடுத்த அடியை ஒரு தவறு இல்லாமல், எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல், பதறாமல், சிதறாமல் உங்களுடைய காலடியை எடுத்து வையுங்கள் அடுத்த இடத்தை நோக்கி நகர்வதற்கு.

சப்தஸ்வரங்களின் சுரங்கம் தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை ஏற்று சித்துக் கொண்டிருக்கிறோம். பக்திமாலை நிகழ்ச்சியின் நிறைவாக

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது. நம்பிக்கையே மனிதனின் சாதனம், அதை நடைத்து வைத்து காட்டுவதே சாதகம். 9 கோள் வாழ்க்கை நீள் வந்து சேரும், இதை உணர்ந்தோருக்கு வெற்றி வந்து சேரும் என்ற கண்ணதாசனின் வரிகளோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை ஒழித்த இடங்களிலெல்லாம் அன்பு, மகிழ்ச்சி, ஆரோக்கியம் பொங்கி பெருகட்டும். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் அன்பு அறிவிப்பாளன் பாஸ்கர் ராஜா. நன்றி நேர்களே. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச

0: யோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
1: ஓசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். வறண்ட நிலங்களில் வருமானம் தரும் நிலவேம்பு பார்ப்பதற்கு சாதாரண புல் போன்று தெரிந்தாலும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வான் அளவுக்கு உயர்த்தும் மூலிகை தான் இந்த நிலவேம்பு. கிராமப்புறங்களில் காய்ச்சல் ஏற்பட்டால் முதலில் தேடப்படுவது நிலவேம்பு தான். இன்று அதே நிலவேம்பை உலக மருந்து தொழில் தேடுகிறது. பாரம்பரிய மருத்துவத்தில் முக்கிய இடம் பெற்றிருந்த இந்த சிறிய மூலிகை தற்போது இயற்கை மருத்துவம், மூலிகை ஊட்டச்சத்து, ஏற்றுமதி வணிகத்தில் உயர்ந்த மதிப்புடைய பயிராக உருவெடுத்துள்ளது. குறிப்பாக நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் மூலிகைக்காக உலக அளவில் தேவை அதிகரித்து வந்துள்ள நிலையில் நிலவேம்பு இந்திய விவசாயிகளுக்கு புதிய வருமான வாய்ப்புகளை உருவாக்கி உள்ளது. கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு மனிதர்கள் தங்கள் உடல் நலனை பாதுகாக்க இயற்கை

0: மூலிகை ஊட்டச்சத்து ஏற்றுமதி வணிகத்தில் உயர்ந்த மதிப்புடைய பயிராக உருவெடுத்துள்ளது. குறிப்பாக நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் மூலிகைக்காக உலக அளவில் தேவை அதிகரித்து வந்துள்ள நிலையில் நிலவேம்பு இந்திய விவசாயிகளுக்கு புதிய வருமான வாய்ப்புகளை உருவாக்கி உள்ளது. கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு மனிதர்கள் தங்கள் உடல் நலனை பாதுகாக்க இயற்கை மருத்துவ பொருட்களை அதிகம் பயன்படுத்த தொடங்கினர். அதன் விளைவாக நிலவேம்பின் இலை, தண்டு, தூள், சார் மற்றும் மூலிகை சாறுகளுக்கு சந்தை விரிவடைந்தது. இன்று இது காய்ச்சல் மேலாண்மை, நோய் எதிர்ப்பு திறன் மேம்பாடு, செரிமான நலன், கல்லீரல் பாதுகாப்பு தொடர்பான பல தயாரிப்புகளில் முக்கிய மூலப்பொருளாக விளங்குகிறது. சித்தா, ஆயுர்வேதம் மற்றும் யுனானி மருத்துவ முறையில் 100 ஆண்டுகளாக நிலவேம்பு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சித்த மருத்துவ நூல்களில் இதன் கசப்புத்தன்மை உடலில் உள்ள நோயற்ற நச்சு பொருட்களை வெளியேற்ற உதவுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நவீன அறிவியல் ஆய்வுகளும் இதில் உள்ள ஆண்ட்ரோக்ரோபோலைடு உள்ளிட்ட உயிர் செயற்பாட்டு வேதிப்பொருட்கள் உடலின் நோய் எதிர்ப்பு திறனை தூண்டுவதிலும் அலர்ச்சியை குறைப்பதிலும் கல்லீரலை பாதுகாப்பதிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உறுதிப்படுத்தியுள்ளன. இந்தியாவில் உற்பத்தியாகும் நிலவேம்பு மூலப்பொருட்கள் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் மட்டுமல்ல, மூலிகை தேநீர், ஊட்டச்சத்து உணவுப் பொருட்கள், இயற்கை அழகு சாதன பொருட்கள், தாவர சாறு தயாரிப்பு நிறுவனங்களாலும் அதிக அளவில் வாங்கப்படுகின்றன. அமெரிக்கா, ஜெர்மன், இங்கிலாந்து, கனடா, ஜப்பான், தென்கொரியா, ஆஸ்திரேலியா மற்றும் வளைகுடா நாடுகளில் இந்திய நிலவேம்பிற்கு நல்ல சந்தை வாய்ப்பு உருவாகி உள்ளது. தமிழ்நாட்டில் வறண்ட மற்றும் அரை வறண்ட பகுதிகளில் நிலவேம்பு சிறப்பாக வளர்கிறது. குறைந்த மழைப்பொழிவு, மிதமான வெப்பநிலை மற்றும் நல்ல வடிகால் வசதி கொண்ட நிலங்களில் மிக குறைந்த பராமரிப்பிலேயே நல்ல மகசூல் கிடைக்கிறது. நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, கரூர், சேலம், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இதனை வணிக ரீதியாக சாகுபடி செய்ய ஏற்ற சூழல் நிலவுகிறது. மற்ற மருந்து மூலிகைகளுடன் ஒப்பிடுகும்போது நிலவேம்பில் மிகப்பெரிய சிறப்பு அதன் குறுகிய கால பயிராகும். 3 மாதங்களுக்குள் அறுவடைக்கு தயாராகும். இந்த பயிர் ஆண்டிற்கு 2 அல்லது 3 முறை சாகுபடி செய்யும் வாய்ப்பை வழங்குகிறது. இதனால் குறைந்த நிலப்பரப்பிலேயே அதிக வருமானம் பெறும் விவசாயிகளுக்கு இது மிகவும் ஏற்ற தேர்வாகும். இந்த பயிர் அதிக உரத்தையோ அதிக நீரையோ எதிர்பார்க்காது. மாறாக சமநிலையான ஊட்டச்சத்து, நீர் தேங்காத நிலம், அறுவடை நேரம் ஆகியவற்றை மட்டும் பின்பற்றினால் உயர்தர மருத்துவ மூலப்பொருளை உற்பத்தி செய்ய முடியும். சிறு மற்றும் குறு விவசாயிகளும் எளிதில் மேற்கொள்ளக்கூடிய மருத்துவ மூலிகை சாகுபடியில் நிலவேம்பு முக்கிய இடம் பெறுகிறது. இன்றைய சந்தை சூழலில் வெறும் பசுமை மூலிகைகளை விற்பனை செய்வதை விட தரமான உலர்பொருள், தூள், மூலிகை தேநீர், மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகளுக்கு அதிக வரவேற்பு உள்ளது. எனவே சாகுபடியுடன் சேர்த்து அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை சந்தைப்படுத்துதலில் கவனம் செலுத்தும் விவசாயிகளுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக். தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: அடுத்து வீட்டு மாடியில் ஓரளவு நிழல் இருக்கும் மிளகு செடிகளை வளர்க்கலாம். மிளகு செடியினை வளர்க்க தாங்கும் அமைப்பு முக்கியமாக இருக்கணும். செடிகளுக்கு தேவையான சூரிய ஒளி கிடைக்கணும். இதெல்லாம் உறுதி செய்யணும். சுற்றுச்சூழல் அழுத்தத்திற்கு மண்ணின் ஈரப்பதத்தை சரியாக பராமரிக்கணும். அதிக வெப்பநிலை, தற்காலிக நிழல் இதெல்லாம் கொடுக்கணும். அதிகப்படியான நீர்ப்பாசனத்தை தவிர்ப்பது நல்லது. வடிகால் வசதியை உறுதி செய்யணும். அடுத்தது மரவள்ளி கிழங்கு வெள்ளை வெள்ளையாக காணப்படுறது, இதனால் மகசூல் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு சில விவசாயிகள் கேட்குறாங்க. மரவள்ளி இலைகளில் வெள்ளை வெள்ளையாக காணப்படுவது மரவள்ளி மாவு பூச்சி ஆகும். இந்த பூச்சியானது மரவள்ளி இளம் தண்டு மற்றும் இலைகளை அடிப்பகுதியில் இருந்து கொண்டு சாறை உறிஞ்சி சேதப்படுத்தும். அது மட்டுமல்லாது சாற்றை உறிஞ்சும் பொழுது மரவள்ளி செடியினுள் ஒரு நச்சு பொருளை உட்செலுத்துதல், நுண்ணுக்குருத்துகள் உருமாறியும் வளர்ச்சி குன்றியும் இருக்கும். நுண்ணியில் உள்ள இலைகள் ஒன்றாக இணைந்து மூடிக்கொண்டது முடிக்கொத்து போல் தோற்றமளிக்கும். இடைக்கணுக்கள் நீளம் குறைந்துவிடும். தண்டுகள் சிதைவடைந்து வளர்ச்சி குறைந்துவிடும். இந்த மாவு பூச்சியானது இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். இதன் உடல் முழுவதும் சிறுநூல் இலைகள் காணப்படும். மேலும் மெழுகு போன்ற வெண்மையான பூச்சி மூடியிருக்கும். எனவே வெள்ளையாக காணப்படுகிறது. இலைகளின்

0: பரப்பு குறைந்து விடுவதாலும் இடைக்கணுக்கள் நீளம் குறைந்து தண்டுகள் சிதைவடைந்து விடுவதாலும் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு கிழங்கு மகசூல் கண்டிப்பாக பாதிக்கப்படும் வாய்ப்புள்ளது. நடவுக்கு உபயோகப்படுத்தப்படும் மரவள்ளி கிழங்கின் விதைக்கரணை பூச்சி நோயை தாக்காத வகையிலிருந்து நல்ல ஆரோக்கியமான கரணங்களை தேர்வு செய்யணும். முன்பாக விதை நேர்த்தி செய்யணும். விதைக்கரணை 1 லிட்டர் தண்ணீருக்கு கார்பன்டைசம் 1 கிராம் தைமத்தை 2 மில்லி லிட்டர் என்ற அளவில் கலந்து அதனுள் விதைக்கரணைகளை சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரைக்கும் வைத்திருந்து பின்பு நடவு செய்யணும். கரணைகளில் உள்ள பூச்சி மற்றும் நோய்களின் தாக்கத்தை கட்டுப்படுத்தும். வயலில் மரவள்ளி மாவு பூச்சி அதிகம் தாக்கப்பட்ட பகுதிகளை அப்புறப்படுத்தி எரித்துவிடணும். எண்ணெய்கள் மற்றும் மருந்துகள் தெளிக்கும் போது கூடவே ஒட்டும் திரவத்தையும் சேர்த்து கலந்து தெளிக்கணும். சொட்டு நீர் பாசனம் அமைத்திருக்கும் வயல்களில் நீர் பாசனத்தை சரியான நேரத்தில் சரியான அளவு கொடுத்து வந்தால் மரவள்ளி கிழங்கில் இந்த பூச்சி தாக்குதலிருந்து விடுபடலாம். நல்ல பெய்தாலும் இப்பூச்சிகள் தாக்குதல் குறைவாக வயல்களில் மாவு பூச்சி தாக்குதல் அதிக அளவில் தென்பட்டால் மட்டுமே பூச்சி மருந்து தெளிக்கணும். குறைவாக தென்பட்டால் வயல்களில் இருக்கும் நன்மை செய்யும் பூச்சிகளை கொண்டு மாவு பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும்.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி சின்னசாமி.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: நேர்களை இன்று பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் தொழில் வாய்ப்புகள் குறித்து திரூர் வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ அகிலா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். தமிழில் சென்னை அஞ்சலாக.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது 1-நாள் கிரிக்கெட் போட்டி இன்று குவஹாத்தியில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நேற்று டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச்செயலர் திரு ஆண்டோனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இந்தியாவின் ஒத்துழைப்புக்கு பாராட்டு தெரிவித்ததாக ஆண்டோனியோ குட்ரஸின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் துஜாரிக் தெரிவித்துள்ளார். திரு ஆண்டோனியோ குட்ரஸுடன் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் சூழல், யுக்ரைன் போர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசித்ததாக அவர் மேலும் கூறினார். பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய கண்ணகி இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலின் போது அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தப்பி ஓடிய நபரை பிடிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக மயங்கி விழுந்து பின்னர் உயிரிழந்தார். இதையடுத்து கண்ணகியின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாநகர காவல்துறை ஆணையராக இருந்த ஜோஷி நிர்மல்குமார் காவல்துறை நவீனமயமாக்கல் பிரிவு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் ஆணையர் பதவிக்கு ஏஜி பாபு நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை பெருநகர காவல்துறை நுண்ணறிவு பிரிவு இணை ஆணையராக சந்தோஷ் ஹதிமானி நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் சரக டிஐஜியாக தேவராணியும் சென்னை அடையாறு துணை ஆணையராக பத்ரி நாராயணனும் நியமிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசின் உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மணிவாசன் உத்தரவில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரலாறு காணாத மின் தட்டுப்பாட்டை மாநிலம் எதிர்கொண்டிருப்பதாகவும் இரவு நேரங்களில் மின்வெட்டு ஏற்படுவதால் பல இடங்களில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மின்வெட்டு ஏற்படுவதால் செல்

0: போன் வெளிச்சத்தில் சிகிச்சை அளிக்கப்படும் நிலை உள்ளதாக தெரிவித்துள்ள திரு நயினார் நாகேந்திரன், மின்வாரியத்தில் காலி பணியிடங்களை நிரப்பி தற்சார்பு மின் உற்பத்தியை பெருக்குவதற்கான நடவடிக்கையில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மரபுசாரா எரிசக்திக்கு மத்திய அரசு அளித்து வரும் முக்கியத்துவத்தின் ஒரு பகுதியாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் காற்றாலை இறகுகளை கையாளுவதில் 75% வளர்ச்சியை அடைந்துள்ளது. இந்த ஆண்டு இதுவரை இந்த துறைமுகத்தில் 2188 காற்றாலை இறகுகள் கையாளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசு மரபுசாரா எரிசக்திக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தின் ஒரு பகுதியாக நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் மேற்கொள்ளப்பட்ட உட்கட்டமைப்பினால் காற்றாலை இறகுகள் அதன் உதிரி பாகங்கள் கையாளுவதில் இந்த துறைமுகம் 75% கூடுதல் வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்த துறைமுகத்தில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 2188 காற்றாலை இறகுகள் கையாளப்பட்டன. இந்த ஆண்டு கடந்த நிதியாண்டில் இதே காலகட்டத்தில் 1254 காற்றாலை இறகுகள் கையாளப்பட்டுள்ளன. இது 74.5% வளர்ச்சியாகும். இன்றைய விநியோக சங்கிலிக்கு தேவையான உட்கட்டமைப்பு, சரக்கு கையாளும் திறன் மற்றும் சாலை இணைப்பு வசதிகளையும் வளர்ந்து வரும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் துறைமுகத்தின் திறன்களையும் படிப்படியாக வலுப்படுத்தி வருவதாக துறைமுக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியிலிருந்து ஏ. லட்சுமணன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சாதனைகள்.
0: கேரள மாநிலத்திலிருந்து பிளாஸ்டிக் கழிவுகளை ஏற்றிக்கொண்டு மதுரை நோக்கி வந்த லாரியை போடிமெட்டு சாலையில் பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து அந்த லாரி திருப்பி அனுப்பப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கேரளாவின் எர்ணாகுளத்தில் இருந்து மதுரை மாவட்டத்திற்கு மறுசுழற்சிக்காக பிளாஸ்டிக் கழிவுகளை ஏற்றிக்கொண்டு போடிமெட்டு சோதனை சாவடி வழியாக லாரி ஒன்று சென்றுள்ளது. ஆனால் கழிவுகளை கொண்டு செல்வதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாத நிலையில் போலீசார் லாரியை தமிழகத்திற்குள் அனுமதிக்காமல் கேரளாவிற்கே திருப்பி அனுப்பினர். கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு கழிவுகள் கொண்டு வரப்படுகிறதா என்ற விவகாரம் மீண்டும் கவனம் பெற்றுள்ள நிலையில் அதிகாரிகள் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு ஆந்திரா முதல் தெலங்கானா வரையிலான வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜோஹரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ரஷ்யாவின் விமானம் ஒன்று பயிற்சி பணியின் போது நேற்று விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த ஊழியர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீரின் கத்வா மாவட்டத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் வீரர்களை சக வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் 4 பேர் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீரின் பத்காம் மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் இன்று அங்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதையொட்டி அந்த நகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாநகராட்சி மேயர் திருமதி அஞ்சுகம் பூபதி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். குழந்தை திருமணங்களால் பெண்களின் உடல்நலம் மற்றும் உயர்கல்வி பாதிக்கப்படுவது குறித்து பெற்றோருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில்

0: வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மாவட்ட வருவாய் நிர்வாக ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. குவஹாத்தியில் பிற்பகல் 2 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. 3 ஒருநாள் மற்றும் 5 20-20 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்பதற்காக வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியா வந்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற முதலாவது ஒருநாள் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 3ஆம் தேதி சண்டிகரில் நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 4x100 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கும் மகளிர் 4x100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இந்நிலையில் 4x100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் அதில் இடம்பெற்றுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை அபிநயா ராஜராஜனுக்கும் முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அபிநயாவின் சாதனையை பாராட்டும் வகையில் தமிழக அரசின் சார்பில் அவருக்கு 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. ஆடவர் அணிகள் பிரிவு அரையிறுதியில் இந்தியா தென்கொரியாவுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று குவஹாத்தியில் நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
2: இன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் இன்று திருமண நாள் கொண்டாடக்கூடிய நேயர்களுக்கும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன் சார்பாக வாழ்த்துக்கள்.

0: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலையாளி நிகழ்ச்சி. இன்றைய மலையாளி அம்மாவோடு இணைகிறார் ஒரு ஆட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கரட்டுப்பட்டி பள்ளி குழந்தை எஸ் நிகல்யா. வணக்கம் நிகல்யா.
3: வணக்கம்.
2: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேன்.
2: நல்லா இருக்கீங்களா? சரி நிகழ்யா, காலையில் ஸ்கூல் வரீங்கள, வந்தவொடனே இந்த லோ லெவல் போர்டெலாம் இருக்குதுல்ல, என்ன பண்ணுறீங்க வந்தவொடனே?
3: எழுதுவோம்.
2: எழுதிட்டு இருப்பீங்களா? என்ன எழுதுறீங்க?
3: ரைம்ஸ்.
2: ஓ, ரைம்ஸ் எல்லாம் எழுதுறீங்க. சரி எழுதுங்க. அப்பா பேர் என்ன?
3: சுரேஷ்.
2: எங்கே போயிட்டார் சுரேஷ் அப்பா?
3: வேலைக்கு போவோம்.
2: வேலைக்கு தான் போயிட்டுருக்காரு. சரி இருட்டும். இங்கே பாருங்கள், உங்கள் எண்ணம் எழுத்து வகுப்பறையா, இதில் பாருங்கள், படித்தல் களம், பொம்மலாட்ட களம், செயல்பாட்டு களம், படைத்தல் களம், நடித்தல் களம், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா?
3: எஸ் சார்.
2: எப்போ பண்ணீங்க?
3: கலை திருவிழா பண்ண.
2: ஓ, கலை திருவிழா வரும்போது ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க?
3: ஆமாம் சார்.
2: சார் இருக்கட்டும், என்ன சொல்ல போகிறீங்க நிகழ்யா?
3: கதை.
2: ஆ, சொல்லுங்கள் சத்தமாக.
3: ஒரு ஊரில் மானும் எழுந்தாங்களா, எங்களுக்கு பசி எடுத்தான், விவசாயர்கிட்ட போய் கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டார். அதுக்கு அவரும் கொஞ்சம் கொடுத்தாராம். அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு ஷேர் பண்ணிட்டு விளாண்டு இருந்தாங்களாம். அதுக்கு ரெண்டு பேரும் விளாண்டிக்கும் போது ஒரு நரி வந்துச்சான். யார் தான் திங்க போகும்போது இந்த நரி வந்து ரெண்டு பக்கம் ஓடி போயிட்டாங்களாம். அப்போ அந்த நரி யாரா திங்கன்னு யோசிச்சுதான்.

0: அப்போ முயல் வந்து பின்னாடி வந்துருச்சு. அந்த முயல் பின்னாடியே ஓடி இருக்கும் போது அந்த சிங்கக்கரை எடுத்து கூட்டிகிட்டு போயிடுச்சான். அப்போ சிங்கமாக அதை பார்த்துட்டு துரத்து வரும்போது அந்த நரி போய் புதருக்குள்ளே உறைஞ்சிக்கிச்சான். அதுக்கு அந்த சிங்கமாக தேடி பார்க்க தான் கிடைக்கலையா. நன்றி.
1: முடிஞ்சதா?
0: எஸ் சார்.
1: அடுத்து பாட்டு சொல்லுங்கள்.
0: பூனைக்குட்டியை பூனைக்குட்டியை பானை விட்டாதே, பசி தீர்க்க பால் தருவேன் பானை விட்டாதே, ஆட்டுக்குட்டியை ஆட்டுக்குட்டியை வேலி தாண்டாதே, விரும்பி திங்கை தலை தருவேன் வேலி தாண்டாதே, சுற்றெரும்பே சுற்றெரும்பே கடித்து வைக்காதே, கட்டி வெள்ளம் நான் தருவேன் கடித்து வைக்காதே, பச்சை கிளியே பச்சை கிளியே பறந்து போவாதே, பழுத்த நல்ல பழம் தருவேன் பறந்து போவாதே.
1: வெரி குட், பாடிட்டீங்க. சரி, நிகழ்யா லீவ் வருதுல்ல, காலான் லீவு, என்ன பண்ண போகிறீங்க லீவில்?
0: படிப்போம்.
1: லீவில் படிக்க போகிறீங்களா? லீவ்லாம் டூர் எல்லாம் போவாங்க. நீங்கள் எங்கே போயிருந்தீங்க டூரு இதுக்கு முன்னாடி?
0: மேட்டூர்.
1: மேட்டூர் போயிருக்கீங்க. அப்புறம் வேறு இன்னும் பெரிய ஊர்?
0: சேலம்.
1: சேலத்துக்கெல்லாம் போயிருக்கீங்க. சரிங்க சரிங்க நிகழ்யா. இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, ஆளுக்கு பட்டுச்சு ஒரு பெரிய பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க?
0: டாக்டர்.
1: ஏன் டாக்டர் ஆகணும் ஆசை உங்களுக்கு?
0: உடம்பு சரியானவங்களை பத்திரமா பார்த்துக்கணும்.
1: பத்திரமா பார்த்துக்கணும். அவங்களை செக் பண்ணி ஊசி போடணும். ஊசி போடணும், குளுக்கோஸ் பண்ணுமா? குளுக்கோஸ் போட்டு டானிக் கொடுக்கணும். டானிக் கொடுத்து நோயெல்லாம் குணப்படுத்துறீங்களா?
0: ஆமாங்க சார்.
1: சரிங்க நிகழ்யா, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானது அப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பலை 107.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்கள் மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
1: இனிய நிகழ்ச்சி இன்றைய மரளை மகிழ்ச்சி சிறப்பித்தார் ஊராட்சி நடுநிலைப்பள்ளி கரட்டுப்பட்டி பள்ளி குழந்தை எஸ் நிகழ்யா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: சிம்பொடியும் சிலிர்க்கும் இசை ஏற்காடு மற்றும் தருமபுரி பண்பலை நிலையத்தில் நேரம் காலை 7 மணி. சென்றது இனி மீளாது, சென்றதனை குறிக்காமல் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி வாழ்வீர். நான் சொல்லுங்க, பாரதியார் சொல்லியிருக்காரு, நடந்து முடிஞ்ச காரியத்தை நினச்சி நினச்சி வருத்தப்படுறத விட அடுத்த நாட்களில் அடுத்த நிகழ்ச்சிகள் என்ன இருக்குது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நினச்சி சிறப்பாக வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பாரதியார். சந்திக்கலாம் காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
4: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
4: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
6: இன்று செப்டம்பர் 30.
7: பணிகர், கல்வி நிறுவனர், மனித நேயம் கொண்ட சிறந்த கொடையாளர்,
6: தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரு மொழிகளிலும் சிறந்த புலமை பெற்றவர்,
7: பிரிட்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களை பார்வையிட்டு அதன் தாக்கத்தில் தமிழ்நாட்டிலும் ஒரு பல்கலைக்கழகத்தை தோற்றுவிக்க எண்ணி சிதம்பரத்தில் உள்ள கல்வி நிறுவனத்தை துவங்கினார்.
6: அதுவே பின்னாளில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் என பெயர் பெற்றது.
7: இசை மீது பேரார்வம் கொண்டு இசைக்கான தனி கல்லூரி ஒன்றையும் நிறுவினார்.
6: சென்னை ராஜதானியின் சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற மேலவை உறுப்பினர் போன்ற பதவிகளில் பங்காற்றினார்.
7: கல்வி மற்றும் மருத்துவம் இரு துறைகளிலும் இவரது பங்களிப்பு அபரிவிதமானது.
6: சென்னையின் ஒரு பகுதிக்கு இவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது.
7: இவரது சேவைகளை நினைவு கூறும் வகையில் இந்திய அஞ்சல் துறை சிறப்பு அஞ்சல் தலையை வெளியிட்டது.
6: சிறப்பு வாய்ந்த மனிதர், கல்வி நிறுவனர், கொடைவள்ளல், தமிழிசைக்கு பெரும் தொண்டாற்றியவர்.
7: சிவகங்கை மாவட்டம் காணாடு காத்தானை சேர்ந்த ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் பிறந்த தினம் இன்று.
6: ஆண்டு 1881.
7: இந்திய விளையாட்டு வீராங்கனை,
6: ஈட்டி எறிதல், நீச்சல், மோட்டார் வாகனம் ஓட்டுதல் ஆகியவற்றிலும் வல்லவர்.
7: இவர் ஒரு மாற்றுத்திறனாளர்.
6: 2016 ரியோடி ஜெனிரோவில் நடந்த பாரா ஒலிம்பிக் விளையாட்டுகளில் மகளிருக்கான குண்டு எறிதல் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் பெற்று சாதனை படைத்தார்.
7: தேசிய சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளையும் பதக்கங்களையும் பெற்றவர்.
6: 2012 அர்ஜுனா விருது பெற்றார். இவ்விருதினை பெற்ற முதல் மாற்றுத்திறனாளி வீராங்கனை இவரே.
7: விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும்

0: உயரிய விருதான தயான்சந்த் கேல் ரத்னா விருதும் இவர் பெற்றுள்ளார்.
1: ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீராங்கனை தீபா மாலிக் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1970.
1: எழுத்தாளர், பேராசிரியர், அரசியல் போராளி,
0: யூத பேரழிவிலிருந்து தப்பி பிழைத்தவர்,
1: 40-க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர்,
0: பல்வேறு கல்வி மையங்களில் பணியாற்றியுள்ளார்,
1: வன்முறை, ஒடுக்குமுறை, இனவெறி ஆகியவற்றிற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து அமைதிக்கான நோபல் பரிசும் பெற்றுள்ளார்.
0: இலக்கிய தளத்தில் இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காகவும் ஏராளமான விருதுகளை பெற்றுள்ளார்.
1: ருமேனியாவில் பிறந்த எலிசர் வேசல் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1928.
1: ஓய்வு பெற்ற டென்னிஸ் விளையாட்டு வீராங்கனை,
0: உலகின் நம்பர் ஒன் டென்னிஸ் வீரராக 209 வாரங்கள் இருந்தவர்.
1: இவர் 5 முறை கிராண்ட்ஸ்லாம் எனப்படும் பெரும் வெற்றி போட்டிகளில் ஒற்றையர் பிரிவில் பட்டம் பெற்றுள்ளார்.
0: மேலும் 9 முறை கிராண்ட்ஸ்லாம் மகளிர் இரட்டையர் பிரிவில் பட்டம் வென்றவர்.
1: சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த டென்னிஸ் வீராங்கனை மார்டினா ஹிங்கிஸ் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1980.
1: அமெரிக்க இயற்பியலாளர் மற்றும் நிலநடுக்கவியலாளர்.
0: நிலநடுக்கத்தை உணர்வதற்கு உலகம் முழுவதும் பரவலாக பயன்படுத்தப்படும் ரிக்டர் அளவீடு என்ற அலகினை கண்டறிந்தவர்.
1: சார்லஸ் பிரான்சிஸ் ரிக்டர் நினைவு தினம் இன்று.
0: ஆண்டு 1985.
1: 2017 ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொது சபை செப்டம்பர் 30 இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் டே ஆக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது.
0: இந்த நாள் புனித ஜெரோம் அவர்களின் நினைவு நாளாகவும் அனுசரிக்கப்படுகிறது.
1: இவர் பைபிளை லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்த்ததற்காக மொழிபெயர்ப்பாளர்களின் பாதுகாவலராக கருதப்படுகிறார்.
0: மொழிகள் வேறாக இருக்கலாம், மனித உணர்வுகள் வேறல்ல. அந்த உணர்வுகளை ஒரு மொழியில் இருந்து இன்னொரு மொழிக்கு கொண்டு செல்லும் பாலமே மொழிபெயர்ப்பு.
1: இன்றைய உலகில் இலக்கியம், கல்வி, அறிவியல், மருத்துவம், சட்டம், ஊடகம், வர்த்தகம் என பல துறைகளிலும் மொழிபெயர்ப்பின் பங்கு இன்றியமையாததாக உள்ளது.
0: மொழிபெயர்ப்பாளர்களின் உழைப்பையும் மொழிகளுக்கு இடையே உள்ள இணைப்பையும் கொண்டாடும் நாள்
1: உலக மொழிபெயர்ப்பு நாள் இன்று.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாவள்ளி, சேலம்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
9: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
10: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் நேற்றைய விலை நிலவரம். வெண்பட்டுக்கூடு அதிகபட்ச விலையாக 9,045 ரூபாயாகவும், குறைந்தபட்ச விலையாக 334 ரூபாயாகவும், சராசரியாக 823 ரூபாயாகவும் கொள்முதல் செய்யப்பட்டது.
12: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
13: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
14: ரத்த நாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ் வெயின் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான AV ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
15: தொடர்புக்கு 9500848420.
11: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி அரசு உழவர்

0: சந்தையில் காய்கனிகளின் விலை நிலவரம். தருமபுரி உழவர் சந்தையில் இன்னைக்கு என்னென்ன காய்கனிகளுடைய விலை நிலவரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம், தக்காளி கிலோ ஒன்றுக்கு 34 ரூபாய், கத்தரி 20 ரூபாய், வெண்டைக்காய் 28 ரூபாய், அவரைக்காய் 96 ரூபாய், அவரைக்காய் 96 ரூபாய், கொத்தவரை 54 ரூபாய், முள்ளங்கி 16 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், வாழைக்காய் 12 ரூபாய், முருங்கைக்காய் 50 ரூபாய், புடலங்காய் 24 ரூபாய், பீர்க்கங்காய் 38 ரூபாய், சர்க்கரை பூசணி 18 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 முதல் 84 ரூபாய் வரை, பெரிய வெங்காயம் 64 ரூபாய், கேரட் 60 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 134 ரூபாய், முட்டைக்கோஸ் 30 ரூபாய், பூண்டு உடைந்தது 178 ரூபாய், பெரிய பூண்டு 240 ரூபாய், இஞ்சி 220 ரூபாய், மொச்சை 65 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், காலிஃப்ளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 68 ரூபாய், எலுமிச்சை பழம் 230 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 90 ரூபாய், கற்பூரவல்லி வாழைப்பழம் 70 ரூபாய், கொய்யாப்பழம் 70 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், மாங்காய் 90 ரூபாய். இவையாவும் தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரமாகும்.
1: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை, தொடர்புக்கு 9487726251.
4: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
5: என்ன தாத்தா, பூச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டியே ஓட்டிக்கிட்டு போறீங்க?
6: ஆமா சாமி, கண்ணுல பொறை இருந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் சாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
4: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன்.
7: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். மலையின் உச்சியில் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். மலையின் அடிவாரத்தில் 3 பேர் நடந்து போனார்கள். ஏன் அவன் மலையின் உச்சியில் நிற்கிறான் என்று அந்த 3 பேரில் ஒருவன் கேட்டான். அதில் ஒருவன் பதில் சொன்னான், அவன் அங்கு ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான் மலையின் அடிவாரத்தில் இருந்தவன். மற்றொருவன் சொன்னான், இல்லை இல்லை, நண்பனை தேடிக் கொண்டிருக்கிறான் என்று. மற்றொருவன் சொன்னான், அவன் காற்று வாங்கி கொண்டிருக்கிறான் என்று. மூவருக்கும் பிரச்சனையே வந்துவிட்டது. சரி, அவனிடத்திலே போய் கேட்டுவிடலாம் என்று மூவரும் மூச்சு இறைக்க, மலையில் ஏறி அவனிடத்திலே எதற்காக இங்கு நின்று கொண்டிருக்கிறாய் மலையின் உச்சியில் என்று கேட்டனர். அதற்கு அவன் ஒரு பதில் சொன்னான் பாருங்கள். அப்பப்பா, அவன் சொன்னான், ஒன்றுமில்லை, சும்மாதான் இருக்கிறேன் என்றான். இப்படி சும்மா சும்மா என்று சொல்லி பலர் தங்கள் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையும் ஒரு லட்சியமும் கனவும் இல்லாமல் சும்மாவாக போய்விடுகிறது. சும்மா என்ற வார்த்தைக்கே இடமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தவர் மாவீரர் லெனின். ரஷ்ய புரட்சியை வெற்றிகரமாக நடத்தி உலகில் முதன் முதலாக ஒரு சமத்துவ அரசை நிறுவி சரித்திரம் படைத்த அந்த மகத்தான மனிதரின் உடல்நலம் 1921 இறுதியில் சீர்குலைந்தது. கடுமையான தலைவலியும் தலை சுற்றலும் அவரை இடைவிடாமல் அலைக்கழித்தன. மிக அதிகமான உழைப்பு சுமையே அவரது உடல் நலிவுக்கு காரணம் என்று உறுதிப்படுத்தினார்கள் மருத்துவர்கள். வேலைப்பளுவை அவர் இறக்கி வைப்பதுதான் நல்லது என்று அறிவுரை வழங்கினார்கள். ஆனால் உழைக்காமல் சும்மா இருக்க அவரால் முடியவில்லை. மருத்துவர்களுடைய அறிவுரையை பொருட்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் உழைத்தார் லெனின். முதல் முறை மாரடைப்பு ஏற்பட்டது. பேசும் திறனை இழந்தார். எழுந்து நடக்க முடியாமல் படுக்கையிலே விழுந்தார். மனைவி குருப்ஸ்காயா மற்றும் சகோதரி மரியாவின் துணையோடு இடது கையால் எழுத பழகினார் லெனின். இடைவிடாமல் வாய்விட்டு பலமாக பேசுவதற்கு முயன்றார். தன் கால்களால் எழுந்து நிற்கவும் நடக்கவும் பயிற்சிகள் மேற்கொண்டார். மிக குறுகிய காலத்தில் அவர் பழைய லெனினாக பிறப்பெடுத்தார். 1922 டிசம்பர் அவருக்கு 2வது முறையாக மாரடைப்பு ஏற்பட்டது. முதல் முறையை விட அது கடுமையாக

0: இருந்தது. அவர் மீது ஓய்வு திணிக்கப்பட்டது. ஆனாலும் அவரால் சும்மா படுத்திருக்க முடியவில்லை. சோவியத் பொருளாதார அமைப்பில் கூட்டுறவு துறையின் பங்களிப்பு குறித்து கட்டுரைகளை தீட்டத் தொடங்கினார். மூன்றாவது முறையாக 1924 ஜனவரி 21 மீண்டும் லெனினை மாரடைப்பு மிக கடுமையாக தாக்கிய போது அவர் நினைவிழந்தார். 1 மணி நேரத்துக்குள் அந்த லட்சிய வீரனின் உயிர் பிரிந்தது. லெனின் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிற செய்தி ஒன்றுதான். லெனினை போல ஏராளமாக படித்த எண்ணற்ற நூல்களை எழுதி குவித்த தலைவர் பார்ப்பது அரிதிலும் அரிது. சோர்வறியாது சோம்பலின்றி உழைத்த அந்த மாமனிதர் தனது 54வது வயதில் கண்மூடு முறை கனப்பொழுதும் சும்மா இருந்ததில்லை. அவர் நினைத்திருந்தால் ஓய்வு எடுத்திருக்கலாம், சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் லட்சியவாதிகள் அதை விரும்புவதில்லை. இருக்கிற வரை உழைத்து கொண்டே இருப்பார்கள். சாமானிய மனிதர்கள் ஓய்வை விரும்புகிறார்கள். சரித்திர புருஷர்கள் உழைப்பை விரும்புகிறார்கள். நாம் எதை விரும்பப் போகிறோம்? ஓய்வையா உழைப்பையா? மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: நேர்கள் இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிறைவு பெற்றது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமத் நியமித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஜலந்தரில் இந்த யாத்திரை நடைபெறவுள்ளது. பஞ்சாப் மாநிலம் பதான்கோட்டில் கடந்த 18 போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் என்ற பெயரிலான யாத்திரையை பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தொடங்கி வைத்தார். கடந்த 13 இம்மாநிலத்தின் 117 இந்த யாத்திரை நடைபெற்றது. ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குத்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நேற்று டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குத்ரஸை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இந்தியாவின் ஒத்துழைப்புக்கு பாராட்டு தெரிவித்ததாக ஆண்டோனியோ குத்ரஸின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் துஜாரிக் தெரிவித்துள்ளார். திரு ஆண்டோனியோ குத்ரஸுடன் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் சூழல், யுக்ரைன் போர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசித்ததாக அவர் மேலும் கூறினார். அணு ஆயுதங்கள் இல்லாத உலக நாடுகள் மற்றும் அவற்றை முழுமையாக ஒழிப்பதற்கான இலக்கு என்ற உறுதிப்பாட்டை இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. நியூயார்க்கில் ஐநா சபையின் அணு ஆயுதங்களை முற்றிலுமாக அகற்றுவதற்கான சர்வதேச தினம் குறித்த உயர்நிலை குழு கூட்டத்தில் இந்தியாவின் மேற்கு பிராந்தியத்திற்கான வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு சிபி ஜார்ஜ் இதனை வலியுறுத்தினார். இனம் மற்றும் நிற அடிப்படையிலான பாகுபாட்டிற்கு எதிரான இந்தியாவின் தளராத உறுதிப்பாட்டை அவர் அப்போது எடுத்துரைத்தார். தற்போது நடைபெற்று வரும் ஐநா சபை கூட்டத்தில் டர்பன் உறுதிமொழி மற்றும் திட்ட நடவடிக்கையை அமல்படுத்துவது குறித்தும் திரு சிபி ஜார்ஜ் எடுத்துக் கூறினார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தயீப் எர்டோகன் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், ஜம்மு காஷ்மீர் விவகாரம் இந்தியாவின் ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையுடன் தொடர்புடையது. எந்த ஒரு அந்நிய சக்தியும் இதில் உரிமை கொண்டாட முடியாது என்று உறுதிபட கூறினார். நியூயார்க்கில் ஐநா கூட்டத்திற்கு

0: இடையே நடைபெற்ற இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா நாடுகளின் ஆலோசனைக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் குறித்த தெளிவான நிலைப்பாடு வெளியிடப்பட்டதாக அவர் கூறினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடியது என்றும், உலக நாடுகள் ஒன்றிணைந்து அதனை முறியடிக்க வேண்டும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள கருத்துக்களையும் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் சுட்டிக்காட்டியுள்ளார். தலைநகர் தில்லியில் இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. நேற்று நடைபெற்ற முகாமில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்று தங்களின் பெயர்களை பதிவு செய்தனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி குறித்த தகவல்களையும், வாக்காளர் பதிவுக்கான படிவங்களை பெற்றும் அவர்கள் பதிவு செய்வதற்கு தேர்தல் ஆணையத்தின் பகுதி அளவிலான அதிகாரிகள் உதவி செய்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதேபோல வரும் 7 மற்றும் 8 தேதிகளில் வாக்காளர் பட்டியலில் மாணவர்கள் தங்களின் பெயர்களை பதிவு செய்வதற்காக சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. புதுதில்லியில் நேற்று 10வது இந்தியா தென்கொரியா பாதுகாப்பு தொழில் மற்றும் தளவாட ஒத்துழைப்பு தொடர்பான கூட்டுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு இந்தியா பாதுகாப்பு உற்பத்தி செயலாளர் திரு தினேஷ் மாக்கூர், தென்கொரியாவின் பாதுகாப்புத்துறையின் அமைச்சர் கிம் டோங் ஆகியோர் கூட்டாக தலைமை வகித்தனர். இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு தொழில்துறையில் தற்போதுள்ள கூட்டுறவை மேலும் வலுப்படுத்துவதுடன் விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் இரு நாடுகளும் முன்னேற்றமான நிலையை எட்டுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று இந்திய கடற்படை கமாண்டர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், முப்படைகளும் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பிரச்சினைகள் தொடங்குவதற்கு முன்பே அதுகுறித்து ஆய்வு செய்து அதற்கான செயல் திட்டத்தை விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்திய கடற்படையின் திறமையான செயல்பாட்டிற்கு ஆபரேஷன் உர்ஜா சுரக்ஷா முன்மாதிரியாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் நாட்டின் எரிசக்தி விநியோக கட்டமைப்பை பாதுகாக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாசாகர் தொலைநோக்கு திட்டம் பற்றி குறிப்பிட்ட அவர், தென்சீன கடற்பகுதி, மத்திய தரைக்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் இந்திய போர்க்கப்பல்கள் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதாகவும் அமைச்சர் கூறினார். இந்திய கடற்படை எவ்வித போர் நெருக்கடிக்கும் உடனடியாக பதிலடி கொடுக்கும் வகையில் தயார் நிலையில் இருப்பது பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் கடற்படையின் ஒத்துழைப்பும் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். கடல் பகுதியில் நாட்டின் தேசிய கொடி ஏந்திய கப்பல் நிறுத்தப்படுவது நாட்டுக்கு பெருமை சேர்ப்பது மட்டுமின்றி பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் நட்பு நாடுகளுக்கு உணர்த்துவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் பத்காம் மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். யூஸ்மார்க் அருகே கோரக் என்ற இடத்தில் இந்த துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாகவும், ராணுவத்தினருடன் காவல்துறை, மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து இந்த தாக்குதலை நடத்தியதாக ராணுவத்தினர் தெரிவித்தனர். கொல்லப்பட்ட தீவிரவாதி ஹவுசி மூசா என அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும், லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் முக்கிய கமாண்டர் என தெரிய வந்திருப்பதாகவும் அவர்கள் கூறினர். காடுகளை பாதுகாத்து மரங்களை சேகரிக்க உலக அளவிலான நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் வனம் மற்றும் வேளாண் காடுகள் சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளை எளிதில் அணுகுவதற்கான பிரமாண் சான்றிதழை வழங்கி அவர் பேசினார். உள்நாட்டு உற்பத்தியாளர்கள்

0: ஏற்றுமதியாளர்கள் மற்றும் வனம் சார்ந்த நிறுவனங்களுக்கு இந்த சான்றிதழ் இன்றியமையாததாக அமையும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். தற்போது அந்நாட்டின் நகர்ப்புற திட்ட அமைச்சராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரி பதவி வகித்து வருகிறார். மொராக்கோவில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி 4 நாட்களுக்கு பின்னர் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மன்சூரியின் கட்சி அதிக வாக்குகள் பெற்றதை அடுத்து அவர் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. குவஹாத்தியில் பிற்பகல் 2 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. 3 ஒருநாள் மற்றும் 5 20-20 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்பதற்காக வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியா வந்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற 1வது ஒருநாள் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 3ஆம் தேதி சண்டிகரில் நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 4x100 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கும் மகளிர் 4x100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: எட்டுத்தகமிசை முழக்கம் தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நிலையத்தில் நேரம் காலை 7:25.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
6: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
9: NAC ஜாயின்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
10: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
11: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
12: மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
13: திருமணம் ஆகாதவர்கள் இன்றைய காலகட்டத்தில் 10-11 வயசுலேயே வயசுக்கு வர பொண்ணு திருமணம் ஆகிற வயசு பாத்தீங்கன்னா 26 முதல் 28 வயசு ஆயிடுது. கிட்டத்தட்ட குறைந்தது 15 வருடம் அவங்க ஹார்மோன்ஸ், அந்த செக்ஷுவல் அட்ராக்ஷன் எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல்ல வச்சுட்டு உடலுறவுலயே ஈடுபடாம இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். சோ எங்களுக்கே மருத்துவர்களா புரியுது, இந்த மாதிரி உடலுறவுல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குன்ட்டு. அந்த ஒரு கான்ட்ரசெப்ஷன், கருத்தடை சாதனம் உபயோகிக்கிறது தான் இங்க முக்கியமாகுது. இன்னைக்கு வெரைட்டிஸ் ஆஃப் கருத்தடை சாதனம் இருக்கு, ஆண் உரை இருக்கு, கருத்தடை மாத்திரை இருக்கு. அவங்களுக்கு இந்தெந்த தினங்கள்ல சேர்ந்தா கரு உருவாகும், ஓவிலேஷன் பீரியட்ன்ற நாலேஜ் இருக்கு. இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அன்பிளான்ட், அன்வான்ட், தேவையில்லாத ஒரு கர்ப்பத்துக்குள்ள போய் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறத நாம தவிர்த்துக்கணும். தப்பான ஒரு பிரிகாஷன் இல்லாத ஒரு நிலையில நீங்க கர்ப்பம் ஆயிட்டீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் MTP லா 2021 கொண்டு வந்து ஃப்ரெண்ட்லியா நீ அபார்ஷனுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மகப்பேறு மருத்துவர் மூலமா சேஃப் அபார்ஷன் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. டேப்லெட்ஸ் கொடுத்தோ அல்லது உங்களுக்கு மயக்கம் கொடுத்து கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணக்கூடிய வாய்ப்பு.

0: பொருட்கள் இன்னைக்கு 12 முதல் 20 வாரம் வரைக்கும் கவர்மெண்ட் அலோவ் பண்ணுது. 18 வயதுக்கு மேற்பட்டவங்க அவங்க யாரையும் கூட்டிட்டு கூட போக வேண்டாம், அப்பா அம்மா யாரையுமே கூட்டிட்டு போக வேண்டாம். 18 இயர்ஸ்க்கு மேல தே ஆர் எலிஜிபிள் டு சீக் அபார்ஷன். எம்டிபி லா அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கு பெண்களுக்கு. ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்க்கு போகும்போது, திருமணத்துக்கு முன் அந்த கணவன் மனைவி ஆக போறவங்க பெற்றோரோட ஒரு கவுன்சிலிங்க்கு போனாங்கன்னா, அவங்க உடல் ஆரோக்கியம் என்ன நிலையில இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு, ஹீமோகுளோபின் ரத்த சோகை இருக்கு, இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி, முக்கியமா அவங்களுக்கு உடலுறவு ரீதியான சில ஆலோசனைகள் தேவைன்னா, உணர்ச்சியெல்லாம் நமக்கு கரெக்டா வருமோ இல்ல ஏதாவது தப்பு நடந்துருமோ, நம்மளால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு டவுட்ல இருந்தா, அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி ஒரு ப்ரொடெக்ஷன், எனக்கு வந்து குழந்தை வேண்டாம்னா எந்த கருத்தடை சாதனம் அவங்களுக்கு உகந்தது, அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் கொடுக்காம இருக்கும், அதை எப்படி உபயோகிக்கிறதுன்ற அளவுக்கு நாலேஜ் கொடுத்து, அந்த புரிதல மெல்ல மெல்ல இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்துல பெண்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு முயற்சியில நான் ரொம்பவே தீவிரமா இருக்கேன். சோ அது வந்து அன்பிளான்ட் பிரெக்னன்சின்னு சொல்றது. கவர்மெண்டே சேஃப் அபார்ஷனுக்கு போன்னு சொல்லுது. அழகா வாங்க சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு clean and safe abortion and உங்களுக்கு தேவையான ஆலோசனையை திருப்பி அது நடக்காம இருக்கிறதுக்கான அட்வைஸ் வரைக்கும் கொடுக்கறோம். அதுக்கு நீங்க கொஞ்சம் செலவு பண்ண போறீங்க, அது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு. நாளைய தினம் குழந்தையின்மை வராம இருக்கிறதுக்கான ஒரு ஆலோசனையா தான் அது இருக்க போகுது.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.

0: ரிங்காரமிடம் ரிதம்ஸ் தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நிலையத்தில் நேரம் காலை 7:30. இனி கேட்டு ரசிக்கலாம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இதே நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை மக்கள் மனம் கவர்ந்த ஹீராசிமிகளும் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: இந்த காலாண்டு லீவ்லாம் வந்து அது பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டும் மிட்டம் அப்படின்னு சொல்லி லீவ்லாம் விட்டுருப்பாங்க. இந்த தனியார் பள்ளிகளில் கூட இவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் இருப்பாங்க. ஆனால் நம்ம சின்ன வயசுலேயே தெரியாத 90s 80s கிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டூர் போகிறதுக்காக பிளான் மட்டும்தான் பண்ணுவோம், டூர் போகிறதே இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே இல்லைன்னு நினைக்கிறேன் 2K கிட்ஸ்க்கெலாம். இருந்தாலும் இந்த காலாண்டு விடுமுறையில் குழந்தைங்களாம் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. இன்றைக்கி சந்தோஷத்தில் ரொம்ப அழகான பாடல்களுக்காக காத்துட்ருக்கு. கூடவே ஒரு பொது அறிவு கேள்வியும் இருக்குது. 2 கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க நேற்று. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஷஸ் சொல்லிடலாம். இன்றைக்கி அந்த சம்மந்தமாக தான் ஒரு குவஷின் உங்களுக்காக கேட்க போகிறோம். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்ட பந்தயத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீராங்கனையின் பெயர் என்ன? தடை தாண்டும் ஓடும் உடைய ஒரு ஓட்டப்பந்தயம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்கலப் பதக்கம் வாங்கியிருக்காங்க. PT உஷாவுடைய அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம். அந்த வீராங்கனையின் பெயர் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய சந்தோஷ சாலுக்கான பொது அறிவு கேள்வி. நிகழ்ச்சியின் முதல் பாடல் டும் டும் டும் என்ற திரைப்படத்திற்காக கார்த்திக் ராஜாவோட சில உன்னி கிருஷ்ணன் மற்றும் சாதனா சர்கம் இணைந்து பாடிய பாடல்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
4: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: சந்தோஷசாலின் அடுத்த பாடல் ஸ்டார் என்ற திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மானோட சில வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம், சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய பாடல்.

0: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
1: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
4: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மகளிர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இதே நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
9: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: ரொம்ப ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டிருக்கோம் சந்தோஷ சார்ல. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அப்பு என்ற திரைப்படத்திற்காக தெய்வாவோட சில வைரமுதுவின் பாடல் வரிகளுக்கு ஹரிஹரன், சுஜாதா, ஹரிணி இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல்.

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களம்.

0: மங்களே, மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி ரங்கா நியூரோகேர் மருத்துவ மையம்.

சந்தோஷ் சார் நிறைவாக ஒழிக்க வருகிறது. பூவெல்லாம் கேட்டு பார் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில் பழனி பாரதியின் பாடல் வரிகளுக்கு அரிஹரன் சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய பாடல்.

ஜிகே குவஸ்டின் கேட்டிருந்தோம் இல்லையா, ஆசிய விளையாட்டு போட்டிகளில் மகளிர் 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்ட பந்தயத்தில் வெண்கல பதக்கம் வென்ற வீராங்கனையின் பெயர் என்ன அப்படி கேட்டிருந்தோம். அந்த வெண்கல பதக்கம் வென்ற வீராங்கனையின் பெயர் வித்யா ராம்ராஜ். பிடி உஷாவுடைய 54.78 அப்படிங்கிறத அவங்க வந்து பார்த்திங்கன்னா செட்டில் பண்ணியிருக்காங்க. 54.75

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தருமபுரி, உலக இருதய தினத்தை முன்னிட்டு சிறப்பு இருதய பரிசோதனை முகாம். இருதய மருத்துவர் ஆலோசனையுடன் ECG, எக்கோ ஸ்கேன், CBC ரத்த பரிசோதனை, சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் பரிசோதனை ₹699 செய்யப்படுகிறது. இச்சலுகை இம்மாதம் 29 முதல் அக்டோபர் 3 வரை மட்டுமே. இடம் மருத்துவமனை வளாகம், பைசுவள்ளி தருமபுரி. தொடர்புக்கு 9500848420. இன்றைய உங்கள் இருதயத்தை பரிசோதித்துக் கொள்ளுங்கள்.
6: இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சார், சந்தோஷ சார், சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, மக்கள் மனம் கவர்ந்த ஹீராஸ் நிறுவனம். தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1200 அதிரடி தள்ளுபடி. நிலையத்தில் நேரம் காலை 8:01 தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலைகள் தொடர்ந்து கேட்கலாம்.
7: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: தர்மபுரியில் 30 நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
7: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
9: இன்று செப்டம்பர் 30 இந்திய விடுதலை போராட்டத்தின் எழுச்சி மிகுந்த வரலாற்றின் பக்கங்களில் இன்றியமையாத பாத்திரங்களாக திகழ்பவர்களில் ஒருவர் காரைக்குடி தந்த ராயசோ. ராயசொக்கலிங்கனார் என்கிற பெயரோடு விளங்கிய இவர் இளம் பருவத்திலேயே சமய நெறி நின்று சமுதாய பணிகள் பல ஆற்றிய பெருமைக்குரியவர். அக்காலத்தில் சுதந்திர போராட்டத்தின் தலைமை பாத்திரங்களாக திகழ்ந்த மகாகவி பாரதியார், மாவீரர் வாவேசு ஐயர், சுப்பிரமணிய சிவம், வாவு சிதம்பரனார் போன்றவர்களையெல்லாம் செட்டிநாட்டு பகுதிக்கு வரவழைத்து சீர்திருத்த கருத்துக்களோடு தேசிய சிந்தனைகளையும் ஆழ விதைத்தவர்கள். இளம் பருவத்திலேயே சோ முருகப்பா உள்ளிட்ட

0: காரைக்குடி அன்பர்களை ஒருங்கிணைத்து கொண்டு 1917 உருவாக்க பெற்ற இந்து மதாபிமான சங்கத்திற்கு மகாகவி பாரதியாரை வரவழைத்து சொற்பொழிவாற்றச் செய்து அற்புதமான 2 நிழற்படங்களை எடுத்து உலகத்திற்கு அடையாளமாக தந்த பெருமை காரைக்குடி இந்து மதாபிமான சங்கத்திற்கு உண்டு. மற்ற இடங்களிலெல்லாம் எழுதுகோலும் தாளுமாக அவர் சென்று போய் வந்திருந்தாலும் கூட செட்டிநாட்டாகிய காரைக்குடிக்கு பாரதியார் கைத்தடியோடு வந்து இறங்கினார். கோல் கை கொண்டு வாழ் என்று குறிக்கோளை அடையாளமாக காட்டிய மகாகவி பாரதியார் கைத்தடியோடு வந்து இறங்கியதை பதிவு செய்தது மட்டுமல்லாமல் அந்த படமெடுப்பதற்கும் பின்புலமாக திகழ்ந்தவர்களில் ஒருவர் ராயசோ. இந்திய விடுதலை போராட்டத்தில் களமிறங்கி அண்ணல் காந்தியடிகளின் தலைமையில் தீவிரமாக ஒத்துழையாமை இயக்கத்தில் பணியாற்றியவர். 1924 காந்தி பிள்ளைத்தமிழ் என்கிற நூலை எழுதியவர். 1932 சட்டமறுப்பு இயக்கத்தில் பங்கேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் ஓராண்டு சிறை தண்டனை அனுபவித்து வேலூர் சிறையில் இருந்து வெளிவந்தவர். அக்காலத்தில் சிறையில் இருந்தபோது அண்ணல் காந்தியடிகளை புகழ்ந்து அவர் பாடிய பாடல்கள் அநேகம். காந்தி அந்தாதி, காந்தி நான்மணி மாலை, காந்தி திருப்பள்ளி எழுச்சி, காந்தி புகழ் பாடுமின், காந்தி சொற்பெருமை, காந்தி திருப்புகழ் என்று சிற்றிலக்கிய வரிசையில் மகான் காந்தியடிகள் குறித்து 960 மேற்பட்ட பாடல்களை எழுதி காந்தியடிகளுக்கு புகழ் சேர்த்த கவிமாமணி ராயசோ. இவற்றையெல்லாம் தொகுத்து காந்தி கவிதை என்கிற நூலை பின்னால் அழகப்பா கல்லூரி வெளியிட்டு பெருமை சேர்த்தது. 27 ஜனவரி 1934 அன்று அண்ணல் காந்தியடிகள் ராயசோவின் இல்லத்திற்கு வருகை புரிந்தார். 1938 முதல் 1941 வரை காரைக்குடி நகர்மன்றத்தின் தலைவராக விளங்கிய ராயசோ காக்கிநாடா, பெல்காம், பம்பாய் அகில இந்திய காங்கிரஸ் மாநாடுகளின் பிரதிநிதியாக பங்கேற்றவர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு உறுப்பினர், மாவட்ட காங்கிரஸ் தலைவர் என கட்சியின் முக்கிய பொறுப்புகளை ஆற்றி இந்திய விடுதலை போராட்டத்திற்கான பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட பெருமைக்குரியவர். விடுதலை உணர்வை மேம்படுத்தும் ஊழியன் என்கிற இதழின் ஆசிரியராக இருந்து 1922 முதல் 1940 வரை இதழியல் துறையில் தன் பணிகளை திறம்பட ஆற்றியவர். கலை இலக்கியத்திலும் இலக்கண இலக்கியத்திலும் ஆழ்ந்தகன்ற புலமை வாய்ந்த ராயசோ தோழர் ஜீவா உள்ளிட்ட பேரறிஞர்களின் அன்புக்கும் பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நிலையில் தன் வாழ்க்கையை செமையாக அமைத்து கொண்டவர். அவருடைய மணிவிழா காலத்தில் தமிழ்கடல் என்கிற பட்டம் அவருக்கு வழங்கப்பெற்றது. விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்ட காந்திய செம்மலாக திகழும் ராயசோ அவர்களின் நினைவு நாள் இன்று மகான்களாக திகழ்ந்த மகாத்மாவையும் மகாகவி பாரதியாரையும் ஒரு சேர தரிசித்தது மட்டுமல்லாமல் அவர்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி இதழியல் துறையிலும் இலக்கிய துறையிலும் தடம் பதித்த ராயசோ வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஆளுமை என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடலாகாது. எனவே நண்பர்களே, இன்று நினைவு நாள் காணுகிற ராயசோவின் இலக்கிய பங்களிப்பை, வரலாற்று பங்களிப்பை என்றும் மறவாமல் நினைவில் வைத்து போற்றுவதற்கும் அவர் எழுதிய ஆக்கங்களை மீளவும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இந்த நாளை இனிய நாளாக மாற்றிக்கொள்வது கூட அந்த பெருமகனாருக்கு நாம் செலுத்துகின்ற நன்றி கடப்பாடாகும். எனவே இன்று நன்று ஒன்று என்கிற முறையில் ராயசோ அவர்களின் பணிகளையும் மறவாமல் போற்றுவது நம்முடைய கடமைகளுள் ஒன்று என்பதை இன்று நினைவுபடுத்துவது இன்றியமையாத பணியாக கருதுகிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புடல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
4: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
6: தொடர்புக்கு

0: அரிசிப்படியும் சிலருக்கும் இசை தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை இன்னைக்கு நிறைய இடங்கள்ல மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் லீவ் விட்டு ஜாலியாக வீட்டில் இருப்பீங்க. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, திருச்சி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கான். அதனால கொஞ்சம் வெளியில் போகிறத தவிர்த்துக்கோங்க. நேர்களை கேட்டு ரசிக்கலாம் பொன்னியின் புதுப்படல். பொன்னியின் புதுப்படல் நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இது வரைக்கும் பேசாத நேர்கள் பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 மற்றும் 74-40-31. எஸ் வாட்ஸ்அப் வழியாகவும் நீங்கள் அறிமுகமாகலாம். 043-42-24-40 வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்பி வையுங்கள். அறிமுக நேர்கள் மட்டும் நிகழ்ச்சியில் முதலாவதாக அறிமுகமாகும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் வள்ளியூர்ல இருந்து ஆல்டன் பேசுறேன் சார்.
0: வள்ளியூர்ல இருந்து
1: ஆல்டன்.
0: ஆல்டன் என்னது? ஆல்டன் அப்படின்னா
1: என்னங்க அது? ஆல்டன் அப்படின்னா அர்த்தம் என்னன்னு எனக்கு
0: தெரியாது சார். சரி, போச்சு போங்க. ஆல்டன் எனக்கு தெரியல. இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் நேம் அப்படின்னு நினைக்கிறேன்
1: இல்லையா? ஆல்டன்
0: மேபி இருக்கலாம். நல்ல, இது எப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஒரு நீங்களே சொல்லிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு இது அப்படிங்கிற மாதிரி. ஆல்டன் அப்படிங்கிறது நல்ல பேராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு வச்சுக்கலாம். சரியா, என்ன பண்ணுறீங்க ஆல்டன்? ஆல்டன் என்ன என்ன பண்ணுறீங்க இருக்குங்களா? இப்போ வந்து ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேன் அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளவு?
1: 30 ரூபா சார்.
0: 30 ரூபா? சரி சரிங்க. நீங்கள் அங்கே கொண்டு போய் கொடுத்துருவீங்களா, நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கணுங்களா?
1: இல்லை, நான் கொண்டு போய் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுப்போம், சிலவங்க பக்கத்தில் இருந்து வந்து எடுத்துக்கிடுவாங்க.
0: ஆ, எங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் கொண்டு போய் கொடுத்துருவீங்க இல்லையா?
1: ஆமாம், கொஞ்சம் பழக்கமாக இருக்கவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க.
0: சரிங்க சரிங்க, சிறப்பாக போட்டோம். வாழ்த்துக்கள். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: சார், எனக்கு 180 படத்துலேருந்து நீ கோரினால் வானம் மாறாத அந்த சாங் போடுங்க.
0: யார் கோரணும் உங்களை? மேரேஜ் ஆயிடுச்சா உங்களுக்கு ஆல்டனுக்கு?
1: இல்லை சார்.
0: ஆ, அப்போ வெயிட்டிங்கில் இருக்கீங்க. நீ கோரினால் கொடுவை கார்த்திக் பாடியிருக்காரு. ஸ்வேதா

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் ட்ரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
6: கல்யாணத்துல கவனிச்சியா?
7: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
6: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
7: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
8: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஈரோடு மஞ்சள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்றைய விலை நிலவரம். விரலி மஞ்சள் குவிண்டால் ஒன்றுக்கு 15,631 ரூபாய் முதல் 17,549 ரூபாய் வரை விலை போனது. அதேபோல கிழங்கு மஞ்சள் 15,575 ரூபாய் முதல் 16,669 ரூபாய் வரை விலை போனது.
9: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தர்மபுரி பைசலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புடன். நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
10: தர்மபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
1: தருமபுரி பண்பலை நேயர்களுக்கு காலை வணக்கம்.
2: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம்.
1: நாம இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மூளையில் ஏற்படுகின்ற ரத்த கசிவுனால வலிப்பு வருது அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது வலிப்பு நோய் வந்ததுக்கப்புறம் எப்படி அதை கண்டறியுது அப்படின்னு நம்ம பேச ஆரம்பித்து சிடி ஸ்கேன் பரிசோதனையில் மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டால் வலிப்பு வரலாம் அப்படின்னு பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம். இதில் மிக முக்கியமாக வர்றது வந்து அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷன், கட்டுப்படுத்த இல்லாத ரத்த கொதிப்புனால மூளைக்குள்ளேயே ரத்த கசிவு வரலாம். இது வந்து இன்ட்ரா செரிபிரல் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரா செரிபிரல் அப்படின்னா மூளைக்கு உள்ளேயே ஏற்படுகின்ற ரத்த கசிவு. இந்த ரத்த கசிவு தான் நம்ம பக்கவாதம் போன்ற நிலைமையை உருவாக்கும். அதாவது நல்லா இருக்கிற நபர் திடீர்னு ஒரு மயக்கம் போட்டு விழுந்தாலோ ஒரு பக்கம் கை கால் இழுத்துக்கிட்டு வலிப்பு வந்துச்சுன்னா அவங்களுக்கு மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். எனவே அவங்களுக்கு வந்து ரத்த கசிவு வந்துச்சுன்னா வலிப்பு நோய் மூலமாக நமக்கு தெரியப்படுத்தும். மூளையில் வந்து ரத்த கசிவு ஏன் வருது, இந்த ரத்த கசிவு வந்து மூளையை இரிட்டேட் பண்ணும், அதனால தான் அந்த வலிப்பு வருகிறது. இந்த மாதிரி கூட நோயாளிகள் வந்து சிடி ஸ்கேன் போய் சொல்லி நம்ம கண்டறிந்தலாம். ஏன்னா நிறைய நேரங்களில் வந்து மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்ட நோயாளிகள் கை கால்களை ரொம்ப ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து சுயநினைவு இழந்திருப்பாங்க. அதனால் வந்து அவங்களால வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு அவங்களால ஒத்துழைக்க இயலாத நிலைமை இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு சிடி ஸ்கேன் பரிசோதனை செய்தாக வேண்டும். சிடி ஸ்கேன் பரிசோதனை தான் ஆரம்பநிலை பரிசோதனை. அதில் வந்து ரத்த கசிவு இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். சிடி ஸ்கேனில் எப்படி தெரியும், அதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக தெரியும். மூளையில் எந்த பகுதியில் ரத்த கசிவு இருக்கோ அந்த இடத்துல வெள்ளையாக தெரியும். அதே மாதிரி அந்த ரத்த கசிவு எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் பரவி இருக்கு என்று தெரியும். மூன்றாவது, அந்த இரத்த கசிவு மூளையை அமுத்தி கொண்டிருக்கிறதா இல்லையா என்று தெரியும். நான்காவது, இரத்த கசிவு வந்து சில நேரங்களில் வென்ட்டுகள்னு சொல்லுவோம், மூளையில் நீர் செல்லக்கூடிய பாதை, அந்த பாதையிலையும் இரத்த கசிவு பரவி இருக்கா அப்படின்றது தெரியும். இதெல்லாம் அந்த சிடி ஸ்கேன் பரிசோதனையில் கண்டறிந்து விடலாம். ஆரம்ப நிலையில் அருகாமல் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையிலேயே நீங்கள் இந்த ஸ்கேன் பரிசோதனையை கண்டறிந்து விடலாம். இந்த இரத்த கசிவு ஆரம்ப நிலையை கண்டறிந்தால் தான் நம்ம அடுத்து நமக்கு வைத்தியமே செய்ய முடியும். ஏன்னா இரத்த கசிவு வந்திருக்கிறதா அல்லது மூளையில் இரத்த குழல் அடப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்று நமக்கு சிடி ஸ்கேன் பரிசோதனை ஒரு நேவிகேட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கிறது. அதை வச்சு தான் நம்ம அடுத்த நிலைக்கான ஒரு வைத்தியத்துக்கு நம்ம செல்ல முடியும். எனவே சிடி ஸ்கேன் பரிசோதனையில் இந்த ரத்த கசிவு தெரியும்னு சொன்னேன் இல்லையா. இந்த ரத்த கசிவு சில நேரங்களில் வென்ட்ரிகிள் நீர் செல்ல பாதைக்குள்ளே பரவிடும். பரவிடுச்சுன்னா என்ன ஆகும்னா இன்ட்ரா வென்ட்ரிகுலர் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீர் செல்லும் பாதையில் ரத்த கசிவு கலந்துவிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீர் செல்லக்கூடிய பாதையில் இந்த ரத்த அணுக்கள் இருக்கிறது அல்லவா, அதாவது பிளட் பிரேக் டவுன் பார்ட்டிக்கல்னு சொல்லுவோம், ரத்த அணுக்கள் அந்த துகள்களாக மாறி மூளையிலிருந்து நீர் வெளியில் செல்லக்கூடிய துவாரத்தை அடைத்துவிடும். அடைக்கும் போது என்னாகும், நீர் தேக்கம் ஏற்படும். இதுதான் ஹைட்ரோகெஃபலஸ் அப்படின்னு சொல்கிறது. அதாவது பக்கத்து வீட்டில் சாக்கடை வந்து அடிச்சிச்சுன்னா நம்ம வீட்டில் தண்ணி தேங்குற மாதிரி நீர் செல்லும் பாதையில் ரத்த கசிவுனால அடைப்பு ஏற்பட்டால் நீர் தேக்கம் ஏற்படலாம். இந்த நீர் தேக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வலிப்பு வரும், சுயநோய் இழந்து போவாங்க, கை காலம் அப்படியே முறுக்கிப்பாங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா ரத்த கசிவுனால பாதிப்பு அதிகமாக இருக்கிறது என்று நம்ம சிடி ஸ்கேன் பரிசோதனை நமக்கு தெரிந்துவிடும். நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரத்த கசிவு சிறுமூளையிலேயே ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், சிறுமூளை ஏற்பட்டுச்சுன்னா முதல்ல வலிப்பு வராது, ஆனால் சுயநோய் இழந்து அவங்க மயக்க நிலைமைக்கு உருவாங்க, அதுக்கப்புறம் தான் வலிப்பு வரும். இதுவும் சிடி ஸ்கேன் பரிசோதனை நமக்கு கண்டறிந்து விடலாம். எனவே சிடி ஸ்கேன் பரிசோதனையிலே நமக்கு மூளையில் ரத்த கசிவு எந்த அளவு இருக்குதுன்னு நம்ம கண்டறிந்தால் அடுத்த நிலைக்கான வைத்தியத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் முக்கியமாக வலிப்பு நோயை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல்

0: விழிப்புக்கான காரணத்தை வைத்தியம் செய்வது மிக மிக முக்கியமானது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தொடர்புக்கு 9150779329.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
8: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
9: இடமணி 24 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பொன்னியின் புதுப்புலன் அறிமுக நேரில் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கிறோம். நிகழ்ச்சி நடத்ததாக அறிமுகமாகும் நேயர், வணக்கம்.
10: ஐயா வணக்கம். ஐயா
9: வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
10: அருள்மணி சத்திவேல், சின்ன மாட்டலாம்பட்டி கருவாட்டுக்காரன் கோட்டையில இருந்து பேசுறேங்க ஐயா.
9: சின்ன மாட்டலாம்பட்டி கருவாட்டுக்காரன் கோட்டையா?
10: ஆமாங்க ஐயா.
9: ஆஹா, எப்படி கருவாட்டுக்காரன் கோட்டையில என்ன பேர் வந்துச்சாங்க
10: ஐயா? அது எங்க தாத்தாவோட நிக்னேமுங்க ஐயா, அதனால அதே அடையாளமா வச்சு கூப்பிட ஆரம்பிச்சேன்.
9: ஓஹோ, கருவாட்டுக்காரன் அப்படிங்கறது உங்க தாத்தாவோட பேர் இல்லையா?
10: ஆமாங்க ஐயா.
9: சரிங்க சரிங்க. நீங்க என்ன பண்றீங்க?
10: சென்ட்ரிங் வேலைங்க.
9: சென்ட்ரிங் வேலை பாக்குறீங்களா?
10: ஆமாங்க.
9: சரி சரி சரி. நீங்க அதிகபட்சம் இத்தனை மாடி நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்னா எத்தனை ஃப்ளோர் வரைக்கும் நீங்க செஞ்சிருக்கீங்க? 5-6 செஞ்சிருக்கீங்க. அது எல்லாத்தையுமே நீங்களே கான்ட்ராக்ட் எடுப்பீங்களா இல்ல நீங்க வேலைக்கு போறதா?
10: இல்லீங்க, வேலைக்கு தான் போறது.
9: சரிங்க சரிங்க. இப்போ நீங்கள் ஒரு ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஸ்டீல் ஆணி வேணும், அந்த ஆணி வேணும், 2 இன்ச் ஆணி வேணும்லாம் கேட்குறீங்களா? அது அதுக்கு தேவையான அளவு தான் கேட்குறீங்களா இல்லை அதிகமாக கேட்டு வாங்கி வச்சுப்பீங்களா எப்படி அது?
10: இல்லைங்க, தேவையான அளவு தான், அதுவும் இது அடிக்கிறத பொறுத்துங்க.
9: அடிக்கிறத பொறுத்து மீதி அங்கேயே கொடுத்து வந்துடுவீங்க இல்லையா?
10: ஆமாம் ஆமாம்.
9: சரிங்க, சூப்பருங்க. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
10: அவள் பெயர் தமிழர் ரசி படத்துல இருந்துங்க ஐயா. நீ ஒத்த சொல்லு சொல்லு அந்த படம்.
9: சரி சரி. இங்கே இதாச்சு ஆறுலுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க
10: நினைக்கிறேன்.
9: ஒரே சந்தோஷம் உங்களுக்கு. சரி, பாட்டு கொடுத்துடலாம். நன்றிங்க.
10: நன்றி.
9: சன்ட்ரிங் வேலை பார்க்கும்போது கொஞ்சம் கவனமா வேலை பாருங்க. விஜய் ஆண்டனுடைய சில அவள் பேரு தமிழ் திரைப்படத்திற்காக

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புடல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
6: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
7: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
8: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
7: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
8: என்றும் இனி என்றென்றும்
7: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
8: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
7: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
8: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
7: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
8: என்றும் இனி என்றென்றும்
7: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
8: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
7: தர்மபுரி.
6: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை.

0: கதைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள்.
1: ஒரு நாள் மாலையில நானு எங்க வீட்டு தோட்டத்துல உட்கார்ந்து இந்த பூ இதெல்லாம் பாத்துட்டு இருந்தேன். அப்ப தொலைபேசியில ஞானசம்பந்தன், நீங்க ஒரு செய்தி சொன்னீங்க பாருங்கயா, அது அந்த பாட்டுல அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. முதல்ல எனக்கு நான் நல்லாவே சொல்றேன், இந்த குரலை கேட்டோடனே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு மாத்திரம் தெரியுது. டக்குன்னு எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல, அதை உடனே அனுமானிக்க முடியல. நான் என்ன பண்ணிட்டேன், இல்லைங்க நான் கரெக்டாக தான் சொன்னேன், சிங்காணியினுடைய 1000வது பாட்டுக்கு அமிதாப் பச்சன் வந்து அங்கே விழா கொண்டாடுறப்ப அவர் அந்த பாட்டுதாங்க சொன்னாரு அப்படின்னு சொல்றேன். அட அன்னைக்கு பேசவே இல்லைங்க, நான் தான் அங்கே இருந்தேன்ல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே செவ்வொரு பாண்டி வாதாடின நக்கீரர் மாதிரி ஆகி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் கடவுளும் இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாட்டு சொல்லியிருந்தீங்க அது அந்த பாட்டு இல்லைங்கிறதுக்காக சொன்னேன் அப்படின்னாரு. ஆமாங்க உண்மைதாங்க உண்மைதாங்க. அப்புறம் நான் உங்களுடைய பேட்டி பார்த்தேங்க அப்படின்னேன். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உண்மையிலே நம்மோட வாழ்ற கடவுள் இவர் தாங்க, இசை கடவுள்னு நம்ம சொல்லலாம். எனக்கு இவரோட ஒரு நல்ல 10 ஆண்டு காலமாக தொடர்புண்டு. எங்களுடைய தியாகராசர்கள் இவருடைய இசை மையத்தை இவங்க தான் தொடங்கி வச்சாங்க. அதே போல திருவண்ணாமலைக்கு அவங்க வந்தாங்கன்னா நான் போய் சென்று அவரோட சென்று ரமணருடைய ஆசிரமத்தில் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வருவேன். நிறைய உரையாடிக்கிட்டு இருந்திருக்கோம். நல்ல ஒரு அந்த ஞான கண்களை பார்க்குற போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். கூங்கா அப்படின்னு ரொம்ப மகிழ்வோடு கூப்பிடுவார். அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறாருங்க, அதாவது திருச்சூரில் ஒரு யானை அது மதம் பிடிச்சிருந்த போது இவருடைய தாலாட்டு பாட்டை கேட்டு அந்த மதம் அடங்கி அது அமைதியாக தூங்கினதை அவர் குறிப்பிடுறாருங்க. இன்னொரு செய்தி சொன்னார், ஒரு குழந்தைக்கு மருத்துவத்தில் ஆப்ரேஷன் பண்ண போகிறப்ப அந்த திருவாசகத்தினுடைய பாடலை சிங்காணி அவர்கள் இசையமைத்த அந்த திருவாசகத்தை கேட்டு அந்த குழந்தை வந்து அப்படியே அமைதியாக அதை கேட்டுட்டு இருந்தது, அதனுடைய அந்த வலி இதுகள்லாம் தெரியல அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாருங்க. அதுக்கு மேலே ஒன்று சொன்னார், ஒரு டூரிங் தியேட்டரில் இவர் இசையமைத்த படம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு யானை கூட்டம் கரெக்டாக ஒரு பாட்டுக்கு வருவாங்க, அது பாட்டுக்கு வருங்கிறது இல்லை இவர் பாட்டுக்காக வருவான். வந்து வர்ற வழியில் அங்கே இருக்கக்கூடிய பயிர்களையோ வாழைத்தோப்பையோ சேதம் பண்ணாமல் வந்து அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் நின்று கேட்குமா. 2 வாரமோ 3 வாரமோ அந்த படம் ஓடியிருக்கு. அந்த படத்தை ஓடினனுக்கெல்லாம் கரெக்டாக அந்த பாட்டு வர்ற நேரத்தில் வந்து நிற்குமா, பிறகு பாட்டு முடிஞ்ச உடனே போயிடுமா. அப்புறம் அந்த படம் போன பிறகு அந்த யானை வருதுன்னு நின்றுச்சான். அது என்ன படம் அப்படின்னா, வைதேகி காத்திருந்தால் வரக்கூடிய ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சம் காத்தாடி போலாடுது எங்க அந்த பாட்டு. உண்மையாவேங்க, காட்டு விலங்கறியும் கை குழந்தை தானறியும் பாட்டின் இசை இதனை பாம்பறியும்னு பாரதி தன்னுடைய குயில் பாட்டில் சொல்லுவாருங்க. இந்த 3 இதில் பொருத்தமாக இருக்கு பார்த்தீங்களா. காட்டு விலங்கறியும், யானையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும், கை குழந்தை தானறியும் அந்த ஆப்ரேஷனுக்காக வந்த குழந்தை, பாட்டின் இசை இதனை பாம்பறியும்னு சொல்கிறாருன்னா அப்படியான அந்த இசையை தரக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவர் இவர் தானங்க. இத்தனை பெருமைகளை உடையவரோடு நாம் வாழ்கிறோங்கிறது தான் நமக்கு பெருமை. அவர் கூட சொன்னார், நான் சில நேரங்களில் கர்வத்தோடு பேசுகிறேன்னு சொன்னேன், எனக்கு இல்லாமல் யாருக்கு இருக்கும், உண்மையிலேயே அது வித்யா கர்வங்க, சாதாரணம் இல்லை. இத்தனை சாதனைகளை யார் பண்ண முடியும், உலகத்திலேயே யார் பண்ண முடியும், நினச்சி பாருங்க. அப்படியான ஒரு இசை கடவுளோடு நாம் வாழ்ந்து வருகிறோம் என்பதும், அவரோடு பேசுகிறோம், அவரோடு தொடர்பில் இருக்கிறோம் என்பதும் நமக்கு கிடைத்த பெருமை தானே. ஒரு முறை கூட கவர்னர் மாளிகையிலே ஒரு விழாவிற்கு சென்றிருந்த போது சிங்காணி அவர்களை பார்த்து பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. உண்மையில் அவரை போன்றவர்கள் வாழுகிற காலம் இசைக்குரிய காலம். இசை மும்மூர்த்திகள் என்று சொல்வதைப் போல இவரும் தனக்கென ஒரு தனியிடத்தை கொண்டிருக்கக்கூடிய இசை கடவுள்தான் என்பதில் மாற்றமில்லை. இந்த தலைமுறை மட்டுமில்லை, அடுத்த தலைமுறையும் திரும்ப திரும்ப கேட்டு மகிழக்கூடிய இசையை தரவல்ல ஒரு ஞானி நாம் இசைஞானி இளையராஜாதான். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
2: இன்னைக்கே ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக

0: ஊரில் அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு.

ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்தானது ஏற்ற இறக்கமாக போயிட்டுருக்கு. நேற்று காலை பார்த்தீங்க அப்படின்னா 2000 கனஅடியாக இருந்தது வினாடிக்கு, மாலை 5000 கனஅடியாக அதிகரித்தது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 3000 கனஅடியாக நீர்வரத்தானது வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஏற்ற இறக்கம் வந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலாண்டு விடுமுறை வேறு விட்டுருக்காங்க. நிச்சயமாக ஒரு சுற்றுலா தலத்துக்கு போகக்கூடியவர்கள் நிச்சயமாக கொஞ்சம் கவனமாக கையாளணும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஒகேனக்கல் பகுதிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலியமாக ஆராத்னா வந்து அறிமுகமாகிறாங்க. அவங்களை அன்போடு வரவேற்கிறது தருமபுரி பண்பலை 102.5. அவங்க ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க, காலை என்ற திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையில.

எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: Viking Bunions and Briefs.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய்.
4: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
5: என்ன உண்மையாவா?
6: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
7: 1-800-419-1800
8: 1097.
9: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
10: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
11: தொடர்புக்கு 9500-84-8820.
12: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
13: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
14: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: Viking Bunions and Briefs.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
3: முகத்தில் கருமா
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் கருமா சைபால்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு ஜென் துறவி, அவருக்கு ரொம்ப வயசாயிட்டது. கடைசி காலம், நண்பர்களையெல்லாம் கூப்பிட்டார். நண்பர்களே, நான் வந்து வித்தியாசமான முறையில் சாகணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாராம். நண்பர்கள் சிரித்தாங்க. என்ன பேச்சு பேசுகிறீங்க, சாவறதுங்கிறது என்ன விளையாட்டுக்கத்தனமான காரியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த துறவி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். அப்புறம் கேட்டாராம், இதுவரைக்கும் யாராவது நடந்துக்கிட்டே இறந்துருக்குறாங்களா அப்படின்னாராம். எல்லாரும் இல்லைன்னாங்களாம். ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்கார், அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறதாக ஒரு கதையில் படிச்சிருக்கிறேன், ஒரு ஞானியால் தான் அப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொன்னாராம். சரி அப்படின்னா அந்த முறை நமக்கு வேணாம், நின்றுக்கிட்டே யாராவது உயிரை விட்டுருக்காங்களா அப்படின்னு விசாரித்தாராம். அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறார் அப்படின்னாங்களாம். மறுபடியும் அந்த துறவி யோசனை பண்ணியிருக்கிறார், ஏதாவது வித்தியாசமான முறையில் நாம் வந்து போகணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படி இறப்பது தான் நல்லது. சரி, யாராவது தலைகீழாக வந்து யோகம் செய்யும் நிலையில் இறந்துருக்கிறாங்களா அப்படின்னு விசாரித்தாராம். நண்பர்கள் சிரித்தாங்க, தலைகீழாக நின்னபடி இறந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை, அது முடியாத காரியம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ அந்த துறவிக்கு திடீர்னு உற்சாகம் வந்துட்டது. உடனே எழுந்திருச்சார், தலைகீழாக நின்னார், அப்படியே உயிரை விட்டுட்டார். அவ்வளோதான், அந்த மடாலயத்தில் ஒரே குழப்பம், எப்படி அவரை கீழே இறக்கி படுக்க வைக்கிறது அப்படின்னு புரியல. இப்படி உயிர் விடுறதை பற்றி அவங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை. உண்மையிலேயே வந்து இவர் வந்து இறந்து தான் போனாராங்கிறதும் தெரியல. சோதிச்சு பார்த்தாங்க, இதய துடிப்பு நாடி துடிப்பு எல்லாம் நின்று போயிருந்தது. இவர் எப்பவும் இப்படி தான், என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லி எல்லோரும் குழம்பிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பெரியவர் யோசனை சொன்னார், இந்த துறவியோட மூத்த சகோதரி பக்கத்து மடாலயத்தில் இருக்கிறாங்க, அவங்கள இங்கே அழைச்சிட்டு வந்தால் ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னார். அந்த அம்மாவுக்கு 90 வயசு, அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு குச்சியை ஊன்றிக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்தாங்க. வந்து, தம்பி, தலைகீழாக நின்று உயிர் விட்டு இறக்கிறத பார்த்தாங்க, தம்பின்னு கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒன்றும் காணோம். உடனே என்ன பண்ணாங்க, தன்னுடைய கைத்தடியால் தம்பியோட உடலை ஒரு தட்டு தட்டினாங்க. ஏப்பா, சாகிறப்பவும் உன்னுடைய குறும்புத்தனத்தை விடலையா, இப்படியாடா சாகிறது, ஒழுங்காக செத்து தொலை அப்படின்னாங்களாம். அவ்வளவுதான், உடனே அந்த துறவி திரும்பி நேராக நின்னார், அக்கா கோவப்படாத, நான் ஒழுங்காக சாகிறேன், எப்படி செத்தா என்ன, எல்லாம் எனக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தரையில் படுத்து உயிரை விட்டாராம். அதுக்கப்புறம் அந்த அம்மா கோலை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்பி கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களாம். மரணத்தை ஒரு விளையாட்டாக ஆக்கிய அந்த துறவிக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக தான் இருந்திருக்குது. எந்த நோக்கமும் இல்லாமல் செயல்படுறதுன்னா என்னங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. பயனை எதிர்பார்க்காமல் பணி செய்து வாழ்ந்து மறைந்த மகானவர். தம்முடைய தொழிலை வந்து விளையாட்டு போல் செய்ய தெரிஞ்சவருக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக மாறிடும். எல்லாமே விளையாட்டாகி விடுகிற போது மரணமும் விளையாட்டாகிவிடும் அப்படிங்கிறது தான் அந்த தத்துவம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையான நடிகனை வந்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் நடிக்க வேண்டியதே இல்லை, நீங்கள் ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இதுதான் ஞானிகளுடைய கருத்து. நீங்கள் தெருவில் நடந்து போயிட்டுருக்கிறீங்க, எதிரில் வர்றவர் உங்களை பார்த்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறார், நல்லா இருக்கிறேங்கிறீங்க. உண்மையிலேயே நாம் நல்லா இருக்க மாட்டோம், ஏதாவது உடம்புல கோளாறு இருக்கும், ஆனால் அப்படி சொல்லுவோம், நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. அது நடிப்பு தானே. உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம், உடனே கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்கள், உண்மையிலேயே உங்கள் மனசு மகிழ்ச்சி அடைஞ்சுட்டுதா, அது நடிப்பு தானே. வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே நடிப்புங்கிறது புரியும். கல்யாண பத்திரிக்கை அனுப்பியிருந்தேனே, ஏண்டா வரலன்னு கேட்டான் ஒருத்தன். வந்திருந்தேனே அப்படி

0: நானா இவன் டேய் ஏன்டா போய் சொல்கிற, நான் பத்திரிக்கையே உனக்கு அனுப்பலையே அப்படின்ட்டுருக்கான் அவன். அதுக்கு இவன் சொன்னானா, பத்திரிக்கை அனுப்புனேன்னு நீ போய் சொல்கிறப்போ கல்யாணத்துக்கு வந்தேன்னு நான் போய் சொல்லக்கூடாதா அப்படின்னானா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: இளையான்குடி மாறநாயனார் அவர் இல்லம் எப்படிப்பட்டது? அந்த இல்லத்திற்கு அன்பின் முகவரிதான் உண்டு. இருந்து ஓம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு என்று விருந்தோம்புவதே தன் வாழ்க்கையாக கொண்டவர். இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய பகுதியில் என்ன நடக்கிறது? ஊர் ஊருக்கு தடுக்கி விழுந்தால் சிற்றுண்டி சாலைகள், ஹோட்டல்கள், தேநீர் கடைகள். ஒரு ஊரில் அதிகமாக சிற்றுண்டி சாலைகளும் தேநீர் கடைகளும் தான் இருக்கும். எதனால்? இப்போது விருந்தோம்புகிற பண்பு நம்மை விட்டு விடைபெற்றுவிட்டது. வீடு என்பது சமையல் தொழிற்சாலை அல்ல. அங்கு வருகிறவர்களுக்கு பசியாற்றுவது மட்டும் நம் கடமை அல்ல. பசியாற்றுவது மட்டுமல்ல, அன்பின் உணர்வோடு அவர்களை நேசிக்க வேண்டும். உணவு என்பது இறைப்பையை நிரப்புவது மட்டுமல்ல, வந்தோரை முகமலர்ச்சியோடு அன்பொழுக வரவேற்று இதயத்தின் அன்பு நிறைய பரிமாறுவது, போதும் போதும் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர்களை பசியாற்றுவது, உணவை வீணாக்காமல் வந்தோரை வரவேற்று உபசரிக்கும் மாண்பு இந்த செட்டிநாட்டு பகுதியில் உண்டு. மொப்பக்குலையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குலையும் விருந்து என்று திருவள்ளுவர் சொல்வார். ஆனால் அதே செட்டிநாட்டில் இன்றைக்கு என்ன நடக்கிறது? விருந்தினரை உபசரித்த வீட்டுத் திண்ணைகள் இன்றைக்கு காணாமல் போய்விட்டது. வீடுகள் எல்லாம் நட்சத்திர விடுதிகளாக மாறிவிட்டது. முன்பு நம் வீடுகளில் வீட்டுத் திண்ணைகளில் உணவு நேரத்தில் யாரேனும் இருக்கிறார்களா, எவராவது அண்டை அயலார் பசியோடு காத்திருக்கிறார்களா என்று வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்துவிட்டு அயலார் முகம் தெரியாதவர் எவர் இருந்தாலும் அவரை வரவேற்று வீட்டுள் அழைத்துச் சென்று உணவு பரிமாறுகிற பண்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கு அவை காணாமல் போய்விட்டது. நம்முடைய திருமடங்களில் மாகேஸ்வர பூஜை என்று நடைபெறும். சிவபெருமானை சிந்தித்து, இறைவனை சிந்தித்து, அடியார்களுக்கு பூஜை செய்து நடைபெறுகிற விருந்து மாகேஸ்வர பூஜை என்று போற்றப்படும். வந்தோரை வரவேற்று முகமலர உபசரித்து அன்பாய் வாழ்வோம். அதுவே நம்முடைய இளையாங்குடி மாறநாயனார் நமக்கு காட்டிய தடமா.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
4: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம். எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம். எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம். எதிர்ப்பு வந்தால் துணிவு

அவசியம், எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம். நம்பிக்கையோடு நகருங்கள். வெற்றி உங்களுடையதே. இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 9:05. ஒவ்வொரு நாளும் புத்தம் புதிய தகவல்களை தந்து கொண்டிருக்கும் வானலையில் வசந்தம். உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இன்று முதுமை ஒரு சுமை அல்ல. முதுமைன்றது வயதின் அடையாளம் மட்டும் கிடையாதுங்க, அது அனுபவத்தின் அடையாளம், வாழ்க்கையை பார்த்து பார்த்து கற்றுக்கொண்ட ஞானத்தோட அடையாளம். நம்ம வாழ்க்கையின் முதல் பாடசாலை பெற்றோர் அப்படின்னா அந்த பாடசாலையின் அனுபவ புத்தகங்களா இருக்கிறவங்க முதியோர்கள். நேற்று நமக்காக ஓடிய கால்கள் இன்று கொஞ்சம் மெதுவாக நடக்கலாம். நேற்று நமக்காக உழைத்த கைகள் இன்று கொஞ்சம் ஓய்வை நாடலாம். ஆனால் அவர்கள் நமக்கு தந்த அன்பும் அறிவுரையும் அனுபவமும் என்றும் விலைமதிப்பற்றவை. நாளை அக்டோபர் 1 சர்வதேச முதியோர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி. முதியோர்களின் பங்களிப்பையும் அவர்களோட உரிமைகளையும் கண்ணியத்தையும் நினைவு கூறும் வகையில இந்த நிகழ்ச்சி நடைபெறப் போகுது. முதுமை ஒரு சுமை அல்ல. முதுமையை எப்படி அணுகலாம், முதியோர்களின் தனிமையை எப்படி போக்கலாம், குடும்பத்தில் அவர்களுக்கான இடம் என்ன, அவர்களின் அனுபவங்களை அடுத்த தலைமுறைக்கு எப்படி எடுத்து செல்லலாம், இதற்கான பதில்களை தெரிஞ்சுக்க இருக்கோம். முதுமையின் மகிமையை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கோம். நம்ம கூட நேரலையில் பங்கேற்றிருக்கிறார் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சிறப்பு தலைவர், ஓய்வு பெற்ற ஆசிரியர், தமிழ் மகன் பா இளங்கோ அவர்கள். வணக்கம் ஐயா.
2: வணக்கம். வணக்கம்மா.
1: உற்சாகமான காலை வணக்கம் ஐயா.
2: நிச்சயமாக பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கும், ஏற்காடு 103.7 நேயர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம்.
1: ஒரு சிறப்பான தலைப்பு, முதுமை ஒரு சுமை அல்ல.
2: நிச்சயமாக
1: தலைப்பு. பொதுவாக மனிதர்கள் பார்த்தீங்கன்னா முதுமைனாலே ஓய்வு, அமைதி இல்லை தனிமைன்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு கல்வியாளராக, பேச்சாளராக நீங்கள் முதுமையை எப்படி பார்க்குறீங்க, எப்படி அதை வரையறுக்கிறீங்க?
2: முதுமை என்பது ஒரு மகிழ்வான தருணம் என்று தான் சொல்லுவேன். ஏன்னால் நீங்கள் பேசுகின்ற பொழுதே துவக்கத்திலேயே சொன்னீர்கள், ஓடிக்கொண்டிருந்த கால்கள் நடக்க துவங்க இருக்கிற காலம் இது. ஆக ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அருகிலே இருக்கக்கூடிய பூக்களை கூட பார்ப்பதற்கு நேரம் இருக்காது, நடக்கின்ற பொழுது அந்த பூக்களை கூட ரசிக்கின்ற காலம் வரும். அப்படித்தான் முதுமை என்பது, இளமை என்பது கேள்விகளால் நிறைந்த காலம், முதுமை என்பது பதில் சொல்ல வேண்டிய காலம், அனுபவத்தின் பெட்டகமாக இருக்கக்கூடிய காலம், மகிழ்வான தருணம் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை.
1: சரிங்கய்யா, முதுமை ஒரு சுமை அல்ல. இப்போ முதல் கேள்வியே பார்த்தீங்கன்னா, முதுமை வந்து அந்த காலகட்டங்கள் வரக்கூடிய போது மனைவி வந்து தவறிட்டாங்கன்னா இந்த கணவர்மார்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாயிடுது இல்லைங்களா? அதை எப்படி அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து சரி செஞ்சுக்கலாம்? ஏன்னா அதுதான் முதுமையாகவே அவங்க பார்க்குறாங்க. ஐயோ, நம்மளுக்கு அவ்வளோதான், வயசு ஆயிடுச்சு. அதற்கு முன்னது கூட பார்த்திங்கன்னா மனைவியே பார்த்துப்பாங்க, எல்லாம் கவனிச்சுக்குவாங்க, அந்த ஒரு தனிமையை அவங்க கொடுக்க மாட்டாங்க இல்லையா?
2: இது ரொம்ப மிக சிறப்பான கேள்விமா. இன்று சமூகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப அடிப்படையான கேள்வி இது. ஏன் என்று சொன்னால், முதுமையிலே கணவன் தவறிவிட்டால் மனைவி எதிர்நீச்சல் போட்டு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி பேரப்பிள்ளைகளை வளர்த்து அந்த குடும்ப சுமையை சுமப்பதற்கு பழகி இருக்கிறாள். ஆனால் கணவன் எதை எடுத்தாலும் மனைவியை சார்ந்தே வாழ பழகியதால் அவனுக்கு மனைவி இல்லை என்றால்தான் அந்த முதுமை ஒரு சுமையாக தோன்ற தூங்குகிறது. மனைவி இருக்கின்ற வரை அவன் சுகமாகத்தான் உணர்கிறான். மனைவி இல்லை என்ற போது

0: தான் அவன் அதை சுமையாக உணர்கிறான். காரணம், வாழுகின்ற போதே மனைவியோடு இணைந்து அத்தனை பணிகளிலும் சுமையிலும் கலந்து கொண்டிருந்தால் அவனுக்கு முதுமை எளிமையாக இருந்திருக்கும். அத்தனையும் மனைவியின் சுமையிலே இவர்கள் இருந்த காரணத்தினால் இவர்கள் சிரமப்படுகிறார்கள். ஆனால் காலம் அப்படியல்ல. அத்தனையும் ஏற்று பயணம் செய்வதற்கு முதுமையை தயார் செய்து கொள்ள வேண்டும். முதுமை அனுபவம் என்பதால் இதையெல்லாம் கடந்துதான் செல்ல வேண்டும், மகிழ்வோடு கடக்க வேண்டும்.
1: சரிங்க ஐயா, அப்போ நீங்க இல்லற வாழ்க்கையில எந்த அளவுக்கு நீங்க வந்து அவங்க மனைவியோட இருக்கீங்க, எந்த அளவுக்கு கடக்குறீங்க, என்னென்னலாம் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க புது புது விஷயங்கள்லாம்? ஏன்னா ஓய்வு பெற்ற இந்த காலகட்டங்கள்ல தான் நம்ம வந்து மனைவிகளிடம் அதிகமா வந்து அன்பு செலுத்தக்கூடிய காலமா இருக்கும்.
0: எங்களுடைய மனைவியுமே ஆசிரியராக இருக்கிறாங்க, பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. எப்பொழுதுமே வந்து எங்களுக்குள்ளே எந்த விதமான ஒளிவு மறைவுமே இருக்காது. யாருக்கு என்ன தேவை என்றாலும், யாருக்கு என்ன குறை என்றாலும் உடனடியாக ஒருவருக்கொருவர் பகிர்ந்து பேசி பழகக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம். ஒருவருக்கொருவர் பிணக்கோ ஒருவரை ஒருவர் அதட்டி பேசியதை கூட இன்று வரை என் வாழ்க்கையில் நிகழ்ந்ததில்லை. ஆகவே ஒரு பாவேந்தர் காட்டிய தமிழ் வழியிலே நான் பயணிப்பதால் துணைவிக்கும் எனக்கு என்ன மரியாதையோ அதே மரியாதை துணைவிக்கும் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். இயல்பாகவே அந்த எண்ணத்தோடு பயணம் செய்வதால் எங்களோடு முரணே வந்ததில்லை, இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கு.
1: நிச்சயமாக அப்படிதான் இருக்கணும். இப்போ கணவர் வந்து ஓய்வு நிலையில இருக்காங்க அப்படின்னும் போது மனைவி சின்ன விஷயம் சொல்லும் போது கூட, இப்போ நம்ம வேலைக்கு போறது இல்லை அதனால தான் இப்படி சொல்றாங்களோ, ஒரு வெங்காயம் உரிச்சு கொடுங்க சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னாலே, சுபத்தியா நம்ம வேலைக்கு போல சும்மா இருக்கா அப்படின்றனால வேலை கொடுக்கணும்.
0: நல்லா அருமையா கேட்டீங்க. இயல்பா இப்படிதான் ஒரு தவறான புரிதல் என்று சொல்வது தான். ஒரு சின்ன விஷயத்த நம்ம வேலைக்கு போகாததுனால தான் வேலை வைக்கிறாங்களோன்னு நினைக்கிறோம். நாமே செய்யணும். ஓய்வாக இருக்கின்ற நேரத்திலே துணைவிக்கு இதுவரை செய்யவில்லை என்றால் இனியேனும் ஏதாவது செய்ய முடியுமா, செய்யக்கூடியதை செய்வோமா என்று மகிழ்ச்சியோடு செய்தால் அது நிச்சயமாக வாழ்க்கை இன்பமாக அமையும். ஏற்கனவே செய்யாததை சரிப்படுத்த ஒரு வாய்ப்பு.
1: உண்மை,
0: நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிஞ்ச தன்மையால் ஆளப்படும். இதுவரை நாம் அப்படி செய்யவில்லை என்றால் இனி செய்ய வேண்டும் என்ற உறுதி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வயது.
1: அப்படி நாமளே போய் செய்யும் போது அந்த இன்பம் வந்து இன்னும் ஆளாது,
0: இரட்டிப்பாக இருக்கும், இரட்டிப்பாக இருக்கும்.
1: இல்லற வாழ்க்கை இன்னும் இன்பமா இருக்கும். இன்னைக்கு முதுமை ஒரு சுமை அல்ல, இதை வந்து நம்ம சிறப்பா வந்து கலந்துரையாடலாம் பேசிட்டு இருக்கோம். நீங்க ஆசிரியர் பணியில இருந்த அந்த இளமையோட துடிப்புக்கும் இப்போ ஓய்வு பெறக்கூடிய இந்த முதுமையோட அமைதிக்கும் இடைப்பட்ட அந்த அழகான தருணங்கள்லாம் எப்படி இருந்தது?
0: ஆழமான கேள்விமா. நான் ஆசிரியர் பணியில் இருக்கின்ற பொழுது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களை போல இருந்தவன் இல்லை. காலையிலே 8:30 நான் பள்ளிக்கு சென்று விடுவேன். எப்பொழுதுமே 9:30 தூங்கக்கூடிய பள்ளிக்கு 8:30 சென்று விடுவேன். என் பள்ளி மாணவர்களும் 8:30 வந்து விடுவார்கள். 2000 மாணவர்கள் இருந்தாலும் அனைவரும் அமைதியாக அமர்ந்து காலை படிப்பை படிப்பார்கள். எப்படி பள்ளியோடு நான் முழுமையாக ஈடுபாடு கொண்டிருந்தவன். மாலையிலே 6 வரை பள்ளியிலேயே இருப்பவன். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு மிகவும் பொருத்தம். இப்படி அந்த பள்ளியிலே வாழ்ந்து விட்டு முதுமை வருகின்ற பொழுது எப்படி இருக்கிறீர்கள்? ஆக முதுமை வந்தவுடனே சிலரெல்லாம் பணியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் என்றால், நமக்கு அவ்வளோதான், நம்ம இனிமே வந்து நம்ம யார் மதிக்க போகிறாங்க என்ன? நான் என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை முதுமைக்கு பிறகுதான் பள்ளியிலே பணியாற்றிய காலத்தை விட மிகவும் சுறுசுறுப்பாக மிகப்பெரிய களங்களை நோக்கி நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். பள்ளியில் இருக்கின்ற வரை பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் தன்னம்பிக்கை பேச்சாளராக இருந்தேன். ஓய்வு பெற்ற பிறகு கடல் கடந்து பல நாடுகளுக்கும் பல மாநிலங்களுக்கும் சென்று தமிழ் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஓடி ஓடி செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இப்பொழுதுதான் நேரமே இல்லை.
1: நீங்க சொல்றது பார்த்தா அங்க இளமையிலாம் சிறகடிக்கல, அப்போ முதுமையிலதான் சிறகடிச்சு பறந்துட்டு
0: நிச்சயமா. ஏன்னா அது ஒரு கூண்டுக்குள் இருக்கக்கூடியதை போல இருந்தது. அந்த கூண்டில் இருந்து விடுபட்ட பறவை போல எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். இல்லை என்றால் இந்த மாணவனை அவர்களை நெறிப்படுத்த வேண்டும் என்ற மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தை தவிர வேறு எதுவும் இல்லாத காலத்திலே வேறு எங்கேயும் வெளியே போக முடியாது. 10 போன அடடா மாணவன் அந்த 10 சரியாக படிக்காமல் போயிட்டே என்ன பண்ணுறது, அடடா அந்த டிசிப்ளின் அப்படியே இருக்கணுமே, இப்படியெல்லாம் தோணும். ஆனால் ஓய்வுக்கு பிறகு நாம் எப்பொழுது நினைக்கிறோமோ அப்பொழுது பயணிக்கலாம், எங்கே போக நினைக்கிறோமோ அங்கே போகலாம், எந்த தடையும் இல்லை, மிக சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது.
1: சரிங்க, இனிப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். முதுமை ஒரு சுமை அல்ல. வணக்கம்.
2: பெரும்பாலும் வேலைக்கு போறாங்க,

0: சூழ்நில வீட்டில் உள்ள முதியவர்கள் வந்து கவனிக்க முடியாத சூழ்நிலையா இருக்குது இல்லையா, அவர்களை தனிமைப்படுத்த வேண்டிய உள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்கள
1: கவனிக்கிறதுக்கு தவறிட்டீங்கன்னு சொன்னா, கவனிக்க முடியலன்னு சொன்னா, அடுத்த தலைமுறை உங்களை எப்படி பார்க்கும்? பழுத்த ஓலையை பார்த்து குறுத்த ஓலை சிரித்துதான் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். நாம் நாளை பழுத்த ஓலையாக மாறப்போகிறவர்கள். நம் பெற்றோரை எக்காரணம் கொண்டும் நாம் ஒதுக்குவதோ ஒதுக்கி வைப்பதோ விடுதிகளுக்கு விடுவதோ கூடாது. அவர்களை பொறுப்பாக நாம் கவனிப்பதை நம் பிள்ளை பார்த்தால்தான் நம்மை நம் பிள்ளை பார்க்கும். ஆக தலைமுறை தாண்டி இந்த பண்பாட்டை கொண்டு போக வேண்டுமானால், பெற்றோர்கள் வயதானவர்கள் இருந்தால் அவர்களை கவனிப்பதற்கு திட்டமிட்டு நீங்கள் எப்படியாவது அதை சரி செய்து திட்டமிட்டு கவனித்துத்தான் ஆக வேண்டும். அதுதான் அடுத்த தலைமுறையை சரியான பாதைக்கு கொண்டு செல்லும்.
2: சரிங்கய்யா, நம்ம தொடர்ந்து பேசுவோம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். இன்று முதுமை ஒரு சுமை அல்ல என்ற தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறதுல ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
8: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
9: பாம்பு கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
10: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தருமபுரி.
11: தொடர்புக்கு 9500848420.

காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் சினேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானொலியில் வசந்தம். இன்று முதுமை ஒரு சுமை அல்ல, இளமைன்றது வாழ்க்கையோட வசந்த காலம், முதுமைன்றது வாழ்க்கையோட வளர்ச்சி காலம், அனுபவங்கள் ஆளக்கூடிய காலம்னு சொல்லலாம். ஒவ்வொரு பருவத்துக்குமே ஒரு தனித்துவமான அழகு இருக்குங்க. முதுமைன்றது இளமையோட வேகம் முடிந்து விவேகத்தின் விழிப்புணர்வான பொன்னான காலம்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சிலர் முதுமை ஒரு சுமையாக தான் பார்க்குறாங்க. முதுமை ஒரு சுமை அல்ல என்ற தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். சிறப்பான கருத்துக்களெல்லாம் ஐயா சொல்லிகிட்ருக்காரு. ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நேயர் கேட்டாருங்க இல்லைங்களா, வீட்டில் இருக்கிறவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுறாங்க, கவனிப்பு வந்து குறைவாக இருக்குது அப்படின்ட்டு. ரெண்டு பேரோட பங்களிப்பும் என்னங்க ஐயா, இவங்க அதிகமாக வந்து எதிர்பார்க்குறாங்க, அதனால ஏமாற்றம் அடைகிறாங்க. கவனிப்பவர்களுமே அவங்கக்கிட்ட சரிசமமாக வந்து பேசுகிறாங்க. ஸோ இடைப்பட்ட அந்த கருத்துக்கள்
3: இதில் வந்து ரொம்ப நெருக்கடியான சூழல் தான் இது. ஏன்னா இயந்திர வாழ்க்கை என்று சொல்வதை போல் மெஷின் மாதிரி ஓடிக்கிட்டுருக்காங்க. பிள்ளைகள் தான் வீணடித்த பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் இயந்திரம் போல காலையில் இருந்து பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு அவர்கள் பணிக்கு சென்று திரும்பி ஓடி வந்து இதிலே பெற்றோர்களையும் கவனித்து கொண்டு என்பது மிகப்பெரிய சுமைதான் அவர்களுக்கும். ஆனால் இது ஒரு சுகமான சுமை என்பதை அவர்கள் உணர வேண்டும். எப்படி நாம் குழந்தையாக இருக்கின்ற பொழுது பணிக்கு சென்ற தாயும் தந்தையும் நம்மை கவனித்தார்களோ, இப்பொழுது எப்படி நம் பிள்ளைகளை கவனிப்பதற்கு நாம் எத்தனை மாற்று ஏற்பாடுகளை செய்ய தயாராக இருக்கிறோம், அப்படித்தான் நம்ம பெற்றவர்களையும் பார்க்கணும்.
2: அவங்களும் ஒரு குழந்தையா,
3: அவங்களும் மீண்டும் ஒரு குழந்தையாக அவர்கள் பண்ணி
2: சொல்லுவாங்க, நீ என்ன குழந்தையாமா, நீயே சாப்பிட மாட்டியா.
3: குழந்தைதான், குழந்தைதான். ஏனென்றால் பெரியவர்களுக்கு

0: அந்த எதிர்பார்ப்பை தான் எப்படி பிள்ளைகளை கவனித்தோமோ அப்படியே தன் பிள்ளைகள் நம்ம கவனிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. பெரியவர்களுக்கும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்க வேண்டும். ஆ, நம்ம மக ஓடிக்கிட்டே இருக்கிறான், இந்த வந்த நேரத்தில் ஓய்வு நேரத்தில் இவ்வளோதான் அவன் நம்மோட பேச முடியும், நாம தான் அனுசரித்து போகணும். சில வசதிகள் நமக்கு குறைவாக இருந்தால் கூட பிள்ளைகளுடைய நலனை நம்ம முன்னிறுத்தணும் அப்படிங்கிற ஏற்பாடு வேணும். இருவருக்குமான சரியான புரிதல் இருக்க வேண்டும். ஒரே அலைவரிசையில் சிந்திக்க வேண்டும். நான் ஓடுகின்ற ஓட்டத்தில் உங்களை கவனிக்க எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கவனிக்கிறேன் என்ற உணர்வு பிள்ளைகளுக்கும், நீங்கள் கவனிக்கின்ற வரை எனக்கு மகிழ்ச்சி என்ற பெருமை முதுமையில் இருப்பவர்களுக்கும் இருக்குமானால் இணக்கமாக வாழலாம்.
1: சரிங்க, இணைப்புல ஒரு நேர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். வணக்கம்.
2: வணக்கம்மா, நாங்க பாப்பாரப்பள்ளி இருந்து சுரேஷ் பேசுறேங்கம்மா.
1: கேளுங்கய்யா,
2: சார் வந்து எங்களுக்கு வாஜியா இருக்குமா, அவர் தமிழாசிரியரா போறதுக்கு ஒரு ஜிஎம் வாஜியரா போயிட்டாரு. அவரு அவரு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒழுக்கம் தான் அவரு. அவர் இருக்கிறதுக்கு வந்து காலையில 10 மணிக்கு வரலாங்க, ஆனா அவர் 8:30 அவர் சொன்னார் பாத்தீங்களா, 8:30 ஸ்கூலுக்கு வந்துருவாரு. பசங்களை வந்து மெயின்டைன் பண்றது, ஒழுக்க ஒழுக்கத்தை வந்து எங்களுக்கு கத்து கொடுத்தாங்கம்மா. அவரை அவர்கிட்ட படிச்சவங்க எல்லாருமே இன்ஜினியரிங், இன்னைக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் நேபாளு லண்டன்லாம் இருக்கிறாங்கம்மா அவர்கிட்ட படிச்சவங்க எல்லாருமே.
1: சரிங்கய்யா,
2: அதனால அவரு வந்து அவங்க அம்மாவை வந்து ரொம்ப கண்ணு கருத்துமா பாத்துக்கினாருமா ஆயுள் முடிவு வரைக்கும். அவர்கிட்ட கத்துக்கிற விஷயம் கட்டுறது கையில கல்லாது உலகலுங்கம்மா.
1: சரிங்க,
2: அவர்கிட்ட நாங்க நிறைய விஷயத்த வந்து ஒழுக்கத்தாதான் கத்துக்கணும். நிறைய கல்வி விட ஒழுக்க எங்களுக்கு நல்லா நிறைய சொல்லி கொடுத்தாரு.
1: சரிங்க சரிங்க,
2: இப்படிதான் இருக்கணும், இப்படி படிக்கணும் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு ஒழுக்கத்தை அந்த இவரு முத்துராஜ் சாரு இவரெல்லாம் வந்து பாப்பரப்பட்டி தியாகி சுப்பிரமணிய சிவா ஸ்கூல்ல வந்து இவங்க எல்லாம் நம்பர் லீடர் மாதிரி நினைச்சுக்காங்களா.
1: சரிங்க,
2: ஒரு பொன் விழா நடந்துச்சுமா தருமபுரி மாவட்டத்துல எங்குமே நடக்காது. ஆனா இவரு இன்னும் சில முத்துராஜ் சாரு இன்னும் சில வாத்தியாரங்களாம் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் நைட்டு பகலா நைட்டு இரவு பகல் பாராம உழைச்சி உழைப்புகளா பொன் விழா வந்து உலகத்துல சரித்திரத்துல ஒரு இடங்கம்மா.
1: சரிங்கய்யா, கண்டிப்பா.
2: சாருகிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி சுரேஷ், நன்றி.
1: மகிழ்ச்சி
2: என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷம் சார், உங்ககிட்ட நீங்க லைவ்ல பேசுங்க.
0: மகிழ்ச்சி
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி,
0: நல்ல கருத்துக்களை சொன்னீங்க. வயிறு விழாங்கிறது ஒரு முதுமைக்கான அங்கீகாரம் போலதான். ஏன்னா 57 துவங்கின பள்ளியில 60 ஆண்டுகள் கழித்து அந்த பள்ளியிலே பணியாற்றிய அத்தனை முதிய ஆசிரியர்களையும் அழைத்து வந்து பெருமைப்படுத்தினோம். இந்த நேரத்தில் அதை நினைவூட்டியமைக்கு சுரேஷுக்கு நன்றி.
1: கூடுதல் தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களை பற்றியும். ஆசிரியர் பணி வந்து ஒரு அறப்பணின்னு சொல்லுவாங்க, அதை சிறப்பாக நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அதனால தான் அந்த மாணவர் உங்களை நாடி வந்திருக்காரு. வாழ்த்துக்கள்.
0: நல்ல மாணவர்கள்மா எங்களோடு படித்தவர்கள், நல்ல ஆசிரியர்களை நல்ல மாணவர்கள் மறப்பதில்லை, நல்ல மாணவர்களை ஒரு நாளும் ஆசிரியர்கள்
1: மறப்பதில்லை. இணைப்பில் இன்னொரு நேயர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
3: அம்மா வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து பேசுறேம்மா.
1: சொல்லுங்கய்யா, முதுமை ஒரு சுமை அல்ல.
3: என்னம்மா?
1: முதுமை ஒரு சுமை அல்ல.
3: இல்லம்மா, நிச்சயமா முதுமை அப்படிங்கறது சுமையே கிடையாதுமா.
1: சரிங்க,
3: நம்பர் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. வயதை வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஐயோ இவ்வளவு வயசு ஆயிடுச்சுன்னு கஷ்டப்படக்கூடாது. ஐயா ரொம்ப சூப்பரா நிறைய கருத்துக்கள் சொல்லி இருந்தாரு. நமக்கு பிடித்த விஷயங்கள்ல செய்யணுமா, அந்த இதாயிடுச்சு எனக்கு வயசாயிடுச்சு நான் பண்ணலன்னு. ஏன்னா சின்ன வயசுல சில ஆசைகள் இருக்கும்மா, ஆனா நமக்கு நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது செய்வதற்கு.
1: அந்த
3: முதுமை அப்படிங்கிற ஒரு காலத்துல அந்த நேரம் இருக்கும் பாருங்களேன், அப்ப நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிறைய ஒரு விஷயம் சொல்லணும்னா, நிறைய பேரு இளைஞர்களுக்கு ஐயா போன்றோர் அவர்களுடைய பேச்சுக்கள் மூலியமாகவும் அவர்களுடைய வாழ்க்கை பாடத்தை வந்து இளையோருக்கு புகட்டி அந்த அந்த முதுமையில கூட அந்த தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாத மாதிரி அவங்க நேரத்தை செலவிடுறாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில முதுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு சுமை அல்ல, அது வந்து சுகம், எல்லாரையுமே வழி நடத்தக்கூடிய ஒரு அனுபவம் பெற்றது அப்படின்னு தெரியுது இல்லையாம்மா.
1: சிறப்பையா, அதாவது முதுமை இளமையோட சேரும் போது ரெண்டுமே இனிமையாதான் இருக்கும்.
0: இளமையின் வேகமும் முதுமையின் விவேகமும் இணைந்தால் வெற்றிதான்,
1: வெற்றிதான்,
0: வெற்றிதான். அழகா சந்திரசேகர் எப்பொழுதுமே அவருடைய குரல் கேட்காம பண்பலை இருந்துறாரு. நானும் தான் கேட்கிறேன், பண்பலை கேட்கும் பொழுதெல்லாம் சந்திரசேகர் குரல். அவர் சொன்னதுல ஒரு விஷயத்தை நம்ம உள்வாங்கிக்கலாம், மனதுக்கு பிடித்ததை நோக்கி முதுமையிலே பயணிக்க வேண்டும் என்பதை அழகாக சொன்னார் சந்திரசேகர், அவருக்கு நன்றி. ஆக படிப்பது அல்லது பக்தி மார்க்கத்திலே இருப்பது, பேர பிள்ளைகளோடு விளையாடுவது, இந்த வயதில் என் பேரன் வந்தால் கூட கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கிறேன், இப்படி எது நமக்கு இணக்கமாக இருக்குமோ பிடித்தமாக இருக்குமோ அதை நோக்கி பயணிக்க வேண்டும்.
1: சரிங்கய்யா, நீங்க நல்லா உற்சாகமா இருக்கீங்க, நல்லா உடற்பயிற்சி எல்லாம் செய்வீங்க போல. இப்ப நிறைய முதியவர்கள் என்ன பண்றாங்க, எனக்கு வயசாயிடுச்சு என்னால முடியல, அவங்களே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துக்கிறாங்க.
0: ஆமா,
1: அதை எப்படி தகர்த்து?
0: நிச்சயமா அதுதான் ரொம்ப முக்கியம். முதுமையில வரக்கூடியவர்களுக்கு

0: ஒவ்வொரு நாளும் அழகாக குண்டலகேசியில் ஒரு பாட்டு உண்டுமா, பாளையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளையாம் தன்மை செத்தும் காமுறும் இளமை செத்தும் மேல்வரும் மூப்புமாகி நாளும் நாள் சாகின்றாமல் நமக்கு நாம் அழுவதென் என்று சொல்லும். கருவிலே இருக்கின்ற பொழுதே வளர ஆரம்பிக்கின்றோம், அப்பவே வயதாகிறது. பிறந்த பிறகு, பாலனான பிறகு வயது, இளைஞனாகிய பிறகு இளைஞன் என்ற வயது கடந்து போகிறது, இளைஞன் என்ற வயது இறந்து போகிறது. அடுத்தது காமுறும் பருவம் வருகிறது, அந்த காமம் அழிந்து போகிறது. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் என்பவன் இறந்து கொண்டுதான் இருக்கிறான் என்று குண்டலகேசி சொல்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் பிறப்பு என்பது பிறந்த பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இறப்பை நோக்கிய பயணம் தான். ஆகவே நமக்கு வயதாயிடுச்சேன்னு சொல்லி நினைக்கக்கூடாது, பிறந்தன்னைக்கு இந்த வயதாயிட்டு தான் இருக்கு. அதனால் அந்த வயதானதை பற்றி அந்த எண்ணமே இல்லாமல் நல்ல எண்ணத்தோடு, சிறந்த பண்புகளோடு, நல்ல பழக்கங்களோடு, நீங்கள் சொல்லியதை போல உடலுக்கும் மனதுக்கும் நன்மை தரக்கூடிய செயல்பாடுகளை செய்து கொண்டிருந்தால் வயதானோம் என்ற உணர்வே நமக்கு இருக்காது. அப்படித்தான் நான் என்னை உணர்கிறேன்.
1: ஒவ்வொரு பருவத்தையும் அதை இழந்து கொண்டுதான் நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இனிப்புல ஒரு நேர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போமையா?
0: கேட்போமா.
1: வணக்கம்.
2: நான் தர்மபுரி பேசுறேன். காலை வணக்கமா?
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கங்க. மகிழ்ச்சி
2: ஐயா. தாய் தந்தைக்கு பிறகு கல்வி கற்றுக் கொடுக்க ஆசனாக உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எப்படின்னா ஒரு தொழில் செய்யறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தாய் தந்தைக்கு அடுத்து கடவுள் செய்கிறாயா?
0: மகிழ்ச்சி.
2: மகிழ்ச்சி. அதே மாதிரி வானொலி நேரடி சந்திப்பிற்கு திரளாக வரும் மாதிரி அன்போடு சேர்த்துக் கொள்கிறேன். முனைப்பலன்.
0: நன்றி, நன்றி.
1: சரிங்க. முதுமை ஒரு சுமை அல்ல என்ற தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்களோட கருத்துக்களை, முதுமை ஒரு சுமை அல்ல, எப்படி நீங்க முதுமையை வந்து கடந்து வந்துட்டு இருக்கீங்க என்பதை பற்றி நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன கேக்குறாங்கன்னு கேப்போமையா. வணக்கம்.
3: ஆமா வணக்கம்மா, நான் சேலம் செம்மாண்டப்பட்டி கால் ஸ்டேஷன் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
0: வணக்கம். வணக்கம் சொல்லுங்க
3: ஐயா. சிறப்பான உங்க பங்களிப்பு சிறப்பு. அதாவது ஆசிரியர் பணி வந்து அறப்பணிங்க சொல்றது உண்மையா, நீங்க பேசுற மாதிரி ஒவ்வொரு ஆசிரியர்களும் வந்து நான் அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு ஒவ்வொரு காரியமும் செஞ்சுட்டு இருக்கிறேன்.
0: மகிழ்ச்சி, நன்றி, சிறப்பு.
3: அது மட்டும் இல்ல, நம்ம தருமபுரி வானொலி நேயருங்க நிறைய பேர் ஆசிரியர்களா இருக்கிறாங்க.
0: நிச்சயமா.
3: அவங்களோட ஒத்துழைப்போட வந்து இருந்து ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க இல்ல எனக்கு வந்து அடிக்கடி வாட்ஸ்அப் பண்ணுவாங்க, பேசிக்குவோம்.
0: சிறப்பு.
3: இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்க பெரியவங்க ரெண்டு பேரும் வயசானவங்க.
0: சரி.
3: கடந்த 2 மாசத்துக்கு முன்ன அம்மா தவறிட்டாங்க, இறைவனடி சேர்ந்துட்டாங்க. இப்ப அப்பா வந்து இருக்கிறாரு, அவரை வந்து நாம முழுமையா கவனிச்சுக்கிறோம், ஒரு குழந்தை போலதான் கவனிச்சுக்கிறோம்.
0: உறுதியா.
3: காலையில மதியம் சாயந்தரம் அப்பப்ப வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு கஞ்சி இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்துக்கிட்டு கரெக்டா கவனிச்சுட்டு இருக்கிறோம் சார்.
0: சிறப்புங்க.
1: சிறப்புங்க ஐயா. ஐயா, அடுத்து பார்த்தீங்கன்னா முதுமையில் உடல் ஆரோக்கியன்றது ரொம்பவே முக்கியமானது, அதுதான் அவசியமானது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட உடம்பை நம்மளே வந்து கெடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அந்த ஆரோக்கியத்தை எப்படி கடைபிடிச்சு ஆயில அதிகரிக்கலாம்?
0: அதில் வந்து 3 விஷயமா. 1, உணவு. உணவு நமக்கு பிடித்ததை சாப்பிடக்கூடாது. நமக்கு எது ஏற்றமோ அதை தான் சாப்பிட வேண்டும். அழகாக பாவேந்தன் ஒரு பாட்டில் சொல்லுவார், ஒரு பெண் போய் கடைக்கு போகிறாங்க காய்கறி வாங்குறதுக்கு. காய்கறிக்கு போன உடனே அந்த கடையில் அந்த அம்மா முகத்துக்கு தெரியுதான், கொண்டவர்க்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும். கொண்டவர்க்கு பிடிக்கிறத வாங்கலாம், குழந்தைகள் விரும்புகிறத வாங்கலாம். தன்றூன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கதென்ன, கண்டனல் கரிகள் தோறும் உண்பவர் தம்மை கண்டார். ஆக வாங்கும் பொழுது முதியவர்களுக்கு எது பிடிக்கும், முருங்கைக்காயை வாங்கினா அவங்க கடிப்பாங்களா? முடியாது. அப்போ அல்லது மேல் தோவி சீவி வைக்கணும், அல்லது கத்திரிக்காயை வாங்கிட்டு போகலாம், உருளைக்கிழங்கு வாங்கிட்டு போகலாம், அல்லது பீன்ஸ் வாங்கிட்டு போகலாம். இப்படி குழந்தைகளுக்கு விரும்புவதை வாங்கலாம், கொண்டவருக்கு பிடித்ததை செய்யலாம், ஆனால் தன்றூன்றி நடக்கும் மாமிக்கு உற்றதை செய்ய வேண்டும். இந்த உணர்வோடு உணவு பழக்கத்தை முதியவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆஹா, எனக்கு பிடிச்சதை செய்யலையே, பிடித்ததை செய்யக்கூடாது. முதியவர்களுக்கு என்ன உடலுக்கு ஏற்றுக்கொள்ளுமோ அதை செய்ய வேண்டும். அதே போல் சிறு சிறிய உடற்பயிற்சிகளை கட்டாயம் செய்ய வேண்டும். அதே போல் மனதுக்கு பிடித்ததை செய்ய வேண்டும். ஒரு நூல்களை படிக்கலாம், பக்தி மார்க்கத்தில் இருக்கலாம், குழந்தைகளோட பேர பிள்ளைகளோட விளையாடலாம், அவங்களுக்கு கதை சொல்லலாம். இப்படி இந்த 3 சமமாக பயணித்தால், 3 பின்பற்றினால் மகிழ்வோடு வாழலாம் முதுமை.
1: நிச்சயமா ஐயா. தொடர்ந்து நம்ம முதுமை ஒரு சுமையல்ல என்ற தலைப்பில் நம்ம கலந்துரையாடுவோம் ஐயா. விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
0: மகிழ்ச்சி மேம்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டில்

0: அன்புடன் ராதே காஃபி சேலம்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள், உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: சந்தன்கோ.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் வானொலியில் வசந்தம். இன்று முதுமை ஒரு சுமை அல்ல. நேரலையில் நம்மோடு பங்கேற்றிருக்கிறார் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சிறப்பு தலைவர், ஓய்வு பெற்ற ஆசிரியர் தமிழ் மகன் ப. இளங்கோ அவர்கள். ஐயா, அப்போ பாத்தீங்கன்னா முந்தைய காலகட்டத்திலலாம் கூட்டு குடும்பம் வந்து இருந்தது. பெரியவங்களை கேட்டுதான் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வந்து பெரியவங்க கிட்ட அனுபவ அறிவு வந்து
6: தீர்மானிக்கிறவரு தாத்தாவா தான் இருப்பாரு.
5: ஆனா இப்ப பாத்தீங்கன்னா காலம் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. பெரியவங்க கிட்ட கேட்டுலாம் அங்க நம்ம முடிவு செய்யறது இல்ல. டக்குன்னு அப்பெல்லாம் வந்து ஒரு கடைக்கு போனா கூட நான் போயிட்டு வரேன், இன்னைக்கு இதை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படி இல்ல, போன்ல ஒரு ஆர்டர் போடுறோம், வருது. அது வீட்டுக்கு வந்தாலே பெரியவங்க என்னத்த ஆர்டர் போட்டான், காசை ஏன் அப்படி செலவு பண்றான், அதாவது அவங்களுக்கு அவசியம், பெரியவர்களுக்கு அது அனாவசியமா இருக்கு. இதுல நடுவுல பெற்றோர்கள் மாட்டிக்கிறாங்க. உன் பையனை வந்து நீ இதெல்லாம் கேக்குறியா, பாரு எப்படி இருக்கிறான் பாருன்ட்டு அவங்கள ஒரு பக்கம்.
6: இதுதான் தலைமுறை இடைவெளின்னு சொல்றது. ஏன்னா அவர்களுக்கு அவசியமற்றதாக தெரிவது நமக்கு அவசியமாக தோன்றுகிறது. பட்டன் செல் வச்சிருந்தா போதாதா, இது தேவையா?
5: அதேதான்.
6: இந்த செல் வச்சிருந்தா போதாதா, அடுத்து ஆப்பிள் செல் வாங்கணுமா? இப்படி தேவையை கருதி, அவசியத்தை கருதி வாங்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், ஆடம்பரத்திற்காக வாங்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இரண்டையும் ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது. இன்றைய பிள்ளைகள் ஆக்கப்பூர்வமாக அந்த தேவைகளை பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். தலைமுறை இடைவெளியிலே அவர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம் பிள்ளைக்கு நாம் இதை செய்தோம், அடுத்த பிள்ளை அடுத்த வேகத்துக்கு விஞ்ஞானத்தோடு பயணிக்கிறது, அறிவியலோடு சேர்ந்து பயணிக்கிறது, அவர்களுக்கு இது அவசியம் என்பதை பெற்றவர்கள் உணர வேண்டும், அதை மற்றவர்கள் உணர்த்த வேண்டும்.
5: சரிங்க, சிறப்பா சொல்லிட்டீங்க. நேர் ஒருத்தர் இணைப்புல வராங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். வணக்கம்.
7: அம்மா வணக்கம்.
5: யார் எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
7: ஐயா வணக்கம். வணக்கம். நான் மேச்சேரி வைத்தியநாதபுரம் பேசுறேன்.
6: வணக்கம்.
7: வணக்கங்க. குழந்தை பருவம் பத்திங்க, குழந்தை வந்து இளைஞரா மாறினா, இளைஞர் வந்து அப்புறம் புதியவரா மாறிதாங்க, அதான் இயற்கை நிலை. நாம வந்து வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களை உதாசீனப்படுத்தி, அவங்களை அலட்சிப்படுத்தி, அவங்களுக்கு நாம ஏதோ ஒரு உதவி செய்யலாம் கூட, இந்த மாதிரி விஷயம் நடத்துக்காங்க. உதாரணமாங்க, குருகுலம் பேசி முடிச்சிருங்க. இப்ப எங்க அப்பா அம்மாவுக்குலாம் வந்து கிட்டத்தட்ட அந்த மரண தருவை

0: இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சேங்க.
1: சிறப்பு மகிழ்ச்சி.
0: அதுக்கு வெளியில வர முடியாதுங்க. அவங்க துணி துவைக்கிறது, அவங்க எல்லாம் அந்த கிளீன் பண்றது எல்லாமே செஞ்சேங்க. ஏன்னா நான் குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மா எனக்கு அந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க. அதனால இப்ப நாம இருக்கிறோம்னா நம்ம பசங்களை நம்ம அதை எதிர்பார்க்க கூடாதுங்க. அதனால நாம எப்படி இருக்குங்கிறத நாமளே தான் சமாளிச்சுக்கணுங்க.
1: சிறப்பு சிறப்பு, நல்லா கவனிச்சிருக்கீங்க. நம்ம தேவையை நாமளே செஞ்சுக்கணுங்கிறது ஒரு எவ்வளவு தூரத்துக்கு முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு, எவ்வளவு நம்மால் சமாளிக்க முடியுமோ சமாளிக்க வேண்டியது. நல்ல கருத்து, நன்றி.
2: சரிங்க, அப்ப பாத்தீங்க.

0: சிறப்பு சிறப்பு,
1: நாமளே
0: நல்லா
1: வந்து
0: கவனிச்சிருக்கீங்க. நம்ம தேவையை
1: சமாளிச்சு
0: நாமளே செஞ்சுக்கணுங்கிறது ஒரு எவ்வளவு தூரத்துக்கு முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு, எவ்வளவு நம்மால் சமாளிக்க முடியுமோ சமாளிக்க வேண்டியது. நல்ல கருத்து, நன்றி.
1: சரிங்க, அப்போ பார்த்தீங்கன்னா ஓய்வு பெறக்கூடிய அந்த பணியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்குள்ளேயே வந்து அவங்களே ஒரு தனிமைக்குள்ளே போயிடுறாங்க. அந்த தனிமைக்குள்ளே போகாமல் இன்னும் அவங்க நிறைய நாடி போகணும், நிறைய அவங்க மகிழ்ச்சியை தேடிக்கணும் இல்லையா, என்னென்னலாம் அதுக்கு வழிமுறைகள்லாம்?
0: அது நல்ல நல்ல கேள்விமா. இது வந்து ஓய்வு பெறக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அவசியமானது. ஓய்வு பெற்ற உடனே வாழ்க்கையே முடிஞ்சதைப் போல நினைத்து கொள்ளக்கூடியவர்கள் உங்களை நீங்கள் சொல்வதை போல இருக்கிறார்கள், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல நண்பர்களை அப்பொழுதுதான் தேடி பேச வேண்டும், அவர்களோடு உரையாட வேண்டும். இவர்கள் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய பழக்கம் இருப்பவர்கள் ஆனால் ஆலயத்திற்கு செல்லலாம், பக்தி மார்க்கத்திலே இருக்கலாம், சேவை செய்யலாம், அருகாமையில் உள்ள பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லித்தரலாம், அருகாமையில் உள்ள பிள்ளைகளுக்கு கதை சொல்லலாம். இப்படியெல்லாம் கிராமங்களிலே கதை சொல்லக்கூடிய தாத்தா பாட்டியை தேடி கூட்டம் வரக்கூடிய காலம் இருந்தது, ஆனால் இப்பொழுதுமே கேட்கிறார்கள். அதற்கான சூழலை உருவாக்கி கொள்ளலாம். நமக்கு தேவையான மகிழ்ச்சியான தருணங்களை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஓய்வு பெற்று விட்டோம், எல்லாம் முடிந்தது என்று நினைத்தால் உடலும் சோர்ந்து போகும், மனமும் சோர்ந்து போகும்.
1: சரிங்க, இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க என்ன கேட்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: யார், எங்கிருந்து?
2: அனைவருக்கும் காலை வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.
2: எனக்குங்க 73 வயசு ஆகுது.
0: மகிழ்ச்சி.
2: 60 வயசு வரைக்கும் கொஞ்சம் ஆக்டிவா இருந்தேன், கொஞ்சம் வருமானமும் கையில இருந்துச்சு. ரெண்டு பெண் குழந்தைகள் பேர கொண்டு எல்லாருக்கும் தேவைப்பட்டதை நானா பார்த்து பார்த்து செஞ்சு
0: கொடுத்தேன்.
2: அவங்க சூழ்நிலையின் காரணமா கொஞ்சம் தள்ளி குடி போயிட்டாங்க. எனக்கு இந்த கண்ணில் ஒரு சர்ஜரி பண்ணி அது ஃபெயிலியர் ஆனதுனால பார்வை குறைபாடு. வெளியில போனா யாருடைய துணையோட தான் போற மாதிரி இருக்கு. எதிர்பார்ப்பு குறைச்சிக்கணும்னு எனக்கு மனசு பக்குவப்பட்டு இருந்தா கூட எனக்கு பயன்பாடு இருக்கும்போது என்னை பயன்படுத்தின பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ இன்னைக்கு எனக்கு உதவி தேவைப்படும் போது தள்ளி விட்டுட்டு கண்டுக்கிறதே இல்லைங்க. ஒரு போன் பண்ணா கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. மனசு என்னதான் பக்குவப்படுத்தினாலும் அது கொஞ்சம் வேதனையா இருக்கு, கஷ்டமா இருக்குங்க.
0: நிச்சயமாக ஐயா, உங்களுடைய ஆதங்கம் சரியானது, நியாயமானது, இதை நாம ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக பிள்ளைகள் அவர்களுக்கு எத்தனை பணி இருந்தாலும் உங்களுக்கான தேவையை நிச்சயமாக அவர்கள் செய்ய வேண்டிய அது அவர்களுடைய கடமை, கட்டாயமாக செய்ய வேண்டும். அழகா ஒரு இளைஞன் ஒரு கவிதை எழுதுனா, அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஒரு பையனை என்ஜினியர் ஆக்கி அவங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க, அவன் கேம்பஸ் இன்டர்வியூவில் அமெரிக்கா போயிடுறான். ஒரே பையன், இந்த பிள்ளைகள் இவங்க பேரண்ட் எழுதுன மாதிரி ஒரு கடிதம் எழுதுன மாதிரி ஒரு கவிதை, ஒரு 4 வரி அதை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். பொருத்தமாக இருக்கும். என் மகனே, நீ பிறந்தபோது என் தோட்டத்திலே வைத்தோம் ஒரு தென்னங்கன்று. நாங்கள் விட்ட தண்ணீரிலே இந்த தென்னங்கன்று வளர்ந்தது. அது எங்களுக்கு இருக்க இடமும் நிழலும் குடிக்க இளநீரும் தருகிறது. எங்கள் வியர்வையிலே நீ வளர்ந்தாய். இன்று எங்கள் வியர்வையில் வளர்ந்த நீ இங்கு எங்கோ கண்காணாத தேசத்திலே இருக்கிறாய். நீ ஈட்டிய பணம் உனக்கு மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் ஒரு நாள் எங்களை ஈமுய்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அப்பொழுது இந்த தென்னை ஓலையே எங்களுக்கு மஞ்சமாகும். நீ வருவாயோ வரமாட்டாயோ, நலமாக இரு மகனே என்று எழுதியதாக ஒரு நெகிழ்வான ஒரு கவிதையை நான் அடிக்கடி இதை மாணவர்களுக்கு சொல்வதுண்டு. அதைத்தான் நான் உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே நாம் வளர்த்த மரம் கூட நமக்கு உதவி செய்கிறது, நாம் வளர்த்த பிள்ளை நமக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் அடுத்த தலைமுறை அவர்களுக்கு என்ன செய்யும் என்பதை அவர்கள் கருதி நிச்சயமாக உங்களுக்கு நல்லது செய்வார்கள் என்று நம்புகிறேன். இதை கேட்டால் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் அவர்களிடம் என்று நம்புகிறேன்.
1: கேட்கும் பொழுதே கண்கள் கலங்கக்கூடிய வகையில் இருக்குங்கய்யா அவங்களோட கருத்துக்கள். உண்மை, அவரோட என்னதான் முதுமை ஒரு சுமையல்ல என்றாலும் உடல் உபாயங்கள்
0: கட்டாயமா பிள்ளைகள் உதவி வேணும்,
1: பிள்ளைகளோட உதவி கட்டாயம்.
0: மாற்று ஏற்பாடு கண்டுபிடித்து அவர்கள் அதற்கு மாற்று ஏற்பாடு நிச்சயம் செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வேண்டுகோளாக கூட நாங்கள் வைத்துக்கோம்.
1: அப்பொழுதுதான் அந்த முதுமை ஒரு சுகமாக அமையும். நிகழ்ச்சியான ஒரு தருணத்தில் வந்திருக்கோம், நிறைவு தருணத்தில் இருக்கோம். நிகழ்ச்சியாக இருக்குப்பா ஐயா பேசுகிறது, உங்களோட கவிதைகளை கேட்கும்போது. முதுமை சுமையாக இல்லாமல் இருக்க நம்ம வாழ்க்கையை எந்த அளவுக்கு நம்ம வடிவமைச்சுக்கணும் ஐயா? இப்போ பார்த்தீங்கன்னா இளமையிலே முதுமைக்கான மனத்தயாரிப்பும் இருக்கணும், பொருளாதார திட்டமிடலும் இருக்கணும் இல்லைங்களா? அதாவது இளமை காலத்தில் நம்ம உழைப்பு அதிகமாக இருந்தால் தான் நம்மளுடைய முதுமை காலங்களில் ஓய்வு.
0: சரியானதுமா, இந்த காலத்தில் ரொம்ப விழிப்புணர்வாக அழகாக அவர் பெரியவர் சொல்லியது போல நம்மிடம் போதுமான பொருளாதார உதவியை நாம் சேர்த்து வைத்துக் கொள்வதும், நமக்கு பிறகு அது அவர்களுக்கு சேர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடோடும் சொத்துக்களையோ பணங்களையோ பயன்படுத்துவது என்பது உங்களுடைய கேள்வியிலிருந்து நான் தெளிவாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறேன். இந்த காலத்தில் அதுதான் அவசியம். இன்று நமது மாவட்டத்திலே கூட எடுத்துக்கொண்டு

0: பண்ணியிருக்கலனாலும் நான் பணத்தை சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்டேன் என்னை கவனிக்கலைன்னு சொல்லி கலெக்டர்கிட்ட வந்து கேஸ் கொடுத்து அந்த சொத்துக்களை மீண்டும் பெரியவர்களுக்கே மாற்றக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது. அப்படி ஒரு சட்டமும் வந்திருக்கிறது. இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கிறது, முதுமையிலே பெரியவர்களை கவனிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு சொத்துக்களை எழுதி வைத்திருந்தாலும் கூட அதை ரத்து செய்ய முடியும். அப்படி ஒரு சூழல் வராமல் நாம் பிள்ளைகளை வளர்த்து இணக்கமாக இருக்க வேண்டுமே ஒழிய, ஒருவேளை முரண் வருமானால் அரசாங்கம் இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் வைத்திருக்கிறது. ஆகவே பொருளாதார ரீதியாகவும் நம்மை நாம் கவனித்துக் கொள்வதற்கு, நமக்கு ஒரு உதவியாளரை நாமே நியமித்துக் கொள்வதற்கு அத்தனை ஏற்பாடுகளும் நாமே செய்து கொள்வது சால பொருத்தம்.
1: முக்கியமான ஒரு விஷயம் ஐயா, நம்மளால முடியல, சுற்றி பார்த்துக்கவும் ஆள் இல்லைன்னும் போது நம்ம அதற்கான பணம் திட்டமிடலாம்,
0: வைத்துக் கொள்ள வேண்டும். காலம் போற போக்கில் அது கட்டாயமாக நாம் செய்து
1: கொள்ளலாம். இணைப்புல ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
2: இனிமையான காலை வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மருதேரி சுப்பிரமணி, நலம் நலமறி ஆவல்.
0: மகிழ்ச்சி. வணக்கம்
2: ஐயா. சிறப்பு விருந்தினருக்கு அவருக்கு ஒரு வணக்கம்.
0: நன்றி.
2: முதுமை பத்தி சிறப்பா விரிவா விளக்கமா சொன்னீங்க ஐயா.
0: சொல்லுங்க.
2: இளமைகள் முதுமையில் வெல்லுன்ற மாதிரி சிறப்பா சீரன் சிறப்பா சொன்னீங்க. உங்களுக்கு மேலும் ஒரு வாழ்த்துக்கள்.
0: சொல்ல நன்றி.
2: நீ வரும் 4ஆம் தேதி நேயர் சங்க கூட்டம் நடக்கிறீங்க, அந்த நேயர் சங்க கூட்டத்துக்கு உங்க சிறப்பு அழைப்பாளர் அழைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி.
1: கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வசந்தன்கோ.
1: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
3: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வசந்த் அண்ட் கோ.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் வானொலியில் வசந்தம். இன்று முதுமை ஒரு சுமை அல்ல, நிரலியில் நம்மோடு பங்கேற்று இருக்கிறார் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சிறப்பு தலைவர், ஓய்வு பெற்ற ஆசிரியர் தமிழ் மகன் பா இளங்கோ அவர்கள். அற்புதமான கருத்துக்களை நம்மளோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். முதுமை ஒரு சுமை அல்ல ஐயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைய தலைமுறைக்கு முதியோர்களோட அந்த அறிவுரை பார்த்தீங்கன்னா, காதலியே வாங்குறதே கிடையாது.
5: நிச்சயமாம்மா, சரியா சொன்னீங்க.
4: இதை எப்படி முதியவர்கள் முரண்பாட பார்க்காம உரையாடலாம் அவங்க மாத்திக்கிறது? அதே போல அந்த இளைஞர்கள் தான் நாளைக்கு பெற்றோரா மாறி ஒரு முதியவரா அவங்க வரப்போறாங்க. நாளைய தலைமுறை நல்ல ஒரு தலைமுறையா உருவாகணும் இல்லையா? இப்ப அவங்க கேட்கலன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறை இன்னும் மோசமான நிலைக்கு தான் தள்ளப்படும்.
5: நிச்சயமாம்மா. என்ன, பெற்றோர்களும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை பார்த்து நம் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும். அதை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளை தாத்தா பாட்டியிடம் சிறிது நேரம் ஒதுக்கினாலே போதும், அறம் சார்ந்த கருத்துக்களை அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் சொல்வது எல்லாம் இவர்கள் பேரப்பிள்ளைகள் கேட்க வேண்டும் என்று அவர்களும் நினைக்கக்கூடாது. சொல்ல வேண்டியது அவர்கள் கடமை, சொல்ல வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவர்களுடைய

0: கடமைதான். இருந்தாலும் நடைமுறையில் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு உகந்தாற்போல் சில கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடும், சில கருத்துக்களை ஏற்காமல் கூட போகலாம். பெரியவர்கள் அதை ஒரு பிரச்சனையாகவோ அல்லது மனக்குறையாகவோ கருதக்கூடாது. சொல்ல வேண்டியது என்ப நம் பிள்ளைகளுக்கு சொல்லிவிட்டோம் என்ற நிறைவோடு இருக்க வேண்டியது தான். அப்படி தான் காலம் போய்கொண்டிருக்கிறது. அவர்கள் வாழ்ந்த காலம் வேறு, நாம் வாழ்ந்த காலம் வேறு, நம் பிள்ளைகள் வாழுகின்ற காலம் வேறு. ஓடுகின்ற ஓட்டத்திற்கு ஏற்றாற்போல் எப்படி ஓடுகின்ற ஆற்றை நோக்கி நாணல் சாய்ந்து இருப்பதால் தான் அது வாழ்கிறது. அப்படித்தான் மனிதனும் அப்படித்தான். அப்படித்தான் ஓடுகின்ற வாழ்க்கையை நாம் காலத்தோடு சேர்ந்து ஓட வேண்டும். அப்படி பெற்றோர்களும் முதியவர்களும் பிள்ளைகளுமாக சேர்ந்து இணக்கமாக எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை தவிர்க்க வேண்டுமோ அதை உணர்த்திவிட்டு நம்முடைய போக்கில் போக வேண்டும். இப்படித்தான் பயணம் அமைய வேண்டும். இப்படி பயணித்தால் மட்டும்தான் மூன்று தலைமுறையும் இணக்கமாக வாழ முடியும்.
1: சரிங்க, அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மருமகள் தான், நாளைய மாமியார், சரிங்களா? இந்த மாமியார் மருமகள் பிரச்சனையில தான் பாதி பிரச்சனையே குடும்பத்தில் வருது. இப்போ ஒரு அற்புதமான கதை ஒன்று இருக்கும் ஐயா. மனைவி வந்து கணவரிடம் சொல்லுவாங்க, நான் வந்து இந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு 10 வருஷம் ஆகிடுச்சு, ஆனால் வந்து உங்கள் அம்மா வந்து அவங்களோட அந்த சாவி கொத்தை வந்து எனக்கு தரவே
0: இல்லை
1: அப்படின்ட்டு வருத்தமாக இருப்பாங்க. அதை அவர் மனசில் வச்சுக்குவார். அடுத்து அவருடைய பிள்ளைக்கு திருமணம் ஆகுது, மருமக வரா, சரி நம்ம மருமகளுக்காக இருக்கும்போது நம்ம மனைவிக்கு இது கிடைக்கல, நம்மளோட பையனோட மனைவிக்குனாச்சும் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு சாவி கொத்த கூடு அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரே கடுப்பாக இருக்குது, ஆனால் ஏற்றுக்க முடியல மாமியாராக இருக்கும்போது.
0: அதான் இது சரியான ஒரு கருத்துமா. இது வந்து தான் என்ன உணர்ந்தோமோ அதைத்தானே தன் மருமகள் உணர்வாள் என்று இவர்கள் உணர வேண்டும். இது காலம் கொஞ்சம் மாறிக்கொண்டிருக்கிறதுமா. இயல்பாக சொல்லணும்னா இன்னைக்கு மாமியார் மாமியார்களோட நிறைய இணக்கமாக இருக்க பழகிட்டாங்க பெண்கள், ஆற்றல் மிக்கவர்களாக மாறிட்டாங்க. மாமியார் அத்தனை கூப்பிடுறதில்ல, அம்மா
1: கூப்பிடுறாங்க.
0: ஆமாம், மாமனாரை அப்பா இப்படி கூப்பிட்டு மகிழ்வோடு இருக்கக்கூடிய குடும்பங்களை நிறைய இப்பொழுது பார்க்க முடிகிறது. முரண்பட்ட குடும்பங்கள் எல்லாம் இணக்கமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அப்படி மருமகள் மாமியார் மாமனாரை தன்னுடைய பெற்றோர்களாக பார்க்க துவங்கினால் இந்த பிரச்சனையே எழாது. அப்படிப்பட்ட சிந்தனையோடு அவர்கள் பழகி கொள்ள வேண்டும். இதை மருமகளுக்கு நாம் செய்ய வேண்டும் என்கின்ற பொழுது மாமியாரனுடைய கஷ்டம் அப்போ தெரியும். ஆக மாமியாரும் இணக்கமாக மருமகளோடு இருக்க வேண்டும், மருமகளும் தன் மாமியாரோடு தாய் போல பார்க்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டிலமா ஒரு பெண் வந்து கொடுத்தாங்க. அந்த அவங்க மாமியார் வந்து ரொம்ப சத்தம் போட்டு பேசக்கூடியவர்களாக முரண்பாடக்கூடியவர்களாக கருதிக்கிட்டு இருந்தாங்க. இவர்கள் அம்மா அம்மான்னு பேசி தம் பிள்ளைக்கு ஜட போடுற மாதிரி இன்னைக்கு கூட தன் வாசலில் உட்கார்ந்த மருமகளுக்கு ஜட போடுறதை பார்க்க முடியும். இப்படி மிகவும் எளிமையாக மாமியாரை பார்த்துக்க முடியும். திருமணம் செய்யும்போது சொல்லிருந்தோம், அம்மா உங்கள் உணவு தான் எப்போதும் என் கணவனுக்கு பிடிக்கும், இருந்தாலும் செய்து போடுவது என் பொறுப்பு. நீங்கள் அவனுக்கு வேலை வைக்காமல் கூட உங்கள் மகனை விட்டு இருக்கலாம், எனக்கு நான் பணிக்கு செல்லக்கூடியவர்கள் என்னால் அது இயலாது. உங்கள் இடத்திற்கு நான் வர முடியாது, என் இடத்திற்கு நீங்கள் வர முடியாது. நீங்கள் அம்மா அம்மா தான், நான் மனைவி மனைவி தான். ஆகவே இருவரும் குடும்ப வளர்ச்சியில் நம்முடைய கவனத்தை செலுத்துவோம் என்று ஒரு ஒப்பந்தம் போல மாமியாரோடு இணக்கமாக பேசினால் இருவரும் ஒரு சரியான புரிதலோடு பயணிக்கும்.
1: நிச்சயமா, இப்ப நீங்க சொன்னதிலிருந்து அம்மாவா இருக்கும்போது பையன் கிட்ட வேலை வாங்கியிருக்க மாட்டாங்க, மனைவி வந்து விட மாட்டாங்க, இந்த தட்டை நீ கழுவி வச்சிருப்பான்னா பையனை தட்டை கழுவ வச்சுட்டாலே அப்படின்ற ஒரு
0: பெரிய பிரச்சனையாமா ஈகோ.
1: அந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் நம்ம வந்து சரி செஞ்சுக்கிட்டோம்னாவே இல்லை
0: பேசணுமா, மறுபடியும் பேசணும்.
1: வாழ்க்கை
0: உங்களுடைய வாழ்க்கை வேறு, அதனால் நானும் கவனம் உங்கள் மகன் மீது மிகப்பெரிய பற்றோடவும் பொறுப்போடவும் இருக்கிறேன், நீங்களும் பொற்றோடு இருக்கிறீங்க. உங்கள் வழி வேறு, என் வழி வேறு, இருவர் நோக்கமும் ஒன்று அப்படின்னு புரிய வச்சோம்னா இணக்கமாக இருக்கலாம்.
1: சிறப்பையா, அதாவது வீட்டில் அவங்க பணி மட்டுமே செஞ்சுருப்பாங்க, அதனால அவங்களுக்கு பழகிருச்சு. அதை மனைவி அங்கே வேலையிலையும் பணி செய்யணும், வீட்லேயும் பணியணும் போது ரெண்டுத்தையும் சரிசமமாக ஆணும் பெண்ணும்
0: ஒரு புரிதலை உருவாக்கிடணும்.
1: இன்பம்
0: உருவாக்கிடணும்,
1: இனிமையாக இருக்கும். அடுத்து ஒரு நேர் இருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் ஐயா. வணக்கம்.
2: ஒரு மணி நேரமா ஐயா வந்து ரொம்ப அருமையான தகவல்கள் ரொம்ப, அதாவது இந்த காலத்துக்கு தேவையான இளைஞர்களுக்கு அவசியமான கருத்து, பெரியவங்களும் எப்படி இருக்கணும்ன்றத ரொம்ப சிறப்பா சொன்னாரு. அதாவது தமிழகத்திலேயே மக்கள் எப்படி இருக்காங்கன்னா பாசத்துக்கு அடிமையானவங்களா இருப்பாங்க. தான் புள்ள நல்லா இருந்தா போதும் நினைச்சு எல்லாமே அவங்களுக்கு செஞ்சிடறாங்க. இதோட விளைவு வந்து பின்னாடி பிள்ளைங்க பாக்கலன்னா கூட கவலைப்படுறதுன்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா இவங்களால இயலாமை முடியாம போதுதான் வருத்தப்படுறாங்க. மற்றபடி அவங்க வருத்த பண்ணுன்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. வேற வழி இல்ல, நமக்கு அவங்க உதவி செஞ்சா ஆகுமேன்ற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. நடக்க முடியாமோ இல்ல உடல்நிலை பாதிப்பு

0: இருக்கும்போது தான் அவன் கஷ்டப்படுறாங்க. அதனால நான் என்னன்றேன், நீங்க சொன்ன கருத்துல வந்து அந்த சொத்துக்கள்லாம் நம்ம பேர்ல வச்சுனீங்கன்றத விட தனக்குன்னு கொஞ்சம் தொடர்ந்து மாதானா ஒரு குறைஞ்சபட்ச வருமானம் வர்ற மாதிரி ஒரு நிலையை பண்ணி
1: வச்சுக்கினாங்கன்னாக்க
0: நம்ம எதிர்பார்க்காம இருக்கலாம்.
1: நல்ல கருத்து, நல்ல கருத்து.
2: யாரையும் நம்பி நம்ம இருக்க தேவையில்ல. நம்ம அந்த சேமிப்பு நமக்குன்னு வச்சுக்கும் போது அடுத்த நேயர் என்ன கேக்குறாங்கன்னு கேப்போம் ஐயா. வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: யார் எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
3: சேலம் தேம்படி தளத்துல தண்டபாளி.
2: சொல்லுங்க ஐயா. முதுமை ஒரு சுமை அல்ல.
3: முதுமை ஒரு சுமை அல்லதான். ஆனா இப்ப சொன்னாங்க அந்த மாமியார் மருமகள் பத்தி, மகளின் வாழ்வுக்காக மருமகனை அனுசரித்து செல்லும் மாமியார், மகளின் வாழ்வுக்காக மருமகளை அனுசரித்து செல்வதில் முரண்பாடு காட்டுவதில் பிரச்சனைகள் ஏற்படுது. அதாவது தாயின் கருவறை நம்ம சுமையா இருந்தாலுமே கூட அது வந்து இயற்கை. ஆனா முதுமையான பின்னால நம்ம மனச்சுமையும் மகளுக்காகவோ மகளுக்காகவோ சுமையா இல்லாம வாழணுங்கிறத வாழ்க்கையை வந்து இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியில் நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
2: சிறப்பையா. இனிப்புல இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
4: வணக்கம். பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
2: சொல்லுங்க சாந்திமா.
4: சுகமான சுமைதாங்க, அதனால தாங்கி நிக்கணுங்க.
2: தாங்கி நிக்கணும்.
4: ரொம்ப எல்லாமே கஷ்டத்தை நஷ்டத்தை பார்த்து நிக்கணும். அது அவங்கள மருமக்குமாறு மக்கமாறு இருந்த கண்டுக்காம இருந்தாவே பொழப்பு ஓடுங்க.
2: சரிங்க. கண்டுக்காம
1: மகிழ்ச்சிமா. சரியா புரிதலோட இருக்கீங்க.
2: சிறப்பு. நல்ல மாமியாரா இருப்பாங்க போல. நிறைவு நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். வணக்கம்.
5: அம்மா வணக்கம்மா.
2: யார் எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
5: அம்மா நான் பாலாவூர் பக்கம் வாழைத்தோட்ட திருமாரி பேசுறேன்மா.
2: சொல்லுங்க ஐயா.
5: ஐயாவுக்கு ஒரு வணக்கம். உண்மையிலே ஐயா வந்து ஒரு கடவுள் சமமா பேசுறாப்டி. நான் இன்னைக்கு வந்து பெற்றவங்களை கூட அடுத்து அப்படி கும்பிடுனா பாதிரிங்களை தான் கும்பிடணும். ஒரு மணி நேரமா அருமையான கருத்து
2: பேசுறேன். அவர்களுக்கும்
6: இனிய காலை வணக்கம் ஐயா.
1: மகிழ்ச்சி. வணக்கம்
6: ஐயா. இப்ப கணவர் வீட்டுல தயக்கம் உடல்நிலை பாதிக்கப்பட்டாங்களா, அவங்கள உதாசீனப்படுத்துறாங்க. அதே அவங்க மனைவி அவங்க அப்பா அம்மா ஏதாவது உடம்பு பாதிச்சுன்னா உடனே துள்ளடிச்சுட்டு ஓடுறாங்க. இதைதான் என்னால ஏத்துக்க முடியலங்கய்யா. இந்த மாதிரி சூழல் எப்படி
1: காலமாற்றம் அப்படிதான் இருக்கு. பெண் பிள்ளைகள் தன் பெற்றோரை பார்க்க வேண்டிய காலகட்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக பெண் பிள்ளைகளை மகிழ்வோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலத்துக்கு வந்துவிட்டோம். ஆக இப்ப உங்க மகன் அங்க அவங்க வீட்டை போராடும் போது நம்ம மகன் நம்மளை பார்க்கணும்ல. ஆக ஏதோ ஒரு ஆணோ பெண்ணோ ஏதோ ஒரு பெற்றோரை பார்த்தால் மகிழ்வு. அது பெண் வீட்டு தரப்பாக இருக்கலாம், ஆண் வீட்டு தரப்பாக இருக்கலாம். நம் மகள் நம்மை கவனிக்கலாமே.
2: அதேதாங்க.
1: அப்படி ஏற்றுக்கொள்வோம்.
2: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கோங்க ஐயா. முதுமை பருவத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் நாளைய முதுமையை அடைய காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய வாழ்க்கை வழிமுறை என்னென்ன ஐயா?
1: அற்புதமான நிகழ்வுமா. மகிழ்ச்சி. எல்லோரும் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சகித்து கொள்வர்களாக இருக்கக்கூடாது. பிள்ளையை பிள்ளையாக, பேரப்பிள்ளைகளை பேரப்பிள்ளைகளாக, பேரப்பிள்ளைகள் தாத்தா பாட்டிகளை தாத்தா பாட்டிகளாகவும், பெற்றோர்களை பெற்றோர்களாகவும், அவரவர்களுக்கு உரிய கடமைகளையும் உரிமைகளை கேட்கின்ற அதே உணர்வு கடமையை ஆற்றுவதிலும் இருக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதுவே இன்றைய சமுதாயம் இணக்கமாக வாழ்வதற்கு அற்புதமான வழிவகுக்கும் என்ற நோக்கத்தோடு நாம் ஒருவருக்கொருவர் புரிதலோடு விட்டு கொடுத்து வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்ற என்னுடைய கருத்தோடு இதை நிறைவு செய்கிறேன். நல்லதொரு வாய்ப்பிற்கு பண்பலை 102.5 மற்றும் 103.7 நேயர்களுக்கும், நிலையத்தார் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உரிதாக்கி, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வங்காத தமிழ் என்று சங்கிய முழங்கு என்ற வரிகளோடு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி.
2: நன்றி. முதுமை என்றது வாழ்க்கையோட முடிவல்ல. நம்ம சேகரித்த அனுபவம் அன்பை பகிரக்கூடிய ஒரு பொன்னான பருவம்னு சொல்லலாம். மரங்கள் வயசாகும்போது தான் அதிக நிழலையும் இனிமையான கனிகளையும் தரும். அது மாதிரி தான் முழுமையாக நம்ம முதுமையை ரசித்து வாழ்ந்தோம்னா அது சுமையல்ல, சுகம் என்பதை ஐயாவோட கருத்துக்கள் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களோட இந்த ஓய்வு காலம் இன்னும் இன்னும் சிறக்க வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி. நன்றி. வணக்கம்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: ரசம் தன்கோ.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தோம் வானிலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இன்றைய நிகழ்ச்சியில் முதுமை ஒரு சுமை அல்ல. நேரலையில் பங்கேற்றிருந்தார் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சிறப்பு தலைவர், ஓய்வு பெற்ற ஆசிரியர் தமிழ் மகன் பா இளங்கோ அவர்கள். முதுமை ஒரு சுமை அல்ல, அது ஒரு வாழ்க்கையின் சுருக்கம், அனுபவத்தின் களஞ்சியம், அன்பின் இன்னொரு வடிவம். எனவே நேர்களே, இன்று நம்ம இளமையா இருக்கலாம், நாளை நாமும் முதுமையை நோக்கி நகர்வோம். அதனால முதியவர்களை புரிந்து கொள்வோம், பணிந்து செல்வோம், பார்த்து கொள்வோம். தருமபுரி பண்பலை 102.5 நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
3: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
4: நீதிக்கு தலைவணங்கு என்று சொல்கிறார்களே, நீதிக்கு பின் பாசம் அப்படின்னு சொல்லுகிறார்களே, இது இரண்டுக்கும் என்ன அர்த்தம்? வினவிக்கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. இது என்ன பிரமாதமான கேள்வி புகழ்மதி? இரண்டும் MGR நடித்துள்ள திரைப்படங்கள் என்றேன் நான். ஏதாவது ஏடாகுடமாக இப்படி சொல்வீர்கள் என்று எனக்கு தெரியும். நான் கேட்பது, நீதி வழங்கும் இடத்தில் இருக்கக்கூடியவர், எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் நீதியின் பக்கம் மட்டுமே இருக்க முடியுமா? தனக்கு வேண்டியவர், தனக்கு உறவினர் இவர்கள் விஷயத்தில் இப்படி வெட்டொன்று துண்டு ரெண்டு அப்படின்னு இருக்க முடியுமா? எல்லாவற்றிலும் மிஷின் மாதிரி இருந்தால் பந்தம் பாசம் எல்லாம் நம்மை விட்டு ஓடிவிடாதா? கேட்டார் புகழ்மதி. அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களிடம்

0: வேண்டியவர்கள் ஏதாவது பரிந்துரையோடு வந்தால், விதிமுறைகளுக்கு உட்பட்டு உதவ முடிந்தால் அவர்களுக்கு உதவலாம். உறவுதானே, பந்தபாசம்தானே, நட்புதானே என விதிமுறைகளை மீறி அவர்களுக்கு உதவ முற்பட்டால் காலத்தின் முன்னே அவர்கள் குற்றவாளிகளாக நிற்க நேரிடும். மகாத்மா காந்தி ஒருநாள் சேவா கிராமத்தில் அவருடைய அறையில் வழக்கம் போல கைராட்டையில் நூல் நூற்றுக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு இளைஞன் திடீரென நுழைந்தான். அவனை பார்த்த காந்திஜி, "யார் நீ? எங்கிருந்து வருகிறாய்? என்ன வேண்டும் உனக்கு?" என்று கேட்டார். "பாபுஜி, நான் தான் மகாவீர் சிங்," என்றான் அந்த இளைஞன். "ஓ, நீதான் அந்த 10,000 ரூபாய் ஆசாமியா?" கேட்டார் காந்திஜி. "மகாவீர் சிங் பல அரசியல் கொலை கொள்ளை தீ வைப்பு விஷயங்களில் சம்பந்தப்பட்டவன். அவன் அரசாங்கத்தால் தேடப்படும் அரசியல் குற்றவாளி. வெள்ளை அரசாங்கம் அவனை கடந்த 5 ஆண்டுகளாக தேடி வருகிறது. அவனை பிடித்து தந்தாலோ அல்லது அவனது இருப்பிடத்தை தெரிவித்தாலோ 10,000 ரூபாய் பரிசு என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. எங்கிருந்தாய், எப்படி வந்தாய்?" காந்திஜி கேட்டார். "பாபுஜி, கைபர் கணவாய் வழியாக ஆப்கானிஸ்தானம் சென்றேன். அங்கிருந்து ஜெர்மன் சென்றேன். நான் சென்ற இடங்களிலெல்லாம் உங்கள் புகழே பரவியிருக்கிறதை நான் அறிந்தேன். இந்தியாவின் விடுதலையை வன்முறை மூலமாக பெற முடியாது என்பதை உணர்ந்தேன். அன்பு, சத்தியாகிரகம், சகிப்புத்தன்மை போன்றவை மூலம் நீங்கள் நடத்தி வரும் அறப்போராட்டங்கள் வெற்றி பெறும் என நம்புகிறேன். மேலும் நீங்கள் எதை செய்தாலும் அச்சமின்றி செய்கிறீர்கள், வெளிப்படையாக செய்கிறீர்கள். உங்களிடம் எந்த ஒளிவும் மறைவும் இல்லை. அதனால் உங்களிடம் இணைந்து பணியாற்றலாம் என வந்துள்ளேன்," என்றான் மகாவீர் சிங். "அப்படியா? மகிழ்ச்சி. நீ இப்போது மனமாற்றத்துடன் வந்திருக்கிறாய். உன்னுடைய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை பரிசோதித்து விடலாம்," என்று கூறி மாவட்ட நீதிபதியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் அண்ணல் காந்திஜி. "நீங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக தேடி வரும் மகாவீர் சிங் இப்போது என்னிடம் இருக்கிறார். நீங்கள் காவலர்களை அனுப்பி வைத்தால் அவரை கைது செய்து அழைத்துச் செல்லலாம். 10,000 ரூபாய் பரிசுக்காக இதை நான் உங்களிடம் சொல்லவில்லை," என்றார் காந்திஜி. காவலர்கள் வந்து மகாவீர் சிங்கை கைது செய்து ஜீப்பில் ஏற்றிச் சென்றனர். சேவா கிராமத்தில் இருந்தவர்கள், "காந்திஜி ஏன் இப்படி செய்துவிட்டார்? ஒளியத் தெரியாதவன் தலையாரி வீட்டில் ஒளிந்தது போலல்லவா ஆகிவிட்டது?" என வருத்தப்பட்டார்கள். காந்திஜி மகாவீர் சிங்கை ஏற்றிச் சென்ற ஜீப் கண்ணை விட்டு மறைந்தவுடன் வைஸ்ராயுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மகாவீர் சிங்கின் மனமாற்றத்தை எடுத்துரைத்து தனது சொந்த பொறுப்பில் அவனை ஜாமீனில் விடுமாறு கேட்டுக் கொண்டார். உடனே ஜாமீனில் ஆசிரமம் வந்துவிட்டான் மகாவீர் சிங். பிறகு பிரபல வழக்கறிஞர் புலாபாய் தேசாய் மூலமாக நீதிமன்றத்தில் வழக்காடி மகாவீர் சிங்கிற்கு முழு விடுதலையையும் பெற்றுத்தந்தார் அண்ணல் காந்திஜி. விதி என்று வந்துவிட்டால் நீதியின் முறைமையில், உதவி என்று வந்துவிட்டால் அதையும் நீதியின் நிழலில். இதுவே காந்திய அறப்பாசம். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: செம்படியும் சிலிர்க்கும் இசை ஏற்காடு மற்றும் தருமபுரி பண்பலை கேட்டுக்கலாம். சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி உலக இருதய

0: இன்றைய உங்கள் இருதயத்தை பரிசோதித்துக் கொள்ளுங்கள்.
1: இந்த சீப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சீப்பாக போட்ட பிள்ளை, நாங்கள் ரொம்ப சீப்பாக வச்சு முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு காமெடியெலாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் வைரமுத்து இந்த சீப்பை வச்சு ரொம்ப அழகான ஒரு கவிதை உங்களுக்காக எழுதியிருப்பார். சீப்பெடுத்து உன் கூந்தலை சீவி அலங்கரித்து கொண்டாய், அந்த சீப்போ உன் கூந்தலில் ஒரு முடியை எடுத்து தன்னை அலங்கரித்து கொண்டது. எப்படியும் நம்ம தலைவாரும்போது, பெண்கள் தலைவாரும்போது பார்த்திங்க அப்படின்னா சீப்பில் ஏதாவது ஒரு முடி சிக்கிக்கும் இல்லையா. அந்த சீப்பு வந்து பார்த்திங்கன்னா அவளுடைய அந்த பெண்மையுடைய இருக்கக்கூடிய ஒரு முடியை எடுத்து சீப்பு அலங்கரித்து கொண்டு தான். எப்பேற்பட்ட வரிகள் அப்படி ஆழ்ந்து அதை சிந்திக்கும் போது தான் அதில் இருக்கக்கூடிய உண்மையான ஆழம் புரியும். நீங்கள் கேட்டுமை நிகழ்ச்சியில் உங்களது பாடலும் இடம்பெற 0043 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப்பின் இருக்குது. உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வைக்கும். கடந்த 7 நாட்களில் பங்கு பெறாத நேயர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
2: தருமபுரி பண்பலையில் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் கோணிகள் ஊராட்சி முருகானந்தபுரம் கிராமத்திலிருந்து சக்திவேல் பேசுகிறேங்க. எனக்கு பிடித்த பாடல் அவள் வருவாளா என்ற திரைப்படத்திலிருந்து வந்தது பெண்ணா வானவில் தானா. நன்றி, வணக்கம்.
1: எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஹரிஹரன் பாடிய பாடல்.

0: 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: பத்து மணி 17 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். இந்த நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு விஷயம், ஸோ மேனஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மேனஸ்க்கும் ஒரே ஒரு சின்ன ஹைக்கு கவிதை இருக்குது. அதாவது, அழைக்காமல் வரும் உன் ஞாபகங்களுக்கு நாகரிகம் கற்றுக்கொடு நீ அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னோட ஞாபகம் எனக்கு சொல்லாமல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது, அதனால் இனிமேல் சொல்லிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஞாபகத்துக்கு நாகரிகம் கற்றுத்தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஃபீலிங்கோடு நீங்கள் கிட்ட நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
5: தருமபுரி பண்பலைக்கு இனிய காலை வணக்கம். படம் கருணா, பாடல் மலரே, பெருந்திரி சோமசுந்தரம், ஜானகி, ரஞ்சித், நன்றி, வணக்கம்.
4: வித்யாசாகரோட சில SP பாலசுப்ரமணியம், S ஜானகி இணைந்து பாடிய பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: சந்த தமிழோசை தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை 10:23 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவை அடுத்த ஒரு பாட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒன்று கேட்டிருக்காரு. எஸ் வெயில் திரைப்படத்துலேருந்து கேட்டிருக்காரு. அவரோட குடல்லே கேட்டிருக்கலாம் அந்த பாட்டு. கத்திக்கு கூர் தீட்டுவது மாதிரி இருக்கிறது உன் கண்களுக்கு மை தீட்டுவது. ஏன்னா கத்தி ஏற்கனவே ஷார்ப்பாக இருக்கும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஷார்ப் பண்ணுறதுக்காக கூர் தீட்டணும் அப்படின்னா அது இன்னும் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்க முடியாது. அந்த கத்தியினுடைய கூர்மையை விட கண்ணுக்கு நீ மை வைக்கின்ற அந்த கூர்மை என்னை மிகவும் காயப்படுத்துகிறதுன்னு சொல்கிறார் ஒரு கவிஞர். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வெளிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
5: ஐயா வணக்கம், நான் தருமபுரி மாவட்டம் ஒட்டப்பட்டியிலிருந்து கார்த்திக் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் வெயில் படத்திலிருந்து உருகுதே மருகுதே பாடல். நன்றி.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை விளங்கும். நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நீங்கள் கேட்டு நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0443 42 24 40 என்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். வாழ்க்கைக்கு நிறைவை தேடுவதாக பேசுவதெல்லாம் பொய். வாழ்க்கை நிறைவாகத்தான் இருக்கிறது, ஆனால் நமக்கோ மேலும் மேலும் குறைகள் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஜெயகாந்தன் அவர்கள். வாழ்க்கைக்கு நிறைவை தேடுவதாக பேசுவதெல்லாம் பொய். வாழ்க்கை நிறைவாகத்தான் இருக்கிறது, ஆனால் நமக்கு மேலும் மேலும் குறைகள் வேண்டும். மனசு அப்படி ஏக்கத்தோடு இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி நடத்ததாக ஒலிக்கு வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: என் இனிய அன்பு சொந்தங்களே, ஈரோடு மாவட்டம் பெருந்தரை வட்டம் திங்களூர் டெய்லர் ஜி கே கோபாலகிருஷ்ணன் பேசுகிறேன். உயிரே படத்திலிருந்து பூங்காட்டிலே உன் சுவாசத்தை பாடல். அனைத்து உறவுகளுக்காகவும் இந்த பாடல். நன்றி, வணக்கம்.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500 8488 20.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: நீங்கள் கட்ட நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம், ஊத்தனரிலிருந்து முகமது. படம் காலமெல்லாம் கதவாகும் பாடல் வெண்ணிடவே நிறைவேறி கோலமாக.

0: சொல்லுங்க.
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
0: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அத எப்படி பண்ணனும்?
0: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
0: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
0: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
0: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
8: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500848420.
10: தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்
11: ஆகாஷ்வாணி. சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் சிறப்புரை கேட்கலாம். வழங்குபவர் சம்பூர்ணம் நரேஷ் அவர்கள்.
12: சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள், இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் டே என்பது உலகம் முழுவதும் மொழிபெயர்ப்பாளர்கள், உரைபெயர்ப்பாளர்கள் மற்றும் மொழித்துறை சார்ந்த நிபுணர்களின் பங்களிப்பை கௌரவிக்கும் முக்கியமான சர்வதேச நாளாகும். இது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 30 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாள் ஏன் கொண்டாடப்படுகிறது தெரியுமா? மொழிகளுக்கு இடையேயான தடைகளை தகர்த்து உலக நாடுகளையும் கலாச்சாரங்களையும் இணைக்கும் மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் மொழி வல்லுநர்களின் சிறப்பான பணியை பாராட்டுவதற்காக இந்நாள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஒரு மொழியில் உள்ள கருத்து, தகவல், அறிவு, இலக்கியம் அல்லது ஆவணத்தை மற்றொரு மொழியில் அதன் பொருள், நோக்கம் மற்றும் உணர்வை இயன்றவரை துல்லியமாக பாதுகாத்து வழங்குவது மொழிபெயர்ப்பு எனப்படுகிறது. இந்த பணியை மேற்கொள்ளும் மொழிபெயர்ப்பாளர்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதற்காகவே சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் அனுசரிக்கப்படுகிறது. விவிலியத்தை முதன் முதலில், விவிலியம் என்பது பைபிள், இந்த விவிலியத்தை முதன் முதலில் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்த புனித ஜெரோம் அவர்களின் நினைவு நாளான செப்டம்பர் 30 தேதியே இந்நாளாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இவர் மொழிபெயர்ப்பாளர்களின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார். இதன் அமைப்பு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அதை பற்றி அறிவோமா? பன்னாட்டு மொழிபெயர்ப்பாளர்களின் கூட்டமைப்பு 1991 உலகளாவிய ரீதியில் மொழிபெயர்ப்பு துறையின் ஒற்றுமையை காட்ட இந்நாளை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியது. ஐநா சபையின் அங்கீகாரம், உலக அமைதி, வளர்ச்சி மற்றும் நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் மொழிபெயர்ப்பாளர்களின் பங்களிப்பை போற்றும் வகையில் 2017 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை இந்நாளை பன்னாட்டு நாளாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. மொழிபெயர்ப்பின் முக்கியத்துவம் என்ன? முதலில் நாடுகளை இணைத்தல். உலக நாடுகளுக்கு இடையே தூதரக பேச்சுவார்த்தைகள், சர்வதேச வணிகம் மற்றும் ஒப்பந்தங்கள் சுமூகமாக நடக்க மொழிபெயர்ப்பு மிகவும் அவசியமாகும். அமைதி மற்றும் ஒத்துழைப்பு, சர்வதேச அளவில் தவறான புரிதல்களை தவிர்த்து உலக அமைதியையும் பாதுகாப்பையும் பலப்படுத்த இது உதவுகிறது. அறிவு பகிர்வு, இதை பற்றி கூறும்பொழுது அறிவியல், மருத்துவம், தொழில்நுட்பம் மற்றும் இலக்கியங்கள் ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு சென்று உலக மக்கள் அனைவரையும் சென்றடைய மொழிபெயர்ப்பாளர்களே பாலமாக இருக்கிறார்கள். இந்நாள் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? கருத்தரங்குகள் மற்றும் கூட்டங்கள், மொழிபெயர்ப்பு துறையில் உள்ள சவால்கள், புதிய AI போன்ற தொழில்நுட்பங்கள் மற்றும்

மொழி உரிமைகள் குறித்து உலகளாவிய அளவில் விவாதங்கள் மற்றும் வெபினார்கள் நடத்தப்படுகின்றன. விருதுகள் சிறந்த மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் மொழி வல்லுநர்களுக்கு பாராட்டுகளும் விருதுகளும் வழங்கப்படுகின்றன. விழிப்புணர்வு உலகளாவிய பன்முகத்தன்மை மற்றும் மொழியியல் பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் மொழிபெயர்ப்பின் பங்கை மக்களுக்கு புரிய வைக்க விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. சுருக்கமாக கூறினால், உலகத்தை ஒரே குடும்பமாக இணைப்பதில் மறைமுகமாக உழைக்கும் மொழிபெயர்ப்பு துறையினரின் உன்னத பணியை கொண்டாடும் ஒரு முக்கிய நாளாகும். 1953 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையினால் நிறுவப்பட்ட இந்த சிறப்பு தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது தமிழகத்தின் பங்கு என்ன? தமிழ்நாட்டில் மொழிபெயர்ப்புக்கென்று அரசு சார்பில் சில தனிப்பட்ட துறைகள் இயங்குவது அறியப்படுகிறது. பல்கலைக்கழகங்கள், குறிப்பாக தமிழ் பல்கலைக்கழகத்தில் மொழிபெயர்ப்புக்கென்று தனித்துறை உள்ளது. 1980களில் தமிழ்நாடு பாடநூல் கழகம் பல நூல்களை தமிழ் வழி பாடத்திட்டத்திற்கென்று மொழிபெயர்த்து வெளியிட்டன. அவற்றுள் பல நேரடி மொழிபெயர்ப்பு நூல்களாகும். பல மொழிபெயர்ப்பு நூல்கள் வழக்கமான பாடத்திட்ட நூல்களாக இருப்பினும் சில நூல்கள் பயன்பாடற்று குப்பைகளாயின. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கும் இலவசமாக அளிக்கப்பட்டன. 1990களில் சில இலக்கிய மொழிபெயர்ப்பு நூல்களை தமிழக அரசு வெளியிட்டது. அதில் கலீல் சிப்ரான் எழுதிய தீர்க்க தரிசி, ஆலிவர் கோட்ஸ்மித் எழுதிய வேக்ஃபீல்ட் பாதிரியார் போன்ற சில ஆங்கில மொழிபெயர்ப்பு நூல்கள் குறிப்பிடத்தக்கது. நம் புதுவையில் வாழ்ந்து மறைந்த பன்முக எழுத்தாளர், இருமொழி புலவர், சாகித்ய அகாடமி விருது பெற்ற பேராசிரியர் லெனின் தங்கப்பா பல நூல்களை எழுதியதோடு மட்டுமல்லாமல் பற்பல நூல்களை மொழிபெயர்த்தும் உள்ளார். பேராசிரியர் பாவலர் லெனின் தங்கப்பா மலைநாட்டு மலர்கள் என்ற கவிதை நூல் ருஷ்ய நாட்டின் அவார் மொழியில் ரசூல் சம்சுதாவ் என்ற பாவலர் எழுதிய நூலின் தமிழ் வடிவமாகும். தங்கப்பா அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பில் இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தார். தாகூரின் பாரட் ஷைனிங் என்ற ஆங்கில கவிதை நாடகம் பேராசிரியர் தங்கப்பா தமிழில் மொழிபெயர்த்து தொகுத்து வெளியிட்ட நூலாகும். மண்ணின் கனிகள் என்ற கட்டுரை நூல் ஆந்திரே ரிஜிட் என்ற பிரான்ஸ் எழுத்தாளரின் ஃப்ரூட்ஸ் ஆஃப் த எர்த் என்ற ஆங்கில நூலை தமிழில் மொழிபெயர்த்தார். இவை தவிர எண்ணற்ற நூல்களை மொழிபெயர்த்தும் படைத்தும் உள்ளார். மொழிபெயர்ப்பு என்பது வெறும் வார்த்தைகளை ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மாற்றுவது மட்டுமல்ல, அது மொழிகளுக்கு இடையே பாலமாக செயல்படுகிறது. பல்வேறு கலாச்சாரங்களை இணைக்கிறது, அறிவையும் தகவலையும் பரப்புகிறது, நாடுகளுக்கு இடையேயான தொடர்பை மேம்படுத்துகிறது, இலக்கிய படைப்புகளை உலகளாவிய வாசகரிடம் கொண்டு செல்கிறது. அறிவியல், சட்டம், மருத்துவம், கல்வி மற்றும் வணிகத் துறைகளில் முக்கிய பங்காற்றுகிறது எனலாம். கலாச்சார பரிமாற்றம் ஒரு நாட்டின் இலக்கியம், வரலாறு, பழக்க வழக்கம், தத்துவம் மற்றும் கலை மற்றொரு நாட்டினரால் அறியப்படுவதற்கு மொழிபெயர்ப்பு உதவுகிறது. தமிழ் இலக்கிய படைப்புகள் ஆங்கிலம் உள்ளிட்ட பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் போது உலகின் பல பகுதிகளில் உள்ள வாசகர்களை சென்று அடைகின்றன. சர்வதேச உறவுகள் பல்வேறு மொழிகளை பேசும் நாடுகள் ஒன்றுடன் ஒன்று பேச்சுவார்த்தை நடத்தும் போது மொழிபெயர்ப்பு மற்றும் உரைபெயர்ப்பு மிகவும் அவசியம். தவறான மொழிபெயர்ப்பு சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்தக்கூடும். எனவே துல்லியமான பொறுப்பான மொழிபெயர்ப்பு சர்வதேச உறவுகளில் மிக முக்கியமானது. மொழிபெயர்ப்பு மற்றும் உரைபெயர்ப்பு வேறுபாடு, இந்த இரண்டு சொற்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்றாலும் அவை ஒரே பொருள் உடையன அல்ல. மொழிபெயர்ப்பு பொதுவாக எழுத்து வடிவில் உள்ள தகவலை ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு மாற்றுவது. உதாரணம், புத்தகங்கள், கட்டுரைகள், அரசாங்க ஆவணங்கள், இணையதள உள்ளடக்கங்கள், திரைப்பட வசன வரிகள். உரைபெயர்ப்பு என்பது ஒருவர் பேசும் கருத்தை வாய்மொழியாக மற்றொரு மொழியில் உடனடியாக குறிப்பிட்ட இடைவெளியில் வழங்குவது. உதாரணமாக சர்வதேச

0: நாடுகள், நீதிமன்றங்கள், அரசியல் சந்திப்புகள், மருத்துவ ஆலோசனைகள், தூதரக சந்திப்புகள் என்று கூறலாம். மொழிபெயர்ப்பாளர் பெரும்பாலும் எழுத்து மொழியுடனும் உரைபெயர்ப்பாளர் பேச்சு மொழியுடனும் பணிபுரிகிறார். ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கு பொது அறிவு மட்டும் போதாது, வேற என்ன தேவை? மூல மொழியில் சிறந்த அறிவு, இலக்கிய மொழியில் சிறந்த புலமை, இலக்கண அறிவு, சொல் வளம், கலாச்சார புரிதல், ஆராய்ச்சி திறன், துறைசார் அறிவு, கருத்தை புரிந்து கொள்ளும் திறன், நேர மேலாண்மை, தொழில்நுட்ப அறிவு, இரகசியத்தன்மையை பாதுகாக்கும் பொறுப்பு. முக்கியமாக வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பை விட கருத்தை சரியாக வெளிப்படுத்துவது பல இடங்களில் முக்கியமாகும். மொழிபெயர்ப்பு இருவழி அறிவு பரிமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நவீன காலத்தில் மொழிபெயர்ப்பு எப்படி உள்ளது? இன்றைய டிஜிட்டல் உலகில் மொழிபெயர்ப்பின் தேவை முன்பை விட அதிகரித்துள்ளது. இணையதளங்கள், மொபைல் செயலிகள், சமூக ஊடகங்கள், மின்னணு புத்தகங்கள், ஆன்லைன் கல்வி, திரைப்படங்கள் மற்றும் தொடர்கள், மென்பொருள், சர்வதேச வணிகம் போன்ற துறைகளில் மொழிபெயர்ப்பு பயன்படுத்தப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவும் மொழிபெயர்ப்பும். இன்றைய காலத்தில் செயற்கை நுண்ணறிவு அதாவது AI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மற்றும் இயந்திர மொழிபெயர்ப்பு தொழில்நுட்பங்கள் மொழிபெயர்ப்பு துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. இயந்திர மொழிபெயர்ப்பு மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய பணிகளை எளிதாக்குகிறது. ஆனால் மனித மொழிபெயர்ப்பாளரின் பங்கு மிகவும் முக்கியமானது. காரணம், மொழியில் நகைச்சுவை, பண்பாட்டு குறிப்புகள், சொல் விளையாட்டு, உணர்ச்சி, சூழல், மறைபொருள், இலக்கிய நயம் போன்றவற்றை எப்போதும் துல்லியமாக புரிந்து கொள்வது இயந்திரங்களுக்கு சவாலாக இருக்கலாம். எனவே எதிர்காலத்தில் மனித நிபுணத்துவம் பிளஸ் AI அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் தொழில்நுட்பம் இணைந்து செயல்படும் அணுகுமுறை முக்கியத்துவம் பெறும். சர்வதேச மொழிபெயர்ப்பு நாளை முன்னிட்டு பல்வேறு அமைப்புகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் பொதுவாக என்ன செய்கின்றன தெரியுமா? கருத்தரங்குகள், மொழிபெயர்ப்பு பயிலரங்குகள், சொற்பொழிவுகள், கட்டுரை போட்டிகள், மொழிபெயர்ப்பு போட்டிகள், புத்தக வெளியீடுகள், இலக்கிய விவாதங்கள், மொழிபெயர்ப்பாளர் சந்திப்புகள், விருது வழங்கும் நிகழ்ச்சிகள் போன்றவற்றை நடத்துகின்றன. மொழிகள் மக்களை பிரிக்கலாம், ஆனால் மொழிபெயர்ப்பு அந்த இடைவெளியை இணைக்கிறது எனலாம். சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் என்பது மொழிபெயர்ப்பாளர்களை கௌரவிக்கும் ஒரு நாள் மட்டுமல்ல, உலகின் மொழிப்பன்மை தன்மையையும் கலாச்சார பரிமாற்றத்தையும் சர்வதேச புரிந்துணர்வையும் கொண்டாடும் ஒரு சிறந்த நாளாகும். மொழிபெயர்ப்பு இல்லையெனில் உலகின் பல பகுதிகளில் உருவாகும் அறிவு, இலக்கியம் மற்றும் சிந்தனைகள் ஒன்றுக்கொன்று சென்று அடைவது மிகவும் கடினமானதாக இருக்கும். எனவே மொழிபெயர்ப்பு மொழிகளை இணைக்கும் பாலம், மனிதர்களை இணைக்கும் சக்தி என்றே கூறலாம்.
1: இதுவரை சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் சம்பூர்ணம் நரேஷ் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: வணக்கம், நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தம். தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தகடூரின் தங்க பண்பலை நமக்கு நாளும் அள்ளி தருகிறது நல்ல செய்திகளை. வேளாண்மை, வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான நற்செய்தி, இலக்கியம், இசை என்று அல்லல்ல குறையாத தங்க புதையல்தான் தகடூரின் தங்க பண்பலை. எப்போதும் கேளுங்கள் தர்மபுரி பண்பலை 102.5.

0: திசையட்டும் இசை முழக்கம் தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நிலையத்தில் நேர்முற்பகல் 11 மணி பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி, கடத்தூர், இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கடத்தூர், இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: அனைவருக்கும் சுவையான வணக்கம். இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க கூடிய ரெசிபி என்னன்னா நோம்பு கஞ்சி. அதுக்கு முன்னாடி அந்த ரெசிபியோடைய ஹிஸ்டரி உங்களுக்காக. இது தென்னிந்திய மக்களுடைய, குறிப்பா தமிழர்களுடைய நீண்ட கால உணவு பழக்கத்தோட தொடர்புடையதாக இருக்கு. காலையிலிருந்து மாலை வரை தண்ணி குடிக்காம நோம்பு இருக்கிறவங்களுடைய உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். அதை தணிச்சு இறைப்பைகளுக்கு சத்து கொடுக்கும் வகையில, எளிதா செரிமானமாக கூடிய வகையில இந்த நீராகாரம் உருவாக்கப்பட்டது. இது அரிசி, பருப்பு, தேங்காய் பால் மற்றும் பல்வேறு மசாலா பொருட்கள் சேர்த்து பதமாக வேக வைக்கப்பட்டு தயாரிக்கப்படும் ஒரு கஞ்சி வகை. நோம்பு இருக்கும் பொழுது மாலை வேளைகள்லயும், நோம்பு இல்லாத நேரத்துல காலை வேளைகள்லயும் கூட இது காலை உணவாக எடுத்துக்கலாம். உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு உணவாக இருக்கு. இந்த கஞ்சியானது ரமலான் மாதத்துல இஸ்லாமியர்கள் 30 நாள் விரதம் இருப்பாங்க இல்லையா, அப்போது அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு அந்த கஞ்சியை கொடுத்து அவங்களும் உண்டு மகிழ்வாங்க. இந்த கஞ்சியை உருவாக்கியவர் கடையநல்லூரை சேர்ந்த ஒரு தமிழ் இஸ்லாமியர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ரமலான் மாதத்துல நாள் முழுசும் விரதம் இருந்து மாலை அருந்தும் உணவு எளிதில் செரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அதில் வெங்காயம், சீரகம், இஞ்சி பூண்டு என்று புது சேர்மானங்களுடன் கஞ்சி தயாரித்து தனது கடையில் விற்று வந்ததாகவும், தினந்தோறும் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய கருத்தை கேட்டு கஞ்சியுடைய சுவையை மேலும் மெருகூட்டி வந்திருக்கிறாரு. இப்ப இருக்கக்கூடிய நோம்பு கஞ்சியுடைய ரெசிபிய ஒவ்வொரு நாளும் செதுக்கி வடிவமைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது மிகையல்ல. 1948 பிறகு நோம்பு கஞ்சியுடைய சுவையும் வாசனையும் கடையநல்லூர், குற்றாலம், செங்கோட்டை, புனலூர் வழியாக கேரளத்தில் அப்படியே படர்ந்து விட்டது. இது படிப்படியாக உலகம் முழுவதும் சென்றடைந்தது. இப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய, அனைவருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு வகையாக இந்த நோம்பு கஞ்சி இருக்குது. இத எளிதா வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத சொல்றேன். இந்த நோம்பு கஞ்சிய இப்போ பலரும் அவங்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட வகையில செய்யறாங்க. அந்த வகையில நான் சொல்லும் இந்த கஞ்சிய முயற்சி செஞ்சு பாருங்க. சரி, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்ப நான் சொல்றது, வரகரிசியில இந்த நோம்பு கஞ்சிய செய்ய போறோம். அதனால வரகரிசி 1 கப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/2 தேக்கரண்டி வெந்தயம், 1 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 தேக்கரண்டி, தக்காளி 1, கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, இது 3 வகையில எந்த காய்கறி உங்ககிட்ட நீங்க செய்யும் சமயத்துல இருக்கோ அதை நீங்க சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1 தேக்கரண்டி. இது ரொம்ப எளிதா செய்யக்கூடிய ஒரு நோம்பு கஞ்சி வெரைட்டி. இப்ப செய்யலாமா? குக்கர்ல எண்ணெய் தேவையான அளவு சேர்த்து அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய வெந்தயம், வெந்தயம் பொரிஞ்சதும் நறுக்கி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதன் பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டோடைய வாசனை நல்லா வந்ததும் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நீங்க எந்த காய்கறியை நறுக்கி வச்சிருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. காய்கறியை சேர்த்துட்டு அதன் பிறகு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வதக்குங்க. 2 வதக்கினதும் வரகரிசியும் பாசிப்பயிரையும் நல்லா கழுவி இப்போ வதக்குற குக்கர்ல ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் வரகரிசிக்கு 5 to 7 டம்ளர் தண்ணி பிடிக்கும். இந்த அளவை மட்டும் சரியா வச்சுக்கிட்டீங்கன்னா கஞ்சியோட பதம் அருமையா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 கப் வரகரிசிக்கு 5 to 7 டம்ளர் தண்ணி வேணும். தண்ணி சேர்த்துட்டு உப்பு சரி பார்த்துட்டு 1 கைப்புடி கொத்தமல்லிய தாராளமா போட்டுட்டு 1 கொதி வந்ததும் குக்கரோட மூடிய மூடி வச்சு 5 விசில் வந்ததுக்கு அப்புறம் இறக்குங்க. சுவையான, சூப்பரான, நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய சிம்பிளான நோம்பு கஞ்சி தயார். இந்த கஞ்சி பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு பாருங்க. இல்ல உங்களுக்கு செய்ய வரலன்னா வீட்டுல செய்யறவங்க இருந்தாங்கன்னா செஞ்சுட்டான்னு சொல்லுங்க.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
3: இது உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் முற்பகல் 11:05. நாம் வெறுத்து ஒதுக்கும்

0: இந்த வாழ்க்கை. யாரோ ஒருவன் மருத்துவமனை வாசலில் இன்னும் ஒரு நாள் வாழ வேண்டும் என்று பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். வாழ்க்கையை வெறுப்பதற்கு முன் அதை வாழ போராடும் ஒரு உயிரை நினைத்துப்பார். அப்போது தெரியும், வாழ்க்கை சுமையல்ல, கிடைத்திருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இன்றைய பூவே பெண் பூவே வார்த்தை விளையாட்டா வளம் வர கேட்டு ரசிக்க இருக்கிறோம். தோழிகள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய தோழிகளாக இருந்தால் 043-42-24-40-30 அல்லது 94-86-81-10-25 என்ற எண்களில் அழைக்கலாம். பண்பலையோடு இணைந்தே இருக்கும் தோழிகள் 043-42-24-40-31 அல்லது 94-86-65-20-25 இந்த எண்களை அழைத்து வார்த்தை விளையாட்டை என் கூட விளையாடலாம். இணைப்பில் இணையக்கூடிய தோழி வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? பாலக்கோட்ல இருந்து. உங்களுடைய பெயர் தெளிவா கேட்கலையே.
3: தமிழரசி.
0: தமிழரசி, சொல்லுங்க, நலமா இருக்கா? நீங்க நலமா இருக்கீங்களா? சரிங்க, வார்த்தை விளையாட்டு விளையாடிடுவோமா? ரூல்ஸ் தெரியுங்களா உங்களுக்கு? ஆம் இல்லை தெரியாதுன்ற சொல்ல பயன்படுத்தாம நீங்க என்கிட்ட உரையாடணும், சரிங்களா?
3: சரி,
0: முயற்சி பண்ணி பார்ப்போம். அப்படிதானே? சரிங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த சனிக்கிழமைனா விரதம் எல்லாம் இருக்காங்க இல்லையா, நீங்க விரதம் இருப்பீங்களா இல்ல இருக்க மாட்டீங்களா? இருக்க மாட்டீங்க. ஏன், முன்னொரு காலத்துல இருந்தே அதை வந்து பின்பற்றுறது இல்லையா, இல்ல நீங்க இப்போ அதை பின்பற்றுறது இல்லையா?
4: விளையாடிடுவோமா?
0: உங்களுக்கு ரூல்ஸே சொல்ல தேவையில்ல, ஏன்னா நீங்க நல்லா விளையாடுவீங்க. இன்னைக்கு விளையாடிடுவோம், எப்படி தப்பிக்கிறீங்கன்னு நான் பாக்குறேன். சரிங்க சாந்திமா, வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டீங்களா? அடுத்தடுத்த பண்டிகைகள்லாம் இப்போ வரப்போகுது, இனிமே நீங்க பாத்துக்கங்க. அப்படின்லாம் வேலைய மத்தவங்களுக்கு எல்லாம் நீங்க குடுக்க மாட்டீங்களா?
4: அவங்கவங்க வீட்டுல இருக்க வேலை செஞ்சுக்கிறாங்க. மருமக்கிறாங்க.
0: நீங்க என்னைக்குமே ஓய்வு, நான் அவ்வளவுதான், எனக்கு இனிமே வயசாயிடுச்சு, என்ன விட்டுருங்க, நீங்களே இனிமே பொறுப்பு எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுக்க மாட்டீங்களா? இல்ல நீங்களும் சேர்ந்து அவங்க கூட வேலை செய்வீங்களா?
4: எல்லாரும் சேர்ந்துதாங்க செய்யணும்.
0: எல்லாரும் சேர்ந்துதாங்க செய்யணும். என்னங்க வயசாயிடுச்சு அப்படின்னு மிரட்டுறீங்க என்ன?
4: அப்படியெல்லாம்
0: அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கன்னு இல்ல வரமாட்டீங்குது சாந்திமா, உஷாரா இருக்கீங்க. சரி, இப்போ பாத்தீங்கன்னா உங்க மாமியார் இருக்கும் போது எப்படி இருந்தது? அவங்களும் உங்கள மாதிரியே தான் இருப்பாங்களா இல்ல எப்படி?
4: நான் இங்க பாத்துக்கிட்டே இருந்தேன்.
0: அப்ப மாமியார் உங்களுக்கு இல்லீங்களா?
4: மாமியார்னாக்க பாட்டி தான்.
0: பாட்டி தான் மாமியார். அப்ப நீங்க பேத்தி, அப்ப பாசமா தான் இருந்திருப்பாங்க மருமக மாமியார். அப்ப பாசமா தான் இருந்திருக்கீங்க. அடுத்த தோழி நம்ம கிட்ட ஆம் இல்லை தெரியாதுன்னு சொல்ல பயன்படுத்துறாம பேசுறாங்களான்னு

0: அப்போ வணக்கம் வணக்கம், நினைப்பில் இருக்கீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் திம்மநாய்க்கு மலையிலிருந்து பவளக்கொடி பேசுறேன்.
0: பவளக்கொடி விளையாடுவோமா? ஆம் இல்லை தெரியாது என்ற சொல்ல பயன்படுத்தாம நீங்க என்கிட்ட உரையாடணும், சரிங்களா? தயாரா இருக்கீங்களா? சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலையில் கோலம் போடுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். நீங்கள் எப்படி கோலம் போடுவீங்களா வீட்டில்? இல்லை கோலம்லாம் போட மாட்டேன், படுத்து தூங்க அப்படின்னு தூங்குவீங்களா?
1: போடுவோம் மேடம்.
0: காலையில் கோலம் போடுவீங்க, எப்படி நீங்களே உங்கள் மைண்ட்லேயே வச்சு கோலம் போடுவீங்களா, இல்லை ஏதாவது சோஷியல் மீடியாவில் வீடியோலாம் பார்த்து அதை வச்சு கோலம் போடுவீங்களா?
1: மைண்ட்லேயே வச்சு போடுவோம் மேடம்.
0: மைண்ட்லேயே வச்சு. எப்படி தமிழ் கோலம்லாம் நல்லா வருங்களா உங்களுக்கு? நல்லா போடுவீங்க. எத்தனை புள்ளி வரைக்கும் அதிகபட்சமா போட்டிருக்கீங்க? சரி, பெருசா போட தெரியாதுன்னு தெரியாது வந்துருச்சு இல்லையா? அச்சோ, அதாவது ஆம் இல்லையா எப்படியோ சொல்லாம தப்பிச்சிட்டாங்க, ஆனா தெரியாத சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. அடுத்த தோழி எப்படி விளையாடுறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஒரே சிரிப்பு தான். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: அந்த இல்ல வரத்துக்கு மாமியா மாமியானே போட்டு வாங்குறீங்களா? அந்த சாந்தியம்மா கிட்ட
0: சொல்லுங்க, உங்க பெயர் சொல்லுங்க.
1: தருமபுரி மாவட்டம் கடத்தக்கூட்ட சிவகாமிங்க.
0: சிவகாமி அம்மா, நம்ம தயாரா இருக்கீங்களா, விளையாடிடுவோமா? சரி, முயற்சி பண்ணுங்க. சரி, உங்களுக்கு பண்டிகைகள்லாம் இப்ப நிறைய வரப்போகுது, எந்த பண்டிகைக்கு நீங்க வந்து கோலாகலமா கொண்டாடுவீங்க?
1: எல்லா பண்டிகையுமே கொண்டாடுவோம்.
0: எல்லாமே வந்து சந்தோஷம் தானா? கண்டிப்பா. இப்போ ஒரு சில பண்டிகைகள்ல தான் நம்ம சொந்த பந்தங்கள்லாம் வருவாங்க, நம்மளுடைய பிள்ளைகளும் வருவாங்க, பேத்தி பேரன் அப்படின்லாம் வருவாங்க இல்லையா? அப்படி ஏதாவது பண்டிகைகள், எல்லா பண்டிகைகளுமே எல்லாரும் ஒன்றா சேர்ந்துப்பீங்களா? எல்லாம் வந்து சேருவாங்க. பரவாயில்லையே, சமாளிக்கிறீங்க. எப்படி சாப்பாடுலாம் நீங்களே செஞ்சிருவீங்களா? அவங்க பண்டிகைக்கு அனுப்ப மாட்டீங்களா? அவங்க கூட வச்சுப்பீங்களா? ஓ, அப்பயும் உங்களை கவனிச்சுட்டு தான் அவங்க போகணுமா?
1: மருமகளுக்கும்
0: உங்களுக்கும் அவங்களுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்துருவாளா? எங்கெல்லாம் போவீங்க?
1: நீங்க
0: ஆடு எருமையவே பாத்துக்கிட்டு அமைதியா இருந்துக்கிறீங்களா? சரிங்க, சிறப்பா விளையாடிட்டீங்க சிவகாமி அம்மா. ஒரு 2 நிமிடத்துக்கு மேலேயே ஆம் இல்லை தெரியாதுன்ற சொல்லு. அற்புதமா விளையாடுனீங்க, வாழ்த்துக்கள். நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இன்னைக்கு வார்த்தை விளையாட்டா வளமுறை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இணைப்பில் இணையக்கூடிய தோழியை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ரம்யா சொல்லுங்க. ரம்யா, சின்ன பிள்ளையா இருக்கீங்களே? அப்படியா? இல்லைன்னு பாருங்க, இப்பயே இல்லை சொல்லிட்டீங்க. சரி, ஆம் இல்லை தெரியாதுன்ற சொல்ல பயன்படுத்தாம நீங்க என்கிட்ட உரையாடணும், சரிங்களா? ரெடியா ரம்யா? விளையாடிடுவோமா? சரி, காலேஜ் எல்லாம் முடிச்சிருக்கீங்களா?
2: என்ன
0: படிச்சிருக்கீங்க? எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க. சரி, இப்போ உங்களுக்கு காலேஜ் கல்லூரி காலம் பிடிக்குமா, இல்ல வந்து அந்த ஸ்கூல் லைஃப் பிடிக்குங்களா? கல்லூரி காலமும் ஜாலியா தானே இருக்கும், ஸ்கூல் லைஃப்ல ஏன் ரொம்ப பிடிக்கும்? என்ன ஏதாவது ஒரு காரணம் இருக்குங்களா? இல்லைன்னு வந்துருச்சு இல்லையா? ஐயோ, வந்துருச்சு. சரிங்க ரம்யா, சிறப்பா விளையாடுனீங்க, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. தர்மபுரி பண்பலை 102.5 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.

0: மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
5: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
6: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
7: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
8: அன்ப வார்த்தைகள்ல சொல்லலாம், ஆனா சில உணர்வுகளை கடிதங்களாலதான் சொல்ல முடியும்.

0: உங்களோட மனதை தொட்ட திரைப்பட பாடலா, அல்லது உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக ஒலிக்கப்பட வேண்டிய பாடல்களா?
1: ஏம் பாட்டு ஏம் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து.
0: எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி அனுப்புங்க. உங்கள் பெயர், உங்கள் ஊர், நீங்க கேட்க விரும்பும் பாடல், இது எல்லாத்தையும் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி 636807. உங்கள் கடிதங்கள் எங்களை வந்தடையட்டும், உங்கள் விருப்ப பாடல்கள் வானொலியில் ஒலிக்கட்டும்.
2: கல்யாணத்துல கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா டயாலிசிஸ் மற்றும் சாலை விபத்து முதலுதவி சிகிச்சைகளுக்கான சிறந்த இடம் ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
8: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
9: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
8: அத விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
9: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
10: மிஸ்டர் கோல்ட், 100% கடலெண்ணெய்.
11: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இன்று வார்த்தை விளையாட்டா வளமுறை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தோழிகள் நிகழ்ச்சியில பங்கு பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள: 043-42-24-30-30 அல்லது 94-86-81-10-25 என்ற எண்கள்ல புதிய தொழில்கள் அழைக்கலாம். மற்ற தொழில்கள் 043-42 என்ற நினைப்போடு 24-40-31 அல்லது 94-86-65-20-25 என்ற எண்களில் அழைத்து விளையாடலாம். இணைப்பில் இணையக்கூடிய தொழிலை வரவேற்போம். பிறகு வணக்கம்.
12: ஹலோ,
11: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சரிங்க, விளையாடிடுவோமா? ஆம் இல்லை தெரியாது என்று சொல்ல பயன்படுத்தாம நீங்க எங்கிட்ட உரையாடணும், சரிங்களா? சரிங்கம்மா. உங்களுக்கு இப்ப என்ன வயது ஆகுதுமா?
12: 67
11: வயது ஆகுது இல்லைங்களா? சரி, இப்போ நீங்க இளமை பருவத்துல இருக்கும் போது நீங்க உங்க அப்பா அம்மாவெல்லாம் எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டீங்க? எப்படி இருப்பாங்க அவங்க? உங்ககிட்ட அன்பா இருப்பாங்களா, இல்ல எப்பயுமே கோவமா இருக்குமா, சண்டையா இருக்குமா, எப்படி இருப்பாங்க?
12: அன்பா
11: இருப்பாங்க.
12: ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்க, உயிரோட இல்ல.
11: இல்லன்னு இல்ல சொல்லிட்டீங்க.
12: ஐயோ,
11: சரிங்க, நல்ல முயற்சி பண்ணீங்கம்மா, நன்றிமா. எனக்குல நம்பிக்கை. இனிப்பில் இணைக்கூடிய அடுத்த தோழி, வருக வணக்கம்.
13: வணக்கம் தோழி.
11: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
13: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெண்டாவரம், தேன்மொழி.
11: தேன்மொழி, வாங்க தேன்மொழி, விளையாடி விடுவோமா? ஆம் இல்லை தெரியாதுன்ற சொல்ல பயன்படுத்தாம நீங்க பேசணும், சரிங்களா? வார்த்தை கொடுத்தா ஈஸியா சொல்லிடுவீங்களே, அதனாலதான்.
13: ஒரு சிறப்பான செய்தி சொல்றதுக்கு எனக்கு ஒரு அனுமதி கொடுங்க.
11: சிறப்பான செய்தியை சொல்றதுக்கு அனுமதியா? நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் வழியா அந்த செய்தியை சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? விளையாடிடுவோமா? தயாரா இருக்கீங்களா?
13: தயார்தான்,
11: ஆனா கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. பரவாயில்ல, தயக்கமா இருந்தாலும் தன்னம்பிக்கையோட வாங்க, விளையாடிடுவோம், சரிங்களா? சரிங்க, சொல்லுங்க, காலையில என்ன
13: சாப்பிட்டீங்க?
11: அது ஏன் இவ்வளவு சோகமா சொல்றீங்க? நீங்களே செஞ்சீங்களா?
13: நான் செஞ்சதுதான்ப்பா.
11: அதுதான் கஷ்டம். நீங்க செஞ்சது நீங்களே சாப்பிடுறது கஷ்டமா ஈஸியா? எனக்கு மட்டும் அப்படி இருக்கும், நானே செஞ்சுட்டு என்னால அதை சாப்பிட முடியறது இல்ல, அதனால நான் மட்டும் வெளியில போய் சாப்பிட்டுப்பேன், இல்ல பக்கத்து வீட்டுல சாப்பிட்டுப்பேன், அதனால கேட்டேன் உங்ககிட்ட. இணைக்கூடிய அடுத்த தோழி வருக வணக்கம். இணைப்பில் இருந்து விடுபட்டாங்க. வணக்கம்.
14: வணக்கம் ஏறுவடி
11: ராஜேஸ்வரிமா, விளையாடிடுவோமா?
14: பண்ணுவோம்.
11: உங்களுக்கு ரூல்ஸே தேவையில்லை, ஏன்னா நீங்களாம் அதுல வந்து நல்லா கரைச்சி குடிச்சிருக்கீங்க இல்லையா? எதுவும் இல்லை. இல்லை வந்துருச்சு இப்பயே. சரி, விளையாடுவோம். ஆரம்பிக்கலாமா? எப்படி இருக்கு கிளைமேட் இப்போ? சில்லுன்னு இருக்குங்களா இல்லை வெயில் அடிக்குதா?
14: வெயில் ஓவரா அடிச்சிருக்கு.
11: இன்னைக்கு மழை வரும்னு சொல்லியிருக்காங்க, வருமோ வராதா?
14: வரப்பதான் வரும்னு சொல்ல முடியும்.
11: வரப்பதான் வரும்னு சொல்ல முடியும். உங்களுக்கு என்ன பிடிக்கும், வெயில் பிடிக்குமா மழை பிடிக்குமா?
14: இரண்டுமே பிடிக்கும்.
11: ரெண்டுமே பிடிக்கும். ரெண்டுமே வேணுங்க. இன்பம் துன்பம் வாழ்க்கையில ரெண்டுமே வேணும்ன்றீங்களா?
14: வேணும்
11: வேணும். வேற என்னெல்லாம் உங்களுக்கு வேணும்? நீங்க அதிகமா வாங்குற பொருட்கள்
14: என்ன?
11: பொருட்கள் வாங்குவீங்களா? எப்படி இந்த தள்ளுபடி எல்லாம் போட்டா போயிட்டு?
14: தள்ளுபடின்றதெல்லாம் கிடையாது.
11: அட, எனக்கு தள்ளுபடி போட்டாலாம் போக மாட்டேன், மொத்தமாவே நான் போவாங்க புடவை எடுக்க அப்படின்றீங்களா? போதுமா? இந்த தங்க நகைகள் அது மேல எல்லாம் அதிக ஆசை இல்லையா?
14: கால் கொலுசு, செப்பல் கால் கொலுசு.
11: செப்பல் எப்படி ஒவ்வொன்னா எடுப்பீங்களா? அதுக்கும் மேட்சா எடுப்பீங்களா? ராஜேஸ்வரிமா, சரி நல்லா விளையாடுனீங்க. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த தோழி எப்படி விளையாடுறாங்கன்னு கேப்போம். வணக்கம்.
15: வணக்கம்.
11: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
15: உங்க
11: பெயர் தெளிவா கேட்கலையே.
15: பிரியா. பிரியா.
11: பிரியா. பிரியா பிரியா ஓ பிரியா, அந்த பாட்டுல கேட்டிருக்கீங்களா?
15: இப்பதான்
11: நாலு லைன் பிடிச்சிருக்கீங்க. சரி, அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? உங்க பேர்ல ஒரு பாட்டு இருக்குல்ல, ஓ பிரியா பிரியா அப்படின்னு யாருன்னா கூப்பிட்டுருக்காங்களா? கூப்பிட்டுருக்காங்க. சரி, விளையாடிடுவோமா? ஆம் இல்லை தெரியாதுன்ற சொல்ல பயன்படுத்தாம நீங்க எங்கிட்ட பேசணும், சரிங்களா? விஷ் பண்ணணுங்களா? சரிங்க, நீங்கள் வாட்ஸ்அப் இல்லையா விஷ்லாம் சொல்லுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா பண்பிலையில் நீங்கள் விஷ்லாம் காலையிலே நாங்கள் சொல்லிடுறோம். விளையாடிடுவோமா? சரிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். விளையாட்டுக்கு போவோமா பிரியா? சரிங்க. ஆம் இல்லை தெரியாதுன்ற சொல்ல பயன்படுத்தாமல் நீங்கள் எங்கிட்ட பேசணும், சரிங்களா? பிரியா, இப்போ உங்களோட அம்மா வீடு எந்த ஊர்? தருமபுரி பைசலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம்.

0: எங்கள் பொறுப்பு.
1: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வேன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய், அதிரடி தள்ளுபடி.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: ரசிச்சிருக்கீங்க சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே என்று வார்த்தை விளையாட்டா வளமுறை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இணைப்புல இணையக்கூடிய தோழி எப்படி நம்ம கிட்ட விளையாடுறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
4: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
5: புத்தூர்லேருந்து சுதா பேசுறேன்.
4: சுதா, தயாரா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? சரிங்க. ஆம் இல்லை தெரியாது என்று சொல்ல பயன்படுத்தாம என்கிட்ட பேசணும் சுதா, சரிங்களா? முயற்சி பண்ணுங்க, சரிங்களா? சரி சுசுலா, சுதாக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்ததா இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிறது ரொம்ப பிடிக்குதா? எல்லாமே ஜாலிதான். சரி, இப்ப உங்க பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? அப்படியே பழகினாதானே நம்ம கண்டிப்பா அடுத்த வாட்டி வெற்றி பெறுவோம். அதுக்காக தான் அடுத்த தோழி எப்படி விளையாடுறாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
6: வணக்கம் மேம், நான் பெனாத்துல விஜயலட்சுமி பேசுறேன்
4: மேம். உங்க பேர் இன்னொரு முறை சொல்லுங்கப்பா.
6: விஜயலட்சுமி.
4: விஜயலட்சுமி, வாங்க விளையாடிடுவோமா?
6: விளையாடலாம் மேம்.
4: தயாரா இருக்கீங்க?
6: எஸ் மேம்.
4: ரூல்ஸ் எல்லாம் தெரியும் அப்போ உங்களுக்கு?
6: தெரியும் மேம்.
4: சரிங்க, இப்போ பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சிட்டு இருக்கீங்களா இல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களா?
6: 12th
4: படிச்சிட்டு இருக்கீங்களா?
6: எஸ் மேம்.
4: தயாரா இருக்கீங்க எக்ஸாம்க்காக? இப்போ லீவுல வந்து எப்படி அப்பயும் படிப்பீங்களா இல்ல அவ்வளவுதான் அதை பேக் ஒரு இடத்துல போட்டோமா அது அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு இருப்பீங்களா? எழுதி கையெல்லாம் வலிக்குமே. வேற யாருன்னா அசிஸ்டன்ட் கொடுத்து நீ இதை எழுது நான் படிக்கிறேன் அப்படின்லாம் கொடுக்க மாட்டீங்களா? என்ன விஜயலட்சுமி சைலண்ட் ஆயிட்டீங்க? நீங்களே தான் முடிப்பீங்க. நல்ல பிள்ளையா இருக்கீங்களே விஜயலட்சுமி. அப்புறம் என்ன மதிப்பெண்லாம் எடுப்பீங்க?
6: இப்ப தமிழ்ல 83 எடுத்திருக்கேன். 90 மீதி சொல்லல மேம்.
4: சரி, மதிப்பெண் எப்படி டார்கெட் இவ்வளோ வைப்பீங்களா? இந்த வாட்டி இந்த எக்ஸாமில் இவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு வைப்பீங்களா இல்லை வர்ற மார்க்கு ஓகே ஏதோ நம்ம நினச்சதை விட கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு போதும்

0: நிறுத்திப்பீங்களா?
1: இவ்வளவு எடுக்கணும்னு படிப்பாங்க.
0: எடுக்க முடியலனா, கொஸ்டின் டஃப்பா இருந்துச்சுன்னா எப்படி உட்காந்து அழுவீங்களா இல்ல எப்படி இருப்பீங்க?
1: கண்டிப்பா அழுவேன்.
0: அழுவீங்களா? ஏன்? சரி, அடுத்த முறை நம்ம வந்து நல்லா எழுதிடுவோம் அப்படின்ட்டு ஒரு விவேகத்தோட படிக்க மாட்டீங்களா? அப்போ
1: படிப்போம். அந்த இடத்துல அழுவேன் மேம், சாப்பிடவே மாட்டேன் மேம்.
0: சாப்பிடவே மாட்டேங்க. எப்படி, கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே அழுந்துருவீங்களா இல்ல விடைத்தாள்? சரி, இல்ல மேம்னு நடுவுல ஒரு இல்ல வந்துருச்சு. ஐயோ, எப்படி சொன்னேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது நடுவுல வந்துருச்சு இல்ல மேம்ட்டு.

0: உடனே அழுந்துருவீங்களா இல்ல விடைத்தாள்?
1: சரி இல்ல
0: மேம்னு நடுவுல ஒரு இல்ல வந்துருச்சு. ஐயோ எப்படி சொன்னேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது நடுவில் வந்துருச்சு இல்லை மேம்ட்டு. விஜயலட்சுமி சூப்பராக விளையாடினீங்க, நல்லா படிங்க, நல்ல மதிப்பெண் வரும். நன்றி மா இணைப்பில் வந்த மிக்க இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த தோழி வருக. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: கமலப்பட்டிலேருந்து
0: தங்கம்மாள்.
2: ஆமாங்க மேம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் தங்கம்மாள். நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.
0: சரி விளையாடிடுவோமா? சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு. விளையாடிடுவோமா?
2: ஆரம்பிக்கல.
0: சரி வாங்க. சரி உங்க பேர்லயே தங்கம்மாள் இருக்கு. தங்கம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்?
2: பிடிக்கும் நிறைய.
0: பிடிக்கும் நிறைய? அப்ப நிறைய வச்சிருப்பீங்க தங்கத்தை. அப்படியா? நீங்க தான் சொல்லணும். ஆமா வச்சிருக்கேன், இல்ல வச்சுன்னு இல்ல அப்படின்னு சொல்லணும். இல்ல பேர்லயே நான் தங்க வச்சிருக்கேங்க, எனக்கு எதுக்குங்க தங்கம் அப்படின்றீங்களா?
2: சொல்லலாம்
0: சொல்லலாம். சரி இப்போ வீட்டுல எல்லாம் உங்களை எப்படி தங்கம் தங்கம் கூப்பிடுவீங்களா இல்ல தங்கம்மாள் முழுசா கூப்பிடுவாங்களா?
2: தங்கம்
0: தங்கம் தான் கூப்பிடுவாங்க. சரி முதல் பிள்ளையா நீங்க வீட்டுக்கு இல்ல இரண்டாவது பிள்ளையா?
2: மூத்த பிள்ளை தான்.
0: மூத்த பிள்ளை. மூத்த பிள்ளைனாவே கொஞ்சம் பொறுப்பு அதிகமா இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு பொறுப்பான ஆளு? எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாம் நீங்க பொறுப்பா இருப்பீங்க?
2: எனக்கு தெரிஞ்சு
0: சொல்லுங்க எல்லா விஷயத்துக்கும் என்ன சொல்றது? ஐயோ சொல்றதுல ஆமா இல்லை தெரியாதுன்னு வந்துடக்கூடாதே, நான் என்ன பண்றது அப்படின்னு விளையாடுறீங்க. சொல்லுங்க என்னென்ன விஷயங்கள்ல நீங்க பொறுப்பாப்பீங்க? ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இந்த சேமிப்பு பழக்கத்தை வந்து சிறப்பா கடைபிடிப்பாங்க. சுத்தம், ஒரு சில பேர் சுத்தமா வீட்டை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில ஒழுக்க பண்புகள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா உங்களுக்கு? அப்படி என்ன இருக்கு?
2: வீடெல்லாம் சுத்தமா தான் வச்சிருப்பேன். நிறைய கடையில வாங்கி தந்துற பழக்கமும் உண்டு.
0: கடையில இப்ப வரைக்குமே இருக்குங்களா?
2: கண்டிப்பா
0: கண்டிப்பா. எப்படி குழந்தைங்க மாதிரி நீங்க போயிட்டு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு இருப்பீங்களா?
2: அதே பழகிடுச்சு எனக்கு.
0: பழகிடுச்சு. சின்ன பிள்ளை ஆயிட்டீங்க நீங்க.
2: நான் இன்னமும் சின்ன பிள்ளையா தான் இருந்துட்டு.
0: சரி என்னென்னலாம் வாங்குவீங்க அதிகமா? ஒரு நாளைக்கு எவ்வளவு காசு அப்ப அதுக்கு செலவாகும்?
2: அது எப்படி சொல்றது? என்னென்ன தோணுதோ அதெல்லாம் வாங்கும் போது ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா வரும் காசு, ஒரு நாளைக்கு கம்மியா வரும்.
0: காசே இல்லாத சமயத்துல நீங்க வீட்டுல எல்லாம் செஞ்சு சாப்பிட மாட்டீங்களா? எதுக்கு கடையில
2: செய்யறதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு கையில வரதில்ல.
0: கையில வரதில்ல. வரதில்லன்னு இல்ல, அதுல வந்துருச்சு இல்ல.
2: ஐயோ
0: சரிங்க. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. நல்லா முயற்சி பண்ணி விளையாடுனீங்க. வரதில்ல அப்படின்றத நான் எடுத்து சொல்லிட்டேன். நன்றி மா இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் இணையக்கூடிய தோழி வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா?
3: நிலையத்துல அனைவரும் நலமா?
0: நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
3: முத்துப்பட்டியிலிருந்து சாந்தா பேசுறேன்.
0: சாந்தாம்மா தயாரா இருக்கீங்களா விளையாட்டுக்கு?
3: விளையாடலாம்.
0: சரி அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்ன விலங்குகள்லாம் அதிகமா இருக்கும் உங்க ஊர்ல? எதுவா இருந்தாலும் நேர கேட்டுருவேன், விளையாட்டா இருந்தா மட்டும்தான் அப்படின்றீங்களா? சரி என்னென்ன உயிரினங்கள்லாம் இருக்கு உங்களை சுற்றி?
3: மாடு, ஆடு, கோழி,
0: இதெல்லாம் இருக்கு. மாடு, ஆடு, கோழி தவிர வேற வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்க்குட்டி, பூனை அந்த மாதிரி ஏதாவது?
3: நாய், பூனை எல்லாம் இருக்கு.
0: அதுவும் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா? அப்போ மாட்டுக்கா இருந்தாலும் சரி ஆட்டுக்கா இருந்தாலும் ஏதாவது பேரு?
3: மாட்டுக்கு என்ன மாடு லட்சுமின்னு சொல்லுவாங்க.
0: லட்சுமின்னு சொல்லுவீங்க. ஒரு நிறைய லட்சுமிங்க இருப்பாங்க இல்லையா? ஒவ்வொரு மாட்டுக்குமே லட்சுமி ஒன்னு லட்சுமி ரெண்டுன்னு பேர்.
3: ஒவ்வொரு மாடு தான் வச்சிருக்கீங்க மேடம்?
0: ஒரு மாடு தான் வச்சிருக்கீங்க. சரி
3: நாய்க்கு பேரு டாபர்னு வச்சிருக்கீங்க?
0: டாபர்னு வச்சிருக்கீங்க. கூப்பிட்டா வந்துருவாங்களா?
3: எங்கன்னா இருந்தா கூட டாபர் டாபர்னு ஓடியாந்துரும்.
0: எப்படி நல்லா பாத்துக்கிறாங்களா உங்களை? பாதுகாப்பா? சூப்பரா பாத்துக்கிறாங்க. சரி இப்ப மாடு பால் கறக்கறதுலாம் யாரு?
3: சனியா இருக்கு மேடம்.
0: சனியா இருக்கு. அதுக்கு முன்னாடி யார் கறந்துட்டு இருந்தீங்க?
3: அதுக்கு முன்னாடி நான் தான் கறந்து.
0: எதுவும் பண்ணாதுங்களா உங்களை? எட்டி ஒதுக்கிறது

0: அதெல்லாம் பழகியாச்சு. இல்ல
1: பழகியாச்சு. அடியெல்லாம் வாங்கிருக்கீங்களா?
0: அடியெல்லாம் வாங்குறோங்க.
1: வாங்குறீங்க? எப்படி நீங்க என்ன சொன்னா அவங்க அமைதி ஆவாங்க? மாடு
0: என்ன சொன்னாலும் அமைதி ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு மனசு தோணதான்.
1: அவங்களுக்கா மனசு தோணும். சரி, மேய்ச்சலுக்கெல்லாம் நீங்க கரெக்டா யாரு கூட்டிட்டு போறது?
0: எங்க
1: மாடு மேய்ச்சலுக்கெல்லாம் கூட்டு போக மாட்டீங்களா?
0: நன்றிமா. எனக்கு
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குது.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: கேட்டுக்கீங்க சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. இன்றைய பூவே பெண் பூவே வார்த்தை விளையாட்டா வளம் வர கேட்டு வச்சுட்டு இருக்கோம். தோழிகள்லாம் சிறப்பாக விளையாடிட்டு இருக்காங்க. ஆனாலும் விடுவோமா? ஆமா இல்லை தெரியாதுன்ற வார்த்தையா அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்காம விடுவோமா? சரி, அடுத்த தோழி எப்படி விளையாடுறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
1: யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
6: தருமபுரி மாவட்டம் கரியப்பள்ளி வந்து
1: விஜயலட்சுமி
6: பேசுறேன்.
1: அதாவது இரண்டு விஜயலட்சுமி இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கு பெற்று இருக்கீங்க. சரி, விளையாடிடுவோமா? ஆம் இல்லை தெரியாதுன்னு சொல்ல பயன்படுத்தாம நீங்க எங்கிட்ட பேசணும், சரிங்களா? என்ன ஒரே பக்கத்துல எல்லாம் ஒரே சத்தமா இருக்கு, எங்க இருக்கீங்க? வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமானே ரெண்டு முறை சொல்லிட்டீங்க, போங்க நீங்க அவுட்டு. ஆனா எவ்வளவு ஸ்போர்ட்டிவா இருக்காங்க. சரிங்க மேடம், அவுட் ஆயிட்டா அப்படின்னு கிளம்பிட்டாங்க. அடுத்த தோழி என்ன எப்படி விளையாடுறாங்க கேப்போம். வணக்கம். உங்க பேர் இன்னொரு முறை சொல்லுங்கடா. லத்திகா ஸ்ரீ, விளையாடிடுவோமா? ஆம் இல்லை தெரியாதுன்னு சொல்ல பயன்படுத்தாம பேசணும், சரியா? எங்க சண்டை போட்டு இருக்கீங்களா பக்கத்துல? இல்லன்னு வந்துருச்சே. சரி, இன்னொரு முறை விளையாடுறீங்களா? நீங்க டக்குன்னு கேட்காதனால உங்களுக்கு இந்த சான்ஸ், சரியா? ஆரம்பிப்போமா? என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
7: 9th
1: ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? இப்போ லீவ்ல எங்கேயும் போகலையா? எங்கேயும் கூட்டிட்டு போகல. ஏன் நீங்க கேக்குறது தானே, எங்கன்னா போகலாம்ப்பா, ஜூக்கு போகலாம், இல்லைனா அந்த பக்கம் மலைப்பகுதிக்கு போகலாம் அப்படின்னு கேட்கலாம்ல அப்பா அம்மா கிட்ட. ஏதோ அமைதியா இருக்கீங்க. சரி, என்ன சாப்பிட்டீங்க மதியம்? நீங்க செஞ்சீங்களா? அம்மா செஞ்சாங்களா? அம்மா இருக்காங்களா வீட்டில்?
7: டியூட்டிக்கு
1: போயிட்டாங்களா? அப்ப நீங்க தனியா இருக்கீங்களா? பாட்டி இருக்காங்க. பாட்டி கிட்டலாம் கதைலாம் கேட்டிருக்கீங்களா சின்ன வயசுல? என்னென்ன கதைலாம் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். கதையோட பேர் மட்டும் ஒன்னா ரெண்டா நிறைய கதை சொல்லியிருக்காங்க போலயே பாட்டி. எப்படி தூங்கும் போது கேட்பீங்களா இல்ல காலையிலேயே கேட்பீங்களா? அப்படியே தூங்கிடுவீங்களா இல்ல எப்படி? அப்படியே தூங்கிடுவீங்களா? கதையை கேட்டுட்டு அப்படியே தூங்கிடுவீங்களா? தூங்கிடுவேன். இப்ப பாட்டி உங்க கூடவே தான் இருக்காங்களா இல்ல இப்ப ஊருக்காக வந்திருக்கீங்க? ஊருக்கு லீவ்ல கூடவே தான் இருக்காங்க. நல்லா பாத்துக்கிறீங்களா? நல்லா காசு மட்டும் வாங்கிக்கிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டு விட்டுட்டு இருந்தே. காசுல வாங்க மாட்டீங்களா? நல்ல பிள்ளையா இருக்கீங்களே. அப்போ வேற என்ன, இப்போ தாத்தா பாட்டி கிட்டதான் காசு வாங்குவாங்க, நீங்க அப்பா அம்மா கிட்ட வாங்கிப்பீங்களா?

0: மாட்டேன்.
1: யார்கிட்டயும் வாங்க மாட்டேன். நல்ல பிள்ளையா இருக்கீங்களே, சரி நல்லா படிங்க. என்ன ஆகணும்னு ஆசை?
0: டாக்டர்.
1: சரி, டாக்டராக வாழ்த்துக்கள். நல்லா விளையாடுனீங்க, வாழ்த்துக்கள்மா. நன்றி அனுப்பி வந்தமைக்கு. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே. இன்றைய பூவே பெண் பூவே வார்த்தை விளையாட்டா வளம் வர கேட்டு வச்சிருக்கோம். தோழிகள்லாம் சிறப்பா விளையாடிட்டு இருக்காங்க. தொடர்ந்து தோழிகளோட விளையாடுவோம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500 8488 20.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே இன்னைக்கு வார்த்தை விளையாட்டா வளமுறை கேட்டு வச்சிட்டு இருக்கோம். நிறைவு தருணத்துல இருக்கக்கூடிய தோழியை வரவேற்போம். வருக வணக்கம். நலமா இருக்கேன் ராஜேஸ்வரிமா, நீங்க நலமா இருக்கீங்களா? சரிங்க, விளையாடிடுவோமா? ஆமா விளையாடுவோம். ஆம் இல்லை தெரியாதுன்ற சொல்ல பயன்படுத்தாம நம்ம விளையாட போறோம். சொல்லுங்க ராஜேஸ்வரிமா, பண்டிகைகள்லாம் இப்ப எப்படி தயாரா இருக்கீங்களா? வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம். கஷ்டமாவே இருக்கிறது இல்லையா உங்களுக்கு டெய்லியும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுனால?
5: கஷ்டமா இருக்கும்போது கொஞ்சம்
4: ஓய்வு எடுத்துக்கிறது தான் அப்படின்றீங்களா? இப்போ உங்க கணவர்கிட்ட எல்லாம் நீங்களே சொல்றீங்களா? நான் கவனிக்கலையே. சரி, இப்ப ஓய்வு எடுக்கும் போதெல்லாம் கணவர் வந்தாருன்னா நீங்க கொஞ்சம் இந்த வேலையை செஞ்சு கொடுங்க அப்படின்லாம் கேட்டிருக்கீங்களா? சரிங்க, விளையாடுனீங்க, அற்புதமா விளையாடுனீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க, எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல. நன்றிமா இப்போ வந்தமைக்கு. இன்னும் ஒரு நிறைவு தோழி யார் இங்கிருந்துன்னு கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? இந்திராணி. கொஞ்சம் சத்தமா பேசலாமே. சரிங்க, விளையாடிடுவோமா? ஆம் இல்லை தெரியாதுன்ற சொல்ல பயன்படுத்த ஆமா என்கிட்ட பேசணும். சரிங்களா இந்திராணி, இப்போ உங்களுக்கு பிடிச்ச உணவுனா எந்த உணவு ரொம்ப பிடிக்கும்? எந்த உணவு? எல்லா உணவும் பிடிக்குமோ? ஆமா ஆமா சொல்லிட்டீங்க இல்லையா? நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேரம் முற்பகல் 12 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் நம் பண்பலையில் உலா வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டம். 12:10 ஆசிய விளையாட்டு போட்டிகள் பற்றிய தெரிந்து கொள்வோம். 12:40 தமிழ் செய்திகள். 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம் கடிதம் வழியா நீங்க விரும்பி கேட்ட கானங்களை கேட்டு ரசிக்கும் நேரம் அது. 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும்.

0: 1:45 மாநிலச் செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ. அகிலா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள். வாட்ஸ்அப் வழியா நீங்க விரும்பி கேட்ட பாடல் ஒழிக்கும் நேரம். தர்மபுரி பண்பியோட வாட்ஸ்அப் நம்பரான 0:43:42:24:40:30 என்ற வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் பண்ணி அனுப்புங்க. 3 மணிக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டுரசிங்க. 4 மணிக்கு விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள். விடையை சொல்லுங்க, பாடலை கேளுங்க. 5 மணிக்கு மாலை தென்றல் மனதை மயக்கும் இனிமையான பாடல்கள் வளம் வரும் நேரம். 6 மணிக்கு தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:15 ஆரணி CMR ஒளி விளக்கு. 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவுழா தொடர் நிகழ்ச்சி. இன்று திருக்கண்ணமங்கை பக்தவச்சல பெருமாள் கோவிலை தரிசிக்க இருக்கிறோம். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 மணிக்கு திரை இசை. 7:10 மாவட்ட செய்தி மலர். இன்று விழுப்புரம் மாவட்ட செய்திகளை தெரிந்து கொள்வோம். ஏழு 7:15 தமிழ் செய்திகள். 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் புறக்கடை கோழிகளில் ஏற்படும் நோய்களும் அதனை தடுக்கும் உத்திகளும் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய கால்நடை உதவி பேராசிரியர் மருத்துவர் எஸ். கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம். தொடர்ந்து வெள்ளாடு தெரிவு செய்யும் முறைகளும் கலப்பின மேலாண்மை உக்திகளும் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய கால்நடை பராமரிப்பு புள்ளியியல் கணினி செயல்பாட்டுத்துறை பேராசிரியர் தலைவர் ஆர். சரவணன் அவர்கள் வழங்கும் முறையினை கேட்கலாம். 8 மணிக்கு இளம் தென்றல். இன்று விளையாட்டு வினாடி வினா. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமலை. 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு. 10:20 சுகமான ராகங்கள். இன்று திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் நம் பண்பலையில் உலா வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டம். என்றும் இசையோடு இணைந்தே இருங்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: This is Akashvani. The news read by Abhishek Mukhopadhyay. Finance Minister Nirmala Sitharaman has urged Qatari businesses to actively explore trade and investment partnerships with India and further strengthen bilateral economic ties. Addressing a business roundtable of the Qatari Businessmen Association in Doha, she highlighted India's strong economic growth, rising investment and record gross FDI inflow of over $94.5 billion in financial year 2025-26. She also noted Japan credit rating's recent upgrade of India's long-term issuer rating. Earlier, the finance

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 12:10.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
0: உற்சாகமான வணக்கம் நேயர்களே. இன்றைய உங்கள் களம் நிகழ்ச்சியில ஆசிய விளையாட்டு போட்டிகள் பற்றி தான் பேச போறோம். ஒரு பதக்கம் ஒரு வீரரின் வெற்றி மட்டுமல்ல, அதற்கு பின்னால் இருக்கும் பல வருட உழைப்பு, தோல்விகளை தாண்டி வந்த பயணம், குடும்பத்தின் கனவு, ஒரு நாட்டின் நம்பிக்கை

அந்த நம்பிக்கையும் அந்த கனவுகளும் ஒரே இடத்தின் சங்கமிக்கும் மிகப்பெரிய விளையாட்டுத் திருவிழா தான் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள். ஆசியாவின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைச்சிறந்த வீரர்கள் ஒன்றாக களமிறங்கி திறமையையும் வேகத்தையும் வலிமையையும் வெளிப்படுத்தும் அந்த பிரம்மாண்ட தருணம் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள். இந்த முறை அந்த விளையாட்டுத் திருவிழா ஜப்பானின் ஐச்சி நகோயா நகரங்களை மையமாக கொண்டு நடைபெற்று வருகிறது. விளையாட்டை தாண்டி நாடுகளை இணைக்கும் ஒரு பாலமாக, வீரர்களின் கனவுகளை உலகுக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு மேடையாக இன்றைய நம்முடைய கவனம் 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை இருக்கு. ஆண்டுக்கான 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானின் ஐச்சி மற்றும் நகோயா பகுதிகளில் நடைபெற்று வருகின்றன. செப்டம்பர் 19ஆம் தேதி தொடங்கிய இந்த போட்டிகள் அக்டோபர் 4ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. ஆசியாவின் 45 நாடுகள் மற்றும் பிராந்தியங்களைச் சேர்ந்த வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்கின்றனர். மொத்தம் 43 விளையாட்டுகள் இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இடம்பெற்றுள்ளன. தடகளம், நீச்சல், பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், துப்பாக்கி சுடுதல் போன்ற பிரபலமான விளையாட்டுகளுடன் ஆசியாவின் பாரம்பரிய விளையாட்டுகளான கபடி போன்றவையும் இடம்பெற்றுள்ளன. இந்த போட்டியின் நோக்கத்தை வெளிப்படுத்தும் கருத்தாக இமேஜின் ஒன் ஏசியா என்ற வாசகம் முன்னிறுத்தப்பட்டுள்ளது. விளையாட்டின் மூலம் ஆசிய நாடுகளுக்கு இடையிலான ஒற்றுமையை வலுப்படுத்துவதே இந்த மைய கருத்து. இந்த போட்டியின் அதிகாரப்பூர்வ சின்னம் ஹோனோஹான், நெருப்பின் இஜ்வாலை நினைவுபடுத்தும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த சின்னம் ஆசிய வீரர்களின் உற்சாகத்தையும் போட்டி உணர்வையும் பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மேலும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலை தொடர்ந்து.

தகடூரி நண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, இயற்கை எழி கொஞ்சம் ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய உங்கள் களம் நிகழ்ச்சியில ஆசி விளையாட்டுப் போட்டிகள் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஒரு வீரர் வெற்றி பெறும்போது மேடையில் ஒலிப்பது ஒரு நாட்டின் தேசிய கீதம் மட்டுமல்ல, ஒரு வீரரின் ஆயிரக்கணக்கான மணி நேர உழைப்பு அந்த நாட்டினுடைய நம்பிக்கை. அதனால தான் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் என்பது வெறும் பதக்கப் போட்டி அல்ல, கனவுகள் ஓடும் களம், திறமைகள் பேசும் மேடைனே சொல்லலாம். ஆசியா ஒன்றாக கூடும் சங்கமமே ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இல்லையா? ஒரு விளையாட்டுனாவே அதில் வெற்றி பெற்று அதிலுடைய வெற்றி வகையை சூடுற விதமாக பதக்கங்கள் வாங்குறது தான் இல்லைங்களா? தங்கம், வெள்ளி, வெண்கலம் என மூன்று வகையான பதக்கங்கள் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் வழங்கப்படுது. இந்தியா இந்த முறை 495 வீரர் வீராங்கனைகள் கொண்ட அணியை அனுப்பியுள்ளது. இந்திய வீரர்கள் மொத்தம் 36 விளையாட்டுகளில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் முதல் பதக்கம் எலவேனில் வாலறிவன் என்ற வீரர் துப்பாக்கிச் சுடுதலில் பெற்றார். இவர் தனிநபர் மற்றும் குழு 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் போட்டிகளில் வெள்ளிப்பதக்கமும் பெற்றுள்ளார். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் கபடி இறுதிப் போட்டியில் இந்தியா ஈரானை 40-34 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. மகளிர் கபடி அணி இறுதிப் போட்டியில் இந்தியா ஈரானை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. கமல்ஜோத் மற்றும் சுருச்சி சிங் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு குழு போட்டியில் தங்கம் வென்றுள்ளனர். மீராபாய் சானு 49 கிலோ எடைப்பிரிவு வலித்தூக்குதலில் வெள்ளிப்பதக்கம் பெற்றுள்ளார். ரோஷ்மினா தேவி 60 கிலோமீட்டர் பிரிவில் வெள்ளிப்பதக்கமும், அபய் சிங் ஸ்குவாஷிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வெள்ளிப்பதக்கமும் பெற்றுள்ளார். குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கமும், அதே குல்வீர் சிங் 1,500 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கமும் பெற்றுள்ளார். சாவன் பர்வால் ஆடவர் மாரத்தான் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்று இந்தியாவை பெருமைப்படுத்தியுள்ளார். சர்வேஷ் குஷாரு உயரம் தாண்டுதலில் வெள்ளிப்பதக்கமும், ரோஹித் யாதவ் ஈட்டி எறிதலில் வெண்கலம் பதக்கமும் பெற்றுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவை சார்ந்த நிறைய வீரர் வீராங்கனைகள் நிறைய பதக்கங்களை வென்றிருக்காங்க. ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் அந்த தகவல்களை தெரிஞ்சுக்கலாம்.

தகடூரி நண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய உங்கள் களம் நிகழ்ச்சியில ஆசி விளையாட்டுகள் போட்டிகள் பற்றி தெரிஞ்சு கொள்கிறோம். சாவன் பர்வால் ஆடவர் மாரத்தான் போட்டியில வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காரு. தஜிந்தர்பால் சிங் தூர் குண்டு எறிதல்ல வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, சர்வேஷ் குஷாரோ உயரம் தாண்டுதல்ல வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காங்க. அன்சி சோஜன் எடப்பள்ளி நீளம் தாண்டுதல்ல வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காரு. ஈஷா சிங் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் போட்டியில வெள்ளி வென்றிருக்காரு. தேஜஸ்வின் சங்கர் ஆடவர் டெகஸ்தலானில் வெண்கலம் பதக்கம் வென்றிருக்காரு. ஹரிதா பத்ரா மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலம் வென்றிருக்காரு. நிறைய விளையாட்டு வீரர்கள் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் நம்ம இந்தியா சார்பாக வெற்றி பெற்றிருக்காங்க.

அனிதா பத்ரா மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலம் வென்றிருக்காங்க. பாருல் சௌத்ரி 3000 மீட்டர் 5000 மீட்டர் போட்டிகளில் வெண்கலம் வென்றிருக்காரு. வித்யா ராம்ராஜ் 400 மீட்டர் தடை ஓட்டத்திலையும் வெண்கலம் வென்றிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, ரோஹித் யாதவ் ஈட்டி எறிதலில் வெண்கலம் வென்றிருக்காரு. இந்திய ஆடவர் ரிலேவில் 4x400 மீட்டர் தொடர் ஓட்ட அணியில் வெண்கலம் பதக்கம் வென்றிருக்காங்க. இந்திய ஆடவர் அணி மட்டும் இல்லைங்க, இந்திய மகளிர் அணியும் ரிலேவில் தங்கப்பதக்கத்தை வென்றிருக்காங்க. நீருதண்டா மகளிர் தனிநபர் ட்ரிப் துப்பாக்கி சுடுதலில் தங்கம் வென்றிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, 30 முயற்சிகளில் 28 துல்லியமான ஷாட்கள் எடுத்து சாதனை படைச்சிருக்காரு. இது பெண்களுக்கான தனிநபர் ட்ரிப் துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவின் முதல் தங்கம் என்ற பெருமையை சார்ந்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பாக நிறைய வீரர்கள் பதக்கங்களை வேண்டு இந்தியாவை பெருமைப்படுத்தியிருக்காங்க. ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைப்போம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். இந்தியாவின் பதக்கப்பட்டியலில் கபடி 2 பதக்கங்களை சேர்த்துள்ளது. பளுதூக்குதலில் மீராபாய் சானு வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். தடகள போட்டிகள் செப்டம்பர் 29, அதாவது நேற்றுடன் நிறைவு பெற்றது. இந்திய தடகள அணி மொத்தமாக 24 பதக்கங்களை பெற்றுள்ளது. அதில் தடகளத்தில் இந்தியாவுக்கு 1 தங்கம், 9 வெள்ளி, 14 வெண்கலம் கிடைத்துள்ளது. பெண்களுக்கான ரிலே மீட்டர் ஓட்டத்தில் இந்திய அணி தங்கம் வென்றுள்ளது. அந்த அணியில் கிரண், பூவம்மா, பிராச்சி, வித்யா ராம்ராஜ், மச்சட்டிரா இடம்பெற்றுள்ளனர். இந்திய மகளிர் அணி ரிலேவில் 3:29.69 என்ற நேரத்தில் பந்தயத்தை முடித்து சாதனை படைத்துள்ளனர். ஆடவர் 4x100 மீட்டர், அதாவது ரிலே தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெண்கலம் பெற்றுள்ளது. இந்தியாவின் வில்வித்தை அணியும் இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிறப்பான முடிவுகளை பதிவு செய்து வருகிறது. பெண்கள் காம்பவுண்ட் அணி இறுதிப் போட்டியில் இந்தியா சீனாவை 238-234 என்ற கணக்கில் வென்றது. அந்த இந்திய அணியில் ஜோதி சுரேகா வெண்ணம், பிரித்திகா பிரதீப், சிகிதா தனிபார்த்தி இடம்பெற்றுள்ளனர். அந்த வெற்றியால் இந்திய பெண்கள் காம்பவுண்ட் அணிப்பிரிவில் தனது ஆசிய விளையாட்டுப் பட்டத்தை தக்கவைத்துக் கொண்டது. அதே நாளில் காம்பவுண்ட் கலப்பு அணிப்பிரிவிலும் இந்தியாவுக்கு தங்கம் கிடைத்தது. எவ்வளோ சிறப்பாக நம்முடைய இந்திய வீரர்கள் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் வென்றிருக்காங்க. சாகில் ஜாதவ் மற்றும் சிகிதா தனிப்பார்த்தி இணைந்து அந்த கலப்பு அணிப்பிரிவில் தங்கம் வென்றிருக்காங்க. அந்த இறுதிப் போட்டி ஷூட் ஆஃப் வர சென்றதான். சூட் ஆஃப் முடிவில் இந்திய ஜோடி தென்கொரியாவை வீழ்த்தி தங்கம் வென்றிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, வில்வித்தையில் கிடைத்த இந்த வெற்றிகள் இந்தியாவின் தங்கப்பதக்க எண்ணிக்கையை வேகமாக உயர்த்திருக்குன்னு சொல்லலாம். இன்றைய தேதியில் இந்திய வீரர்களுக்கு வில்வித்தை, குத்துச்சண்டை, மல்யுத்தம், துப்பாக்கி சுடுதல், ஹாக்கி, சுகுவாஷ் உள்ளிட்ட போட்டிகளில் முக்கியமான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்திய வீரர்கள் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் கண்டிப்பாக மேலும் மேலும் தங்கப்பதக்கத்தை வேண்டு நம்ம இந்தியா சார்பாக வெற்றி வகை சூடணும்.
1: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. நலவாரியத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் ஆவணங்களை வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இவற்றில் பழங்குடியினர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம், புதிரை வண்ணார் நலவாரியம், தூய்மை பணியாளர் நலவாரியம் ஆகியவற்றில் சேர்க்கை நடைபெறுகிறது. வழங்கப்படும் அடிப்படை ஆவணங்கள் நலவாரிய அட்டைகள், ஜாதி சான்றிதழ், குடும்ப அட்டை, தேர்தல் அடையாள அட்டை மற்றும் ஆதார் அட்டை.
2: அம்மா, ஸ்கூல்ல என்னோட டீச்சர் சொன்னாங்க, யாராவது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலோ, தப்பா என்ன தொட்டாலோ, உடனே அம்மா அப்பா கிட்ட, வீட்டுல இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர்ட்ட அதை பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க.
3: இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுற, அப்பா உன்னை செல்லமா கொஞ்சுறாரு, தாத்தா பாட்டி உன்னை கட்டி

0: நினைச்சுக்கிறாங்க. மாமாத்த உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசோதனை செய்யும் போது நீ எப்படி உணர்ற? நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வேன். எந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருக்காது. அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும்போது நீ பாதுகாப்பா உணர்ந்தேனா அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடிச்சாலோ கிள்ளுனாலோ உன்னை தொடும்போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலும் நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாலும் அது தவறான தொடுதல். குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தர்மபுரி பண்பலை 102.5.
1: உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.5 இணைந்திருக்கிறோம். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த கலப்பு காம்பவுண்ட் வெற்றி லாஸ் ஏஞ்சல்ஸ் 2028 ஒலிம்பிற்கான முக்கியத்துவம் கொண்டது. காம்பவுண்ட் வில்வித்தை எல்ஏ 28 முதல் முறையாக ஒலிம்பிக் பிரிவாக இடம்பெற்றிருக்கிறது. இந்திய மகளிர் ஹாக்கி அணி இன்று தென்கொரியாவை எதிர்த்து அரையிறுதியில் விளையாடுகிறது. இந்த போட்டி இந்தியாவுக்கு முக்கியமான ஆட்டமாக உள்ளது. மல்யுத்த போட்டிகளும் இன்று தொடங்கியுள்ளன. இந்தியாவின் நிஷா தஹியா மற்றும் சுனில் குமார் உள்ளிட்டோர் களமிறங்குகின்றனர். அவர்களும் வெற்றி வகை சூட தர்மபுரி பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். குத்துச்சண்டையிலும் இந்தியாவுக்கு பதக்க வாய்ப்புகள் உள்ளன. பிரியா லவ்லினா போர்கோஹெயின், கபில் பொஹாரியா ஆகியோர் அரையிறுதி போட்டிகளில் பங்கேற்கின்றனர். செப்டம்பர் 30 இன்று நிலவரப்படி இந்தியா 56 பதக்கங்களையும், 9 தங்கத்தையும், 21 வெள்ளி பதக்கங்களையும், 26 வெண்கலம் பதக்கத்தையும் வென்று வெற்றி வகையை சூடியுள்ளனர். இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பாரம்பரிய விளையாட்டுகளுடன் ஸ்போர்ட் கிளைம்பிங் போன்ற புதிய தலைமுறை விளையாட்டுகளும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றன. இந்தியா இன்று ஒரே நாளில் 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. வில்வித்தையில் 2, துப்பாக்கிச் சுடுதலில் 1 இடம்பெற்றுள்ளன. பெண்கள் காம்பவுண்ட் வில்வித்தையில் இந்தியா சீனாவை 238-34 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி தங்கம் வென்றுள்ளது. இந்த வெற்றியில் ஜோதி சுரேகா வெண்ணம், சுகிதா தனிபார்த்தி, பிரித்திகா பிரதீப் ஆகியோர் இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளனர். பிரியா கங்காஸ் பெண்கள் 60 கிலோ குத்துச்சண்டையில் வெண்கலம் வென்றுள்ளனர். அரையிறுதியில் சீன வீராங்கனையிடம் தோல்வியடைந்தார். இருந்தாலும் பரவாயில்ல, மேலும் மேலும் வெற்றிவாகை சூட வாழ்த்துக்கள். நேற்று நிலவரப்படி தடகள போட்டியில் நிறைவடைந்த நிலையில் ரிலேவில் நம்ம இந்தியா 5 பதக்கங்களை வென்றிருக்கு. நேர்களை, இன்றைய நிகழ்ச்சியில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சிட்டோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை ஜாலியாக சந்தோஷமாக செஞ்சுட்டே இருங்க. 4-3-46 கலரில் வானவில் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் ஜொலிக்கும்.

0: 102.5
1: 102.5
2: 102.5 102.5
3: 102.5
4: 102.5
5: 102.5
6: பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி.
7: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜனநாயகத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய கத்தார் நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். இளம் படைப்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புத்தாக்கத்திற்கான கருவியாக பயன்படுத்த வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் துர்கா பூஜை சிறப்பாக நடத்த

அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 1 வெண்கலப்பதக்கத்தை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் மகளிர் வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவில் ஜோதி சுரேகா வெண்ணாம், சித்திகா தானி பற்றை மற்றும் பிரித்திகா பிரதீப் அடங்கிய அணி சீனாவை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றது. கலப்பு வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவில் ஷாகில் ஜாதவ் மற்றும் சித்திகா தானி பார்த்தி அடங்கிய அணி தென்கொரியாவை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றது. துப்பாக்கிச் சுடுதல் கலப்பு டிராப் குழு பிரிவில் நீரு தண்டா சென்னாய் இணை தங்கப்பதக்கம் வென்றது. குத்துச்சண்டை மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் பிரியா கங்காஸ் வெண்கலப்பதக்கம் வென்றார். வில்வித்தை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா மற்றும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இப்போட்டியின் மகளிர் ஹாக்கி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. ஜனநாயகத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் முக்கியமானது என்று

0: திருமதி திரௌபதி முர்மு, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா மற்றும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இப்போட்டியின் மகளிர் ஹாக்கி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. ஜனநாயகத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியலில் தவறுகள் இடம்பெற்றால் ஜனநாயகத்தின் நடைமுறைகளை அது பாதிக்கும் என்று கவலை தெரிவித்தார். தேர்தல் நடைமுறைகள் குறித்த எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை அவர் நிராகரித்தார். இறந்தவர்களின் பெயரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவது எந்த விதத்தில் தவறானது என அவர் கேள்வி எழுப்பினார். வாக்காளர் பட்டியலில் தகுதியான பெயர்கள் மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளது என திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியாவில் முதலீடு செய்ய கத்தார் நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். தோஹாவில் கத்தார் நாட்டு வணிகர் சங்க கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். நேரடி அந்நிய முதலீடு கடந்த நிதியாண்டில் 9,450 டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக கத்தார் வர்த்தகத்துறை அமைச்சர் டாக்டர் அகமது பின் முகமதுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். கட்டமைப்பு, உணவு பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இந்தியா அமெரிக்கா இடையேயான பொருளாதார உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உற்பத்தியாளர் சங்க கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் திறன் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் அதிகரித்து வருவதாக கூறினார். அமெரிக்க உற்பத்தியாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய வரவேற்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் சிறு குறு நிறுவனங்களுடன் இணைந்து அமெரிக்க நிறுவனங்கள் செயல்பட்டால் இருநாட்டு பொருளாதாரமும் மேம்படும் என்று திரு பியூஷ் கோயல் கூறினார். இளம் படைப்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புத்தாக்கம் மற்றும் அதிகாரமளித்தல் ஆகியவற்றிற்கான கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் யூடியூப் தள உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இளம் படைப்பாளிகள் துணிச்சலுடனும் பொறுப்புடனும் படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பின்னர் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் யூடியூப் 18,000 கோடி ரூபாய் பங்களித்து வருவதாக தெரிவித்தார். இதன் மூலம் 960,000 பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 100 கோடி மக்களை கொண்ட நமது நாட்டில் 100 கோடி கதைகளும் கருத்துகளும் சிந்தனைகளும் உள்ளதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், 2047 ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்குவதற்கு அயராது பாடுபட்டு வருகிறார். மக்களுக்கான சேவை, திறமையான நல்லாட்சி என்ற அடிப்படையில் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை காண்பதுடன் சமூக அதிகாரத்தை வலியுறுத்தும் திட்டங்களுக்கு அவர் முன்னுரிமை அளித்து வருகிறார். இன்றைய தொகுப்பில் மும்பையில் அடல் சேது கடல் பாலம் குறித்த கூடுதல் தகவல் இடம்பெறுகிறது.
2: மகாராஷ்டிராவில் மும்பையிலிருந்து நவி மும்பை வரை செல்லும் அடல் பாலம் இரு துறைமுகங்களை இணைப்பதுடன் போக்குவரத்து இடையூறின்றி குறுகிய காலத்தில் விரைவாக செல்வதற்கு வசதியாக அமைக்கப்பட்டுள்ளது. 2016 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்தியாவிலேயே மிக நீளமான கடல் மீதான மேம்பாலத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். 17,840 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பாலத்தை பிரதமர் திரு மோடி 2020

0: 1954 ஜனவரி மாதம் திறந்து வைத்தார். மொத்தம் 21.8 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த ஆறு வழி சாலை சுமார் 16.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு கடல் மீது அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழில்நுட்பத்துடன் இந்த கட்டுமானம் அமைக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த பாலத்தில் சென்றால் சுமார் 2 மணி நேரம் செல்ல வேண்டிய தூரத்தை 50 நிமிடங்களுக்குள் சென்றடையலாம். மும்பையிலிருந்து நவி மும்பைக்கு செல்வதற்கு அட்டல் சேது பாலம் மிகவும் உதவிகரமாக இருப்பதாக இந்த பாதையில் தினந்தோறும் பயணிக்கும் திரு அனுப் ஆனந்த் தெரிவித்துள்ளார். மும்பை சர்வதேச விமான நிலையத்திற்கும் புனே, கோவா மற்றும் தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் செல்வதற்கு அட்டல் சேது பாலம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.
1: பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக ஆயுதங்கள் வைத்திருந்த 8 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பஞ்சாப் காவல்துறை ஐஜி குர்பிரீத் புல்லார், எல்லைப் பகுதியில் உள்ள தோட்டத்தில் ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக கூறினார். இவர்களிடமிருந்து AK-47, AK-56 ரக துப்பாக்கிகளும் 10 கிலோ ஹெராயின் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பங்களாதேஷில் துர்கா பூஜையை சிறப்பாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துர்கா பூஜை முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதனை தெரிவித்த பங்களாதேஷ் அமைச்சர் முகமது ஷமீம், துர்கா பூஜையை அமைதியாகவும் கோலாகலமாகவும் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பங்களாதேஷில் உள்ள இந்துக்களின் மிகப்பெரிய பண்டிகையான துர்கா பூஜையை பாதுகாப்பாக நடத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த பூஜைகளை சிறப்பாக நடத்த நாடு முழுவதும் உள்ள துர்கா பூஜை குழுக்களுக்கு போதிய நிதி உதவி அளிக்கப்படும் என்று அவர் கூறினார். பங்களாதேஷில் உள்ள இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மத நல்லிணக்கத்தை பேணி காக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் பல்வேறு அமைச்சக பிரதிநிதிகளும் பாதுகாப்பு அலுவலர்களும் இந்து, பௌத்த மதம் மற்றும் கிறிஸ்தவ அமைப்பின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. குவஹாத்தியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் எடுத்துள்ளது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 364 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம், 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜனநாயகத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய கத்தார் நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். இளம் படைப்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புத்தாக்கத்திற்கான கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் துர்கா பூஜையை சிறப்பாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: உற்சாகமாக கேட்டு ரசிச்சிருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் நண்பகல் 12:50.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை,
5: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

நேயர்கள் கேட்கவிருப்பது சூழல் காப்போம். நாம சுவாசிக்கும் காற்று, பருகும் நீர், வாழும் நிலம், நிழல் தரும் மரங்கள், இவை அனைத்தும் இயற்கை நமக்கு தந்த விலை மதிப்பற்ற செல்வங்கள். ஆனா மனிதனின் தேவைகள் பெருக பெருக இயற்கையின் வளங்கள் சுருங்கி கொண்டிருக்கிறது. ஒரு மரத்தை வெட்டுவதற்கு சில நிமிடங்களே போதும், ஆனால் அந்த மரம் வளர்ந்து நமக்கு நிழலும் தூய காற்றும் தர

பல ஆண்டுகள் தேவை. மரம் நடுவது மட்டும் போதாது, அதை வளர்த்து பாதுகாப்பதும் நமது கடமைதானே. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கிறதும், தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்துறதும், உணவை வீணாக்காமல் இருப்பதும், குப்பைகளை முறையாக பிரித்து அகற்றுவதும், சிறிய சிறிய மாற்றங்கள் பல ஒன்று சேர்ந்தால்தான் பெரிய மாற்றமான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஏற்படும். இயற்கையை நாம் காப்போம், இயற்கை நம்மை காக்கும். சூழல் பாதுகாப்பு என்பது எதிர்கால தலைமுறைக்கான நமது அன்பின் அடையாளம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். பிசி, எம்பிசி மற்றும் டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதிகள்: குடும்ப ஆண்டு வருமானம் ₹5,00,000 மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை https://tabcedco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு: 2026-2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முக்கிய மாற்றங்கள்: 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இறுதி ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சோலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுடன் விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். விண்ணப்பிக்கும் காலம் June 1 முதல் தொடங்கி November 30 வரை. இணையதளம் www.xfil.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு: நலவாரியத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் ஆவணங்களை வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இவற்றில் பழங்குடியினர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம், புதிரை வண்ணார் நலவாரியம், தூய்மை பணியாளர் நலவாரியம் ஆகியவற்றில் சேர்க்கை நடைபெறுகிறது. வழங்கப்படும் அடிப்படை ஆவணங்கள் நலவாரிய அட்டைகள், ஜாதி சான்றிதழ், குடும்ப அட்டை, தேர்தல் அடையாள அட்டை மற்றும் ஆதார் அட்டை.

0: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
1: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
0: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
1: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
0: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
1: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம்போர்டா?
0: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
2: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
1: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
0: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
1: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
0: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும்

0: விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன இந்த விளையாட்டெல்லாம் விளையாட, நீ ரெடியா இருக்கியா?
1: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
2: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: கல்யாண காட்சி கொடுப்போம்னு சந்தோஷமா இருக்குமா நம்மடா?
1: சாப்பிட சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:10. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

இது வந்தாச்சு வந்தாச்சு, உங்கள் விருப்பப்படல் நிகழ்ச்சி நேயர் விருப்பம். நிறைய நேயர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்காக தான் காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள், மலர்ந்த நினைவுகளை கடிதமாக எழுதி அனுப்புனீங்கன்னா உங்களுடைய பாடல்களும் காற்றலையில் இனிமையாக பாடும். நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு கடிதம் யார் எழுதியிருக்காங்கன்னா, பி அகரகாரம் பகுதியிலிருந்து பாரதி எழுதியிருக்காங்க. 1992 வெளிவந்த காவல் கீதம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க இசைஞானி இளையராஜா. வரிகளை எழுதியிருக்காங்க கவிஞர் பிரைசுடன். பாடியிருக்காங்க SPB மற்றும் S. ஜானகி. இதோ நேர்களை அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாமா?

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: ஆயிடுச்சா? நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய்தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
1: உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இசையால் இணைந்திருக்கிறோம். உங்கள் விருப்ப பாடல் நிகழ்ச்சி நேயர் விருப்பத்தில் காகிதத்தில் எழுதி வந்த நேயரின் நெஞ்சு கவிதை இது காற்றில் மிதந்து வந்து உங்கள் செவிகளை தொடுதா. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா அமரகுந்தி பகுதியிலிருந்து செல்வராஜ் எழுதியிருக்காங்க. அவன் அவள் அது திரைப்படத்திலிருந்து 1980 வெளிவந்திருக்க இந்த திரைப்படம். இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க மெல்லிசை மன்னன் எம்.எஸ். விஸ்வநாதன். வரிகள் எழுதியிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன். பாடியிருக்காங்க எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி. இந்த பாடலில் புதியதாக பாடியவர் வாணி ஜெயராம். இதோ நேரத்தில் அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாமா?

வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முக்கிய மாற்றங்கள்: 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். 3ஆம் ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சாலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுடன் விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். விண்ணப்பிக்கும் காலம் June 1 முதல் தொடங்கி November 30 வரை. இணையதளம் www.xwell.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500-84-8820.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசையால் இணைந்திருக்கிறோம் உங்கள் விருப்பப்படல் நிகழ்ச்சி நேயர் விருப்பத்தில். அஞ்சல் அட்டையில் நீங்கள் அனுப்பிய அன்பின் வரிகள் அகிலமெங்கும் ஒழிக்கிறது நம்முடைய அகன்ற வானொலியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, குண்டல்பிட்டு பகுதியிலிருந்து ராஜேஸ்வரி எழுதியிருக்காங்க. சின்னத்தம்பி திரைப்படத்தில் இருந்து இந்த திரைப்படம் 1991 வெளிவந்திருக்கு. இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க இசைராணி இளையராஜா. வரிகள் எழுதியிருக்காங்க கவிஞர் வாலி. இந்த பாடலில் பாடியிருக்காங்க மனோ. இதோ நேர்களே அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாமா?

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள்

0: முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
1: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபாஸ்டிங் போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு ஃபாஸ்டிங் வந்து கண்டினியூ பண்ணுங்க. இன்னைக்கு முடிஞ்ச அளவு ஒரு 7:00 வரைக்கும் இருக்க பாருங்க. நம்ம வந்து இன்னைக்கு சாட்டர்டே, அதனால் வந்து இன்னைக்கு ஏன்னா நாளைக்கு எப்படி நம்ம கறிகிரி ஏதாவது சாப்பிடுவோம் செய்வோம் பண்ணுவோம், அதனால் அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து உடம்பை தயார்படுத்திக்குவோம். இன்றைக்கி நல்லா சாப்பிடுங்க, தண்ணி நிறைய குடிங்க. வெய்ய காலம், கடுமையான வெயிலில் 102-103 டிகிரின்னு போயிட்டு செஞ்சுட்டு பண்ணிகிட்ருக்கு. அதனால் இந்த கடுமையான வெய்ய காலத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வந்து பாதுகாத்து நம்மளே நம்மே பாதுகாத்து செஞ்சு பண்ணிக்கணும். இதில் வந்து ரொம்ப முக்கியமானது, இந்த சீசனில் வந்து நிறைய வந்து இந்த தர்பூசணி பழம் கிடைக்கும். முடிஞ்சளவு அந்த தர்பூசணி பழத்தை நிறைய சாப்பிடுங்க, தண்ணி நிறைய குடிங்க செய்யுங்க. அப்புறமா வந்து இந்த இப்போ நிறைய வந்து இந்த கிட்னி கல் பிரச்சனை, இந்த நிறைய பேதி ஆகிறது, அதுவும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த சீசனில் வந்து நிறைய வந்து இந்த வைரல் கோலைட்டிஸ்னு வைரஸ்னால வந்து ஒரு வகையான வைரஸ்னால வந்து நிறைய பேதி ஆகும். அதெல்லாம் உடனே, ஏன்னா இந்த டைமில் வந்து பேதி ஆகிறது, ஒரு டைம் ரெண்டு டைம் பேதி ஆச்சுன்னா கூட டக்குன்னு வந்து அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப சோர்ந்து சுருண்டு போய் விழுந்துருவாங்க. அதனால் ஒரு டைம் பேதி ஆச்சுன்னா கூட சும்மா அசாதாரணமாக கேஷுவலாக விட்டுறாதீங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற மருத்துவர் அணுகி அதுக்கு உண்டான வைத்தியத்தை பண்ணிவிடுங்க. ஏன்னா குழந்தைகள் வந்து இந்த வெயிலில் தாங்க மாட்டாங்க. ரெண்டாவது பேதி ஆச்சுனாக்கா உடம்பில் இருக்கக்கூடிய நீர் சக்தியும் ரொம்ப கடுமையாக குறைஞ்சதுன்னா அது டக்குன்னு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடும். பெரியவங்களுக்கு வழக்கம் போல் இந்த கல் பிரச்சனை தான், நிறைய கல் அடிக்கிது செய்து பண்ணது, நிறைய பேருக்கு கல்லால் அவதிப்படுத்துகிறார்கள். அதனால் வந்து தண்ணி நிறைய குடிங்க. அதே மாதிரி வந்து நம்ம இந்த ஸ்கேன்லாம் பார்த்தீங்கனாக்கா இந்த 8 mm கல் வரைக்கும் வந்து நம்ம மருந்து மாத்திரையிலேயே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். 8 mm மேலே போச்சு செஞ்சு பண்ணிச்சுனா நம்ம இதை வந்து அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். 8 mm இருக்கிறதெல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து தண்ணி நிறைய குடிக்கிறதுனாலையும் மருந்து மாத்திரையினாலையுமே வந்து அந்த கல்லுக்குள்ளே வந்து வெளியெடுத்துடலாம். அதே மாதிரி கிட்னிக்குள்ளே இருக்கிற கல்லுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த கிட்னிக்குள்ளே வந்து 4 mm இருக்குது, 5 mm இருக்குது, 6 mm இருக்குது அப்படின்னாலாம் வந்து நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். கிட்னிலேருந்து அந்த யூரின் டியூப் வழியாக வர்ற பாதையில் இருக்குது அடைச்சிக்கிச்சு செஞ்சிச்சுனா தான் நமக்கு வலி நிறைய கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து வைத்தியம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதுவுமே வந்து 8 mm வரைக்கும் நமக்கு வந்து அந்த மருந்து மாத்திரையே கரைக்கக்கூடிய வசதிகள் இருக்குது. அது மேக்ஸிமம் 90-95% அந்த 8 mm உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து மருந்து மாத்திரையே வந்துடும். அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. தருமபுரியில் எனக்கு தெரிஞ்சு பல மருத்துவர்கள் இருக்கிறாங்க, நல்லா வந்து அந்த கிட்னிக்கு உண்டான கற்களுக்கு வந்து சின்ன சின்ன கற்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வெயிட் பண்ணி நல்லா வந்து மருந்து மாத்திரை மூலமாகவே கரைக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள் தான் அதில். அதனால் வந்து கல் வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து பயந்துக்கிட்டு போய் பதறிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணுறத பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, அது தேவையும் இல்லை. ஏன்னா மருந்து மாத்திரை போட்டால் வலி நல்லாயிடும், அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து கல் வந்து இருக்கிற கல் சின்ன சின்னதாக இருக்கிறது எல்லாமே இறங்கி அது யூரினில் வந்துடும். அதனால் பதட்டப்பட வேண்டாம். இன்றைய செய்தி அவ்வளோதான், நாளைக்கு என்னன்றதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
3: உங்கள் அபிமான பண்பலையில் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தூரத்து நேயரின் உள்ளத்து அலைகளை பக்கத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது நம்முடைய அன்பலை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, பெரியாம்பட்டி பகுதியிலிருந்து ஜி நளினா கேட்டிருக்காங்க. 2001 வெளிவந்த பாண்டவர் பூமி திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க கவிஞர் சிநேகன், இசையமைச்சிருக்காங்க பரத்வாஜ். இந்த திரைப்படம் இயக்குனர் சேரனின் இயக்கத்தில் வாழ்க்கையின் யதார்த்த தத்துவ வரிகளோட பரத்வாஜ் அவர்களின் குரலில் ஒலிக்கும் இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

எழுதியிருக்காங்க. சேலம் பகுதியிலிருந்து குருநாதன் கேட்டிருக்காங்க. 1976 வெளிவந்த உழைக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க மெல்லிசை மன்னன், எம்எஸ் விஸ்வநாதன். பாடியிருக்காங்க டிஎம்எஸ் மற்றும் டி கே கலா. இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க கவிஞர் முத்துலிங்கம். இதோ நேர்களை இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாமா?

இனிமையான இசைகளை கேட்டு ரசித்தோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். பேனாவின் மையில் நனைந்த அந்த அன்பின் மடல்களை நம்மளுடைய வானொலியில் அரங்கேற்றினோம். பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒரே நாளில் இன்று இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்று 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பதக்கங்களை வென்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வேலை வாய்ப்பின் இன்றியமையா ஆதாரமாக சுற்றுலா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். வாகனங்களுக்கான எரிபொருள் பொருளாதார சிக்கன விதிமுறைகளுக்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. மாணவர்கள் தங்கள் பெற்ற கல்வியை சமூக நலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று ஒரே நாளில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை தட்டிச் சென்றுள்ளது. துப்பாக்கி சுடுதல் டிராப் கலப்பு பிரிவில் நீரு தண்டாவும் கைனன் செனாயும் தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்தனர். தனிநபர் பிரிவில் ஏற்கனவே நீரு தங்கப்பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வில்வித்தை குழு பிரிவுகளில் இந்திய ஆடவர் அணியினரும் மகளிர் அணியினரும் சீனாவை தோற்கடித்து தங்கப்பதக்கங்களை கைப்பற்றியுள்ளனர். அதேபோல் வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியா இதுவரை 10 தங்கம், 21 வெள்ளி, 28 வெண்கலம் என மொத்தம் 59 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பதக்கங்களை வென்ற வீர வீராங்கனைகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வீரர் வீராங்கனைகளின் ஒருங்கிணைந்த பணி நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக அவர்கள் பாராட்டியுள்ளனர். நாட்டின் பொருளாதாரத்தின் முக்கிய தூணாகவும் வேலை வாய்ப்பின் இன்றியமைய ஆதாரமாகவும் சுற்றுலா திகழ்கிறது என்று மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய சுற்றுலா மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், உலகளாவிய நிச்சயமற்ற தேக்க நிலையிலும் புவி அரசியல் தேக்க நிலையிலும் சுற்றுலாத்துறை தொடர்ந்து வளர்ச்சி பெற்று வருவதாக கூறினார். வலுவான சுற்றுலா மேலாண்மையின் அவசியத்தை எடுத்துரைத்த அமைச்சர், உலக அளவிலான சுற்றுலா நிலைப்பாட்டில்

0: இந்தியாவின் நிலையை வலுப்படுத்த தரமான சுற்றுலா அனுபவங்கள் மிக முக்கியம் என்று சுட்டிக்காட்டினார். சுற்றுலா துறை சார்ந்தவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மிக அவசியம் என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். வாகனங்களுக்கான சராசரி எரிபொருள் பொருளாதார சிக்கன விதிமுறைகள் தொடர்பான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் இந்த புதிய நெறிமுறைகள் 2032ஆம் ஆண்டு மார்ச் இறுதி வரை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக உற்பத்தி செய்யப்படும் மற்றும் விற்பனைக்காக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு இந்த நடைமுறைகள் பொருந்தும் என்று அரசு கூறியுள்ளது. இந்த புதிய நடைமுறைகளால் மோட்டார் வாகன தொழிற்சாலைக்கு நிலையான கொள்கை வரையறைகள் நிர்ணயிக்க வகை செய்யப்படுவதோடு ஒழுங்குமுறை மாற்றங்களுக்கும் வழிகோலப்பட்டுள்ளது. புதுமையான தொழில்நுட்பங்கள், எரிபொருள் மேலாண்மை, குறைந்த எரிபொருள் பயன்பாடு ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நேர்மையான புதுப்பிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலே ஜனநாயகத்தின் உயிர் நாடியாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தகுதியற்றவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றால் அது தேர்தல் நடைமுறைகளின் நம்பகத்தன்மையை பாதிக்கும் என்று கூறியுள்ளார். உயிரிழந்தவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதும் தகுதியுடைய குடிமக்களின் பெயர்கள் மட்டுமே இடம்பெறுவதும் மிகவும் அவசியம் என்றும் அவர் எடுத்துரைத்தார். நம் நாட்டின் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் ஆர்வத்துடன் பங்கேற்க கத்தார் நாட்டு வர்த்தகர்களை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். டோஹாவில் கத்தார் நாட்டு தொழில் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது நம் நாட்டின் வருவான பொருளாதார வளர்ச்சியை அவர் எடுத்துரைத்தார். முன்னதாக கத்தார் வெளியுறவு அமைச்சர் அகமது பின்னுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட அமைச்சர், நம் நாட்டின் கட்டமைப்பு, உணவு பாதுகாப்பு, மருந்தியல் துறை, கல்வி, சுகாதாரம், ஸ்டார்ட் அப் பிரிவுகளில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்தார். கத்தார் மற்றும் குடா நாடுகளுடனான வர்த்தகத்தை மீண்டும் தொடங்குவது, கடல்சார் ஒத்துழைப்பு, ஹார்மோஸ் நீர் இணையில் வர்த்தகம் தொடர்பாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நீர்வள சீர்திருத்தங்கள் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்ட முறையான நீர் சீர்திருத்தங்களால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நீர்வளம் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் முன்னெடுத்துச் செல்லப்படுகிறது. தடுப்பணைகள், கால்வாய் இணைப்புகள், நிலத்தடி நீர் மேம்பாட்டு பணிகள், புனரமைக்கப்பட்ட நீர்நிலைகளால் நீர் பற்றாக்குறை என்ற நிலை மாறி பாதுகாப்பான நீர் முறை உருவாகியுள்ளது. இந்நடவடிக்கைகளால் வறட்சியின் பிடியிலிருந்து மீண்ட லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டு அவர்கள் ஆளுமை பெற்றுள்ளனர். தேசத்தின் நீடித்த நீர்வள மேலாண்மைக்கும் வேளாண் செழிப்பிற்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் நீர் சீர்திருத்த பணிகளே காரணம் என்பது மிகையாகாது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மாணவ மாணவிகள் தாங்கள் பெற்ற கல்வியை சமூக நலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் 36வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், மாணாக்கரின் வளர்ச்சியில் பெற்றோரின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று குறிப்பிட்டார். மாணாக்கரின் நற்பண்பு என்பது பெற்றோர் ஆசிரியர் நண்பர்களின் வழிகாட்டுதல்களால் உருவாகிறது என்றும் அவர் தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பணிகளை தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது. மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தேர்தல் பணியில் ஈடுபடும் பணியாளர்களிடம் தபால் வாக்குகளை பெறும் பணிகள் அங்கு நடைபெற்று வருகின்றன. தாராபுரத்தில் 1201 தபால் வாக்குகள் பெறப்பட்டுள்ளதாக எமது திருப்பூர் செய்தியாளர் கூறுகிறார்.
2: தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களிடமிருந்து தபால் வாக்குகளை பெறும் பணி நடைபெற்றது. இதில் தபால் வாக்களிக்க தகுதி பெற்ற 1236 பேரில் 1201 பேர் தங்களது வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் தேர்தல் அலுவலர்கள் அடங்கிய குழுக்கள் தகுதியான வாக்காளர்களின் வீடுகளுக்கே நேரில் சென்று தபால் வாக்குகளை பதிவு செய்யும் பணியில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியிலிருந்து
0: தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை தமிழக அரசு உடனடியாக வெளியிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி 2028 ஆகஸ்ட் மாதத்திற்குள் 2 சிறப்பு தேர்வுகள் உட்பட 5 முறை ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்த வேண்டும் என்று

0: இருப்பதால் இதற்கான முயற்சிகளை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் இரண்டாவது சீசன் தொடங்க உள்ளது. நாளை மறுநாள் முதல் மலர் கண்காட்சிக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நீலகிரி மாவட்டம் உதகையில் நடப்பாண்டிற்கான இரண்டாவது சீசன் தற்பொழுது தொடங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. இன்கா மேரி கோல்டு, காஸ்மஸ், ஃபேன்சி, பெட்டூனியா, ஜினியா, ஸ்வீட் லிலியம், அஜிரேட்டம், காலண்டுலா, சப்னேரியா போன்ற 55 வகைகளை 10,000 மலர் தொட்டிகள் அடுக்கப்பட்டு வருகிறது. மலர் தொட்டிகள் அடுக்கும் பணி 2 நாட்களில் நிறைவடையும் நிலையில் வெள்ளிக்கிழமை முதல் மலர் கண்காட்சிக்கான சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தூத்துக்குடி மாவட்டத்தில் 80,000 கோடி ரூபாய் முதலீட்டில் மரபுசாரா எரிசக்தி அடிப்படையிலான மோட்டார் வாகன தொழிற்சாலைகள் செயல்பாட்டிற்கு வரவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு மகாஜன் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் தொழில் திறன் கருத்தரங்கை துவக்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் 32,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிட்டும் என்றார்.
2: நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள மாணவர்கள் மாணவிகளுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஸ்கில் செக்டர்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கும். ஐடிஐஸ், பாலிடெக்னிக்ஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், நிறைய மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் மொத்தம் ஈகோ சிஸ்டமுக்கு நிறைய ஸ்கில்டு ஜாப்ஸ் தேவைப்படும். இங்கே இருக்கிற மாணவர் மாணவிகளுக்கு இது வழியா ஜாப்ஸ் கிடைக்கிறது, நம்ம நிறைய ஸ்கில்லிங் பண்றதுக்கு தேவை இருக்கு.
0: தமிழ்நாடு மகளிர் மேம்பாடு நிறுவனம் சார்பில் மாநில அளவிலான நவராத்திரி கண்காட்சி சென்னையில் நாளை தொடங்குகிறது. வரும் 15 தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 70 மேற்பட்ட மகளிர் சுய உதவிக்குழுவினரின் தயாரிப்புகள், பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் இடம்பெறுகின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பிற்கு 50% மானியம் வழங்கப்பட உள்ளதால் அடுத்த மாதம் 10 தேதிக்குள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு கனிம வளங்களை கடத்த முயன்ற சம்பவத்தில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு பயன்படுத்திய வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. குவஹாட்டியில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த போட்டி தொடங்க உள்ளது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒரே நாளில் இன்று இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்று 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பதக்கங்களை வென்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வேலை வாய்ப்புகளின் இன்றியமைய ஆதாரமாக சுற்றுலா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். வாகனங்களுக்கான எரிபொருள் பொருளாதார சிக்கன விதிமுறைக்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. மாணவர்கள் தாங்கள் பெற்ற கல்வியை சமூக நலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:55.
4: நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிவிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை நிலவியது. திண்டுக்கல், வேடச்சந்தூரில் அதிகபட்சமாக 87.5 மில்லிமீட்டர் மழையின் அளவு பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் புகையிலை நிலையத்தில் தலா 9 சென்டிமீட்டரும், ராணிப்பேட்டை அரக்கோணம், ராணிப்பேட்டை காவனூர் ஆகிய பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டரும், மதுரை திருமங்கலம், திண்டுக்கல் தூத்துக்குடி கழுகுமலை, திருவண்ணாமலை, ஆரணி ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டரும், மதுரை பேரையூர், ராணிப்பேட்டை, பணப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டரும், ராணிப்பேட்டை கலவை பொதுப்பணித்துறை, கிருஷ்ணகிரி, பையூர் AWS, தருமபுரி, பெண்ணாகரம், கரூர், ஆணைப்பாளையம், சேலம், ஏத்தாப்பூர், சேலம், எடப்பாடி, திருச்சிராப்பள்ளி, கள்ளக்குடி, மதுரை, வாடிப்பட்டி ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டரும், கிருஷ்ணகிரி, அஞ்சட்டி, ராணிப்பேட்டை, கலவை AWS, திருவண்ணாமலை, ஜமுனா மரத்தூர், ஈரோடு, அம்மாப்பேட்டை, மதுரை, சோழவந்தான், செங்கல்பட்டு, திருக்கழுக்குன்றம், கிருஷ்ணகிரி, நெடுங்கல், திருச்சிராப்பள்ளி, பொன்னையார் அணை, திண்டுக்கல், காமாட்சிபுரம், விருதுநகர் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டரும், கடலூர், அண்ணாமலை.

0: நகர், திருப்பத்தூர், திருப்பத்தூர் AWS, சேலம் தம்மம்பட்டி, திருப்பத்தூர் நாற்றாம்பள்ளி, விருதுநகர் கோவிலங்குளம், திருவள்ளூர் திருத்தணி PTO, விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவண்ணாமலை செங்கம், விருதுநகர் காரியப்பட்டி, கரூர் பாலவிடுதி, திருவள்ளூர் திருவாலங்காடு, மதுரை சாத்தியார், மதுரை ஆண்டிப்பட்டி, திண்டுக்கல் பழனி ARG, ராமநாதபுரம் பரமக்குடி, திருவள்ளூர் திருத்தணி, திருநெல்வேலி பாபநாசம், கடலூர் சிதம்பரம், மயிலாடுதுறை கொள்ளிடம், திருவாரூர் நன்னிலம் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவும் மழையின் அளவு பதிவாகியுள்ளது. அடுத்ததாக வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை பாளையங்கோட்டையில் 38.6 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதியான திருத்தணியில் 22.8 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 13.4 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், விழுப்புரம், கடலூர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வங்கக்கடல் பகுதிகள். மத்திய கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு எச்சரிக்கை ஏதும் இல்லை. நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.
1: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 2:01. நேர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
6: வள்ளி, வள்ளி!
7: அட, யார் அது? வெண்பா மாதிரி இருக்கு.
6: வெண்பா மாதிரி இல்ல, வெண்பாவே தான்.
7: என்ன வெண்பா, வயர் கூட எடுத்துக்கிட்டு எங்க கிளம்பிட்ட?
6: இன்னைக்கு வார சந்தையாச்சே, மறந்து போச்சா என்ன? சந்தை நாள் மறக்கிற அளவுக்கு உங்க வீட்டுல காய்கறி இருக்குதா என்ன?
7: அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் தான் சந்தைக்கு வரணும். இரு வரேன்.
6: சீக்கிரம் வா, சந்தைக்கு போயிட்டு வந்து எனக்கு நிறைய வேலை கிடக்கு.
7: சரி வா, போவோம். அப்பப்பப்பப்பா, சந்தையில என்ன நிக்க இடம் இல்லாத அளவுக்கு இவ்வளவு கூட்டமா இருக்கு.
6: சரியா சொன்ன வள்ளி, ஒரு வழியா எப்படியோ காய்கறியை வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம்.
7: காய்கறி விலையெல்லாம் என்ன இப்படி ஏறி போய் கிடக்கு?
6: போற போக்க பார்த்தா காய்கறி போட்டே சமைக்க முடியாது போலே.
7: பேசாம நம்ம வானொலியில சொன்ன மாதிரி ஒரு காய்கறி கடையை வச்சாலே நிறைய சம்பாதிக்கலாம் போலயே.
6: அட வள்ளி, வானொலியில காய்கறி கடை வைக்கிறத பத்திலாமா சொல்றாங்க?

0: அதுவும் அங்கக முறையில் உற்பத்தி பண்ண காய்கறிகள் பற்றி சொல்கிறாங்க.
1: அப்படியா? எனக்கும் இந்த யோசனை ரொம்ப நாளாக இருக்குது.
0: எது, காய்கறி கடை போடுறதா?
1: அது இல்லை புள்ள, குறைஞ்சபட்சம் வீட்டுக்கு தேவையான சில காய்கறிகளையாவது அங்கக முறையில் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல விவசாயம் பண்ணலான்னு யோசிக்கிறேன்.
0: மருந்து ஏதும் போடாத இயற்கை முறையில் விளையிற காய்கறிகளை பற்றி தான் இப்போ எல்லாரோட யோசனையுமே.
1: ஆனால் என்ன, அது வெறும் யோசனையாக மட்டும்தான் இருக்குது, செயல்படுத்த தான் முடியல.
0: நீ ஒன்றும் கவலைப்படாத வெண்பா, வானொலியில் இதை பற்றி தான் விரிவாக சொல்ல போகிறாங்க.
1: அப்படியா வள்ளி? அப்போ அதை நிச்சயம் நான் கேட்கணும்.
0: அது மட்டும் இல்லை, அங்கக முறையில் எப்படி பொருட்களை உற்பத்தி பண்ணுறது, அதை எப்படி விற்கிறது, அதில் என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குன்னு மொத்தமும் சொல்கிறாங்க.
1: யார் சொல்ல போகிறாங்க?
0: அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ. அகிலா அவங்க தான் ஆலோசனைகளை சொல்ல போகிறாங்க. மறக்காம கேளுவேன்பா.
2: ரசாயன உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் இல்லாத ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து அதை மதிப்பு கூட்டி எப்படி சந்தைப்படுத்தலாம், இந்த சந்தைப்படுத்துதல் மூலம் புதிய கிராமப்புற மற்றும் நகர்ப்புறத்தில் தொழிலதிபர்களை எவ்வாறு உருவாக்குதல் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். இதில் பார்த்திங்கனாக்கா இப்போ தொழில் முனைவோராக நம்ம மாறுவதற்கான ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்திங்கனாக்கா சரியான வணிக மாதிரியை வந்து தேர்ந்தெடுக்கணும். இப்போ நீங்கள் நேரடியாக விவசாயம் பண்ண போகிறீங்களா, அல்லது நீங்கள் வந்து விளை பொருட்கள் விவசாயிகிட்டேருந்து வாங்கிட்டு சந்தைப்படுத்த போறீங்களா அப்படிங்கறத வந்து நீங்க முதல்ல முடிவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நேரடி உற்பத்தி. நேரடி உற்பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க உங்க சொந்த நிலம் அல்லது நீங்க குத்தகை நிலத்துல வந்து இயற்கை விவசாயம் அதாவது அங்கக வேளாண்மை பண்றீங்களா இல்லையா அப்படிங்கறத பத்தி நீங்க டிசைட் பண்ணிக்கணும். இது ரெண்டாவது. மூணாவது பாத்தீங்கன்னாக்கா இது எல்லாமே இல்லை, நான் வந்து விளை பொருட்களை வந்து டைரக்டாவே இப்போ ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இயற்கை விளை பொருட்கள் உற்பத்தி பண்றாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட இருந்து நான் டைரக்டா பொருட்களை வாங்கிட்டு அதை மதிப்பு கூட்டி ஓன் பிராண்ட்ல விற்பனை செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அது ஒரு வகை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை அதெல்லாம் இல்லை, நான் வந்து மொத்தமாக பொருட்கள் வாங்கி அதை வந்து பல்காக வாங்கிட்டு அதை வந்து ரீபேக் பண்ண போகிறேன், சில்லறை வியாபாரத்தில் விற்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தா கூட இதில் ஏதாவது ஒன்றில் தான் நீங்கள் வர முடியும். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த தொழில் முனைவோராக ஆக முடியும். அதில் ஒவ்வொன்றா நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ தற்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட வந்து மக்களுங்கன்னா இங்கே வந்து நுகர்வோர்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு வந்து இப்போ அதிகமாயிட்டிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அங்கக பொருட்கள் இப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, உலக அளவில் சந்தை மற்றும் உள்நாட்டு சந்தை வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வருது. இந்த துறையில் வந்து நம்ம வெற்றிகரமான தொழில் முனைவோராக ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நாலு வழிமுறைகள், அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும். இப்போ நீங்கள் பயிர் வளர்க்குறோம், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ரைஸில் வந்துட்டு நான் பண்ணிக்கிறேன், ஆர்கானிக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ரைஸில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சாதாரண ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மக்கள்லாம் வந்து அதை வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு முறை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாரம்பரிய ரைஸ்லாம் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, அதில் வந்து மொத்தமாக வாங்கிட்டு அதை ரீபேக் பண்ணுறேன் அப்படின்னு கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ பாரம்பரிய ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதை நான் ஒரு சிலதை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ கரண்ட்டில் என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்கு, நூற்றுக்கணக்கான வெரைட்டிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா தூயமல்லி, சிவன் சம்பா, தங்க சம்பா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வாசனை சீரக சம்பா, சேலம் சன்னா, இழுப்பப்பூ சம்பா, அதுக்கப்புறம் காளா நமக், சொர்ண மசூரி, மட்டையரிசின்னு சொல்லுவாங்க கேரள மக்கள் விரும்பி சாப்பிட்றது அது, அதுக்கப்புறம் கருடன் சம்பா, அதுக்கப்புறம் மணிச்சம்பா, அதுக்கப்புறம் மிளகு சம்பா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான வெரைட்டி கருப்பு கவுனி, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா, அதுக்கப்புறம் பூங்காறு வெரைட்டி, காட்டு யானம், கருங்குருவை, நவரா, கல்லுருண்டை, குள்ளக்கார், குளியடிச்சான், ராஜமுடி, கருத்தக்கார், காட்டு குத்தாலம், குடவாளை, ரத்தசாலி, கொட்டாரச்சம்பா, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஒரு சில ரகத்தை வந்து நீங்கள் இயற்கை முறையில் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் வந்து விளைவிக்கிறாங்க, அவங்கள்ட்டருந்து வாங்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் பேக்கேஜ் அண்ட் பிராண்டிங்கில் வந்து நீங்கள் வந்து விற்பனை பண்ணலாம். பாரம்பரிய ரகத்தில் வந்து நீங்கள் எப்படி மதிப்பு கூட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த அரிசியில் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து கருப்பு கவுனி, அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூடுல்ஸ் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மெயினாக இப்போ ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குது பார்த்தீங்கன்னாக்கா கஞ்சி மிக்ஸு, அதுக்கப்புறம் ரவை, அதுக்கப்புறம் குருணைன்னு சொல்லுவாங்க. அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 2.5 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ பாக்கெட்டில் கூட நீங்கள் பார்த்து விற்கலாம். இந்த பாரம்பரிய ரகங்கள்லான அரிசி இருக்குது பார்த்தீங்களா, இதோடு சேர்ந்து நீங்கள் மற்ற உபபொருட்கள் இப்போ பயிர் வகை பயிர்கள் இதோட சேர்ந்துட்டு

வந்து ஒரு கஞ்சி மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் வந்து மதிப்பு கூட்டி விற்கலாம். இப்போ வந்து இப்போ சர்க்கரை நோயாளிகள்லாம் இந்த மாதிரி வந்து இந்த பாரம்பரிய ரைஸில் பண்ணுற வந்து கஞ்சிலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சிறுதானியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வரகு, அதுக்கப்புறம் பனிவரகு, அதுக்கப்புறம் தினை இருக்குது, அதுக்கப்புறம் குதிரைவாளி, இந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா குதிரைவாளியில் வந்து அதில் வந்து நூடுல்ஸ் பண்ணலாம். இப்போ அந்த நூடுல்ஸ் மேக்கிங்கில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதில் வந்து அந்த கீரைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடக்கத்தான், இந்த மாதிரி சில இலைகள் அந்த சாறு வச்சு, அப்புறம் பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் கேரட்டு. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ப்ராடக்ட்ல அந்த நூடுல்ஸோட ஆட் பண்ணி சிறுவர்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நூடுல்ஸ் வந்து பண்ணுறாங்க. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இதில் சிறுதானிய பிஸ்கட் வந்து ரொம்ப அதிகமாக இன்னைக்கு வந்து வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. அதனால வந்து இப்போ ராகியில் வந்து ராகி பிஸ்கட் இருக்குது, அதுக்கப்புறம் திணை பிஸ்கட் இருக்குது, வரகு பிஸ்கட் இருக்குது, சாமி பிஸ்கட் இருக்குது, குதிரைவாடி பிஸ்கட் இருக்குது. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா மால்ட்டு அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து சிறுதானியத்தில் வந்து கஞ்சி மிக்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து இது மாதிரிலாம் நீங்கள் வந்து மதிப்பு கூட்டி பொருட்கள் தயாரிக்கலாம். அப்புறம் இந்த பாரம்பரிய அரிசியில் வந்து நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பருப்பு வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொள்ளு, பச்சைப்பயிறு இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து ஆர்கானிக்காக ஃபார்மர்ஸ் வந்து வாங்கினாலும் சரி, இல்லை நீங்களே உற்பத்தி பண்ணாலும் சரி, இதை வந்து நீங்கள் நல்லா சுத்தப்படுத்திட்டு உங்கள் ஓன் பிராண்டில் வந்து டெவலப் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் அரை கிலோ ஒரு கிலோ பாக்கெட் அந்த மாதிரி மதிப்பு கூட்டி நீங்கள் வந்து விற்கலாம். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது, வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் பழங்கள் இதெல்லாம் இருக்குது. அதில் வந்து பழச்சாறுகள், இப்போ மாம்பழச்சாறு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ட்ரை ஃப்ரூட்ஸு, அதில் இந்த பப்பாயா மற்ற இதிலெல்லாம் நீங்கள் வந்து பப்பாளி, திராட்சை அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸும் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜாமு, அதுக்கப்புறம் மிக்சர் ஃப்ரூட், இதுலேயும் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி நீங்கள் வைக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கானிக் இன்புட்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் எப்படி நீங்கள் வந்து மதிப்பு கூட்டி விற்கலாம், சந்தைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பயிர்களுக்கு வந்து அந்த வேதிப்பொருட்கள், அதாவது ரசாயன பொருட்கள் போடாத உரங்கள் தான் நம்ம போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இயற்கை சார்ந்த ரசாயன உரம் இல்லாத உரங்களை வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து பிராண்ட் பண்ணி நீங்கள் விற்கலாம். அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அங்கக இடுபொருட்கள் அப்படின்னு பார்ப்பாங்க, ஆர்கானிக் இன்ஃபுட் மேனுஃபேக்சரிங் சென்டர் அந்த மாதிரி கூட நீங்கள் விற்பனை பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா மண்புழ உரம், அதுக்கப்புறம் பஞ்சகவ்யா, அதுக்கப்புறம் ஜீவாமிர்தம், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணி விற்கலாம். அதுக்கப்புறம் அந்த பூச்சிக்கொல்லி மருந்துலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அமிர்த கரைசல், அதுக்கப்புறம் மீன் அமிலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேப்ப எண்ணெய், இப்போ வந்து மூலிகை சாறுலாம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ கத்தாழை, அதுக்கப்புறம் வந்து அந்த மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு, இதோட சேர்ந்து வேப்ப எண்ணெய் கரைசல், ப்ளஸ் இது அடிஷ்னலாக மூலிகை சாறு இருக்குது, நொச்சி இலை சாறு இந்த மாதிரிலாம் இருக்குது, அதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த மூலிகை சாறு விரட்டி இது வந்து பூச்சிக்கொல்லிக்கும் நம்ம மாற்றாக வந்து இதை பயன்படுத்தலாம். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் பயன்படுத்தி கூட நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை உங்கள் ஓன் பிராண்டில் வந்து விற்பனை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா கழிவு மேலாண்மை இல்லை வந்து நம்ம என்ன புதுமையாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஆர்கானிக்காக வாழைத்தோட்டம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழைப்பழத்தை நீங்கள் வந்து நல்லா சுத்தப்படுத்தி அதை வந்து உங்கள் ஓன் பிராண்டில் வைக்கலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வாழை நாறு, அதுக்கு ஒரு தொழில்நுட்பம், எல்லாமே எல்லாத்துக்குமே தொழில்நுட்பம் இருக்குது. நீங்கள் ப்ரைவேட்லேயும் சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் எல்லா இடத்துலையும் நீங்கள் இருக்குது. நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கனாக்கா உங்கள் எங்கெங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா வாழை தண்டில் இருந்து எப்படி நார்லாம் உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு அதுக்கு ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வாழை நாரில் பார்த்தீங்கன்னாக்கா விதவிதமான கூடைகள்லாம் பண்ணுறாங்க. இந்த வாழை நாரில் வந்து இயற்கையாக சாயமேற்றி அதில் வந்து நிறைய கூடைகள்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதில் பைகள் பண்ணுறாங்க, பேக் இருக்குது பார்த்தீங்களா, மார்க்கெட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு போகிற பேக் அந்த மாதிரி பேக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது கால் மிதியடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஓன் பிராண்டில் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணால் நீங்கள் வந்து உற்பத்தி வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து சர்டிஃபிகேஷனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டிபார்ட்மெண்ட்டில் இதில் பார்த்தீங்கன்னாக்க இதில் சீட் சர்டிஃபிகேஷன் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். அப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் விளைநிலத்தில் நீங்கள் வந்து பொருள் வந்து நீங்கள் ஆர்கானிக்காக விற்பனை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கண்டிப்பாக அங்கக வேளாண்மை சான்றிதழ் வந்து வாங்கணும். இது வந்து தமிழ்நாடு அரசோட அங்கக வேளாண்மை அந்த ஆர்கானிக் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சீட் சர்டிஃபிகேஷன் அவங்க வந்து இது வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் என்ன அந்த டிபார்ட்மெண்ட் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு என்னென்ன
ப்ரொசீஜர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதலோட நீங்க வந்து ஆர்கானிக் சர்டிபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கலாம். இப்ப நீங்க இந்த ஆர்கானிக் சர்டிபிகேட் வாங்கிட்டீங்கனாக்கா உங்க பொருள் வந்து இது வந்து ஆர்கானிக்கா உற்பத்தி பண்ணது அப்படின்னு வச்சுக்கினாக்கா அதுக்கு ஒரு வேல்யூ, மத்த நார்மலா உள்ளதுக்கு வந்து ஒரு வேல்யூ, அப்புறம் ஆர்கானிக் இதுக்கு ஒரு வேல்யூ. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா FSSAI அந்த சர்டிபிகேட் வந்து நீங்க வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து

0: இதுல வந்து என்னன்னாக்கா, இப்ப நீங்க மதிப்பு கூட்டி ஒரு பொருள் விற்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா FSSAI சான்றிதழ் வந்து நீங்க வாங்கணும். அதாவது உணவு கட்டுப்பாட்டு துறையில அதில் வந்து நீங்க என்ன தயாரிக்கிறீங்க, அதில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் டேட்டு, அதில் நியூட்ரியன் கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் அது எக்ஸ்பைரி டேட்டு, இதெல்லாம் வந்து போட்டு அதில் அழகாக பிராண்ட் பண்ணி பேக்கேஜ் பண்ணி அதில் விற்றிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பொருள் வந்து நல்லா போகும். பட் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து தரங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வந்து தரம், உங்கள் பொருள் வந்து தரமாக இருந்தால் தான் நீங்கள் வந்து விற்பனை ஜாஸ்தியாகும், அப்புறம் நீங்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழில் முனைவராக நீங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி ஓகே, இது இப்போ நான் சொன்னதையெல்லாம் இவர் ஒரு தனிநபராக நீங்கள் வந்து பண்ணுறீங்க. சப்போஸ் என் பொருளை வந்து நான் வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய அரசோட அதை வந்து அஃபிடான் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃபிடா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ இந்த அஃபிடாங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அரசோட வர்த்தக அமைச்சகத்தின் கீழ் செயல்படுற ஒரு அமைப்பாகும். இந்த அமைப்பு வந்து முற்றிலும் வந்து இணையதளம் மூலமாகவே நடைபெறுது. இப்போ வந்து உங்கள் விவசாய உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் வந்து ஏற்றுமதிக்கான வந்து அஃபிடா மூலமாக சான்றிதழ் வாங்கினா தான் உங்கள் பொருளை வந்து நீங்கள் ஏற்றுமதி பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஒரு தனிநபராகவும் நீங்கள் பண்ணலாம், அல்லது வந்து மத்திய வெளிநாட்டு வர்த்தக இயக்குநர்களால் வழங்கப்பட்ட ஏற்றுமதி குறியீடு, இந்த ஆவணங்கள் எல்லாமே இருந்தாதான் நீங்க வந்து ஏற்றுமதி பண்ண முடியும். நிறுவனம் வச்சிருந்தீங்கன்னா அந்த நிறுவனத்தோட வந்து பான் கார்டு, அதுக்கப்புறம் வங்கி சான்றிதழ், பேங்க் சர்டிபிகேட், வங்கியால் முறைப்படி சான்றளிக்கப்பட்ட கணக்கு விவரம், அதுக்கப்புறம் நிறுவன முகவரி சான்றிதழ், அதாவது வந்து GST சான்றிதழ், அதுக்கப்புறம் வாடகை ஒப்பந்தம் அல்லது மின்சார கட்டண ரசீது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறுவன ஆவணங்கள், அது வந்து பார்ட்னர்ஷிப் பத்திரம்னு சொல்லுவாங்க, பார்ட்னர்ஷிப் டீடு, அல்லது வந்து நிறுவன பதிவு சான்றிதழ் MOU, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். எப்படி நீங்கள் வந்து பதிவு செய்யணும் அப்படின்னாக்கா, இந்த அஃபிடாவோட அஃபிஷியல் வெப்சைட் பக்கத்துக்கு போகணும். போயிட்டு அதில் வந்து முகப்பு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்டர் ஆஸ் எக்ஸ்போர்ட்டர்னு இருக்கும், அந்த பொத்தானை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய ஐஇ கோடு கேட்கும், அதுக்கப்புறம் நிறுவனத்தின் பெயர், அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ்ஸு மற்றும் உங்கள் கைபேசி எண்ணை வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு OTP வரும், OTP வச்சுட்டு நீங்கள் வந்து அதை வந்து சரிபார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்ளிகேஷன் மாதிரி வரும், அதை வந்து ஃபுல்லாக வந்து நிரப்பணும். அதில் வந்து
1: வழிகாட்டுதல் பிரகாரம் எல்லாமே பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளநிலை பட்டதாரிகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, BS அக்ரி படித்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் அல்லது அது சார்ந்த படிப்பாக இருக்கணும், PVC வெட்டினரி, அதுக்கப்புறம் அந்த செரிகல்ச்சர் இந்த மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா விவசாய சேவை மையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபார்மர் சர்வீஸ் சென்டர், அது அமைக்கிறதுக்கு வந்து அரசு மானியத்தோட கூடிய கடனுதவி இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஏற்றுமதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அஃபிடா மூலமாக ஏற்றுமதி பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து ஓன் பிராண்டிங் மூலமாக நீங்கள் ஏதாவது ஒரு பேரில் வந்து நீங்கள் வந்து தனி பேக்கேஜ் மூலமாக பண்ணிவிட்டு உங்களோட பொருட்களை வந்து எளிதியாக வந்து வாடிக்கையாளர்கிட்ட கொண்டு போய் வந்து சேர்க்கலாம். பட் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு முக்கியமான இது பார்த்தீங்கன்னாக்கா பொருட்கள் வந்து தரமாக இருக்கணும், அப்போ தான் வந்து இது வந்து ஈஸியாக வந்து எல்லாத்துக்கும் வந்து போய் சேரும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் தி பெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆர்கானிக் பொருட்களுக்கு வந்து விளம்பரமே தேவையே இல்லை. இப்போ வந்து ஆரோக்கியங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு, நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி கிராமப்புறமாக இருந்தாலும் சரி, உங்கள் பொருள் வந்து அவங்கள்ட்ட போய் சேர்ந்து அது தரமாக இருந்தா அவங்களுக்கு பிடிச்சதுனாக்க ஆட்டோமேட்டிக்கா உங்க வியாபாரம் வந்து அதிகமாகும்.
2: என்னவென்பா, அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ அகிலா அவங்க சொன்ன ஆலோசனைகளை தெளிவா கேட்டுக்கிட்டியா?
3: கவனமா கேட்டுக்கிட்டேன் வள்ளி.
2: அப்ப இன்னைக்கே அதுக்கான வேலை

0: ஆரம்பிக்க போற அப்படித்தானே?
1: ஆமா வள்ளி, அது மட்டுமா, நல்ல தரமான பொருட்களை உற்பத்தி பண்ணி அது மக்களுக்கு புடிச்சு போச்சுன்னா நமக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும்ங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: அது மட்டுமா சொன்னாங்க? நம்ம பொருட்களை வெளிநாடுகளுக்கே கூட ஏற்றுமதி பண்ணலாம்னு தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்களே.
1: ரொம்ப சரி வள்ளி, பேசிக்கிட்டே வீட்டுக்கே வந்துட்டோம். நாளைக்கு பாப்போமா?
0: அப்ப நான் சீக்கிரம் உன்னை ஒரு அங்கக வேளாண் தொழில் முனைவரா பார்க்க போறேன்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: புதினா சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். புதினா இந்திய சமையலறையின் ஒரு முக்கியமான நறுமணப் பொருளாகும். இது அழகு சாதனப் பொருட்கள், சமையலில் வாசனை மற்றும் சுவை ஊட்ட மற்றும்

வாசனை திரவியங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. பெரும்பாலும் கீரை பயன்பாட்டிற்காகவே சாகுபடி செய்யப்பட்டாலும் சமீப காலங்களில் நறுமண எண்ணெய் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவின் பருவச்சூழல் மற்றும் மண் வளம் புதினா சாகுபடிக்கு ஏற்றதாக உள்ளது. சர்வதேச அளவில் புதினா மற்றும் அது சார்ந்த நறுமண எண்ணெய் தயாரிப்பில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவில் புதினா சாகுபடி அதிகமுள்ள பகுதி இந்தோ கங்கை சமவெளி பகுதியாகும். இப்பகுதியில் மணல் சார்ந்த இரும்பொறை மண் அல்லது களி சார்ந்த இரும்பொறை மண் அதிகம் காணப்படுகிறது. பருவநிலை, மண் மற்றும் பாசன நீர் ஆகிய காரணிகளால் இப்பகுதிகளில் புதினா சாகுபடி லாபகரமாக உள்ளது. பஞ்சாபில் அம்ரிஸ்டர், ஜலந்தர், லூதியானா, ஹரியானாவில் மொரதாபாத், ராம்பூர், பைரலி மாவட்டங்கள் மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் வடக்கு மாவட்டங்களில் புதினா சாகுபடி செய்யப்படுகிறது. தென்னிந்தியாவில் குளிர் அதிகமுள்ள பகுதிகளிலும் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி, ஓசூர் பகுதிகளிலும் அதிக அளவு சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் புதினா சாகுபடி செய்யப்படுகிறது. குறிப்பாக சூளகிரி மற்றும் ஓசூர் பகுதிகளில் இது ஒரு முக்கிய தோட்டக்கலை பயிராகும். இந்த பகுதிகளில் நிலவும் பருவ நிலையானது புதினா சாகுபடிக்கு ஏற்ற வகையிலும் அதன் தரம் அதிகரிக்கும் வகையிலும் உள்ளதால் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி தவிர சேலம் மாவட்டத்தில் சில பகுதிகளிலும் புதினா சாகுபடி செய்யப்படுகிறது. புதினாவில் 4 முக்கிய இனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. அவை ஜப்பானிய புதினா, ஸ்பியர் புதினா, பெர்கோமேட் புதினா, மிளகு புதினா. இந்த ரகங்கள் நல்ல வளமான அங்ககச்சத்து அதிகம் உள்ள மண் புதினா சாகுபடிக்கு ஏற்றது. நல்ல நீர்ப்பிடிப்பு திறன் கொண்ட கார அமிலத்தன்மை 6-7.5 வரை உள்ள மண் உகந்தது. நீர் தேங்கக்கூடிய வடிகால் குறைவான மண் புதினாவுக்கு ஏற்றதல்ல. பருவநிலை, ஜப்பானிய புதினா வெப்பமண்டலம் மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது. ஈரப்பதம் அதிகமான சூழலில் வேர் அழுகல் பாதிப்பு அதிகமாக இருக்கும். 20-40°C வெப்பநிலை மற்றும் 100-110 cm மழை பெறும் பிரதேசங்கள் ஜப்பானிய புதினா சாகுபடிக்கு ஏற்றது. பெர்கமோட், ஸ்பியர் மற்றும் மிளகு புதினா குளிர் பிரதேசங்களுக்கு ஏற்றதாகும். புதினா நடவுக்கு நிலத்தினை நன்கு உழுது பாத்திகள் அமைக்க வேண்டும். அடி உரமாக ஹெக்டருக்கு 25 டன் நன்கு மக்கிய தொழு உரம் இட வேண்டும். நடவுக்கு முன்பு சணப்பை வளர்த்து மடக்கி உழவு செய்வதன் மூலம் மண்ணின் ஊட்டச்சத்து அளவினை அதிகரிக்கலாம். பார்களை விட பாத்தி நடவே புதினாவுக்கு ஏற்றதாகும். பயிர் பெருக்கம், புதினா தண்டுகள் மற்றும் பக்க கன்றுகள் மூலம் பயிர் பெருக்கம் செய்யப்படுகிறது. வேர் அழுகல் பாதிப்பு இல்லாத தண்டுகள் அல்லது பக்க கன்றுகளை நடவுக்கு பயன்படுத்தலாம். ஓர் ஹெக்டர் நடவுக்கு 400 கிலோ தண்டுகள் தேவைப்படும். ஓர் ஹெக்டர் பரப்பிலிருந்து 10 ஹெக்டருக்கு தேவையான தண்டுகளை நடவுக்கு பெற முடியும். ஓடு தண்டுகளை 7-10 cm அளவுக்கு வெட்டி நடவுக்கு பயன்படுத்த வேண்டும். வரிசைக்கு வரிசை 45-60 cm மற்றும் செடிக்கு செடி 45 cm இடைவெளியும் விட வேண்டும். நடவு செய்தவுடன் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். ஜூன் ஜூலை மாதங்கள் நடவுக்கு ஏற்றது. உர மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். புதினா தழைச்சத்தின் அளவுக்கேற்ப நன்கு வளரக்கூடியது. அடி உரமாக ஒரு ஹெக்டருக்கு 30-60-10 கிலோ தழை, மணி மற்றும் சாம்பல் சத்து இட வேண்டும். மேலுரம், நடவு செய்த 60 மற்றும் 120 நாட்களில் ஒரு ஹெக்டருக்கு 30 கிலோ தழைச்சத்து உரத்தை 2 முறையாக பிரித்து இட வேண்டும். நீர்ப்பாசனம், புதினா அதிக அளவு நீர் தேவை உள்ள பயிராகும். பருவநிலைக்கேற்ப 4-6 நாட்களுக்கு 1 முறை நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். குளிர்காலங்களில் வளர்ச்சி தடைப்பட்டு உறக்க நிலையில் இருக்கும் போதும் தேவையான அளவு நீர்ப்பாசனம் செய்து பராமரிக்க வேண்டும். பயிர் வளரிடை தொழில்நுட்பம், களைகளால் புதினாவின் விளைச்சலில் 60% வரை பாதிப்பு இருக்கும். எனவே ஆரம்ப காலங்களில் வயலினை களைகள் இல்லாது பராமரிப்பது முக்கியமாகும். புதினா படர்ந்து வளர்ந்த பிறகு அதன் பாதிப்பு அதிகம் இருக்காது. அறுவடைக்கு பின்பு களை எடுத்தல் அவசியமாகும். அறுவடை பற்றி தெரிந்து கொள்வோம். சராசரியாக நடவுக்கு பின்பு 100-120 நாட்களில் அறுவடை செய்யலாம். அறுவடை தாமதமானால் இலையின் சேமிப்பு திறன் பாதிக்கப்படும். அரிவாளால் மண்ணிலிருந்து

இரண்டு முதல் 3 சென்டிமீட்டர் உயரத்தில் அறுவடை செய்ய வேண்டும். முதல் அறுவடையிலிருந்து 80 நாள்களில் இரண்டாவது அறுவடையும், அடுத்த 80 நாள்களில் மூன்றாவது அறுவடையும் செய்ய வேண்டும். பயிர் பாதுகாப்பு. இலை சுருட்டுப்புழு, கம்பளிப்புழு மற்றும் கரையானால் பாதிப்பு உண்டாகும். சரியான நீர் மேலாண்மை மூலம் கரையானின் பாதிப்பினை சரி செய்ய இயலும். புழுக்களை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறிகளை பயன்படுத்தலாம். ஓராண்டில் 3 அறுவடையில் 20 முதல் 25 டன் விளைச்சல் கிடைக்கும். மேலும் ஹெக்டருக்கு 50 முதல் 70 கிலோ நறுமண எண்ணெய் கிடைக்கும்.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
4: தகடூரின் நண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5 இயற்கை எழில் கொஞ்சம், ஏற்காடு பண்பலை 103.7. இசையால் இனி இருக்கிறோம். இது பூங்கொத்து நிகழ்ச்சி. பல வண்ணமயமான பூக்களுடைய இசையால் இனி இருக்கிறோம். இன்னைக்கு 2 திரைப்படத்தில இருந்து பாடல்கள் கேட்க போறோம். முதல் திரைப்படம் பையா திரைப்படம். கார்த்திக் மற்றும் தமனா நடிப்பில் என் லிங்குசாமி இயக்கத்தில் 2010 வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பையா திரைப்படத்திலிருந்து இன்னைக்கு பாடல்கள் கேட்க போறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல். ஒவ்வொரு பயணங்களின் போதும் நமக்கு நிறைய நினைவுகள் ஞாபகம் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, மழைக்காலத்தில் போகக்கூடிய அந்த டிராவல் எவ்வளோ அழகானது இல்லைங்களா? மழைக்கால பயணங்களின் போதெல்லாம் நினைவுக்கு வரும் இந்த அழகான ஒரு டூயட் பாடல் கார்த்திக் மற்றும் தமனாவின் பயணத்தின் போது பாடியிருப்பாங்க. இந்த பாடலை பாடியிருக்காங்க ராகுல் நம்பியார் மற்றும் சைந்தவி. இசையமைச்சிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா. பாடல் எழுதியிருக்காங்க நான் முத்துக்குமார். கேட்டு ரசிக்கலாமா நேயர்களே?

உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசையால் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலும் பையா திரைப்படத்திலிருந்து தான். இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா, பாடியிருக்காங்க கார்த்திக் மற்றும் சுனிதா சாரதி. இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க நான் முத்துக்குமார். நான் முத்துக்குமார் இசை வரிகளில் பாடல் கேட்டாவே நம்ம மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணும்ல.

இசையால் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். வார்த்தைகளால் சொல்ல முடியாத அன்பை வாடாத இந்த இசைப்பூக்கள் சொல்லிடும். காற்றலையில் கலக்கிறது அடுத்த காதல் மலர். அடுத்த பாடல் அதே பையா திரைப்படத்திலிருந்து தான். பயணத்தின் போது கதாநாயகன் மனதில் தோன்றக்கூடிய ஒரு மென்மையான, அதே நேரத்தில் சோகம் கலந்த ஒரு அழகான மெலோடி பாடல் தான் இது. இந்த பாடலுக்கு வரிகளை எழுதியிருக்காங்க நான் முத்துக்குமார், இசையமைச்சிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா, பென்னி தயாள். குரலில் கேட்டு ரசிக்கலாமா நேர்களே?

வந்தாய் திரைப்படத்திலிருந்து தான் பாடல்களை கேட்க போகிறோம். எப்படி மனசுக்குள் வந்தாய் திரைப்படத்தின் பாடல்கள் அனைத்துமே மெலோடி பிரியர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான பேக்கேஜ்னே சொல்லலாம். இந்த திரைப்படத்திற்கு ஏஜே டேனிகள் இசையமைச்சிருக்காங்க. படத்தின் அனைத்து பாடல்களுமே அதனுடைய இயக்குனரான பி வி பிரசாத் தான் எழுதியிருக்காங்க. இந்த திரைப்படத்தின் இந்த பாடல் 1000 வார்த்தைகள் பேசாத அமைதியை கூட ஒரு ஒற்றை பார்வை பேசிடுமா? இதோ ஆரிஷ் ராகவேந்திரா குரலில் கேட்டு ரசிக்கலாமா நேர்களே?

தமிழ் குயில் தருமபுரி பண்பலை 102.5, இயற்கை ஏழில் கொஞ்சம் ஏற்காடு பண்பலை 103.7. இசையால் இணைந்திருக்கிறோம். பூங்கொத்து நிகழ்ச்சியில பையா திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்தோம். அடுத்த திரைப்படம் 2012 வெளிவந்த எப்படி மனசுக்கு

வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: அம்மா, ஸ்கூல்ல என்னோட டீச்சர் சொன்னாங்க, யாராவது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலோ, தப்பா என தொட்டாலோ, உடனே அம்மா அப்பா கிட்ட, வீட்ல இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர்ட்ட அத பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க.
1: இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுறேன், அப்பா உன்னை செல்லமா கொஞ்சறாரு, தாத்தா பாட்டி உன்னை கட்டி அணைச்சுக்கிறாங்க, மாமாத்த உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசோதனை செய்யும் போது நீ எப்படி உணர்ற?
0: நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வேன், எந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருக்காது.
1: அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும் போது நீ பாதுகாப்பா உணர்ந்தேனா அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடிச்சாலோ கிள்ளுனாலோ, உன்னை தொடும் போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலும், நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாலும் அது தவறான தொடுதல். குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தர்மபுரி பண்பலை 102.5.
2: தமிழ் குயில் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசையால் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில. எப்படி மனசுக்குள் வந்தாய் திரைப்படத்தின் அடுத்த பாடல் நெஞ்சை உருக்கும் இசையோட மிக ஆழமான வரிகளோட கார்த்திகேயன் காந்த குரலில் கேட்டு ரசிக்கலாமே.

வனித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய பூங்கொத்து நிகழ்ச்சி. மலர்ந்த மலர்கள் யாவும் உதிர்வது இயற்கையே, ஆனால் இந்த இசை பூங்கொத்தின் நினைவுகள் உங்கள் நெஞ்சில் என்றுமே வாடாது. எப்பவுமே ஜாலியாக சந்தோஷமா சிரிச்சுட்டே இருங்க. 4346 கலர்ல வானவில் மாறி நம்மளுடைய வாழ்க்கையும் வண்ணமயமா ஜொலிக்கும். நன்றி நேர்களே.

இசையால் உங்கள் உள்ளங்களை உற்சாகமாகிறது. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். கட்சேவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் பாட 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர் டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில் கேட்டு ரசிங்க. ஒலிக்கக்கூடிய முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.

ஈரோட்ல இருந்து பூங்கொடி, ராமசாமி, அனுஷா, விஜய், அஜய் எல்லாரும் விரும்பி கேட்டிருக்காங்க. வானத்தை போல என்ற திரைப்படத்துல இருந்து கேட்ட ஸ்டே என்னங்க, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை, துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. கரிசவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அளிக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. மறுப்பூர்ல இருந்து பிரியதர்ஷினி கேட்டிருக்காங்க, அவள் வருவாளா என்ற திரைப்படத்துல இருந்து.

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
4: இதயத்தை இதமாக்கிக் கொண்டிருக்கிறது அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. வலிக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கெங்கிசெட்டிப்பட்டியிலிருந்து ரத்தினம் பெருமாள் விரும்பி கேட்டிருக்காங்க அழகி என்ற திரைப்படத்திலிருந்து.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: உற்சாகமாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். வைக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பேகாரா அள்ளியிலிருந்து தேன்மொழி அமைதிப்படை என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிச்சுட்டு இணைந்திருங்கள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 250 கிராம ஊராட்சிகளிலும் வருகின்ற வெள்ளிக்கிழமை காந்தி ஜெயந்தி தின கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ளது. அனைத்து துறை அலுவலர்கள், வாக்காளர்கள், பொதுமக்கள், மகளிர் சுய உதவிக் குழுவினர், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இசையின் இனிமையை ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கட்சேவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். வலிக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. காவேரிப்பட்டினம்ல இருந்து லோகேஷ் விரும்பி கேட்டிருக்காரு காதல் கோட்டை என்ற திரைப்படத்திலிருந்து.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ மகாலட்சுமி
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி.
4: நேயர்களின் மேடையாய்
5: காத்துல போற வழியில பூவாசிருக்கிறோம்.
4: விவசாயிகளின் உற்ற தோழனாய்
6: மேல நாத்து போல நாத்து மேல குளிர் காத்து போல
4: மாணவ செல்வங்களின் வழிகாட்டியாய்
7: திரும்ப வைக்க

0: நம்பிக்கை நட்சத்திரமாய் மருத்துவ ஆலோசகராய்
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: மழலைகளை அங்கீகரிக்கும் அழகு குட்டி செல்லமாய்
2: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
0: நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சேவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும். தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சேவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க பென்னாகரம்ல இருந்து ஆசை தம்பி சொல்லாமலே என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ். உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது கட்சேவியில் கலக்கல் பாடல்கள். உங்களோட விருப்ப பாடல் பண்பலையில் பாட 0043-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப்பின் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர் டைப் பண்ணி அனுப்புங்க. ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடல் தாம் தூம் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கடத்தூர்லேருந்து பழனி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ராகங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கட்சேவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். இது தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட் சேவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. வழிக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ஈரோடிலிருந்து கள்ளியம்புதூர் பகுதியிலிருந்து ராஜசேகர் திரு. விரும்பி கேட்டிருக்காங்க கேடி பில்லா கில்லாடி ரங்கா என்ற திரைப்படத்திலிருந்து.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஸ்ரீனிவாசா. உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 6:15 திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு No.1 அரிசி. இன்று
2: திருக்கண்ணமங்கை ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் கோவில் இடம்பெறும்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு No.1 திடம் அரிசி.
4: காற்றலையில் கானங்களை கேட்டு ரசிட்டு இருக்கோம். கட்சேவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வலிக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. சேலம் கொளத்தூர்ல இருந்து ஷாலினி விரும்பி கேட்டிருக்காங்க, யாரடி நீ மோகினி என்ற திரைப்படத்துல இருந்து.

0: டே கண்ணா, டேய், நம்ம தோட்டத்துல பாம்பு வந்துருச்சுடா, போய் கட்டை கம்பெல்லாம் எடுத்துட்டு வா.
1: பாம்படிக்க என்ன கூப்பிடுறேன், போமா.
0: அதானே தைரியசாலின்னு உன்ன போய் கூப்பிட்டேன் பாரு, என்ன சொல்லணும். போய் ஃப்ரீ ஃபயரு பப்ஜின்னு விளையாடிட்டு இருப்போ.
1: ஐயோ அம்மா, அது இல்ல, பாம்புகளை அடிக்க கூடாதுமா. பாம்புகள் விவசாயிகளுடைய நண்பன். நாம பாம்புகளை அடிச்சு கொள்றதுனாலதான் நிறைய பாம்பு இனங்கள் அழிஞ்சிட்டு வருது. நம்ம நாட்டுல பெரும்பாலும் விஷம் இல்லாத பாம்புகள் தாமா அதிகம்.
0: என்னது விஷம் இல்லாத பாம்புகளா? அது என்னன்னு கொஞ்சம் சொல்லு பாப்போம்.
1: நம்ம நாட்டுல சாரப்பாம்பு, பச்சை பாம்பு, கொம்பேரி மூக்கன், புல்லுருவி, ஓலப்பாம்பு, தண்ணி பாம்பு, எண்ணெய் பனையன், வெள்ளிக்கோள் வரையன், மண்ணுளி பாம்பு, மலைப்பாம்புன்னு எல்லா பாம்புகளுக்குமே விஷம் கிடையாதுமா.
0: அப்போ விஷம் உள்ள பாம்புன்னா அது என்னன்னு?
1: நீ நல்ல பாம்புன்னு சொல்றியே, அந்த நாகப்பாம்பு, கட்டு விரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், ராஜநாகம், இது எல்லாமே நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய விஷம் உள்ள பாம்புகள். இது பெரும்பாலும் நம்ம நாட்டுல ரொம்ப குறைவாதான் இருக்கும்.
0: சரிப்பா, இதெல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துலயோ இல்ல வீட்டுக்குள்ளேயோ புகுந்தா என்ன பண்றது?
1: அம்மா, எந்த பாம்புகள் நம்ம கண்ணுல தென்பட்டாலும் அதை அடிக்காம வனத்துறைக்கு தெரிவிச்சோம்னா

0: அப்பங்க பத்திரமா பாம்புகளை பிடிச்சிட்டு போய் காட்டுல விட்டுருவாங்க. ஒரு உயிரை நம்ம காப்பாத்தணுமா?
1: அடேங்க அப்பா, எப்படா எப்பல இருந்து என் புள்ள இப்படி அறிவாளியா மாறினா? வன உயிர்களை பாதுகாப்போம்,
0: சுற்றுச்சூழலை காப்போம்.
1: அக்கறையுடன்
0: தர்மபுரி பண்பலை 102.5.
2: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
9: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
10: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
1: இதுவரை கேட்டு ரசித்தோம் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. இன்று கட் செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வழியா உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசித்த நேயர்கள் மீண்டும் 7 நாட்களுக்கு பிறகு உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப் வழியா விருப்ப பாடலை கேட்டு உங்களுக்கு இன்னைக்கு பாட்டு கிடைக்காத நேயர்கள் மீண்டும் நாளைக்கு முயற்சி செய்யுங்க, உங்கள் பாட்டு பண்பலையில பாடும். இசையோடு இணைந்தே இருங்கள், மகிழ்ந்தே இருங்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகையில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. விடை தெருவினாக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேர்கள் அளிக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் புதிய நேர்களாக இருந்தால் 0434 2 என்ற முன்னிணைப்போடு 2444 0300 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ, மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 2440 31 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் முதல் 3 குறிப்புகள் கொடுக்கப்படும். சரியான விடை சொல்லும் நேயர்களுக்கு பரிசு பாடல் வழங்கப்படும். வணக்கம் கதிரொலி.
1: வணக்கம் நவீன்.
0: என்ன, நிறைய குறிப்புகளோட வந்துட்டீங்களா?
1: கண்டிப்பா.
0: சரிங்க, நேயரை சந்திச்சிருவோம்.
1: கண்டிப்பா.
0: இணைப்பிலையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சரிங்க சந்திரசேகர், உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுத்துடலாங்களா?
2: ஆமா, முத்தான 3 குறிப்பு கொடுங்க ஐயா, முயற்சிக்கிறேன், கண்டுபிடிக்க முடியுதானு.
0: உங்களுக்கான முதல் 3 குறிப்பு, இது ஒரு சுற்றுலாத்தலம், இந்தியாவில் உள்ளது, இது வந்து ஒரு பறவைகள் சரணாலயம் கூட சொல்லலாம்.
2: ஓகே, அப்ப வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம்.

0: வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் தவறான பதில் நன்றி.
1: நன்றி.
0: இனிப்பினியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
2: வாழ்க வளமுடன், என் எம்துரை நாகரசம்பட்டு.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: எனக்கு ஒரு குறிப்பு சொல்லுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு?
3: ஐயா, உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, சுமார் 300 வகையான பறவைகள் வந்து இந்த சரணாலயத்துக்கு வலசை வருது வருட வருடம்.
2: முதுமலை காட
3: முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வருக, வணக்கம்.
0: இணைப்பிலிருந்து விடுபட்டு விட்டார். வருக, வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: சரிங்க, ஜெய் சீலனையா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்களுக்கான குறிப்பு?
3: உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, இது நன்னீர் ஏரி மற்றும் உவர்நீர் சதுப்பு நிலம் ஆகிய இரண்டையும் கொண்ட ஒரு தனித்துவமான சூழலை கொண்டுள்ள ஒரு சரணாலயம். ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுத்தாச்சுங்களே, இருந்தாலும் தமிழ்நாட்டில் இல்லைங்கய்யா.
2: தமிழ்நாட்டில்
3: முயற்சிக்கு நன்றியா. தமிழ்நாட்டில் இல்லை, நீங்க கேட்டதுக்கான இது சொல்லப்படுது.
0: நன்றி. எனப்பிலினியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க.
4: ஈரோடு வெட்டுக்காட்டு வளசு மாறிப்பனுங்க.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: இலங்கையில் இருக்குங்க. இலங்கை?
0: இலங்கையில் இருக்குங்களா? என்னங்க
4: அந்த சரணாலயம்?
3: சரணாலயத்தோட பேர் என்னங்க ஐயா?
4: சரணாலய பேர் வந்து புதுமை பார்த்தீங்களா பேப்பர்ல?
0: வரவேற்போம். வருக, வணக்கம்.
5: வணக்கம்,
0: பெயர் சொல்லுங்க.
5: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
0: சரிங்க, குறிப்புகள் கேட்டீங்களா, விடை சொல்லாமே.
3: ஐயா, மேலும் வரக்கூடிய குறிப்புகளில் சொல்லலாம். உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, சைபீரியா மற்றும் ஐரோப்பா போன்ற வெளிநாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான வலசை பறவைகள் குளிர்காலத்தில் இங்கே வருது.
5: இது ஹைதராபாத்தில் இருக்காமா?
3: இல்லைங்க ஐயா, நம்ம இந்தியாவில் தான் இருக்கு.
5: சரி, வாய்ப்புக்கு நன்றிமா.
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி, உலக இருதய தினத்தை முன்னிட்டு சிறப்பு இருதய பரிசோதனை முகாம். இருதய மருத்துவர் ஆலோசனையுடன் இசிஜி, எக்கோ ஸ்கேன், சிபிசி ரத்த பரிசோதனை, சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் பரிசோதனை ₹699 செய்யப்படுகிறது. இச்சலுகை இம்மாதம் 29ஆம் தேதி முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை மட்டுமே. இடம் மருத்துவமனை வளாகம், பைசுவள்ளி தர்மபுரி. தொடர்புக்கு 9500848420. இன்றைய உங்கள் இருதயத்தை பரிசோதித்துக் கொள்ளுங்கள்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு.

0: நிலையத்தில் நேரம் மாலை 4:07. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்க,
1: இது சரணாலயம் எந்த மாநிலம் சொல்ல முடியுங்கய்யா?
2: எந்த மாநிலங்களா? சரிங்கய்யா,
1: ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கலாமா?
2: ராஜஸ்தான் மாநிலம் இல்லைங்கய்யா. நெருங்கிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தேடி இருந்தீங்கன்னா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்கய்யா, உங்களுக்கான
1: சொல்ற பாருங்க.
0: சொல்லுங்க.
1: பரத்பூர் சரணாலயமா?
2: முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விட தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: உங்களுக்கான
0: குறிப்பு
2: பாத்தீங்கன்னா, நவம்பர் முதல் பிப்ரவரி வரை

0: ஆனால் குளிர்காலத்தில் வந்து பறவைகளுக்கான உகந்த பருவம்னே சொல்லலாம்.
1: இலையுதிர்காலம்,
0: ஐயா என்ன சரணாலயம்னு கேட்குறோம், பறவைகள் சரணாலயம். பருவ காலம் இல்லைங்கய்யா. முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
2: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
3: அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
4: மாலை வணக்கம் ஐயா. பாப்பாரப்பட்டியிலிருந்து பழனி பேசுறேன். இருவரும் நலமா?
3: நலமா இருக்கிறேங்க ஐயா. விடை
4: கண்டுபிடிச்சிட்டீங்களா? ராஜஸ்தான்ல உள்ள இந்திரா காந்தி தேசிய வனவிலங்கு சரணாலயம் ஐயா.
0: இல்லைங்க ஐயா. முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்த நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
3: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
5: ஆட்டுக்கா மட்டும் சங்கம் பண்ணுவோம்.
3: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: என்ன சரணாலயம்
3: புரியல?
5: கொக்கி சரணாலயம்.
0: எங்கெங்க இருக்கு கொக்கி சரணாலயம்?
5: கொக்கிலால்.
0: கொக்கிலால். முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்த நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
3: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
6: ஹலோ சார்.
3: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
6: தர்மபுரி மாவட்டம் ஏரெட்டி எம் தானியாஸ்ரீ பேசுறேன்
3: சார். சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
6: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க சார்.
3: உங்களுக்கான குறிப்பு,
0: இது சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநில பகுதியான ராம்சார் தளமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதுமா, விடை சொல்லாமே. முயற்சிக்கு நன்றிமா. தொடர்ந்த நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
3: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
7: இருவருக்கும் மாலை வணக்கம்.
3: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
7: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சந்தி வலயம் கைத்தறி ஏனாது.
3: சரிங்க, என்ன விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: எலிவால் நீர்வீழ்ச்சி சரணாலயம். எங்கெங்க இருக்கு?
7: கொடைக்கானல்
0: போயிட்டு. முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
3: கதிரொலி, என்ன மாநிலம் சொல்லிட்டா நேயர்களுக்கு இன்னும் எளிமையா இருக்கும்ல?
0: கண்டிப்பா, இந்த இந்த பறவைகள் சரணாலயம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, ஆனால் இந்தியாவில் இருக்கு. எந்த மாநிலம்னா குஜராத் மாநிலத்தில் தான் இருக்கு. நேயர்களுக்கு வந்து இது சரியான குறிப்புன்னு நினைக்கிறேன்.
3: குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பறவைகள் சரணாலயம் தான். அது என்னன்றதை நம்ம தொடர்ந்து நாம் கேட்போம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வருக வணக்கம். வணக்கம்
0: வணக்கம்.
3: வணக்கம்.
8: தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கீழ்காளியம்மன் கோவில் பூசாரி ஆர் கலைமணி.
3: சரிங்க கலைமணி, என்ன விடை
8: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: எங்க இருக்குங்க?
8: குஜராத்.
3: குஜராத்ல.
0: சரிங்க ஐயா, குஜராத்ல இருக்கிறதுன்றதுனால அந்த சரணாலயத்தை சொன்னீங்க, இருந்தாலும் தவறான விடை. முயற்சிக்கு நன்றி.
3: எலிப்பழனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
9: வணக்கம் ஐயா.
3: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
9: நாமக்கல்
3: நாமக்கல் இருந்து
9: லோகேஷ்.
3: சரிங்க லோகேஷ், விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
9: மேலும் ஒரு குறிப்பு கொடுங்க.
3: உங்களுக்கான குறிப்பு,
0: உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான கூடுகளையும் இங்கே காணலாம். அதாவது மரத்திலும் தரையிலும் தண்ணீர்ல மிதக்கும் கூடுகளை கூட இங்கே காணலாம் இந்த பறவைகள் சரணாலயத்துல.
9: கிஜாடியா பறவைகள் சரணாலயம்.
0: எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? சரியான பதில சொல்லிட்டீங்க லோகேஷ். உங்களுக்கான பாடல் என்ன பாடல் பாடலாம்? உங்களுடைய இணைப்பு சரியா இல்லைங்களே, இன்னொரு டைம் சொல்லலாமே.
9: சின்ன கவுண்டர் படத்துல இருந்து ஏதோ ஒரு பாடல் கொடுத்துருங்க.
3: சரிங்க, நிகழ்ச்சியில் அப்படியே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: கதிரொளி மேலும் குறிப்புகள் அப்படியே சொல்லிடுங்க.
1: நாமக்கல்ல இருந்து ரோகேஷ் வந்து சரியான பதிலை சொல்லிட்டாங்க. கிஜாடையா பறவைகள் சரணாலயம் இதை வந்து சரியான பதில். இது இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் இருக்கு. குஜராத்தின் ஜாம்நகர் மாவட்டத்தில் இந்த சரணாலயம் இருக்கு. ஜாம்நகரத்தில் இருந்து வடகிழக்கே சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கிஜாடையா பறவைகள் சரணாலயம். இந்த சரணாலயம் சுமார் 605 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டிருக்கு. இது கட்ச் வளைகுடாவின் தெற்கு கடற்கரைக்கு அருகில் இருக்கு. இந்த பகுதி முதன் முதல்ல 1981 மே மாதம் சரணாலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. 1982 நவம்பர் 6 சரணாலயமாக நிறுவப்பட்டது. உலக ஈரநில நாளான 2022 பிப்ரவரி 2 இது சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டது. இது இந்தியாவின் 49வது ராம்சார் தலம். இந்த சரணாலயம் இந்தியாவின் மிக முக்கியமான பறவை பகுதிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதன் சுற்றுச்சூழல் சிறப்பால் இதன் அருகிலுள்ள கிஜாடியா கிராமம் சிறந்த சுற்றுலா கிராமம் 2023 என்ற விருதை பெற்றிருக்கு. ஒருபுறம் நன்னீர் ஏரிகளும் மறுபுறம் உவர்நீர் சதுப்பு நிலங்களும் கொண்ட ஒரு அரிய சுற்றுச்சூழல் இந்த சரணாலயத்தில் இருக்கு. இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த சரணாலயத்தோட பேர் வந்து கிஜாடியா பறவைகள் சரணாலயம் குஜராத்
0: என்றதா சரியான விடை. நிலையத்தில் நேரம் மாலை 4:15. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக நேர்கேட்ட பரிசு பாடல்.
2: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
3: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு?
2: நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க. ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்து லேட் பண்றியா?
3: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
4: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
3: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-ஐ கண்ட்ரோல் செய்வோம்.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th August to 12th October.
6: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
9: பக்கவாதம் மற்றும் தலைக்காய சிகிச்சைகளுக்கு உயர்தர ICU வசதியுடன் அவசர நேரத்தில் நம்பிக்கையான சிறந்த மருத்துவ சேவை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாமல்லி, சேலம்.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை, காவேரிப்பட்டினம்.

0: நிலையத்தில் நேரம் மாலை 4:22. விடை திருவிழாக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
1: எவ்வளவு

0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்ங்க.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: நான் இங்க திருப்பூர் பாண்டிய நகர் சிவசங்கர் பேசுறேன்.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான
1: அனைவரும் நலம்ங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கிறோம். உங்களுக்கான முதல் மூன்று குறிப்புகள்
1: சொல்லுங்க.
0: இது வந்து ஒரு சுற்றுலாத்தலம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலம். இது ஒரு அருவின்னு கூட சொல்லலாம். ஒரு அருவின்றதுல ஆறு அடுக்கு அருவின்னு கூட சொல்லலாம்.
1: ஆறு அடுக்கு அருவி தமிழ்நாட்டில் இருக்குங்களா?
0: உங்களுக்கான முதல் மூன்று குறிப்புகள் கொடுத்துட்டோம், விடை சொல்லுங்க.
1: அப்படிங்கிறீங்களா? குற்றாலம் அருவின்னு நான் நினைக்கிறேன்.
0: குற்றால அருவி, தவறான பதில். நன்றி.
1: நன்றிங்க.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்பு.

0: வருக. வணக்கம்
1: வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: மாலை வணக்கம் சார். நல்லபள்ளி ஒன்றியம் நார்த் கமிட்டி என்ஆர் புக்ஸ்.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: எனக்கு உண்டான குறிப்பு ஒன்று.
0: உங்களுக்கான குறிப்பு
2: ஐயா, உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை தான் இந்த பிளேஸை பார்க்கறதுக்கு ஒரு பெஸ்டான பிளேஸ்னே சொல்லலாம்.
1: சரிங்க மேடம், வாய்ப்பு நன்றி மேடம்.
0: இனிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்,
0: இணைப்பில் தான் இருக்கிறீங்க. வணக்கம் வணக்கம். வருக. வணக்கம்
3: ஐயா. இருவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க
3: ஐயா. நாங்க மதிகன்பாளையம் ராமகாங்க ஒரு நாள் ஐயா.
0: சரிங்க லக்ஷ்மணன் ஐயா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா
3: ஐயா? கொடைக்கானல்.
0: கொடைக்கானல்
2: கொடைக்கானல் முயற்சி. நன்றியா தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: விடை தேடு வினாக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள், புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 244030 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 81 10 25 என்றோ, மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 244031 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம் ஐயா, இணைப்பில் தான் இருக்கிறீங்க. வணக்கம், பேசுங்க.
2: இனிப்பிலிருந்து விடுபட்டாரு நினைக்கிறேன்.
0: வருக. வணக்கம்
4: சார். வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்க, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? விடை தெரியுமா? எங்கங்க இருக்கு? கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய என்ன அருவி?
2: எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? அப்படிங்களா, சரியான பதில சொல்லிட்டீங்க சித்தன். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கூசல்லி நீர்வீழ்ச்சி தான் வந்து சரியான பதில்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்? சரிங்க, அப்படியே நிகழ்ச்சியில் தொடர்ந்துருங்க. கதிரொலி அருமையான விடையை சொல்லிட்டாரு.
2: கண்டிப்பா, இந்தியாவின் கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற இயற்கை அதிசயமான ஒரு நீர்வீழ்ச்சி தான் கூச்சலி நீர்வீழ்ச்சி. இது உடுப்பி மாவட்டத்தின் பைந்தூர் தாலுக்காவில் இருக்கு. இந்த நீர்வீழ்ச்சிக்கு அருகில் உள்ள கூச்சலி கிராமத்தின் பெயரால் தான் இது அழைக்கப்படுது. இது இந்தியாவின் மிக முக்கிய பல்லுயிர் பெருக்க மண்டலமான மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் தான் விட்டுருக்கு. இது ஒரு அடுக்கு வகையல்ல, படிநிலை நீர்வீழ்ச்சி, அதாவது 6 அடுக்குகளை கொண்ட ஒரு நீர்வீழ்ச்சினே சொல்லலாம். இதன் அனைத்து அடுக்குகளும் சேர்ந்து சுமார் 380 to 470 வரை இருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி. இதனுடைய தனித்துவமான அமைப்பு என்னென்னா, பாறைகள் நிறைந்த அடர்ந்த காட்டு பகுதியில் நீர்நிலைகள் படிப்படியாக விழுவது பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இது மிகவும் அடர்ந்த பாறைகள் நிறைந்த மற்றும் பசுமையான மலைக்காடுகளுக்கு நடுவே அமைஞ்சிருக்கு இந்த கூச்சல்லி நீர்வீழ்ச்சி. செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை வந்து இந்த பிளேஸை பார்க்கறதுக்கு ஒரு பெஸ்ட்டான மாதம்னே சொல்லலாம். மழைக்காலத்தில் பாறையெல்லாம் வழுக்கும், அதனால் அந்த டைமில் போகாமல் இருக்கலாம். இங்கே வந்து ட்ரோன் ஷாட்டு, லாங் எக்ஸ்போஷர், ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்குனே சொல்லலாம். இன்னும் அதிக பேர் போகாத ஒரு கன்னி அருவினே சொல்லலாம். இது தமிழ்நாட்டில் இல்லை, நம்ம கடல் பக்கம் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கூச்சலி நிகழ்ச்சி தான் சரியான பதில்.
0: சரியான விடை அப்படின்னு சொல்கிறீங்களா?
2: கண்டிப்பாக.
0: சரி, ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நேயர் கேட்ட பரிசு பாடல்.
5: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடல் இறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: அனில் கொழுக்கட்டை மா

சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 4:35. விடைத்தடுவு நாக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அளிக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள், புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 244030 என்றும், மற்றொரு எண்களாக 94861015 என்றும், மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 244031 என்றும், மற்றொரு எண்களாக 94866520 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், பெயர் சொல்லுங்க. உங்க இணைப்பு சரியா கேட்கல. தருமபுரி ஸ்ரீதரன். என்ன உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுத்துடலாங்களா? உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுத்துடலாங்களா? சரி. இவர் வந்து ஒரு எழுத்தாளர், ஆங்கில எழுத்தாளர், இதழாளர். இவர் யார்? புரியல. இல்லைங்க, தவறான பதில். நன்றி. எரிபிளனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
3: வருக, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா இல்ல விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: வரவேற்போம்.
1: வருக, வணக்கம்.
4: வணக்கம்,
1: பெயர் சொல்லுங்க.
3: வாழ்த்துக்கள் சொல்லணும் விஸ்வநாதன் ஐயா. உங்களுக்கு மேலும் குறிப்புகள் தெரியுங்களா?
1: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
4: பாடல் வந்து இந்த மல்லிகைப்பூ மல்லிகை.

0: ஃபோன் வருது கருப்பு லேட்டஸ்டா வந்தது. மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுது மச்சா உன்னை தேடுதுன்னு வரும்.
1: சரிங்கய்யா, அப்படியே நிகழ்ச்சியில தொடர்ந்துருங்க.
0: நன்றி சார்.
1: நன்றி.

0: கதிரொலி
1: சொல்லுங்க நவீன். நேயர் வந்து சரியான பதிலை சொல்லிட்டாங்க.
0: சொல்லிட்டாரு, அதற்கான குறிப்புகள் இன்னும் கொடுத்துருங்க.
1: கண்டிப்பாக சொல்லிடலாம். இவர் வந்து ஒரு ஆங்கில எழுத்தாளர் மற்றும் ஒரு இதழாளர். தற்கால முறை ஆங்கிலம், இலக்கியம், பண்பாடு, மொழி ஆகிய துறைகளில் இவருடைய தாக்கம் வந்து பெரிதாகவே உணரப்படுது. இவர் வந்து எழுத்துலகுக்கு வந்த அப்புறம் தான் இவருடைய பெயரை வந்து ஜார்ஜ் ஆர்வெல் அப்படின்றத மாற்றிக்கிட்டாரு. இவருடைய உண்மையான பெயர் என்னென்னா எரிக் ஆர்தர் பிளேயர். ஜார்ஜ் ஆர்வெல் என்பது அவர் வந்து எழுத்துலகிற்காக பயன்படுத்திய புகழ்பெற்ற புனைப்பெயர்னே சொல்லலாம். இவர் இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் உள்ள மோதிஹாரி என்னும் இடத்துல பிறந்திருக்காரு. ஜார்ஜ் ஆர்வெல் 1903 தான் பிறந்திருக்காரு. இவருடைய தந்தை வந்து ரிச்சர்ட் பிளேயர். இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அபின்துறையில் சிவில் ஊழியராக பணியாற்றியவர். இங்கிலாந்தின் புகழ்பெற்ற ஈடன் கல்லூரியில் உதவி பெற்று தன்னுடைய பள்ளிப்படிப்பை முடிச்சிருக்காரு. பிரபலமான நிறைய எழுத்துலகில் 20ஆம் நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர்னே சொல்லலாம். பிரிட்டிஷ் அரசின் அடக்குமுறைகளை கண்டு மனம் வெறுத்து 1927 தனது போலீஸ் வேலையை ராஜினாமா செய்து அதன் பிறகு எழுத்துலகுக்கு வந்தவர் அப்படின்னே சொல்லலாம். இவரது பர்மா நாட்டு அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு தான் இவர் வந்து பர்மிஸ் டேஸ் என்ற நாவலை எழுதியிருக்காங்க 1934. அதுக்கப்புறம் 1933 தனது முதல் புத்தகத்தை வெளியிட போது தான் ஜார்ஜ் ஆர்வெல் என்ற பெயரை வந்து தேர்ந்தெடுத்து அந்த பெயராலே இப்பவும் அழைக்கப்படுறாரு. இந்த பெருமைக்கெல்லாம் உரிய ஆங்கில எழுத்தாளர் யாருன்னா ஜார்ஜ் ஆர்வெல்.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
4: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
5: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.

0: நிலையத்தில் நேரம் மாலை 4:45. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் விடை திடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் சினேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.
6: உங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்று மாலை 6:15 திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RNA CMR ஒளிவிளக்கு No.1 அரிசி. இன்று திருக்கண்ணமங்கை ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் கோவில் இடம்பெறும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: இந்தியாவின்
4: மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கைராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
10: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
0: நிலையத்தில் நேரம் மாலை 4:48. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். பெயர் சொல்லுங்க.
11: லக்ஷனா.
0: சரிங்க லக்ஷனா, உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுத்தர்லாங்களா? என்ன ஊர் நீங்க?
11: திருப்பூர்.
0: திருப்பூருங்களா? சரி, உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள். இவர் வந்து ஒரு எழுத்தாளர்.

0: அண்டை மாநிலத்தில் பிறந்தவர், தமிழ் எழுத்தாளர். யாருன்னு தெரியுமா? புரியல. இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிமலை வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் கோ சண்முகசுந்தரம்.
0: சரிங்க சண்முகசுந்தரம், விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஐயா மூணு குறிப்பிட்டாங்க.
0: இவர் வந்து ஒரு எழுத்தாளர், அண்டை மாநிலத்தில் பிறந்தவர், தமிழ் எழுத்தாளர்.
1: தமிழ் எழுத்தாளர்.
0: ம்,
1: செண்பகராமன்.
0: யாருங்க?
1: செண்பகராமன்.
0: இல்லைங்க, தவறான பதில், நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம் சுபாஷையா.
0: வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க.
2: நான் எரப்பட்டி முனுசாமி.
0: சரிங்க, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாங்களா இல்ல விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: இல்லைங்க ஐயா, கொடுங்க ஐயா குறிப்பு.
0: இவருடைய எழுத்து வந்து எளிமையும் மெல்லிய நகைச்சுவையும் உடையதுன்னு சொல்லலாம். ஒரு ஒரு எழுத்தாளரை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம்.
2: சரிங்க, வாய்ப்பு, நன்றி.
0: நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், வணக்கம். இணைப்பில் தான் இருக்கிறீங்க.
3: வணக்கம், நாமக்கல் மாவட்டம் மலசரிசுல அமிர்தா.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: தந்தை பெரியார்.
0: தந்தை பெரியார். இல்லைங்க, தவறான பதில், நன்றி. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. மாதவன் என்பது தவறான பதில், நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். சரிங்கம்மா, விடை
3: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: இவரது நாவல்கள் வந்து ஆங்கிலம், இந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகள்ல வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அசோகமித்ரன், எப்படி சொல்றீங்க? சரி, உங்க பேரை மீண்டும் பதிவு செய்யுங்க. சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல்?
3: சங்கர் குரு வந்து கும்பகோணம் கோணமே அந்த பாட்டு கொடுத்துருங்க.
0: என்ன படமா?
3: சங்கர் குரு படம்.
0: சங்கர் குரு, அதுல இருந்து
3: கும்பகோணமே கோணமே அந்த பாட்டு.
0: சரிம்மா, அப்படியே தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைஞ்சிருங்க.
3: நன்றிங்க ஐயா.

0: கதிரொளி.
1: நேர் வந்து சரியான பதிலை சொல்லிட்டாங்க. அசோகமித்திரன் தான் சரியான பதில். நவீன தமிழ் இலக்கியத்தின் மிகச்சிறந்த மற்றும் மிகவும் செல்வாக்கு மிக்க எழுத்தாளர்களுள் ஒருவர் இவர். எளிய உரைநடை, மெல்லிய நகைச்சுவை மற்றும் நடுத்தர வர்க்க மக்களின் வாழ்வியலை யதார்த்தமாக பதிவு செய்தவர் என்ற பெருமைக்கு இவர் என்ற பெருமை வந்து இவருக்கு இருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய கதைகள் எழுத்துக்கள் எல்லாமே தமிழ் இலக்கியத்திற்கு உலகளவில் அங்கீகாரம் பெற்ற எழுத்துக்களாக இருந்தது. சென்னையில் புகழ்பெற்ற ஜெமினி ஸ்டுடியோவில் சுமார் 14 ஆண்டுகள் மக்கள் தொடர்பு துறையில் பணியாற்றினார். இந்த திரையுலக அனுபவங்கள் இவருடைய பல கதைகளுக்கும் நாவல்களுக்கும் சிறந்த கதைக்களமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். புகழ்பெற்ற தமிழ் இலக்கிய இதழான கணையாழி இதழின் ஆசிரியராக நீண்ட காலம் பணியாற்றியவர் இவர். இவருடைய கதைகள் மிகவும் எளிமையான மொழியிலும் அதே சமயம் ஆழமான கருத்துக்களுடனும் இருக்கும். இவரது படைப்புகள் பெரும்பாலும் சென்னை அல்லது ஹைதராபாத் நகரங்களை மையமாக கொண்டும் சாதாரண நடுத்தர வர்க்க மனிதர்களின் அன்றாட போராட்டங்களை பேசுவதாகவும் அமைந்திருக்கும். தமிழ் இலக்கியத்திற்கு உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்று தந்தவர்களில் அசோகமித்திரனும் ஒருவர். அது மட்டும் இல்லைங்க, அமெரிக்க இலக்கியங்களை தமிழில் அறிமுகப்படுத்திய பெருமையும் இவருக்குண்டு. இவரது படைப்புகள் ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அசோகமித்திரன் 200க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், 9 நாவல்கள் மற்றும் பல குறு நாவல்களையும் எழுதியிருக்காரு. இவ்வளவு பெருமைக்கும் உரியவர் அசோகமித்திரன்
0: என்பது சரியான விடை. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக நேயர்கிட்ட பரிசு பாடல்.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு.

0: கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.

நிறைவு பெற்றது இன்றைய விடை தேடு வினாக்கள். அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும். நிலையத்தில் நேரம் மாலை 5 மணி.

இசையால் உங்கள் இதயங்களை இன்பமாக்க வருகிறது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். சூரியன் மறையும் நேரம், மனக்கவலைகளை மறக்கும் நேரம், கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்நேரம் மாலை தென்றல். ஒலிக்கக்கூடிய முதல் பாடல் பூவெல்லாம் உன் வாசம் என்ற திரைப்படத்திலிருந்து, வித்யாசாகர் இசையில், கே ஜே யேசுதாஸ் சாதனா சர்க்கம் குரல் வண்ணத்தில்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
5: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
4: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
5: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
4: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
5: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
4: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
6: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
5: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
4: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
5: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
4: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
5: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
7: நமது தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
8: ஒரு நாள் விடியும் என காத்திருக்காமல்

இன்றே முடியும் என முயற்சி செய்யுங்கள். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடல் மின்னலே என்ற திரைப்படத்திலிருந்து. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், உன்னிகிருஷ்ணன், ஹரிணி ஆகியோர் குரல் வண்ணத்தில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
11: காற்றலையில் கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வலிக்கக்கூடிய அடுத்த பாடல் உள்ளம் கொள்ளை போகுதே என்ற திரைப்படத்திலிருந்து கார்த்திக் ராஜா இசையில்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மழை தென்றல். மனதை மயக்கும் இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் பத்ரி என்ற திரைப்படத்திலிருந்து ரமணா கோகுலா இசையுள்.

0: Viking Bunions and Briefs.
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
2: சொல்லுங்க.
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
2: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அத எப்படி பண்ணனும்?
2: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
2: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
2: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
2: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
7: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சை.

0: அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: மீனாட்சி மீனாட்சி, நான் கேட்ட தகவல் என்னாச்சு?
4: மீனாட்சி மீனாட்சி,
5: தகவல் எல்லாம் ரெடியாத்தான் இருக்கு, கேட்ட உங்களைத்தான் ஆளை காணோம்.
3: என்ன, ஒவ்வொரு தகவலுக்கும் நான் உன்னை தேடி தேடி தான் வரணுமா?
5: நீங்க தினமும் நம்ம தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை கேளுங்க, எல்லா தகவலும் உங்களை தேடி வரும்.
3: அப்படியா, என்ன சொல்ற?
5: அட ஆமாண்ண, உங்களுக்கு வேலை வாய்ப்பு பற்றிய செய்தி வேணுமா, இல்ல விவசாயம் பத்தின செய்தி தான் வேணுமா, இல்ல நம்ம டாக்டர்களோட தகவல் தான் வேணுமா, எல்லாத்த பத்தியும் சொல்றாங்க, தினமும் கேளுங்க.
3: நாள்தோறும் நல்ல தகவல்களுக்கு
5: நம்ம தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை கேளுங்க.
6: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: கேட்டிருக்கீங்க வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். மலை தென்றல் நிகழ்ச்சியில் வலிக்கக்கூடிய அடுத்த பாடல் ஆனந்தம் என்ற திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில்.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: உங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 6:15 திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு No.1 அரிசி. இன்று
4: திருக்கண்ணமங்கை ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் கோவில் இடம்பெறும்.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு No.1 திடம் அரிசி.
6: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் சர்வம் என்ற திரைப்படத்திலிருந்து, யுவன் சங்கர் ராஜா இசையில், ஜாவித் அலி மதுஸ்ரீ குரல் வனத்தில்.

0: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு.
1: ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும்போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
7: விவசாய பெருமக்களே, விவசாயம் செய்வதில் சந்தேகமா? எந்த பயிர் எந்த காலத்தில் நடுவது, பயிருக்கேற்ற உரங்களை எவ்வாறு தருவது என ஒவ்வொரு நாளும் விவசாயிகளுக்கு தேவையான தகவல்களை அள்ளி தருகிறது உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை 6:35 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியினை.

0: உங்க காலை நேரத்திற்கு ஒரு புத்துணர்ச்சி,
1: உங்க பயண நேரத்திற்கு ஒரு நல்ல துணை,
0: உங்க மனசுக்கு பிடிச்ச இசை.
1: நம்ம ஊரு செய்திகளோட சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள்
0: எல்லாமே ஒரே இடத்துல,
1: நம்ம அலைவரிசையில.
0: தர்மபுரி மக்களின் மனதில் ஒலிக்கும் 102.5
1: ஏற்க

சொந்தங்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். வலிக்கக்கூடிய அடுத்த பாடல் ஃபைவ் ஸ்டார் என்ற திரைப்படத்திலிருந்து, ஸ்ரீனிவாஸ் சுஜாதா ஆகியோர் குரல்வனத்தில்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அளிக்கக்கூடிய அடுத்த பாடல் ரட்சகன் என்ற திரைப்படத்தில் இருந்தது.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: மாலை தென்றல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக பாட்டாளி என்ற திரைப்படத்தில் இருந்து

வேண்டுமென்றால் இன்றைய நாளில் நடந்த தவறுகளை சரிபார்த்து கொள்ள வேண்டும். இனி வரும் நாட்கள் இனிமையானதாக அமையட்டும். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு எம் திவ்ய செல்வி, நன்றி நேர்களே.

நேர்களே, ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது மாலை தென்றல். நாளைய நாள் சரியாக இருக்க வேண்டும்.

0: தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
0: நிகழ்ச்சியில் கோட்டை பெரிய மாரியம்மனை தரிசிக்கலாம். ஈரோடு நகரத்தின் மையத்தில் அமைந்துள்ள, ஈரோட்டுக்கு காவல் தெய்வமாக விளங்கும் கோட்டை பெரிய மாரியம்மன் கோவில் 2 ஓடைகளுக்கு நடுவே அமைந்ததால் இந்த ஊருக்கு ஈரோடை என்ற பெயர் இருந்தது. அதுவே மருவி ஈரோடு என்றாகியது. மாமன்னர்கள் கோட்டை கட்டி ஆண்டதால் கோவில் இருக்கும் பகுதிக்கு கோட்டை என்றே பெயர். அம்மனுக்கு கோட்டை மாரியம்மன் என்ற அடைமொழி ஆகிவிட்டது. இக்கோவில் 1200 ஆண்டுகள் பழமையானது. கருவறையில் கரங்களில் நாகபந்தத்துடன் உடுக்கை, பாசம், கபாலம், கத்தி ஆகியவற்றுடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள் பெரிய மாரியம்மன். ஈரோட்டில் கோட்டை பெரிய மாரியம்மன், சின்ன மாரியம்மன், வாய்க்கால் மாரியம்மன் திருக்கோவில் என 3 மாரியம்மன் திருக்கோவில்கள் உள்ளன. எல்லாவற்றுக்கும் தலைவியாக கோட்டை பெரிய மாரியம்மன் அருள் பாலிக்கிறாள். கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுக்கும் காவல் தெய்வமாக வீற்றிருக்கிறார் பெரிய மாரியம்மன். பக்தர்கள் பெரிய மாரியம்மனை பிள்ளை வரம் தரும் அம்மன் என்று அழைக்கிறார்கள். மகப்பேறு வேண்டுவோர் வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு வந்து வணங்கி அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் மகப்பேறு வாய்க்கும் என்பது இக்கோவிலின் சிறப்பம்சமாகும். மாரியம்மன் அருள்பாலிக்கின்றார். நோய் வந்தோருக்கு விரைவில் சுகம் அளிக்கிறாள். ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வெளியூர் பக்தர்களும் இங்கு வந்து அம்மனை வழிபட்டு வருகின்றனர். நேர்த்தி கடனாக குள் காய்ச்சி அம்மனை வேண்டி வருவோருக்கு வழங்குகிறார்கள். மாவிளக்கு போடுதல், பூக்கள் மற்றும் உப்பினை படைத்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை விழா தொடங்கும். இரவு பூச்சாற்றுதல் நடைபெறும். தொடர்ந்து கம்பம் நடுதல், மாவிளக்கு, பொங்கல் வைத்தல், கரகம் எடுத்தல், தேரோட்டம் என்று மிக விமர்சையாக கொண்டாடப்படும். 3 மாரியம்மன் கோவில்களிலும் இணைந்து நடக்கும் இத்திருவிழாவில் பெண்கள் கூட்டம் அலைமோதும். பெரிய மாரியம்மன் கோவில் கம்பம் பிடுங்கும் விழா, மஞ்சள் நீராட்டு விழா மிக சிறப்பாக நடைபெறும்.

0: மூன்று கோவில்களில் இருந்தும் கம்பத்தை பிடுங்கி ஊர்வலமாக நகரில் வீதி உலா நடைபெறும். அப்போது பக்தர்கள் நேர்த்தி கடனாக வீசும் உப்பு தார் சாலையையே வெள்ளை நிறமாக மாற்றும். இறுதியில் கம்பம் வாய்க்காலில் விடப்படும். அப்போது பக்தர்கள் ஒருவர் மீது ஒருவர் மஞ்சள் நீரை ஊற்றி மகிழ்வர். மஞ்சள் நகரம் ஈரோடு முழுமையும் மஞ்சள் நிறமாக மாறும் காட்சி அன்று நடைபெறும். பெரிய மாரியம்மன் திருவிழா என்பது ஈரோடு நகரத்தின் மிகப்பெரிய திருவிழாவாகும். நீராட்டு விழா வரை இளைஞர்களும் பெரியவர்களும் மகளிரும் மாறுவேடம் அணிந்து கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்வது சிறப்பம்சமாகும். நாமும் நம் வாழ்நாளில் ஒருமுறையாவது ஈரோடு நகரத்தில் அமைந்துள்ள பிள்ளை வரம் தரும் கோட்டை பெரிய மாரியம்மனை தரிசித்து வாழ்வில் எல்லா வளங்களும் பெறுவோம், அருள் பெறுவோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மாலை 6:10.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். பிசி, எம்பிசி மற்றும் டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதிகள்: குடும்ப ஆண்டு வருமானம் ₹5,00,000 மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை https://tabcedco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு: 2026-2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முக்கிய மாற்றங்கள்: 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இறுதி ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சாலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுடன் விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலக நேரில் அணுகவும். விண்ணப்பிக்கும் காலம் June 1 முதல் தொடங்கி November 30 வரை. இணையதளம் www.xpel.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு: நலவாரியத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் ஆவணங்களை வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இவற்றில் பழங்குடியினர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம், புதிரை வண்ணார் நலவாரியம், தூய்மை பணியாளர் நலவாரியம் ஆகியவற்றில் சேர்க்கை நடைபெறுகிறது. வழங்கப்படும் அடிப்படை ஆவணங்கள் நலவாரிய அட்டைகள், ஜாதி சான்றிதழ், குடும்ப அட்டை, தேர்தல் அடையாள அட்டை மற்றும் ஆதார் அட்டை.
5: வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வெளி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: நேர்கள் கேட்கவிருப்பது ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி.
2: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு நம்பர் 1 திடம் அரிசி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசி. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி.
2: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு நம்பர் 1 திடம் அரிசி.
0: ஆகாஷ்வாணி
3: நேயர்கள் கேட்கவிருப்பது பெருமாளின் திருவிழா.

0: புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இன்று நாம் தரிசிக்க இருப்பது
1: திருவாரூர் திருக்கண்ணமங்கை அருள்மிகு பக்தவச்சல பெருமாள் கோவில். பெருமாள் பக்தர்களுக்கு எளியவர். அவரிடம்

0: முழுமையாக சரணடைந்தால் பிறவி பிணி நீங்கும் என்பதை நம்மாழ்வார் வீடுமின் முற்றமும் வீடு செய்து நொம்முயிர் வீடுடை யானிடை வீடு செய்மினே என்கிறார். அப்பெருமாள் வீற்றிருக்கும் திருக்கண்ணமங்கை கோவிலின் சிறப்பு பற்றி அக்கோவிலின் பட்டாச்சாரியார் ஸ்ரீவத்சன் கூறியது,
1: ஸ்ருதஸ்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சுர்த்திதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹா. ஸ்ரீ பத்தவத்சலபெருமாள் திருக்கோவில் திருக்கண்ணமங்கை. இந்த கோவில் எங்கு இருக்குதுன்னா, திருவாரூர் மாவட்டத்தில் திருக்கண்ணமங்கை கிராமம். திருவாரூரிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கும்பகோணத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த கோவில் சிறப்பு என்னவென்றால், இந்த க்ஷேத்திரத்துக்கு திருநாமம் கிருஷ்ணமங்கல க்ஷேத்திரம். பஞ்ச கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரத்தில் இதுவும் ஒன்று. திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம், திருக்கண்ணங்குடி, கபிஸ்தலம், திருக்கோவிலூர், இது 5 பஞ்ச கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம். கிருஷ்ணரா இருக்கிறதாக ஐதீகம். விமானம் உத்பலாவதக்க விமானம்னு விமானத்துக்கு பேர். இந்த க்ஷேத்திரத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, சப்தாமிரத க்ஷேத்திரம்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு பேர் உண்டு. விமானம், மண்டபம், அரண்யம், க்ஷேத்திரம், தீர்த்தம், 6, நகரம், இந்த 7 சேர்ந்ததுனால சப்தாமிரத க்ஷேத்திரம்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு இன்னொரு பெயர் உண்டு. புஷ்கரணி, தரிசன புஷ்கரணி திருநாமம். 300 சமயத்தில் சந்திரனுக்கு தேவகுருவினால் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. சந்திரன் நான்முகனிடம் முறையிட அவர் திருக்கண்ணமங்கையில் உள்ள புஷ்கரணியில் நீராடி சாப விமோச்சனம் பெறலாம் என்றார். சந்திரன் திருக்கண்ணமங்கைக்கு வந்து புஷ்கரணியை பார்த்த மாத்திரத்தில் சாப விமோச்சனம் பெற்றார். அதனால இந்த புஷ்கரணிக்கு தரிசன புஷ்கரணி என்று பெயர் ஏற்பட்டது. திருமங்கையாழ்வாரால் 10 பாசுரங்கள் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது. மூலவர் திருநாமம் பெரும்புறக்கடல்னு திருநாமம். பெரும்புறக்கடலை அடலேத்தினை பெண்ணையானை எண்ணில் முனிவர் கருந்தரந்தவத்தை முத்தீந்திரல் கோவையை பத்தராவையை நித்திலத்துத்தினை அரும்பினை அருளை அடியேன் மனத்தாசையை அமுதம் பொதியும் சுவை கரும்பினை கனியை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேன்னு திருமங்கையாழ்வார் முதல் பாசனம். பெருமாள் திருநாமம் பெரும்புறக்கடல்னு திருநாமம். பெரும்புறக்கடல்னா பெரும்னா பெரிய, புறனா எல்லா இடமும், கடல் போல். திருமங்கையாழ்வார் வந்து பார்த்தோன்னா பெருமாள் கடல் போல எல்லா இடத்திலையும் காட்சி அளித்தார். அதனால பெருமாள் திருநாமம் பெரும்புறக்கடல். இங்க வந்து மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமிக்கும் கல்யாணான கோவில் இது. தேவர்கள் எல்லாம் பார்க்கடலை கலைந்த பொழுது மகாலட்சுமி தோன்றி மகாவிஷ்ணுவே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஆசைப்பட்டார். மகாலட்சுமி இந்த ஊர் புஷ்கரில தவம் இருந்து மகாவிஷ்ணுவ கல்யாணம் பண்ணின்றதுனால இங்க மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமிக்கும் கல்யாணான கோவில் இது. திருமங்கையாழ்வார் மங்களாசாசனத்துக்கு வரும்பொழுது கலிவண்டாரம் பொழிசூல் கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேன்னு திருமங்கையாழ்வார் வந்து இவாளுக்கு வந்து ஒரு பாடல் வரி பாடியிருக்கா. கிருடனை பாத்தீங்கன்னா ஒரு கால் முன்னாடியும் ஒரு கால் பின்னாடியும் இருக்கும். பக்தர்கள் வேண்டுறதை சீக்கிரம் வந்து நிறைவேற்றி கொடுக்கறதுக்காக ரெடியாக உள்ளார், சித்தமாக உள்ளார். அதனால ஒரு கால் முன்னாடியும் ஒரு கால் பின்னாடியும் இருக்கும் கிருடனுக்கு. அடுத்தபடியாக இந்த ஊர்ல வந்து திருக்கண்ணமங்கை ஆண்டான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படின்னா முன்னாடி வந்து கோவில்லாம் பராமரிச்சுட்டு இருந்தார். இந்த கோவில்ல பில்லெல்லாம் புடிங்கி போட்டு இடத்தெல்லாம் பெருக்கி முள்ளெல்லாம் இல்லாம சரி பண்ணி கோவிலை சுத்தமாக வைத்திருந்தார். இன்னொரு சமயத்தில் வந்து ராஜாக்கள், 2 ராஜாக்கள் கோவிலுக்கு பெருமாள் செவிக்க வருவா. அவ வந்து எப்போதும் பெருமாள் வந்து டெய்லிக்கும் செவிச்சுப்பா. அவ 2 பேரும் வரும்பொழுது 2 நாய்களும் கொடுத்து வருவா. 2 நாய்களும் வரும்போது 2 நாய்களும் வாசல்லே இருக்கும். ராஜா மட்டும் போய் பெருமாள் சேவிச்சுட்டு வருவா. வந்து பெருமாளை தரிசனம் பண்ணது 2 பேரும் அதே மாதிரி போயிட்டே இருந்தா, அதே மாதிரி நடந்துட்டே இருந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு ராஜாவோட நாய் வந்து 100 ராஜா நாய் செருப்பை போய் கடிச்சிருது. அதனால 2 நாய்களுக்கும் சண்டை வந்து ஒரு நாய் வந்து இறந்து போச்சு. அந்த ராஜா பெருமாள் சேவிச்சுட்டு வரும்போது இதை மாதிரி நடந்து போனா ரொம்ப வருத்தப்பட்டு போனார் அந்த ராஜா. திருக்கண்ணமங்கை ஆண்டான் வந்து ஒரு நாள் காலமானார். பெருமாள்கிட்ட போய் முத்தி அடைந்தார். எப்படி முத்தி அடைந்தார்னா, சேவார்த்திலாம் நின்று பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த நாய் வந்து இறந்து போனது தெரியுமா. ராஜாக்கு விசுவாசமான இருந்த அந்த நாய் இறந்து போனதுனால திருக்கண்ணமங்கை ஆண்டானும் இங்க இந்த ஊர்ல வந்து பெருமாளுக்காய் கைங்கரியம் பண்ணதுனால அந்த நாய் ரூபத்துல சேவார்த்தி நின்று இருக்கும் போதே அப்படியே நாய் ரூபத்துல போய் பெருமாள்கிட்ட சரணாகதி அடைந்ததனால் இந்த ஊர்ல வந்து திருக்கணமங்க

0: பிராமணனுக்கு திருவரசு இருக்கு. ரொம்ப விசேஷமானது அது. எல்லாரும் முன்னாடிலாம் யாருக்கும் தெரியாது. இப்ப வந்து முக்காவாசி பேர் அந்த சேவார்த்தி வரவாலாம் திருக்கணங்கான எங்க இருக்கு திருவரசுன்னு எல்லாம் கேட்டு தரிசனம் பண்றா. ரொம்ப விசேஷமானது அந்த கோயில் திருவிழாக்கள். ஆணி மாசம் வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்காக ஏக்கதின லட்சார்ச்சனை நடைபெறுகிறது. வருஷா வருஷம் ஆணி மாசம் ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு லட்சார்ச்சனை நடைபெறும். அது ரொம்ப விசேஷமானது. ஆவணி மாசம் பெருமாளுக்கு உரியடி உற்சவம் நடைபெறும். புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து அபிஷேகவல்லி தாயாருக்கு நவராத்திரி உற்சவம் நடைபெறும். காலை அபிஷேகம், இரவு தாயார் பிரகார புறப்பாடு. தை மாசம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாயாருக்கு வந்து புறப்பாடு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். மாசி மாசம் மகத்துக்கு கருட சேவை தீர்த்தவாரி நடைபெறும். ரொம்ப விசேஷமானது வந்து பங்குனி மாசம் பங்குனி உத்திரத்தனைக்கு அபிஷேகவல்லி தாயாருக்கும் பத்தவச்சல பெருமாளுக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும். ரொம்ப விசேஷம். யாராருக்கு சி மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமிக்கும் தான் திருக்கல்யாணம் நடந்தது. அதனால இந்த பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருக்கல்யாணம் நடக்கிறத யாராரு வந்து சேவிக்கிறாளோ கல்யாணம் ஆகாதவெல்லாம் சீக்கிரம் நிறைவேறும். ரொம்ப விசேஷமானது. கார்த்திகை மாசம் திருவோணத்தன்னைக்கு சம்பத்ராபிஷேகம் நடைபெறும். அது ரொம்ப விசேஷமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்தர்கள் எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்து ஸ்ரீ பத்தவத்சல பெருமாள் அருளை பெரும்படி மிக்க பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசியின் திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசி.
2: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு நம்பர் 1 திடம் அரிசி.

0: அல்லாஹ்வின் நாமங்களை உச்சரிப்பதே அனைத்து துன்பங்களுக்கும் சிறந்த மருந்தாகும். நாராயணா எனும் திருநாமத்தின் மகிமையை பாடிய திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த இவ்வாலயத்தின் விழாக்கள் பற்றி ஆலய அலுவலர் செந்தில்நாதன் கூறிய போது,
1: அருள்மிகு பக்தவச்சல பெருமாள் திருக்கோயில் திருக்கண்ணமங்கை 108 திவ்ய தேசத்தில் 16வது திவ்ய தேசம் புரட்டாசி சனிக்கிழமை இந்த வருடத்தில் 5 சனிக்கிழமை நடைபெறுகிறது. இதில் 2 சனிக்கிழமை வெகு சிறப்பாக நடைபெற்றது. ரோகிணி நட்சத்திர பரிகார ஸ்தலம் இது. இத்திருத்தலம் 108 திவ்ய தேசத்தில் 16வது திவ்ய தேசமாக திகழ்கிறது. 16 செல்வங்களும் பெருமாளை வந்து சேவித்தால் கிடைக்கும் என்பது ஐதீகம். பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். 16 அடி பெரும்புறக்கடல் என்ற திருநாமம். இத்திருக்கோயிலில் வருடதோறும் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசியில் ஸ்ரீ பெரிய பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம் என்ற பெரிய திருமஞ்சனம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மாசி மாதம் பெருமாள் ஸ்ரீ கருட வாகனத்தில் வீதி உலாக செலிப்பார். ஐப்பசி மாத பவித்ரோற்சவத்தில் ஸ்ரீ பெருமாள் உற்சவம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இத்திருக்கோயில் நடைபெறும். புரட்டாசி மாத நவராத்திரியில் 9 நாட்கள் தாயாருக்கு விசேஷ அலங்காரமும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும். மேலும் சித்திரை பிரம்மோற்சவத்தில் 10 நாட்கள் பெருமாள் வீதி விழா காட்சியளிப்பார். சித்திரை மாதம் சித்திராபர்ணமி அன்று ஸ்ரீ பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளி வீதி விழா காட்சியளிப்பார். பக்த கோடிகள் அனைவரும் வந்திருந்து ஸ்ரீ பக்தவச்சல பெருமாளை சேவிச்சு நன்மைகள் அடையும் வரை வேண்டிக் கொள்கிறேன்.
0: இப்பெருமானை தரிசிக்க வந்த சில பக்தர்களை நாம் சந்தித்தோம்.
2: கமலாபுரம் மாலை திருக்கடம்பங்க பெருமாளை பார்க்கணும் பார்க்கணும் ரொம்ப ஆசை எனக்கு கொடுத்து வச்சிருக்கு. போன சனிக்கிழமை வந்து இப்போ இன்னைக்கு வந்துட்டேன். அதனால ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் அருள் கொடுப்பேன். எனக்கு பெருமாள்லாம் ரொம்ப பிடிக்கும்.
3: என் பேர் அன்பழகன், சாத்திரை கடவுள் மச்சிராஜன். என்ன உங்களுக்கு குறைகள் இருக்கோ அதை அவர்கிட்ட சொல்லிட்டு 12 சுத்து சுத்தினாரு. 12 வாரத்தில் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாரு. எதா இருந்தாலும் எந்த பிரியாப்பட்ட காரியமா இருந்தாலும் வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், பேர பிள்ளைங்க இல்லை, டிரான்ஸ்ஃபர்

0: என்ன உங்களுக்கு உதவியும் மிச்சராஜன் புடவை எந்த சாப்பிட்டா இருந்து ஒரு ஐதிகம் கட்டும்பட்ட புடவை 9 வருஷத்துல கருப்பு இல்லாம 9 வருஷம் பத்திரங்கள் நிறைய வருவாங்க.
1: என்னோட பேர் மலர்விழி, சென்னையிலேருந்து வரோம். இங்கே கும்பகோணத்துக்கு நாங்கள் எவ்ரி இயர் வருவோம். ஸோ நிறைய கோவில் இருக்கும், திரும்ப திரும்ப பார்த்தா கூட பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். என்னென்ன கோவில் முடியுமோ அதை பற்றி முதல்ல ஸ்தல வரலாறு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்ப்போம். இன்றைக்கி மார்னிங் வந்து திருநறையூர் கற்கரடம் கோவில் வந்தோம், அப்புறம் திருச்சேரி சாரநாத பெருமாள் கோவில் வந்தோம், அதுக்கப்புறம் பக்தவரிசல பெருமாள் பார்க்கலான்ட்டு இங்கே திருக்கண்ணபுரம் வந்திருக்கோம். ஆனால் எத்தனை வாட்டி பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கலாம் பெருமாள், அதனால் இன்னைக்கு ஈவினிங்கும் பார்த்துட்டு நாளைக்கு வந்துட்டு போகிறோம்.
0: என் பேர் கீதா, சென்னையிலேருந்து வந்திருக்கோம். மற்ற கோயில் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம், திருக்கண்ணபுரம் வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். பெருமாளை சேவிக்க சேவிக்க பார்த்துட்டு எத்தனை தடவைலாம் சேவிக்கலாம் போல இருக்கு. இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் பார்க்கணுன்றதுக்காக எல்லா கோயிலும் தரிசனம் பண்ணலாம்னு வந்திருக்கோம். திருப்பதி போனால் கூட இவ்வளோ கிட்ட பார்க்க முடியுமா, நல்ல தரிசனம் பண்ண முடியுமான்னு தெரியாது. இப்போ கோயில் மூடுற நேரத்தில் வந்தாலும் நல்லபடியே திறந்து எங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி காமிச்சாரு. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: என் பேர் வந்து ஹரி, நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் செய்யார் அங்கேருந்து வந்திருக்கேன். கோயில் பார்க்கணுன்றதுக்காக கொஞ்சம் 180 வயசுக்கே ஒரு தேசினேன். ரோஹி நட்சத்திரத்துக்கு இது பரிகாரஸ்தலம்னு கேள்விப்பட்டிருக்கேன். பெருமாள் திருமணம் நடந்த இடம், இங்கே திருமணம் நடத்துக்கிறதுக்கு தேவர்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு தேனியாக வந்து தேனிக்கல் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதை இப்போ இருக்குன்றத பார்க்கணுன்றதுக்காக வந்தேன்.
3: வணக்கம், என் பேர் சுரேஷ் பாபு, கடவுள்லேருந்து வரேன். என்னோடய ஃபேமிலி, அம்மா, ஒய்ஃப் அண்ட் சன். சன்னுக்கு ஜாப் வந்து இந்த பெருமாளுக்கு வந்து பார்த்தா வேண்டிக்கிட்டா நான் சீக்கிரம் நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கோதவி கோவிலிங்க நச்சினாங்குடி படத்தில் அங்கே பிடிச்சிட்டு அப்படியே ஊருக்கு போகலான். பெருமாள் நகரம் எங்களுக்கு ரொம்ப நல்லா நிறைய நேரத்தில் நடந்திருக்கு. நான் கடவுள் இருக்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். திருவந்திபுரம்னு ஒரு பெரிய கோயில் இருக்கு, திருப்பதி பெருமாவோட அண்ணன் சொல்லுவாங்க. புரட்டாசி மாதத்தில் இங்கே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
4: அபிராமி கடலூர்ல வந்தாங்க. ஜெகத்குரு அவர் தான், பரபிரம்மா அவர் தான், எதுவும் சொல்றதில்லை, அவர் தான் எனக்கு எல்லாமே.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பெருமாளின் திருவிழா.
1: நமோ வெங்கடேசா, நமோ திருமலேசா.
0: புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இன்று நாம் தரிசித்தது
2: திருவாரூர் திருக்கண்ணமங்கை அருள்மிகு பக்தவச்சல பெருமாள் கோவில். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் அரிசி வழங்கிய திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் அரிசி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி.
4: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் திடமரிசி.

0: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
1: தண்ணீர் சிக்கனம் தேவை இயக்கணம்.
2: நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 வயல்வெளி, இரவு 8 இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் விளையாட்டு வினாடி வினாவாக. இன்றைய இளம் தென்றல் விளையாட்டு வினாடி வினாவாக. பத்திருப்பதற்கு சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாடல் இடம்பெறும்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அமைச்சரவையின் இந்த முடிவு உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுகவும் அஇஅதிமுகவும் மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன்படி கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 25 ரூபாய் உயர்த்தப்படுவதாக கூறினார். பார்லிக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 136 ரூபாயும், கடலை பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 83 ரூபாயும், மசூர் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 390 ரூபாயும் உயர்த்துவதற்கு இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கடுகுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 413 ரூபாய் உயர்த்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு வரவேற்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் அவர்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யவும் இது உதவிடும் என்று கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடலோர காவல்படையும் குஜராத் சிறப்பு படையினரும் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளின்போது 526 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மும்பைக்கு தென்மேற்கு கடல் பகுதியில் இந்த போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இது தொடர்பாக பாகிஸ்தானைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அத்தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். தமிழக அரசு பொறுப்பேற்று 100 நாட்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். மக்கள் நலனில் மட்டுமே அக்கறை கொண்டு தமது அரசு செயல்படுவதாகவும் அவர் கூறினார். திமுகவும் அஇஅதிமுகவும் ரகசிய கூட்டணி வைத்துள்ளதாகவும் திரு விஜய் குற்றஞ்சாட்டினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேற்று ஒரே நாளில் 8 கொலைச்சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. தமிழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் தென் மாவட்டங்களில் மட்டும் 141 கொலைகள் நடைபெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றச் செயல்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரே நாளில் 8 கொலைச்சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் மற்றும் அமமுக வலியுறுத்தியுள்ளன. இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே கோரிக்கையை வலியுறுத்தியுள்ள அமமுக, மக்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று கோரியுள்ளது. புதிய சமையல் எரிவாயு இணைப்புகளை வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசிய சூழல்

0: காரணமாக புதிய சமையல் எரிவாயு இணைப்பு வழங்க தடை விதிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் சமையல் எரிவாயு இணைப்பு கோருபவர்களுக்கு அதிக விலையில் தற்காலிகமாக 10 கிலோ எடை கொண்ட 2 சிலிண்டர்களை வழங்குவதாக கூறியுள்ளார். இந்த கட்டண உயர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கடலூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது.
0: நாமக்கல் புத்தக திருவிழாவில் குழந்தைகள் தொடர்பான புத்தகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக அதற்கான ஒருங்கிணைப்பாளர் திரு நாகராஜன் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த புத்தக திருவிழா நாளை தொடங்கி வரும் 18ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவித்தார்.
2: நம்ம ஊர் புத்தக திருவிழா என்கிற இந்த கான்செப்ட்ல வந்து குழந்தைகளை தான் மையப்படுத்தணும். அந்த வகையில தான் நாங்க வந்து இந்த அக்டோபர் 1 முதல் 18 வரை மாநகராட்சி திருமண மண்டபத்துல நடத்துறது. தினமும் காலையில 10 மணிக்கு புத்தக கண்காட்சி தொடங்கி 9 மணி வரை இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட தலைப்புகள்ல உங்களுக்கு வந்து இங்க புத்தகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பதிப்பகங்களுடைய புத்தகங்களும் இங்க கிடைக்கிறதுக்கு பல செல்லர்கள் அழைச்சி வந்திருக்கோம். அதே மாதிரி ஆங்கிலத்திலையும் ஆப்பர் காலேஜ்ல இருந்து, பென்குயின்ல இருந்து, ஆக்ஸ்போர்ட்ல இருந்து எல்லா புத்தகங்களும் இந்த இடத்துல வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அதே மாதிரி IAS படிக்கக்கூடிய ஒரு மாணவர் இருந்தாலும் அவருக்கான புத்தகங்களும் இங்க கிடைக்கும். TNPSC எழுதக்கூடியவங்க, எந்த ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுவங்களுக்கான புத்தகங்களும் இங்க கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையொட்டி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் 1 கோடி ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் இன்று நடைபெற்றது. அரியலூரில் கர்ப்பிணிகளுக்கான சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி மிர்னாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்கும் பொருட்டு ஆட்சியர் திரு பிரதாப் கோணம் சிட்கோ தொழிற்பேட்டை மற்றும் ராணித்தோட்டம் அரசு போக்குவரத்து கழகத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று பிற்பகல் நிலவரப்படி வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் மல்யுத்தம் 87 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஸ்குவாஷ் போட்டிகளில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம், 21 வெள்ளி, 29 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அமைச்சரவையின் இந்த முடிவு உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய்

சுட்டி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுகவும் அஇஅதிமுகவும் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள், இனி கேட்கலாம் வேலை காத்திருக்கு. இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, தேசிய சுற்றுச்சூழல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி மையத்தில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டெக்னிக்கல் ஆபீசர் பிரிவில் 12 இடங்களும், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பிரிவில் 1 என மொத்தம் 13 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி BE, BTech, BSc, MBA ஆகிய பிரிவுகளில் ஏதாவது ஒன்றில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, எழுத்து தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹500, பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 15/10/2026. மேலும் விவரங்களுக்கு NEERI.RES.IN என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தமிழகத்தின் மகேந்திரகிரியில் செயல்பட்டு வரும் இஸ்ரோவின் உந்துவிசை வளாகத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெக்னீசியன் பிரிவில் 13 இடங்களும், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பிரிவில் 3, தீயணைப்பு வீரர் 3, குக் 1 என மொத்தம் 20 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு ITI டிப்ளமோ. தேர்ச்சி முறை, எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹750, SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 5/10/2026. மேலும் விவரங்களுக்கு IPRC.GOV.IN என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, மத்திய மின்சார ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பிரிவில் 37 இடங்களும், அசிஸ்டன்ட் 29, MTS 14, டெக்னீசியன் 9, இன்ஜினியரிங் ஆபீசர் 8, இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் 11, சயின்டிபிக் அசிஸ்டன்ட் 2 என மொத்தம் 110 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு ITI டிப்ளமோ, டிகிரி, BE. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹1000, SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 12/10/2026. மேலும் விவரங்களுக்கு CPRI.RES.IN என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, இந்திய எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சக கட்டுப்பாட்டில் செயல்படும் மென்பொருள் தொழில்நுட்ப பூங்கா நிறுவனத்தில் காலியாக உள்ள நிர்வாக அதிகாரி, தொழில்நுட்ப ஆதரவு பணியாளர், உதவியாளர் மற்றும் அலுவலக பணியாளர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு தேர்ச்சி, டிப்ளமோ, இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். வயது, பணிக்கு ஏற்ப அதிகபட்சம் 30-40 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹500, SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 12/10/2026. மேலும் விவரங்களுக்கு www.stpi.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, சென்னை பெருநகர் குடிநீர் வளங்கள் வாரியத்தில் அப்ரண்டிஸ் பணிகளுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கிராஜுவேட் பிரிவில் சிவில், மெக்கானிக்கல் 52, எலக்ட்ரிக்கல் 24, டெக்னீசியன் பிரிவில் சிவில் 10, எலக்ட்ரிக்கல் 22 என மொத்தம் 108 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி டிப்ளமோ, BE, BTech. வயது, பிரிவு வாரியாக மாறுபடும். தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு. ஸ்டைஃபண்டு மாதம் 10,900 முதல் 12,300. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 17/10/2026. மேலும் விவரங்களுக்கு NATS.education.gov.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நேயர்கள், இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு.

நிலையத்தில் நேரம் மாலை 6:45. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது.

கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான அதிகபட்ச மழையளவு. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், திருவண்ணாமலை மாவட்டம் பிஞ்சூர், இறையூர், பாலியப்பட்டு, தருமபுரி மாவட்டம் பெரியப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், வேடசந்தூர், பையூர், செங்கம், தளி, திருவண்ணாமலை, ஜமுனமரத்தூர், கிளவரப்பள்ளி அணை, பேரையூர், பெரியகுளம், அரண்மனைப்புதூர், கீழ்பெண்ணாத்தூர், ஏற்காடு, பொன்னையணை, மங்களாபுரம் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையும், நெடுங்கல், ஆனைமடுவு, பிளவக்கல், பெரியாறு அணை, பாப்பிரெடிப்பட்டி, ஊத்தங்கரை, கொடைக்கானல், கள்ளிக்குடி, பள்ளிப்பட்டு, செம்மேடு, வத்திரா இருப்பு, கமுதி, சிந்தியூர் ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை பாளையங்கோட்டையில் 39.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம், தருமபுரி, கரூர், பரமத்தியில் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மலைப்பகுதியான கொடைக்கானலில் 13.1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை வட கடலோர தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கடலூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, அரியலூர், பெரம்பலூர், கரூர், விழுப்புரம், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, இன்னும் சற்று உயரக்கூடும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை. நேயர்கள், இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். பிசி, எம்பிசி மற்றும் டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதிகள்: குடும்ப ஆண்டு வருமானம் ₹5,00,000 மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை https://tabcedco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு: 2026-2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முக்கிய மாற்றங்கள்: 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இறுதி ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சாலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுடன் விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். விண்ணப்பிக்கும் காலம் June 1 முதல் தொடங்கி November 30 வரை. இணையதளம் www.xpel.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு: நலவாரியத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் ஆவணங்களை வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இவற்றில் பழங்குடியினர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம், புதிரை வண்ணார் நலவாரியம், தூய்மை பணியாளர் நலவாரியம் ஆகியவற்றில் சேர்க்கை நடைபெறுகிறது. வழங்கப்படும் அடிப்படை ஆவணங்கள் நலவாரிய அட்டைகள், ஜாதி சான்றிதழ், குடும்ப அட்டை, தேர்தல் அடையாள அட்டை மற்றும் ஆதார் அட்டை. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 250 கிராம ஊராட்சிகளிலும் 2/10/2026 அன்று காந்தி ஜெயந்தி தின கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. அனைத்து துறை அலுவலர்கள், வாக்காளர்கள், பொதுமக்கள், மகளிர் சுய உதவிக்குழுவினர், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு: திருக்கோயில்கள் குறித்த பொதுமக்கள் கருத்து தெரிவிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. ஆகம குழுவால் பரிசீலிக்கப்பட்ட 34,971 திருக்கோயில்களின் விவரங்கள் குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கலாம். இணையதள முகவரி www.hrce.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். புதிய கடைசி நாள் 10/10/2026 மாலை 5:45 தெரிவிக்கலாம். தபால் மூலமாகவும் அல்லது துறையின் இணையதளம் வழியாகவும் விடுபாடுகள், கருத்துக்களை தெரிவிக்கலாம். முகவரி: ஆகம குழு, தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகம், 119 உத்தமர் காந்தி சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு: தருமபுரி இளைஞர் நீதி குழுமத்தில் கூடுதலாக பணியாற்றிட இளநிலை உதவியாளருடன் கூடிய பதிவேடு எழுத்தர் மற்றும் அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தொகுப்புதிய அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமான பணியிடமே. இளநிலை உதவியாளருடன் கூடிய பதிவேடு எழுத்தர் பணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கணினி பயன்பாட்டில் திறன், தமிழ் மற்றும் ஆங்கிலம் தட்டச்சு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். 42 வயது வரை உள்ள அனைவரும் விண்ணப்பிக்கலாம். மற்றும் அலுவலக உதவியாளர் பணிக்கு 8ஆம் வகுப்பில் தேர்ச்சி 42 வயது வரை இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 16/10/2026 அன்று மாலை 5 மணி. நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள்.
1: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
2: தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:55. நேயர்கள் இனி கேட்கலாம்

0: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
0: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
2: இயற்கையை ரசிக்கிறதுங்கிறது எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுங்களா? அதென்ன இயற்கையை ரசிக்கிறது என்றால், இயற்கையை கண்டு மகிழ்கிற போது அது கண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, அது வந்து மனதுக்கும் ஒரு மகிழ்ச்சியை தரும், இன்னொன்று ஒரு பாடத்தை கூட தரும். நான் அமெரிக்காவில் இந்த கலிஃபோர்னியாங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துக்கு போகிறபோது கோல்டன் கேட் அப்படின்னு ஒரு இடம் இருந்து, நிறையா ஹாலிவுட் படங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த கோல்டன் கேட் வழியாக உள்ளே போனவுடனே அந்த மரங்களை காமிச்சிட்டே போகிறாங்க. அதில் ஒரு மரம் 1000 வருஷத்து பழமையான மரம். உதாரணமாக தஞ்சை பெரிய கோயில் கட்டினன்னைக்கு அந்த மரம் நட்டுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பழசு. இந்த மரத்தினுடைய ஒரு பகுதியை வெட்டி வச்சுருக்காங்க. அதில் என்ன ஆச்சரியம்னாங்க, அந்த மரம் வந்து 10க்கு மேலே அதனுடைய விட்டம் இருக்கும்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ பெருசு வச்சுக்கோங்க. இதில் வெட்டப்பட்ட பகுதியில் அந்த அறுத்து வச்சுருக்கிறாங்க, அது வளைய வளையமாக காணப்படுது. இந்த வளையத்தில் அவங்க என்ன குறிப்பிட்ருக்காங்க தெரியுங்களா, ஒவ்வொன்றையும் ஆண்டு போட்டிருக்காங்க. இந்த முதல் வளையம் என்பது கொலம்பஸ் அமெரிக்காவுக்குள் வந்த ஆண்டு, இந்த 7வது வளையம் என்பது ஜார்ஜ் வாஷிங்டன் இந்த பதவி ஏற்றுக்கொண்ட ஆண்டு, கடைசியாக ஒரு வளையத்தை கட்டுறாங்க, இது ஆப்ரஹாம் லிங்கன் சுடப்பட்ட ஆண்டு. ஒரு மரத்தை வச்சுக்கிட்டு அவங்க சொன்ன விஷயத்தை பார்த்த உடனே, புத்தகத்தை படித்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயத்தை காட்டிலும் என்ன அபூர்வமாக இருந்தது என்று கேட்டால், ஒரு மரம் எத்தனை விஷயத்தை அது பார்த்துக்கிட்டு இருந்துருக்குங்க. அதான உண்மை. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் ஒரு தடவை சொன்னார், அவருடைய தந்தையார், அவருக்கு 80 வயசு இருக்கும், அவர் கூட்டிகிட்டு ஒரு ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே போயிருக்காரு. அப்படி போகிறப்ப தந்தையார் வயசு ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவர் கையை இவர் பிடிச்சிக்கிட்டார். அவர் என்னமோ நிறைய இவரை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த செவரை தொட்டுக்கிட்டே வந்திருக்காரு அவங்க அப்பா. அப்போ இவர் கேட்டாரா, ஏன்ப்பா நான் தான் கையை பிடிச்சிட்டு வரல, என்ன கீழே விழுந்துருவீங்களா, எதுக்கு செவரை தொட்டுக்கிட்டே வர்றீங்கன்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரா, இல்லைப்பா இது வந்து ஆழ்வார்கள் தொட்ட செவராக இருக்கலாம் இல்லையா, அதனால் நான் வந்து தொட்டேன். ஏன் ராமானுஜர் கூட இது வழியாக நடந்து போயிருக்கலாம். சொன்ன உடனேயே அப்படியே மெய் செலுத்திச்சு போகுது நமக்கு. என்ன என்று கேட்டால், ஒரு பொருள் என்பது வெறும் பொருள் அல்ல, அது காலம், அது அனுபவம், அதனுடைய படிமம். இது இன்னார் இந்த இடத்தில் இப்படி வந்தது, இந்த நாற்காலி இவர் உட்கார்ந்துருந்தது, இது இந்த பேனா இவர் பயன்படுத்தினது. இப்போ பாருங்கள், இத்தனை விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம். சொன்னால் ஒரு இடத்துக்கு போகிற போது வெறும் பார்வையால் பொழுதுபோக்கால் இவற்றை மட்டுமல்லாமல் அதை தாண்டி நினைவுகளை அப்படி பின்னோக்கி இழுக்கக்கூடிய தன்மை அந்த இடத்துக்கு உண்டுங்க. அப்போ பாருங்கள், வெளியில் இல்லைங்க இன்பம், உள்ளே வந்து அகம் இன்பமாக இருந்தால் அது அத்தனை விஷயத்தையும் உள்வாங்கிக்கிறேங்க. அதனால் இந்த மகிழ்ச்சி பொங்க சில விஷயத்தை பண்ணோம்னா பயணப்படுகிற போதோ மற்றவற்றின் போதோ அந்த வற்றை பார்த்த உடனே நமக்கு ஏற்படுற இனிமே இருக்கு பாருங்க, அது படிமங்களாக நம்முடைய மனதில் தங்குங்க.
0: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ்.
1: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: வணக்கம், நான் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன். தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தகடூரின் தங்க பண்பலை நமக்கு நாளும் அள்ளி தருகிறது நல்ல செய்திகளை. வேளாண்மை, வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கான செய்தி, இலக்கியம், இசை என்று அல்லல்ல குறையாத தங்க புதையல்தான் தகடூரின் தங்க பண்பலை. எப்போதும் கேளுங்கள் தர்மபுரி பண்பலை 102.5.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 7:00. நேயர்களினை கேட்கலாம் திரை இசை. திரை இசை நிகழ்ச்சியில் முதலாவதாக யஜமான் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.
1: என்னங்க யஜமா திட்டுறீங்க?

0: தூக்கி பாரு தூக்கு சட்டிய. அட அதான் நான் பார்த்தேன். தூக்குச்சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டுபுடிடா. தூக்குச்சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டுபுடிடா. பல வீட்டு சோத்து ருசி பார்த்து புட்டா கஷ்டமடா, ஒரு வீட்டில் இத்தனையும் கிடைக்கிறதும் கஷ்டமடா. யாரும் பார்க்காம தெரியாம திங்கணும்,
1: தெரிஞ்சு போச்சுன்னா தொலை.

0: ஐயா
1: சோழச்சோறும் புளிச்ச மாறு ரசிச்சு ரசிச்சு குடிச்சு பாரு.
0: அட புளிச்ச தண்ணி கூட சேர்த்து வெங்காயத்தை கடிக்க வேணும் பொறிச்ச

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
2: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: நிலையத்தில் நேரம் 7:05.

0: மணி 10 நிமிடம். ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது விழுப்புரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜே சுரேஷ்.
1: கேலோ இந்தியா விளையாட்டுத் திட்டத்தின் கீழ் பாரத பிரதமர் கல்லூரி

0: மாணவ மாணவிகளிடம் கலந்துரையாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்தியா முழுவதும் 1500 கல்லூரிகளில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. தமிழகத்தில் 80க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் தனியார் கல்லூரி மற்றும் அரசு பாலிடெக்னிக்கில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். மத்திய மாநில அரசுகள் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதற்கு என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது என்பது குறித்தும் பாரத பிரதமர் விளக்கம் அளித்ததை பயனுள்ளதாக இருந்தது என்று அங்கிருந்த மாணவ மாணவிகள் தெரிவித்தனர்.
1: பி கஜலட்சுமி, ஸ்போர்ட்ஸ் கோட்டாலதான் இந்த காலேஜ்ல வந்து சேர்ந்தேன். பிரைம் மினிஸ்டர் கொடுத்த கேலோ இந்தியா அந்த திட்டத்தின் மூலமா நான் வந்து நேஷனல் லெவல் போறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
2: என் பேர் வந்து கோமதி. நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மூலமா வந்து இங்க சேர்ந்திருக்கேன். நான் வந்து கபடி பிளேயர். பிரைம் மினிஸ்டர் கொடுத்த கேலோ இந்தியா திட்டத்தின்படி நேஷனல் லெவல் விளையாடணும்னு ஆசைப்படுறேன்.
0: உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி தேசத்திற்கான சமரசம், சமரச விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக சமரச தீர்வு திட்டம் என்று விழிப்புணர்வு நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சமரச விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் மற்றும் பேரணியை ஒருங்கிணைந்த நீதிமன்ற முதன்மை நீதிபதி மணிமொழி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அவர் கூறுகையில், விபத்து வழக்கு, குடும்ப நல வழக்கு, காசோலை மோசடி வழக்கு, நுகர்வோர் வழக்கு, கடன் சார்ந்த வழக்குகள் உள்ளிட்ட வழக்குகளை வழக்காளிகளை நேரடியாக சமரசமாக பேசி தீர்வு காணுவதற்காக இந்த மக்கள் நீதிமன்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனை சமரச திட்டத்தின் மூலம் மக்களுக்கு குறைந்த நேரத்தில் மனநிறைவான தீர்வு கிடைப்பதற்கும் இதனை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்கள் முழுவதுமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. இதற்கான துண்டு பிரசுரங்களும் வழங்கப்படுகின்றன. இதனை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பேரணியில் விழுப்புரம் சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் 13 கிளை நீதிமன்றங்களிலும் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. இதில் வாராக்கடன், குடும்ப நல வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நேரடியாக அவர்களிடம் தீர்வு காணப்பட்டு 2839 வழக்குகள் விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டு அதில் 141 வழக்குகள் வாராக்கடன் வழக்குகள் உட்பட 2164 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு அதற்காக ரூபாய் 23,44,57,000 ரூபாய் தீர்வு தொகையாக வழங்கப்பட்டது. கண்தானம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக 41வது தேசிய கண்தான இருவார விழா நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திலிருந்து கண்தானம் குறித்து பதாகைகளுடன் பேரணியில் சென்றன. மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். இதுகுறித்து ஆட்சியர் கூறுகையில், கண்தானம் குறித்த விழிப்புணர்வு கல்லூரி மாணவ மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாகவும், முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 102 கண்கள் தானமாக வழங்கப்பட்டுள்ளது என்றும், இந்த ஆண்டு மட்டும் 48 கண்கள் தானமாக வழங்கப்பட்டுள்ளன என்றும், இறப்புக்கு பிறகு 4 மணி நேரத்தில் கண்தானம் செய்தால் மற்றவர்களுக்கு பலன் அளிக்கும் என்றும், இதனை மக்கள் கருத்தில் கொண்டு அதற்கேற்ப கண்தானம் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியில் படிக்கும் செவிலிய மாணவர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் துண்டு பிரசுரங்கள் மூலம் மக்களுக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். விழுப்புரம் சட்டக்கல்லூரியில் 2வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழாவில் சட்ட பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாரதிதாசன் மற்றும் பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் எம் பிரகாஷ் உள்ளிட்ட நீதிபதிகள், மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் பட்டம் பெறும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். இதில் கடந்த 2023 ஆண்டு வரை சட்டக்கல்லூரியில் பட்டம் பெற்றவர்கள் 426 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. தமிழகம் முழுவதும் சிறந்த விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்வதற்காக சிறப்பு பயிற்சி அளிப்பதற்காகவும் தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் கோப்பை 2026 விளையாட்டுக்கான போட்டிகள் நடக்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய மைதானத்தில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் போட்டிகள் துவக்கி வைத்தார். இதில் பேசுகையில், தடகள போட்டிகள், குழு போட்டி என 45 வகையான போட்டிகள், பள்ளி, கல்லூரி, மாணவ மாணவிகள் மற்றும் பொது பிரிவினர், மாற்றுத்திறனாளிகள் என ஆகிய 4 பிரிவுகளில் நடைபெறுகின்றன. இதில் திறமையை வெளிப்படுத்துவர்கள் மாநில அளவில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அவ்வாறு மாநில அளவில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு சிறப்பான பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்கள் அகில இந்திய அளவிலும் உலக அளவிலும் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். எனவே இதனை அனைத்து விளையாட்டு வீரர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிருஷ்ண ஜெயந்தி விழா, கிருஷ்ண பகவான் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் விழுப்புரத்தில் உள்ள கிருஷ்ணாலயங்கள் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள், வீதி உலாக்கள், உரியடி விழாக்கள் நடைபெற்றன. விழுப்புரம் மருதூரில் உள்ள வேணுகோபால சாமி கோவிலில் சிறப்பு தரிசனமும் நடைபெற்றது. உச்சவமூர்த்தி வீதி உலாவும் நடைபெற்றது. இதே போன்று மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிருஷ்ண ஆலயங்களில் உரியடி விழாக்கள் நடைபெற்றன. இதில் ஏராளமான மக்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டு கிருஷ்ண வேடம் அணிந்து உரியடி விழாவில் கலந்து கொண்டனர்.
3: இதுவரை நீங்கள் கேட்டது விழுப்புரம் மாவட்ட செய்திகள. எழுதியவர் ஜே சுரேஷ். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
4: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பு.

0: அவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்கு உட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக இந்தியா கூறியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 406 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 186,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 500 ஜிகாவாட்டை எட்ட வேண்டும் என்ற இலக்கிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். தில்லியில் 1,789 கோடி ரூபாய் மதிப்பிலான நவீன போக்குவரத்து கண்காணிப்பு நிர்வாக திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் ஆம்புலன்ஸ் சேவை போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் நடைபெறுவதற்கும் இது உதவிடும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறிய திரு அஸ்வினி வைஷ்ணவ் அதுகுறித்த விவரங்களையும் எடுத்துரைத்தார். இதற்கிடையே விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதை மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு எடுத்துரைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதற்கு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார். இதேபோல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர், தூய்மை எரிசக்தி பயன்பாட்டிற்கு முன்னுரிமை அளித்து வருவதை இது எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் விவசாயிகள் பெரிய அளவில் பயனடைவார்கள் என்று வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் வருவாயை 2 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாகவும் அவர் கூறினார். இன்று நடைபெற்ற கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் சமாஜ்வாதி மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் பங்கேற்காததையும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் சுட்டிக்காட்டினார். பஞ்சாப் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் போதையில்லா மாநிலமாக உருவாக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று ஜலந்தரில் இது தொடர்பான பேரணியில் பங்கேற்று அவர் பேசினார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக தீவிரவாதம் மற்றும் நக்சலைட் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தற்போது போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். யுபிஐ பணப்பரிமாற்றம் இல்லாத நாள் கடைபிடிக்கும் முடிவினை கைவிடுவதாக நுகர்பொருள் உற்பத்தி சம்மேளனமும் கைபேசி விற்பனை சங்கமும் அறிவித்துள்ளன. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட சங்கங்களின் பிரதிநிதிகள் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. டிஜிட்டல் இந்தியா இயக்கத்திற்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்த சங்க பிரதிநிதிகள் அமைச்சரிடம் உறுதியளித்தனர். நாளை மறுநாள் யுபிஐ பணப்பரிவர்த்தனை இல்லாத நாளாக கடைபிடிக்கப் போவதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது இவ்விரு கூட்டமைப்புகளும் கைவிட்டுள்ளன. சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர்

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சுயசார்பு இந்தியா இயக்கம்.
1: நரேந்திர மோடி அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் இந்த இயக்கத்தை கடந்த 2020 தொடங்கி வைத்தார். இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் உற்பத்தி துறையின் வளர்ச்சியை உறுதி செய்தது. வேளாண் கட்டமைப்பு நிதியம், உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் போன்ற முன்னெடுப்புகளும் இதற்கு உதவின. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான அடித்தளமாக சுயசார்பு இந்தியா இயக்கம் உள்ளது என்று பிரதமர் சுதந்திர தின உரையில் கூறினார். இந்த இயக்கம் காரணமாக பாதுகாப்பு துறை உற்பத்தி வெகுவாக அதிகரித்துள்ளது என்று கூறுகிறார் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி திரு ஸ்ரீகாந்த் தேஸ்மூர். பாதுகாப்பு தளவாடங்கள் இறக்குமதி என்ற நிலை மாறி தற்போது ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவது அதன் வளர்ச்சியை காட்டுவதாகவும் அவர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் உறுதியான நடவடிக்கைகளுக்கு சுயசார்பு இந்தியா இயக்கம் உத்வேகம் அளித்து வருகிறது.
0: தேர்தல் ஆணையத்தின் முழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார், தேர்தல் ஆணையர்கள் திரு சுக்பீர் சிங் சாந்து மற்றும் திரு விவேக் ஜோஷி இதில் பங்கேற்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக கடந்த வாரம் அறிவிக்கப்பட்ட நடைமுறைகளின் செயலாக்கம் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அமெரிக்காவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் மில்வாயூக்கிவில் அந்நாட்டு உற்பத்தியாளர் சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வரும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் உறுதியளித்தார். பெட்ரோலிய சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த மசோதா குறித்து சம்பந்தப்பட்ட துறையினரும் பொதுமக்களும் தங்களது கருத்துக்களை அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள் பெட்ரோலியத்துறைக்கு மின்னஞ்சல் வாயிலாக அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. மத்திய அரசின் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை செயலராக திரு நரேந்திர பூஷன் நியமிக்கப்பட்டுள்ளார். நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகளிர் பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் கல்லூரி பட்டமளிப்பு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மகளிர் நலனை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தில்லி அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். சுற்றுலாத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இந்தியாவும் இத்தாலியும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இத்தாலி இடையேயான சுற்றுலாத்துறை கூட்டு பணிக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானம் சவுதி அரேபியாவின் தாபூக் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 406 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 9.4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 85 ரன் எடுத்துள்ளது. கவுஹாத்தியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ரன் எடுத்தது. அமீர் ஜாங்கு அதிரடியாக ஆடி 77 பந்துகளில் 114 ரன் குவித்தார். ஷாய் ஹோப் 94 பந்துகளில் 104 ரன்னும் ஜான் கேம்பல் 68 பந்துகளில் 101 ரன்னும் எடுத்தனர். ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ் மற்றும் குர்னூர் பிரார் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2வது நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 176 ரன்னுக்கும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 364 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட 3ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு சீரான வளர்ச்சியை கண்டுவருவதாக இந்தியா கூறியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 406 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: தர்மபுரி பண்பலை 102

0: 5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 7:25.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில், ஓசூர்.
4: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
11: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் புறக்கடை கோழிகளில் ஏற்படும் நோய்களும் அதனை தடுக்கும் உத்திகளும் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய கால்நடை விரிவாக்கத்துறை உதவி பேராசிரியர் மருத்துவர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
12: இன்னைக்கு நம்ம புறக்கடை கோழிகளில் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்களும் அதை எப்படி தடுக்கிறது, அதற்கான முறைகளை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதோட முதுகெலும்பாக கருதப்படுறதே கிராமங்கள் தான். அதோட பொருளாதார முன்னேற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிகள் வந்து பெரிய பங்கு வகிக்கிறதுங்க. இன்னைக்கு இருக்கிற நிலமற்ற விவசாயிகள், சிறு விவசாயிகள், அவங்களுக்கு இந்த நாட்டுக்கோழிகளை பார்த்தீங்கன்னா நடமான வங்கியாக செயல்பட்டு வந்து குடும்ப வருமானத்தை உயர்த்துவது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தோட புரத தேவையும் பூர்த்தி செய்யுது. எந்த விதமான முதலீடும் இல்லாமல் இந்த புறக்கடை கோழிகள் கழிவுகளையும் இயற்கை உபரியிலான பூச்சி புழு இதெல்லாத்தையும் உட்கொண்டு குறைந்த காலத்திலேயே நல்லா வளர்ச்சி தந்து லாபம் ஈட்டு தருது. அதனால் இது ஒரு நல்ல தொழிலாக இப்போ தருமாறு மாறிட்டு வந்துட்டுருக்கு. இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மக்கள் கறிக்கோழியை விட நாட்டுக்கோழி இறைச்சி ஒன்ற பழக்கத்தை வந்து அதிகரிச்சுக்கிட்டு வர்றாங்க. இதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கோழிகள் எல்லாமே இயற்கையான சூழலில் வளருது அப்படிங்கிறதே ஆகும். இந்த மாதிரி பல நன்மைகள் கொண்ட நாட்டுக்கோழிகள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற 80% விவசாயிகள் பார்த்தீங்கன்னா வேளாண்மையோட உபரி தொழிலாகவே தான் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இப்படி இயற்கையில் எதிர்பாராத விதமாக சில சமயங்களில் இந்த கோழிகளை பல்வேறு விதமான தொற்று நோய்கள் தாக்கி கிராம பகுதிகளில் பெரும் சேதத்தை ஏற்படுத்திடுது. பொதுவாக பண்ணை கோழியை தாக்கக்கூடிய அனைத்து நோய்களுமே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியும் தாக்கக்கூடியது. ஆனால் நம்ம நாட்டுக்கோழிகளில் அந்த மாதிரி எல்லா நோய்களும் வர்றது கிடையாது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழிகளுக்கு நோய் திறன் அதிகமாக இருக்கு. அப்படியே இருந்தாலும் சில விதமான நச்சுயிரி மற்றும் நுண்ணுயிர் நோய்கள் வந்து அதிகமாக தாக்கி 100% இறப்பு வரைக்கும் ஏற்படுத்துது. அதுபோக உருண்டை புழுக்கள், நாடா புழுக்கள் பாதிப்பு, பேன் மற்றும் தெள்ளுபூச்சி தொல்லைகள் இது எல்லாமே நம்ம நாட்டுக்கோழி உற்பத்தி திறனை வெகுவாக குறைக்குது. எனவே இந்த மாதிரி நோய்களை பற்றி அறிந்து அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற முறைகளை பற்றி தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்கும். முதல்ல பார்த்தோம்னா வெள்ளை கழிச்சல் நோய். இந்த நோயை ராணிக்கட் நோயின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு நச்சுயிரி நோயால் ஏற்படுது. இந்த நோய் வெயில் அதிகமான சித்திரை, வைகாசி போன்ற மாதங்கள் அதிக அளவில் காணப்பட்டாலும் ஆண்டு முழுவதும் இந்த நோய் வந்து கோழிகளை தாக்குது. அதுவும் நாட்டுக்கோழியில் கடுமையாக பாதிக்கக்கூடிய நோய்களில் இந்த நோய் மிக முக்கியமான நோயாகும். இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட கோழிகள் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக கழியும் அல்லது பச்சையாக கழிச்சல் இருக்கும். அதனால தான் இதை வெள்ளை கழிச்சல் நோய்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோழிகள் வந்து கொக்கு போல குறுகிட்டு இருக்கும். தீவனம் எடுக்காது, தண்ணி குடிக்காது, இந்த மாதிரி அருகில் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி குறுகிட்டு இருக்கிறது இந்த நோயை வந்து கொக்கு நோயினு கிராமப்புறத்தில் சொல்கிறாங்க. மேலும் அந்த நோய் பாதித்த குஞ்சுகளில் பார்த்தீங்கன்னா கண்ணில் நீர் கோத்திருக்கும், நரம்புகள் பாதிக்கப்பட்ட கோழிகளில் பார்த்தீங்கன்னா கால்களை ஒரு பக்கமாக இழுத்துக்கிட்டு போயிடும், கழுத்து திரிகிட்டு இருக்கும், இறகுகள் பட்ட இருக்கு பார்த்தீங்களா அது செயலேருந்து தொங்கி போயிடும், அந்த கோழிகள் தீவனம் எடுக்காது, அதுக்கப்புறம் 2-3 நாளில் இறந்து போயிடும். இந்த நோய் பாதிக்கப்பட்ட கோழிகளோட எச்சம் இருக்கு பார்த்தீங்களா, அப்புறம் அந்த சளி, இது மூலமாகவும் காற்று மூலமாகவும் வேலைக்கு வர பண்ணையாட்கள், அதுக்கு அந்த நோய் பாதிக்கப்பட்ட கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனம், தண்ணீர் மூலமாகவும் மற்ற கோழிகளுக்கு இந்த நோய் பரவுது. முதல்ல கிராமத்தில் ஒரு வீட்டு கோழிகளுக்கு இந்த நோய் வந்தால் போதுங்க, மற்ற வீட்டு கோழிகளுக்கும் படிப்படி

பரவி கிராமம் முழுவதும் எல்லா கோழிகளுக்கும் இந்த நோய் பாதிப்பை ஏற்படுத்தி விட்டுரும். நோய் பாதித்த கோழிகள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இறக்கவே நேரிடுது. எனவே இந்த நோயை பொறுத்த வரைக்கும் வந்த பின் மருத்துவம் செய்யறதுல எந்த பயனும் இல்ல. வருமுன் காப்பும் என்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தடுப்பூசி போட்டுக்கொள்வதே ஒரே வழி. இந்த நோயை தடுக்க குஞ்சு பொறிச்ச 5 முதல் 10 நாள்ல லசோட்டாங்கிற தடுப்பூசி மருந்தை கண்ணில் சொட்டு மருந்தா விடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8 to 9 வாரம் வயது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆர்டிவிக்கு சொல்லக்கூடிய ஊசியை வந்து கோழியோட இறக்கப்பட்டையில ஊசியா போடணும். திருப்பி இதே ஊசியை 18வது வாரத்துல தடுப்பூசியை மீண்டும் போடணும். இந்த மாதிரி நோய்க்கான தடுப்பூசி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க அருகில் இருக்கிற கால்நடை மருத்துவமனையிலேயே வந்து இலவசமா போட்டு இந்த கோழிகள் இந்த நோயிலிருந்து நீ காப்பாத்திக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா கோழியம்மை நோய். இந்த கோழியம்மை நோயானது மனிதர்களுக்கு வர மாதிரியே அம்மை கொப்பளங்கள் ஏற்படுத்தும். கோழிகளில் பார்த்தீங்கன்னா இறகு இல்லாத பகுதிகள் அல்லது உள் உறுப்புகள் எல்லாத்தையும் பாதிச்சு இறப்பை ஏற்படுத்தும். இது ஒரு நச்சுயிரி நோய். வைரஸ் கிருமிகளால் பரவுற இந்த நோய் வந்து வெள்ளை கழிச்சல் நோய்க்கு அடுத்து நச்சுயிரியால் நாட்டுக்கோழிகளை அதிகம் பாதிக்கக்கூடிய நோய் அது இந்த கோழியம்மை நோய். பாதிக்கப்பட்ட கோழிகளோட தலை கண்ணு கொண்டை பகுதிகளில் முதல்ல ஒரு பரு மாதிரி உண்டாகும். அதில் நீர் கொத்து கொப்பளங்களாக மாறும். அதுக்கப்புறம் சீல் கட்டியாகி உடஞ்சி கடைசியாக புண்ணாக மாறிடும். பாதிக்கப்பட்ட கோழிகளோட கண் பகுதியில் கொப்பளங்கள் ஏற்பட்டுச்சுன்னா கண் பார்வை பாதிச்சு கோழி அதனால் திருப்பி தீனி எடுக்க முடியாமையே போயிடும். இந்த மாதிரி அம்மை வர சமயத்தில் உடல் வெப்பமும் அதிகரிக்கும். கோழிகள் சோர்ந்து எங்கேயும் போகாமல் அசைவிட்டு ஒரு இடத்துல உறங்கி கிடக்கும். உடல் எடையும் முட்டு விருப்பத்தையும் பாதிச்சிடும். இந்த நோய் பாதிக்கப்பட்டுச்சுன்னா 20-30% இருக்கிற பணியில் இருக்கிற கோழிகளில் இறப்பு கட்டாயம் ஏற்பட்டுரும். இந்த நோயானது பார்த்தீங்கன்னா வளர்ந்த பட்டை கோழிகளும் செவல் கோழிகளும் அதிகப்போய் ஏற்படுத்தா விட்டாலும் குஞ்சுகளில் அதிகப்படியும் இறப்பை ஏற்படுத்திடுதுங்க. இந்த நோயை பெரும்பாலும் கோடைகள் காலங்கள் நீங்க பார்க்க முடியும். அம்மை நோய் வந்ததுக்கு அப்புறம் அந்த கோழிகள்ல காய்ந்த உதிர்ந்த பொடுகு இருக்கு பாத்தீங்களா, அது மூலமாகவும் அந்த கோழியை கடிக்கிற கொசுக்கள் மூலமாகவும் இந்த நோய் மற்ற கோழிகளுக்கும் பரவுதுங்க. இந்த புண்ணுகள் வந்து வைத்தியம் பார்க்கறதுக்கு வேப்ப இலைகளையும் அது கூட மஞ்சளையும் சேர்த்து அரைச்சி கலவையா தடவி இந்த புண்ணு மேல கொப்பளங்கள் மேல தடவிட்டு வரலாம். என்ன இருந்தாலும் இந்த நோய் பரவாம தடுக்கிறதுக்கு கோழி குஞ்சுகளுக்கு 3-6 வயதுல தடுப்பூசி போடுறதுதான் ஒரே தீர்வாகுங்க. அடுத்து முக்கியமான நாட்டுக்கோழி தாக்கும் நோய்னு பாத்தீங்கன்னா ரத்த கழிச்சல் நோய். ரத்த கழிச்சல் நோயானது பாத்தீங்கன்னா எய்மீரியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஓரண ஒட்டுணி மூலமா கோழிகளை பாதிக்குது. இந்த நோய் பாதிப்பு பாத்தீங்கன்னா 4-8 வாரம் குஞ்சுகள்லயும் வளர்ந்த கோழிகளையும் அதிகம் காணப்படுது. மறுபடியும் கோழிகளை வந்து ஈரமான இடங்களை அடைச்சு வச்சு வளர்க்கறதுனாலேயே இந்த நோய் அதிகம் ஏற்படுது. பாதிக்கப்பட்ட குஞ்சுகள் மற்றும் கோழிகள் உடல் பகுதியை பாத்தீங்கன்னா இந்த கிருமி போய் தாக்கி முதல்ல வீக்கத்தை ஏற்படுத்தும். அப்புறம் அந்த வீக்கம் உடஞ்சி ரத்த கசிவு ஏற்படும் குடல்ல. அந்த ரத்த கசிவு வந்து கழிச்சல் மூலமா ரத்தமா வெளியே வரும். அதுபோக சளி அல்லது கோழை போன்ற ஒரு திரவமாகவும் கழிச்சல் ஏற்படும். பாதிக்கப்பட்ட கோழிகளில் அதிகப்படியான கழிச்சல் காரணமாக உடல் நீர் சத்து வற்றி இறக்கைகள்லாம் தொங்கி போயிடும். அதோட இறகுகள் இருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் துருத்தி கொண்டு நிற்கும். பாதிக்கப்பட்ட கோழிகளோட உடல் மெலிஞ்சு போயிடும். கோழிகளில் ரத்த சோகையோட காணப்படும். பாதிக்கப்பட்ட கோழிகளில் 5-6 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இறப்பு ஏற்பட ஆரம்பிக்குங்க. சரியான நேரத்தில் இந்த நோயை கண்டறிஞ்சு கால்நடை மருத்துவோட ஆலோசனைப்படி சல்ஃபா அல்லது ஆம்ப்ரோலியம் வகை மருந்துகளை வந்து குடிக்கிற தண்ணியில் கலந்து கொடுத்தா இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட கோழிகளோட எச்சரிக்கை பார்த்தீங்களா, அதன் மூலமாக அசுமடைஞ்ச தீவன தண்ணி மூலமாக தான் இந்த நோய் பெரும்பாலும் மற்ற கோழிகளுக்கு பரவுது. ரத்த கழிச்சல் நோய்க்கு சிகிச்சை அளிப்பதை விட அதை தடுப்பது ரொம்ப முக்கியமான எளிதான விஷயமாகும். இந்த நோயை தடுக்க கொட்டையை சுத்தமாகவும் ஈரமில்லாமையும் பார்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம பார்க்குற நோய் பார்த்தீங்கன்னா குறைசான சொல்லக்கூடிய சளி நோய். இந்த நோயானது பார்த்தீங்கன்னா மேற்பகுதி சுவாச மண்டலத்தை பெரும்பாலும் பாதிக்கும். இது ஒரு தீவிர தொற்று நோயாகும். இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட கோழிகள் பார்த்தீங்கன்னா சுவாச மண்டலத்தில் நீண்ட நாட்களுக்கான பெரிய பாதிப்பினை ஏற்படுத்திட்டு போயிடும். இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட கோழிகள் பார்த்தீங்கன்னா முகம் வீங்கி இருக்கும், கண்ணில் நீர் கோத்திருக்கும், மூக்கில் சளி வடிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. கோழியோட தலை மற்றும் தாடி அதோட தோல் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கடியில் நீர் தேங்கி இது எல்லாமே ஒரு வீங்கி காணப்படும். இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட கோழிகளில் தீவனம் வந்து தண்ணீரும் எடுக்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிடும். முக்கியமாக வயது அதிகமான கோழிகளில் தான் இந்த நோய் அதிகம் பாதிப்பு ஏற்படுத்துது. இந்த நோய் வந்து பெரும்பாலும் நேர தொடர்பு மூலமாக தான் பரவுது. அதுக்கப்புறம் இந்த கிருமியாலும் பாதிக்கப்பட்ட தண்ணீர் காற்று வழியாகவும் கொஞ்சம் தூரத்துக்கு இந்த நோய் வந்து பரவும். நோய் தாக்குதல் உள்ளான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா 2 தவணையாக தடுப்பூசி போட்டால் மட்டும்தான் நோயை கட்டுப்படுத்தவே முடியும். முதல் தடுப்பூசி 10வது வாரத்துலையும் 2வது தடுப்பூசி 26 வயதுலையும் போட்டிங்கன்னா தோலுக்கடியில் இந்த ஊசியை போடணும். போட்டிங்கன்னா இந்த நோயை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். இந்த நோயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோழிகளிடையே நோய் கிருமியோட தாக்குதல் இருந்து கட்டுப்படுத்துவதே சிறந்த வழிமுறையாகும். இதற்கு பண்ணை சுகாதாரத்தை கரெக்டாக வச்சுக்கணும். உயிர் பாதுகாப்பு முறைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை முறையாக பின்பற்றணும். அதே மாதிரி நம்ம கோழி குஞ்சோ கோழி வாங்கும்போது நோய் இல்லாத ஆதாரங்கள் நம்ம பார்த்து நம்ம இடத்துல இருக்கிற கோழியும் கோழி குஞ்சுகளையும் வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த கோழிகள் நம்ம வீட்டில் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து காலத்துக்கும் நோய் தாங்கிகளாக இருந்துகிட்டு கிருமிகள் அப்பப்போ வெளிவிட்டுட்டே இருக்கும். அதனால இந்த பாதிக்கப்பட்டு குணமடைந்த கோழிகளை வந்து நம்ம பண்ணிலிருந்து உடனடியாக நீக்கணும். ஒரே சமயத்தில் கோழி குஞ்சுகளை வாங்கி அது எல்லாத்தையும் வளர்த்து விரசானதுக்கு அப்புறம் ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் வித்துட்டு நீக்கி வந்தீங்கன்னா கூட இந்த நோயை பண்ணையில் இருந்து ஓரளவுக்கு முற்றிலுமா நீக்க முடியும். அப்புறமா பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை கொட்டையை சுத்தம் செஞ்சு கிருமி நீக்கம் செஞ்சு ஒரு வாரம் கழிச்சு புதிதாக கோழி மற்றும் கோழி குஞ்சில வாங்கி பண்ணைக்குள்ள விட்டாலும் இந்த நோயை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாங்க. அதுக்கப்புறம் திறந்த வழியில் நம்ம நாட்டுக்கோழிகளை பெரும்பாலும் வளர்க்கறதுனால அந்த கோழி எல்லாமே குப்பையில் தெரிந்து கழிவுகளை சாப்பிட்டு வணிக ரீதியான கோண்டுகளை வளர்க்குற கோழிகளை காட்டிலும் இதில் பண்ணிகள் சொல்லக்கூடிய புழுக்கள் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது.
குறிப்பா பாத்தீங்கன்னா உருண்டை புழுக்கள் நாடாப்புழுக்களோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். இந்த

0: புழுக்கள் நாட்டுக்கோழிகளை அதிகமா தாக்கி உணவு செரிமான கோளாறு ஏற்படுத்தும், கழிச்சலையும் உண்டாக்கும், ரொம்ப பாதிப்பு அதிகமா இருந்ததுன்னா இறப்ப கூட ஏற்படுத்திடும். குறிப்பா பாத்தீங்கன்னா அஸ்கடியாங்கிற உருண்டை புழுக்களும் வயலட்டிலாங்கிற நாடா புழுக்களோட பாதிப்பு வந்து நாட்டுக்கோழிகள்ல அதிகமா தென்படுது. இதனால கோழிகள் வந்து மெலிஞ்சு போயிடும், உடல் வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கும். மேலும் இந்த மாதிரி புழுக்களோட முட்டைகள் பாதிக்கப்பட்ட கோழியிலிருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கிறதுனால இடைநிலை புழுக்களா மாறி மற்ற கோழிகளுக்கும் நோய் தொற்று பரவ ஆரம்பிக்குதுங்க. இதை கட்டுப்படுத்தணும்னா கால்நடை மருத்துவரோட ஆலோசனைப்படி புழு வகைக்கு ஏத்த மாதிரி பைப்ரிசின் என்ற மருந்த உருண்டை புழுக்களுக்கும் நிக்லோசமைடு அல்பண்டசால் மருந்த வந்து நாடாப்புழுக்கு எதிராகவும் கோழிகளுக்கு கொடுக்கணும். ஒரே குடற்புழு நீக்க மருந்தை வந்து தொடர்ந்து பயன்படுத்தாம சுழற்சி முறையில் வெவ்வேறு மருந்துகளை பயன்படுத்தணுங்க. ஏன்னா ஒரே மருந்தை திருப்பி திருப்பி பயன்படுத்துறதுனால கோழிகளில் பார்த்தீங்கன்னா மருந்துக்கு எதிர்ப்புத்தன்மை வந்துவிடும். நாட்டுக்கோழியில் பல வகையான வெளிப்புற ஒட்டுண்ணிகள் தாக்கினாலும் பேன்கள் தென்னு பூச்சிகள் இருக்கு பார்த்தீங்களா, நாட்டுக்கோழிகளில் பல வகையான வெளிப்புற ஒட்டுண்ணிகள் தாக்கினாலும் பேன்களும் தென்னு பூச்சிகளும் தான் இளங்குஞ்சுகளை அதிக அளவில் பாதிக்குது. அதிகம் பாதிக்கப்பட்ட கோழிகளில் பார்த்தீங்கன்னா தோல் அரிப்பு, இறகு உதிர்தல், இரத்த சோகை, முட்டை போடுற உற்பத்தி அளவு குறைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சில சமயங்களில் வீட்டில் உள்ளவங்களுக்கே இந்த பேனும் தெள்ளு பூச்சி அவங்க உடம்புல ஏறி அரிப்பையும் தொந்தரவையும் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த பேனோட தாக்கம் பார்த்தீங்கன்னா அடைகோழிகளில் தான் அதிகமாக இருக்கு. இதை எப்படி சமாளிக்கிறதுனா வசம்பு அல்லது பியூடாக்ஸ் போன்ற மருந்து குழிகள் மூலமாக கோழியை கட்டுப்படுத்தலாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் புறக்கடலில் வளர்க்கப்படும் கோழிகள் எல்லாத்துக்குமே யாரும் சரிசியான தீவனம் கொடுக்கறது கிடையாதுங்க. அது என்னென்னா பின்னாடி நம்ம கிடைக்கிற சத்து குறைந்த உள்ளூர் தீவனங்கள், சமையலறை கழிவுகள், பருவ காலத்தில் கிடைக்கக்கூடிய பூச்சி புழு இதைத்தான் பெரும்பாலும் நம்பி வளருது. அதனால அதுக்கு அடிக்கடி ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டுங்க. நாட்டுக்கோழிகளில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் மற்றும் தாதுப்பு பற்றாக்குறையால் முடக்கவாதம், முட்டை உற்பத்தி குறையிறது, எலும்பு பலவீனம் இந்த மாதிரி நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்படுற கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான சரிவித உணவு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகவே இருக்குது. சில சமயங்களில் முட்டையோட கோழிகளை பார்த்தீங்கன்னா முட்டையோட ஓடுகள் இல்லாமல் மெல்லிய தோலோட சில முட்டைகள் போடும். இது பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களில் பெரும்பாலும் காணப்படும். அதுவும் கூண்டு முறையில் வளர்க்குற கோழிகள் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக தெரியும். இதை தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோழிகளுக்கு தீவனத்தில் கால்சியம், வைட்டமின் டி, பாஸ்பரஸ் சத்துக்கள் அல்லாட்டு கொஞ்சம் கிழிஞ்சல் தூளையும் அதிகப்படியாக கலந்து கொடுத்தீங்கன்னா ஓடு இல்லாமல் போடுற முட்டையை நம்ம தவிர்க்கலாம். அப்புறம் கூண்டு முறையில் கோழிகளை வளர்க்கும்போது கோழிகளோட கால்கள் வளர்ந்து சில சமயம் நிற்க முடியாம வாதம் ஏற்பட்டு கிடக்கும். அந்த வாதம் ஏற்பட்ட கோழிகள் வந்து நிறைய முறையாக தீனி எடுக்கவும் முடியாது. இந்த மாதிரி கோழிகளை வந்து அப்பப்போ கூண்டிலிருந்து வெளியெடுத்து இந்த மாதிரி கோழிகளை கூண்டிலிருந்து எடுத்து ஆள்குளத்தில் கொஞ்சம் நாளைக்கு விடணும். குடிநீர்லையும் தீவனத்திலையும் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து மற்ற சத்து மருந்துகளையும் ஒரு சில நாட்கள் கொடுக்கணும். மாறாக வைட்டமின் B12 உயிர் சத்து மருந்து ஊசி இருக்கு பார்த்தீங்களா, அதையும் வந்து நம்ம கோழிகளுக்கு செலுத்தினீங்கன்னா இந்த பாதிப்பை வந்து நிவர்த்தி செய்யலாம். அதுபோக தீவனத்தில் நார் சத்தோ, புரதம், அமினோ அமிலங்கள், அப்புறம் பண்ணையில் காற்றோட வசதி இடவசதி கம்மியாக இருந்தாலோ, தீவனம் மற்றும் தண்ணீர் தொட்டியோட எண்ணிக்கை குறைவாக இருந்தாலோ, அப்புறம் புற ஒட்டுண்ணி தாக்குதல் அதிகமாக இருந்தாலோ கோழிகள் என்ன பண்ணணும், ஒவ்வொன்றையும் கொத்திக்கும். ஸோ இதுக்கான காரணத்தை முறையாக கண்டறிஞ்சு அதை நிவர்த்தி செஞ்சீங்கன்னா கோழிகள் ஒன்றுக்கு ஒன்றையும் கொத்திக்காமல் தடுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் கேட்ட நோய் தடுப்பு உத்திகளோட நாட்டுக்கோழி வளர்ப்பு என்ன பண்ணணும்னா கோழி கூண்டுகளை கிருமி நாசினி கொண்டு அப்பப்போ சுத்தம் செய்யணும், கோழிகளை அடக்கும் இடங்களில் உள்ள எச்சத்தை தினமும் நீக்கிடணும், நோய்வாய்ப்பட்ட கோழிகளை பிரித்து மற்ற கோழிகளுக்கு நோய் பரவுவதை தடுக்கணும், நோயற்ற கோழிகளை வந்து சந்தையிலிருந்து வாங்கிட்டு வந்து தான் நம்ம பண்ணையில் சேர்த்துக்கணும், பொறிச்ச குஞ்சுகளுக்கு முறையாக தடுப்பூசியும் குறைப்பு நீக்க மருந்தும் கொடுக்கணும். இந்த மாதிரி பராமரிப்புகளை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டுங்க. இதன் மூலம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நாட்டுக்கோழிகளில் வர நோய் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி இறப்பை குறைச்சி அதிக லாபம் பெறலாம்.
1: இதுவரை கேட்டது புறக்கடை கோழிகளில் ஏற்படும் நோய்களும் அதனை தடுக்கும் உத்திகளும் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய கால்நடை விரிவாக்கத்துறை உதவி பேராசிரியர் மருத்துவர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள்.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து வெள்ளாடு தேர்வு செய்யும் முறைகளும் கலப்பின மேலாண்மை யுத்திகளும் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய கால்நடை பராமரிப்பு புள்ளியியல் கணினி செயல்பாடு துறை பேராசிரியர் ஆர். சரவணன் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
1: இந்தியாவில் சிறு அசைவோடும் கால்நடைகளில் ஆடு மிகவும் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரும் கால்நடையாக ஆடு கருதப்படுகிறது. குறிப்பாக நிலமற்ற விவசாயிகள், சிறு மற்றும் குறு விவசாயிகள் மற்றும் பெண்களின் வாழ்வாதாரத்தில் ஆடு வளர்ப்பு முக்கிய பங்காற்றும். இறைச்சி, பால், தோல் மற்றும் உரம் போன்ற பல்வேறு பொருளாதார பயன்களை ஆடுகள் வழங்குகின்றன. தமிழ்நாடு இந்தியாவின் முக்கிய ஆடு வளர்ப்பு மாநிலங்களில் ஒன்றாகும். வறண்ட மற்றும் மானாவரி பகுதிகளிலும் எளிதில் வளரக்கூடிய திறன் காரணமாக மாநிலத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் ஆடு வளர்ப்பு பரவலாக உள்ளது. வெள்ளாடு வளர்ப்பு மற்ற கால்நடைகளை வளர்ப்பதை காட்டிலும் அதிக லாபம் தரும் தொழிலாகும். மேலும் வெள்ளாடுகள் எல்லா தட்பவெப்ப நிலையிலும் எல்லா நிலங்களிலும் வளர்ந்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் தன்மையுள்ளவை. வெள்ளாட்டு இறைச்சியை மக்கள் அதிகம் விரும்பி உண்பதால் இறைச்சியின் தேவை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. நம் நாட்டின் நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கும் வறுமை கோட்டிற்கு கீழிருக்கும் மக்களுக்கும் வெள்ளாடு வளர்ப்பு ஒரு நிரந்தர வருவாயை கொடுக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. தமிழ்நாட்டில் தற்போது நிலவரப்படி சுமார் 98 லட்சம் வெள்ளாடுகளும் அதன் மூலம் சுமார் 131 லட்சம் கிலோ இறைச்சியும் உற்பத்தி செய்யப்படுகிறது. வரும் ஆண்டுகளில் இந்த இறைச்சி தேவை மேலும் அதிகமாகும். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக விவசாயிகள் ஆடுகளை இருந்தாலும் 28% ஆடுகள் தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில்தான் காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இறைச்சி உற்பத்தி நோக்கமாக கொண்டுதான் ஆடுகளை வளர்க்கின்றோம். தமிழ்நாட்டில் பல்வேறு வகையான சிறந்த உள்ளூர் இனங்கள் இருக்கின்றன. அவற்றில் முக்கியமானவை கன்னியாடு, கொடியாடு, சேலம் கருப்பு போன்றவை. இம்மூன்று இனங்களும் இறைச்சி மற்றும் தோலுக்காக பெரும்பாலும் வளர்க்கப்படுகிறது. நமது உள்ளூர் ஆடுகள் பெரும்பாலும் சுமார் 2.5 கிலோ 3 கிலோ பிறப்பு எடையும் சுமார் 12 கிலோ முதல் 15 கிலோ வரை

மாத உடல் எடையும் கொடுக்கக்கூடியவை. அதிகபட்சமாக வளர்ந்த ஆடுகள் 25 கிலோ முதல் 30 வரை இருக்கும். இவை மட்டுமல்லாமல் பல்லையாடு, மோளையாடு போன்ற உள்ளூர் சூழலுக்கேற்ற இனங்களையும் மக்கள் இறைச்சிக்காக வளர்க்கின்றனர். இது தவிர இறைச்சி உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் சில வெளி மாநில மற்றும் வெளிநாட்டு இனங்களை நேரடியாகவோ அல்லது கலப்பினத்திற்காகவோ நமது விவசாயிகள் பயன்படுத்தி வருகின்றனர். அவற்றில் முக்கியமானவை ஜமுனாபாரி, தலைச்சேரி, பீட்டல், சிரோஹி, பார்பாரி. இது தவிர ஓஸ்மனாபாடி, பிளாக் பெங்கால் ஆடுகளையும் இறைச்சிக்காக உற்பத்திக்காக வளர்க்கப்படுகின்றன. இந்த அனைத்து ஆடுகளுமே இந்திய நாட்டில் உருவான உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஆடுகின்றல். இது மட்டுமில்லாமல் ஒரு புகழ்பெற்ற ஒரு இறைச்சி இனம்தான் போயர் ஆடுகள். இந்த போயர் இனத்தை இறைச்சிக்காக வளர்க்கிறார்கள். இது ஒரு தென்னாப்பிரிக்க ஆட்டு இனம். இது பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதுடன் பிற ஆட்டு இனங்களின் இறைச்சி தரத்தை மேம்படுத்த பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் வளர்ந்த ஆண் ஆட்டின் சராசரி எடை சுமார் 115 கிலோ வரை இருக்கும். அதிக வளர்ச்சி வீதம் இருப்பதால் குறுக்கு இனப்பெருக்கத்திற்காக அதிகம் மக்கள் இதை பயன்படுத்துகின்றனர். நமது தமிழ்நாடு அரசு உள்ளூர் ஆட்டு இனங்களின் மரபியல் வளத்தை பாதுகாப்பதோடு இறைச்சி உற்பத்தியை அதிகரித்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் நோக்கில் வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆட்டு இனப்பெருக்க கொள்கையை 2020

மேம்படுத்த பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் வளர்ந்த ஆண் ஆட்டின் சராசரி எடை சுமார் 115 கிலோ வரை இருக்கும். அதிக வளர்ச்சி வீதம் இருப்பதால் குறுக்கு இனப்பெருக்கத்திற்காக அதிகம் மக்கள் இதை பயன்படுத்துகின்றனர். நமது தமிழ்நாடு அரசு உள்ளூர் ஆட்டு இனங்களின் மரபியல் வளத்தை பாதுகாப்பதோடு இறைச்சி உற்பத்தியை அதிகரித்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் நோக்கில் வெள்ளாடு மற்றும் செம்மறியாட்டு இனப்பெருக்க கொள்கையை 2025 அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த கொள்கை உள்ளூர் இனங்களை பாதுகாப்பதற்கும் அறிவியல் அடிப்படையிலான இனப்பெருக்கத்தை ஊக்குவிப்பதற்கும் முக்கியத்துவம் அளிக்கிறது. இந்த கொள்கையின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் தமிழ்நாட்டின் உள்ளூர் ஆட்டு இனங்களின் மரபியல் தூய்மையை பாதுகாத்தல், பிரீடு பியூரிட்டி என்பார்கள். இறைச்சி உற்பத்தி திறனை அதிகரித்து அதன் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும். நோய் எதிர்ப்பு திறன் மற்றும் சூழலுக்கு ஏற்ப வாழும் திறன் கொண்ட ஆடுகளை உருவாக்க வேண்டும். திட்டமிட்ட மற்றும் அறிவியல் சார்ந்த இனப்பெருக்க முறைகளை விவசாயிகளிடம் நடைமுறைப்படுத்தல் வேண்டும். அங்கீகரிக்கப்படாத உள்ளூர் இனங்களை அடையாளம் கண்டு அதனை பதிவு செய்து ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கொள்கை உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசின் இனப்பெருக்க கொள்கையில் பரிந்துரைக்கப்படும் 3 முக்கிய இனப்பெருக்க முறைகளை அனைத்து விவசாயிகளும் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். இதில் முக்கியமானது, முதன்மையானதும் கூட திறந்த கருமந்தை என்பது. அதாவது தமிழ்நாட்டின் புதிய இனப்பெருக்க கொள்கையின் முக்கிய அம்சமாக இந்த ஓபன் நியூக்ளியஸ் பிரீடிங் சிஸ்டம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த முறையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறந்த தரமான ஆடுகளை கொண்டு ஒரு கருமந்தையை உருவாக்குவார்கள். அதற்கு பெயர் நியூக்ளியஸ் ஹேர்ட் என்பார்கள். இதற்காக விவசாயிகளிடமிருந்து சிறந்த ஆட்டுக்குட்டிகளை தேர்வு செய்து கருமந்தையில் சேர்க்க வேண்டும். அதாவது அதிக எடை கொண்ட ஆடுகள், கிடாக்கள், அதிக வளர்திறன் கொண்ட ஆடுகள், 3 மாத 6 மாத எடையை விரைவாக கூடிய ஆடுகளை தேர்வு செய்து கருமந்தையில் பராமரிப்பார்கள். பின்பு கருமந்தையில் உருவாகும் உயர்ந்த கிடாக்களை மீண்டும் கிராமப்புற மந்தைகளுக்கே வழங்கி அதன் மரபு தன்மையை அதிகரிப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த முறை சுழற்சியாக நடைபெற்று இதன் மூலம் மரபியல் மேம்பாடு தொடர்ச்சியாக நடைபெறும். எதிர்காலத்தில் அந்தந்த பகுதி இனங்களின் உற்பத்தி திறன் மேம்படுத்தப்படும். அடுத்து முக்கியமான இனப்பெருக்க கொள்கை என்னவென்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனப்பெருக்கம், செலக்டிவ் பிரீடிங் என்பார்கள். முக்கியமான இந்த கொள்கையில் உள்ளூர் இனங்களுக்குள்ளேயே நல்ல உற்பத்தி திறன் கொண்ட ஆடுகளை தேர்ந்தெடுத்து இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்துவது. இதற்காக அதிக உடல் எடையுடைய, வேகமான வளர்ச்சி கொண்ட, நல்ல இனப்பெருக்க திறன் கொண்ட, அதிக குட்டி ஈனும் திறன் கொண்ட, நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட சிறந்த கிடாக்களை தெரிவு செய்து இனப்பெருக்கத்திற்கு சுழற்சி முறையில் பயன்படுத்த வேண்டும். இதில் முக்கியமானது என்னவென்றால் சிறந்த கிடாக்களை தேர்வு செய்வதுதான். பொதுவாக கிடாக்கள் மந்தையில் பாதி என்பார்கள். ஆகவே சிறந்த கிடாக்களை தேர்வு செய்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பொதுவாக ஆடுகளை வாங்கும்போது கிராமங்களில் உள்ள நல்ல தெரிந்த இடத்திலிருந்து தான் வாங்க வேண்டும். கிடாக்கள் நல்ல ஆரோக்கியமானதாகவும் சுறுசுறுப்பாகவும் வயதிற்கு தகுந்த நல்ல வளர்ச்சி உள்ளதாகவும் நல்ல எடை, அதுதான் முக்கியமும், நல்ல எடையுள்ள கிடாக்களை மட்டும் இந்த செலக்டிவ் பிரீடிங் மெத்தடுக்கு பயன்படுத்த வேண்டும். கிடாக்கள் சுமார் 12 முதல் 14 மாதங்களில் பருவமடையும் திறன் பெற்று நன்கு வளர்ச்சி அடைந்த விதைப்பைகளுடன் இருப்பது நல்லது. கிடாக்களின் பின்னங்கால்கள் நன்கு திடமாக இருத்தல் வேண்டும். கிடாக்கள் வீரியத்துடனும் பொலிவு செய்யும் திறன் வாய்ந்ததாகவும் இருக்கும். மேலும் நன்கு பருவமடைந்த ஆடுகளை மட்டுமே இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டும். கிடாக்களை 1 வருடத்திற்கு முன்பு இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு பயன்படுத்தினால் கிடாக்களின் வளர்ச்சி கண்டிப்பாக பாதிக்கப்படும். கிடாக்களை சுமார் 6 முதல் 7 வருட வயது வரை இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்தலாம். பெரிய பண்ணைகளை கிடாக்களை பெட்டை ஆடுகளுடன் சேர்க்காமல் தனி கொட்டைகளில் அடைத்து வைத்து அதிகாலை நேரங்களில் இனச்சேர்க்கைக்கு பெட்டை ஆடுகளுடன் விட வேண்டும். ஆனால் சிறிய பண்ணைகளில் இது சாத்தியமில்லை. ஆகவே சிறிய பண்ணைகளில் 20 பெட்டை ஆடுகளுக்கு 1 கிடா என்ற வகையில் ஆட்டுப்பட்டியிலேயே ஒன்றாக சேர்த்து வளர்த்து கண்டிப்பாக கிடாக்களை 2 வருடத்திற்கு 1 முறை மாற்ற வேண்டும். அவ்வாறு மாற்றுவதன் மூலம் நல்ல வளமுள்ள குட்டிகளை பெறுவதுடன் உள் இனச்சேர்க்கை, அதாவது இன்பிரீடிங்கை தவிர்த்திடலாம். முக்கியமாக கிடாக்களுக்கே பிறந்த பெட்டை ஆடுகளுடன் இனச்சேர்க்கைக்கு செய்யப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்திட வேண்டும். அதே போலவே பெட்டை ஆடுகளை தெரிவு செய்வதும் முக்கியமான ஒன்று. பெட்டை ஆடுகளின் தலை சிறியதாகவும் கழுத்து மெலிந்தும் உடல் நீளமாகவும் மடி நன்கு பருத்தும் உடலோடு ஒட்டியும் இருக்க வேண்டும். பெட்டை ஆடுகள் 10 முதல் 15 மாதங்களில் பருவமடையும் தன்மை பெற்றிருக்க வேண்டும். 1 ஈட்டில் 2-3 குட்டிகளை வரை போடும் ஆடுகளையும் தெரிவு செய்து கொள்ளலாம். நன்கு வளர்ச்சியடைந்த மடி உள்ள ஆடுகளையும் மிருதுவான காம்புகளையும் தெரிவு செய்வது முக்கியமான ஒன்றாகும். இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் கிடாக்களின் செயல்திறனை மதிப்பீட்டு செய்து சிறந்த கிடாக்களை மட்டும் இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டும். இதுவே தேர்ந்தெடுக்கப்பட்ட இனப்பெருக்க கொள்கையின் முக்கிய நோக்கமாகும். அடுத்ததாக பார்த்தோம்னால் 3வதாக அனைத்து விவசாயிகளும் தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான கொள்கை கட்டுப்பாடற்ற கலப்பின பெருக்கத்தை. இந்த கொள்கையின் முக்கிய நோக்கம் உள்ளூர் இனங்களின் மரபியல் அடையாளத்தை பாதுகாப்பதாகும். எனவே கட்டுப்பாடற்ற வெளிநாட்டு இனங்களுடனான
கலப்பினம் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்திட வேண்டும். கலப்பின பெருக்கம் என்றால் என்ன? அதாவது கிராஸ் பிரீடிங் என்பார்கள். இது வெவ்வேறு இனங்களை சேர்ந்த சிறந்த ஆண் மற்றும் பெட்டையாடுகளை இணைத்து அதிக உற்பத்தி திறன் கொண்ட சந்ததியை

0: உருவாக்குவதே கலப்பின பெருக்கமாகும். இந்த கலப்பின பெருக்கத்தின் முக்கிய நோக்கம் எதற்காக செய்கிறோம் என்றால், உடல் எடையை அதிகரிக்க வேண்டும், வளர்ச்சி வேகத்தை உடனே உயர்த்த வேண்டும், இறைச்சி உற்பத்தி விரைவாக அதிகரிக்க வேண்டும், இனப்பெருக்க திறனை மேம்படுத்த வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டுதான் கலப்பின பெருக்கம் செயல்படுகிறது. ஆனால் கலப்பின பெருக்கம் செய்யும் முறையில் சில சிக்கல்கள் உள்ளது. குறிப்பாக எடுத்துக்கொண்டோமெனால், ஒரு விவசாயி 60 கிலோ எடை கொண்ட அயல்நாட்டு இனத்துடன் 30 கிலோ எடை கொண்ட உள்நாட்டு பெட்டை இனத்தை கலப்பு செய்யும் போது அவருக்கு 45 கிலோ எடை கொண்ட கலப்பின சந்ததி உருவாக்கும். அதாவது 2 இனங்களின் கலப்பு அல்லது ஹைபிரிட் என்பார்கள். இவ்வாறு உருவான முதல் கலப்பின சந்ததியில் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இவ்வாறு உருவான முதல் கலப்பின சந்ததியில் மட்டும்தான் நாம் அதிக உடல் எடையை எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக, முதல் தலைமுறை சந்ததிகளின் கிடா மற்றும் பெட்டைகளின் மூலம் இனப்பெருக்கம் செய்து கிடைக்கும் இரண்டாம் தலைமுறை சந்ததிகளின் உடல் எடை குறையுமே தவிர அதிகரிக்க வாய்ப்பில்லை. முதல் தலைமுறை கலப்பினத்தின் மூலம் உருவாகும் இரண்டாம் தலைமுறை சந்ததியில் அதிக உடல் எடை உயர்வை எதிர்பார்க்க முடியாது. இது அடுத்த சந்ததிகளில் மேலும் மேலும் குறையுமே தவிர அதிகரிக்க வாய்ப்பில்லை. மேலும் கலப்பின ஆடுகளை தங்களது இனப்பண்புகளையும் இழந்துவிடும், சந்தையில் அதனால் விலை போகாது. இதனால்தான் தக்க அறிவியல் ஆலோசனைகளை இல்லாமல் கலப்பின ஆடுகளை உருவாக்கினால் பண்ணை நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். ஆகவே அறிவியல் முறைப்படி கலப்பினம் செய்து அவற்றை இறைச்சிக்காக மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், முதல் தலைமுறை சந்ததிகள் மூலம் கிடைக்கும் ஆடுகளை இறைச்சிக்காக மட்டும் பயன்படுத்தினால் லாபம் அடையலாம். பெரும்பாலும் கலப்பின ஆடுகளை பராமரிப்பது சிரமமாகவே இருக்கும் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவேதான் நமது தமிழ்நாடு அரசும் கலப்பின ஆடுகளை உருவாக்க ஊக்குவிப்பதில்லை. அறிவியல் ஆய்வுகள் மற்றும் அரசின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் மட்டுமே தேவையான இடங்களில் கலப்பின திட்டங்களை மேற்கொள்ளப்பட வேண்டும். உள்ளூர் இனங்களின் மரபியல் தூய்மையை பராமரிப்பதே நமது முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும். நம் நாட்டில் கன்னியாடு, கொடியாடு, சேலங்கருப்பு, பள்ளையாடு, மோளையாடு போன்ற சிறந்த உள்ளூர் ஆட்டு இனங்கள் இருக்கின்றன. இவ்வினங்களின் மரபியல் வளத்தை பாதுகாப்பதுடன் திட்டமிட்ட அறிவியல் முறையில் இனப்பெருக்கம் செய்து சரியான இனப்பெருக்க பதிவையும் மேற்கொண்டு தீவன மேலாண்மை சுகாதார பராமரிப்பை மேற்கொண்டால் ஆடு வளர்ப்பு தொழில் மேலும் லாபகரமானதாக அமையும்.
1: இதுவரை கேட்டது வெள்ளாடு தேர்வு செய்யும் முறைகளும் கலப்பின மேலாண்மை யுத்திகளும் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய கால்நடை பராமரிப்பு புள்ளியியல் கணினி செயல்பாட்டுத்துறை பேராசிரியர் ஆர் சரவணன் அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள்.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாயம் சார்ந்த அறிவிப்புகள். வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகளை பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைக்க மானியம் வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதிகள் தொழில் முனைவோர்கள் மற்றும் கிராமப்புற இளைஞர்கள். வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைக்க சொந்த இடம் மற்றும் மும்முனை மின் இணைப்பு அவசியம். நடமாடும் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைக்க பயனாளியின் பெயரில் சொந்த வாகனம் அவசியம். இவற்றிற்கு மானியம் ₹15 லட்சம் மதிப்பிலான வேளாண் இயந்திரங்கள் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைக்க 50% அல்லது அதிகபட்சமாக ₹7.50 லட்சம் மானியம் வழங்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு வேளாண்மை பொறியியல் துறையின் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் வழங்கும் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கம் TNAU-வில் 6 மாத கால சான்றிதழ் பாடம் வழங்கப்படுகிறது. தற்போது தேனீ வளர்ப்பு பயிற்சி வழங்கப்படுகிறது. சிறப்பம்சங்கள், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பயிற்சியாளர்களால் தமிழ் மொழியில் நடத்தப்படுகிறது. வயது வரம்பு 18 வயது நிறைவடைந்திருந்தால் மட்டும் போதும். பயிற்சி தொகை ₹2,500. பயிற்சி வருகை மாதம் 1 நாள் சனிக்கிழமைகளில் மட்டுமே. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் சான்றிதழ் மற்றும் தொழில் சம்பந்தமான தொடர் உதவிகளும் வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு 93 63 05 61 30 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பயிற்சி நடைபெறும் இடம் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம், தேவரசம்பட்டி, தருமபுரி. நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் சார்ந்த அறிவிப்புகள்.

0: இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு விளையாட்டு வினாடி வினா. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 244030 என்றும் மற்றொரு எண்களாக 94868110 25 என்ற எண்களிலோ மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 244031 என்றும் மற்றொரு எண்களாக 94866520 25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். ஏனிப்பிலினியும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க. முதல் தெற்காசிய பெடரேஷன் விளையாட்டு போட்டி நடைபெற்ற இடம் இது?
1: முதல் தெற்காசிய பெடரேஷன் போட்டி, நான் நினைக்கிறேன் இது வந்து ஜெர்மனி.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. எரிபிளினியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
2: சார், ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் கெமியம்பதியிலிருந்து பெருமாள் சார்.
0: சரிங்க பெருமாள், உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
2: கேட்கலாம்.
0: கிரிக்கெட் விளையாட்டுடைய அந்த பேட்டுடைய நீளம் எவ்வளவுங்க? அங்குலத்தில் சொல்லுங்க, எத்தனை அங்குலம்?
2: 1.5.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 8 மணி.

0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க. ஐயோ, உங்க பேரு?
1: பேரே உதயசூரியன் தாங்க.
0: சரிங்க, என்ன ஊர் நீங்க?
1: விஜய் காலேஜ் பக்கம், குன்மரிக்குடை.
0: ஓ, அப்படிங்களா, சரிங்க. உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்க.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி, இப்போ கிரிக்கெட் ஸ்டெம்போடைய உயரம் தரைமட்டத்திலேருந்து எவ்வளோ இருக்கணும்?
1: 100 அடி.
0: ஐயா, அது அங்குலத்தில் சொல்லுங்க.
1: அங்குலத்தில் சொல்லுங்களா? 55 சென்டிமீட்டர்.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: என்ன
0: ஊரு, என்ன பேர் சொல்லுங்க? சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
1: முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
0: கபடி விளையாட்டுல ஒரு அணில எத்தனை பேருங்க இருப்பாங்க?
1: ஏழு
0: பேர். சரியான விடை. சரிங்கய்யா, கிரிக்கெட் விளையாட்டு, அந்த கிரிக்கெட் விளையாட்டுடைய பேட்டுடைய நீளம் எவ்வளோன்னு தெரியுங்களா? இல்லைங்க, தவறான பதில். நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிட்றீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: வணக்கம்.

0: வணக்கம்.
1: தருமபுரி மாவட்டம் செட்டிப்பட்டியிலிருந்து பேசுறோம்மா.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்க.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி, பேஸ்பால் மைதானம் எந்த வடிவமுடையது? என்ன, சிலிண்டர் வடிவம் சொல்றீங்களா? இல்லையா, தவறான பதில். நன்றி. நிலையத்தில் நேரம் 8:06. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம்யா.
0: வணக்கம், பேசுங்க.
2: நான் தருமபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறியா.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: மூன்று கேள்வியுமே
0: எளிமையான கேள்வி,
2: எளிமையாவே கொடுத்துருங்கய்யா.
0: சரிங்க, ரஞ்சி கோப்பையுடன் தொடர்புடைய விளையாட்டு எதுங்க?
2: கிரிக்கெட் தாங்கய்யா.
0: கிரிக்கெட், சரியான விடை. இப்போ கூடைப்பந்தாட்டம் இருக்கு பார்த்தீங்களா?
2: ஆமாங்கய்யா.
0: அந்த கூடைப்பந்தாட்டத்தில் வந்து ஒரு அணியில் வந்து எத்தனை பேருங்க விளையாடுவாங்க?
2: ஐயா 11 பேர் வா.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.
2: நன்றி.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
3: கேளுங்க.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி, விலிம்டன் எந்த விளையாட்டோட தொடர்புடையது? விலிம்டன் எந்த விளையாட்டோட தொடர்புடையது?
3: டென்னிஸ்.
0: சரிங்க, சரியான விடை. உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்கலாமா? இப்போ இந்த ரங்கசாமி கோப்பைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா?
3: ஆமாம்.
0: ரங்கசாமி கோப்பை வந்து எந்த விளையாட்டோட தொடர்புடையது?
3: அது ஹாக்கி.
0: ஹாக்கி. சரிங்க, உங்களுக்கான கடைசி கேள்வி, 11வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்றது? 11வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள்
3: 20வதுங்கய்யா. 11வது வந்து அது தென்கொரியா.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.
3: சரிங்க.

0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: குமார்,
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
1: ஈஸியாக கேளுங்க, என்ன பண்ணுறேன்.
0: ஈஸியாக கேட்கணுமா? சரிங்க, உங்களுக்கான கேள்வி, இந்த சையது மோதி எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்?
1: கிரிக்கெட்.
0: இல்லைங்க, தவறான பதில், நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
2: மதிகோன் பாளையம், மதுஸ்ரீ.
0: மதுஸ்ரீ, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? கபடி விளையாட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த விளையாட்டுடைய அணியில் ஒரு அணியில் வந்து எத்தனை பேர் ஆடுவாங்க?
2: ஏழு பேர்.
0: ஏழு பேர், சரியான விடை. இப்போ எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆசிய விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறதுன்னு சொல்றீங்களா? நாலு வருடம், சரியான விடை. இன்னும் ஒன்று சொல்லிட்டீங்களா, நீங்கள் வெற்றியாளர். டெஸ்ட் கிரிக்கெட்டில் முதல் முதலாக சதமடித்த இந்திய வீரர் யார்?
2: லாலா அமர்நாத்.
0: சரியான விடை, நீங்க வெற்றியாளர் ஆயிட்டீங்க. என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: படம் வாலி.
0: வாலி, சரிங்க. அதுல நிலாவை கொண்டு வா, சரிங்க. அப்படியே லைன்லயே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க.
2: நன்றி.
0: நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
3: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும்

0: மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வணக்கம், நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன். தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தகடூரின் தங்க பண்பலை நமக்கு நாளும் அள்ளி தருகிறது நல்ல செய்திகளை. வேளாண்மை, வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான நற்செய்தி, இலக்கியம், இசை என்று அல்லல்ல குறையாத தங்க புதையல்தான் தகடூரின் தங்க பண்பலை. எப்போதும் கேளுங்கள் தர்மபுரி பண்பலை 102.5.

0: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம் அனைத்து உயிர் காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: நிலையத்தில் நேரம் 8:19. இளம் திண்டல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம். கிராமம் மணி பேசுறேன்.
5: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
6: கேளுங்க.
5: சரிங்க, கிரிக்கெட் விளையாட்டுல ஒரு குழுவிற்கு எத்தனை ஆட்டக்காரர்கள் இருக்க வேண்டும்?
6: 11.
5: 11 சரியான விடை. சரிங்க, உங்களுக்கான அடுத்த கேள்வி
6: சொல்லுங்க.
5: மாரத்தான் ஓட்டப்பந்தயத்துடைய தூரம் எத்தனை கிலோமீட்டருங்க?
6: 21.
5: இல்லைங்க, தவறான பதில், நன்றி. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். சரிங்க, ராஜேஸ்வரி அம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? சரிங்க, முகமது அலி என்ற வீரர் எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்? இல்லைங்க, தவறான பதில், நன்றி.

0: இனிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: தாராபுரம் வந்து ராஜேஸ்வரி சங்கரலிங்கம்.
0: சரிம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
1: கேட்குறேங்க சார்.
0: ஒலிம்பிக் போட்டிகளை முதன் முதலில் ஆரம்பித்தவர்கள் யார்?
1: ஒலிம்பிக் போட்டி
0: ஒலிம்பிக் போட்டியை வந்து முதல் முதல்ல ஆரம்பித்தவர்கள் யார்? கிரேக்கர்கள். சரியான விடை. பெங்களூரு விளையாட்டு மைதானத்துடைய பெயர் என்னங்கம்மா?
1: சின்னசாமி. ஏதோ வருமே,
0: சொல்லுங்க. முயற்சி செய்ய.
1: சின்னசாமி பிள்ளை.

0: சின்னசாமி ஸ்டேடியம்,
1: அதான்
0: சரியான விடை.
1: ஓகே
0: சரிங்க, உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்கலாங்களா?
1: கேளுங்க.
0: 2023 ஐசிசி ஆண்கள் கிரிக்கெட் உலகக்கோப்பை எந்த நாடு நடத்தியது?
1: நன்றிங்க சார்.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
4: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
0: நிலையத்தில் நேரம் 8:23. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
5: காரிமங்கலம் வட்டம் எங்கச்சேரி பத்தி பீமராஜன்.
0: சரிங்க பீமராஜன், உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
5: கொடுங்க, முயற்சி பண்றேன்.
0: விம்பிள்டன் எந்த விளையாட்டோட தொடர்புடைய ஒரு விளையாட்டு?
5: டென்னிஸ்.
0: டென்னிஸ், சரியான விடை. உங்களுக்கு அடுத்த கேள்வி, 11வது ஆசிய விளையாட்டு போட்டி எங்கு நடைபெற்றது?
5: சீனா.
0: சீனாவில் எங்கங்க? நம்ம அந்த சிட்டி பேரை சொல்லுங்க. பெய்ஜிங், சரியான விடை. உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்கலாங்களா?
5: கொடுங்கய்யா.
0: சரிங்க, முகமது அலி என்ற வீரர் எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்?
5: குத்துச்சண்டை வீரர்.
0: குத்துச்சண்டை, சரியான விடை. என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
5: படம் அவள் வருவாளா.
0: சரிங்க,
5: பாடல் வந்து சிக்கு முக்கு ஒயாலா.
0: சரிங்க, அப்படியே தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க.
5: நன்றிங்க.
0: நன்றி.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நிலையத்தில் நேரம் 8:30. நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
4: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
3: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
4: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
3: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
5: அதாவது தமிழ்நாடு அரசுவே என்ன சொல்றாங்கன்னா, 30 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுமே கர்ப்பப்பை வாய் பரிசோதனை பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. இந்த கர்ப்பப்பை வாய் பரிசோதனை பண்றதன் மூலமா வெள்ளைப்படுதல் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா, அது இன்ஃபெக்ஷனா அல்லது புற்றுநோய்க்கான அறிகுறியா அப்படின்னு பார்த்துட்டு அதற்கான சரியான வைத்தியத்தை அரசு மருத்துவமனைகள்லையும் அறி

0: உள்ள ஆரம்ப சுகாதார மையத்திலையுமே கொடுக்கறாங்க. தயவு செய்து 30 வயசுக்கு மேற்பட்ட இருக்குன்னா அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க கணவருடன் சேர்ந்து தான் அவங்க வந்து இந்த மாதிரி சிகிச்சைக்கெல்லாம் போகணும். ஏன்னா வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு மட்டுமான பிரச்சனை மட்டும் கிடையாது. 30 வயது அப்படிங்கிறப்ப அவங்க வந்து திருமண வாழ்க்கையில் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு இருப்பாங்க. ஸோ வெள்ளைப்படுதல்ங்கிறது ஆணுக்கும் பிரச்சனை இருந்ததுன்னா அதுவுமே பெண்ணை பாதிக்கும். ஸோ கணவன் மனைவியாக தான் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையை அணுகணுமே தவிர மனைவிக்கு மட்டுமே அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வந்து பெருசாக கரெக்டான ஒரு தீர்வை கொடுக்காது. உங்களுக்கு பொண்ணை கவுன்சிலிங் பண்ணி கூட்டிகிட்டு போங்க. பக்கத்தில் இருக்க அரசு சுகாதார மையம் இல்லைன்னா உங்கள் ஊரில் இருக்க கிராமப்புற சுகாதார செவிலியரை வந்து மனம் விட்டு பேச சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட போய் பேசுகிறப்ப அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லி அட்டாச்மெண்ட் இருக்கும். அவங்க வந்து சரியான கைடன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. பிறகு மருத்துவர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பார்த்து உங்கள் வைத்தியத்தை பண்ணி. இப்போ புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து ஜெனட்டிக் காசஸ், அதாவது மரபணு ரீதியாக வர்றது, தாய்க்கோ தங்கைக்கோ அல்லது ஒரு சகோதரி மற்ற உறவுகளில் இருந்தால் நம்மளுக்கு ஒன்று வரும். செகண்ட் திங் வந்து மார்பக புற்றுநோய், இது வந்து ஹார்மோன் ட்ரக்ஸ் நிறையா எடுத்துக்கிறது, இந்த குழந்தையின்மைக்கான சிகிச்சையை வந்து ரொம்ப அளவுக்கு மீறின ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணி 10 டாக்டரை மாற்றிடுவாங்க. ஒரு டாக்டர்கிட்ட பார்க்கறது கிடையாது, 2 டாக்டர்கிட்ட பார்க்கறது கிடையாது. ஸோ ஒரு டாக்டர்கிட்ட பார்த்து முடிச்சுட்டு அடுத்த டாக்டர்கிட்ட போகிறப்ப அவங்க வந்து மொதல் டாக்டர்கிட்ட பார்த்ததை எல்லாத்தையும் மறைச்சிருவாங்க. டாக்டர் ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அதிகமான ஹார்மோன் யூசேஜ் அது ஒரு காரணம் புற்றுநோய்க்கு. அது இல்லாமல் உடல் உறவு வந்து குறைந்த வயதிலேயே ஆரம்பிக்கிறது, ப்ரொலாங்டு பீரியட் ஆஃப் அந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறப்பையும் பல இன்ஃபெக்ஷன்ஸ் வரனாலையுமே புற்றுநோய்கள் வரலாம். அந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ங்கிற இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் தொற்று நோய்கள்லாம் வரப்ப புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் இருக்கு.
1: நேயர்கள், இதுவரை ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:34. இளம் திண்டல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம், பேர் சொல்லுங்க.
8: நாகலாபுரம் மாரியப்பன்.
7: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆசிய விளையாட்டு போட்டிகள் நடைபெறுதுங்க?
8: 4 ஆண்டுகள்.
7: சரியான விடை. ஒலிம்பிக்கில் வந்து பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண்மணி யாருங்க? இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். சரிங்க ராஜேஸ்வரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? உலகிலேயே மிகப்பெரிய கோப்பை எந்த விளையாட்டுக்கு வழங்கப்படுது? போலோ. சரியான விடை. உங்களுக்கான அடுத்த கேள்வி, கிரிக்கெட் போட்டியில ஒரு நாள் சர்வதேச போட்டி முதன் முதல்ல எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? நன்றி. எனிப்பிலனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. நலமா இருக்கிறீங்க, பெயர் சொல்லுங்க.
9: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தொட்டம்பாளையத்திலிருந்து ரத்னகுமார்.
7: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
9: கேளுங்க சார், பார்க்கலாம்.
7: கால்பந்து விளையாட்டு போட்டியில உலக கோப்பையை அதிக முறை வென்ற ஒரு நாடு இருக்குங்க, அது என்ன நாடு?
9: பிரான்ஸ்.
7: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
10: இரவு வணக்கம். நல்ல

0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: பண்பலையோட இணைஞ்சிருக்கு கிருஷ்ணா மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாக்கட்டு தென்னை விவசாயி ஏ முருகன்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: கேளு சார்.
0: உலகின் மிக பிரபலமான விளையாட்டு எதுங்க?
1: ஹாக்கி.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இனிப்பிள்ளையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: இரவு வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க. ஒலிம்பிக் கொடியில எத்தனை வளையங்கள் உள்ளன? ஒலிம்பிக் கொடியில எத்தனை வளையம் இருக்கு? ஐந்து வளையங்கள். சரியான விடை. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி
2: சொல்லுங்க.
0: கிரிக்கெட் மட்டை எந்த மரத்தால் தயாரிக்கப்படுகிறது? ஆவலி மரமா? நல்ல தெளிவா சொல்லுங்க.
2: சரியான
0: தவறான பதில். நன்றி. இனிப்பிள்ளையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
3: கோட்டையூர்லிருந்து ஆறுமுகம்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
3: கேளுங்க.
0: கபடி விளையாட்டுல ஒரு அணியில எத்தனை பேருங்க விளையாடுவாங்க?
3: 24.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இனிப்பிள்ளையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்கம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
4: சொல்லுங்க.
0: செஸ் விளையாட்டு தோன்றிய நாடு எதுங்க? விடை தெரியுமா?
4: அமெரிக்கா.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
1: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: நிலையத்தில் நேரம் 8:44. இளம் திண்டல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? கிரிக்கெட் போட்டியில ஒரு நாள் சர்வதேச போட்டி முதன் முதலில் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது?
1: 1975.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
2: இன்ப சகோதரருக்கு இனிய வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: கேளுங்க ஐயா, முயற்சி பண்றேன்.
0: இந்த பேஸ்பால் அணியுடைய எத்தனை பேரை கொண்டது?
2: 13 பேரே.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.
2: நன்றிங்க ஐயா.
0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
3: வணக்கம். பெரிய பெரிய சோழன் கிருஷ்ணன் பேசுறேன்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
3: கேளுங்க.
0: கிரிக்கெட் மை ஸ்டைல் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, அவர் யாருங்க?
3: கிரிக்கெட் புத்தகத்தை எழுதியிருக்கிறாரா? கவாஸ்கர்.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
4: வணக்கம். டீன்ராம் சேனாமரத்துக்கு.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
4: சொல்லுங்க.
0: அமெரிக்கன் கோப்பை எந்த விளையாட்டோட

0: தொடர்புடையது.
1: கால்பந்து
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.
1: நன்றி.
0: இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
2: போடியூர்லேருந்து தீபலட்சுமி.
0: தீபலட்சுமி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? ஸ்னூக்கர் விளையாட்டில் எத்தனை பந்துகள் வைத்து விளையாடப்படுகிறது?
2: ரெண்டு.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை

0: என்ன பெங்களூருங்களா? சரியான விடை. உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஹாக்கி அணியில ஆடுவோருடைய எண்ணிக்கை எத்தனைங்க? எத்தனைங்க? இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: நாங்கள் செட்டிப்பட்டிலேருந்து பிரீத்திகா பேசுகிறேன்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? தடை ஓட்ட பந்தயத்தில் எத்தனை தடவை தடுக்கி விடலாம்? நன்றி.

0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம், திருப்பூர் பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கான கேள்வி, உங்களுக்கான கேள்விங்க ஐயா,
1: சொல்லுங்க.
0: நோ ட்ராம்ப் என்ற வார்த்தை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? நன்றி. எலிப்பிளினியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: சார் வணக்கம் சார், பாகல்பட்டி பெருமாள்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: சொல்லுங்க சார்.
0: இந்த பேஸ்பால் மைதானம் எந்த வடிவம் உடையதுங்க?
2: என்ன என்ன மைதானம் சார்?
0: பேஸ்பால், பேஸ்பாலுடைய மைதானம் எந்த வடிவம் உடையது?
2: பேஸ்பால் வந்து டைமண்ட்.
0: டைமண்ட், சரியான விடை. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஸ்னூக்கர் விளையாட்டில் எத்தனை பந்துகளை வச்சு விளையாடுவாங்க?
2: 22.
0: சரியான விடை. உங்களுக்கான அடுத்த கேள்வி, புல்ஸ் ஐ என்ற வார்த்தை எந்த விளையாட்டோட தொடர்புடையது?
2: துப்பாக்கி சுடுதல்.
0: துப்பாக்கி சுடுதல், சரியான விடை சொல்லிட்டீங்க. உங்க பேரை மீண்டும் பதிவு செய்யுங்க. சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல்? இல்லைங்க இல்லைங்க, படம் பேர் சொல்லுங்க. இணைப்பிலிருந்து விடுபட்டு விட்டார். சரி, நேயர்காக நாமளே ஒரு பரிசு பாடல் கொடுத்துடலாம்.

0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: reliance in defense, we have made giant strides from importing equipment. We have now skyrocketing exports. Last year was almost 40,000 crore rupees. And I think specific platforms where we have done amazingly well, BrahMos missiles, surface-to-air SAM missiles, and above all, warship, including the aircraft carrier Vikrant. I think we are going great guns in Atmanirbharta in defense with huge reliance on indigenization, and that has really got a boost over the last decade or so.
1: Self-reliant India is a long-term vision of building a strong, more capable and resilient economy to realize the vision of Viksit Bharat by 2047. With Dipendra Kumar, Anuja Kumar for Akashwani News, Delhi.
2: The government has advised Indian nationals against voluntarily giving up their Indian citizenship to join the Russian armed forces. In a statement, the Ministry of External Affairs advised Indian nationals travelling to Russia to exercise caution when pursuing job opportunities there. India enjoyed its most successful day at the ongoing Asian Games in Japan so far, winning 4 gold medals today. India's medal tally has risen to 60, including 10 gold, 21 silver and 29 bronze medals. The country completed a hat-trick of gold medals in compound archery, with the women's team, mixed team and men's team all finishing on top. India also struck gold in shooting, with the mixed trap team securing the top spot. Indian boxers added 2 more bronze medals to the tally, with Priya Gangas and Kapil Pokharia finishing on the podium today. Later in the day, wrestler Sunil Kumar won bronze in the men's 87-kilogram Greco-Roman event, beating the Philippines' Callum Johnston-Roberts 9-0. In women's hockey, India defeated South Korea 2-0 this evening to reach the final. Ishika Chaudhary and captain Salima Tete scored for India. In squash, Indian men's and women's teams advanced to the semi-finals, assuring 2 more medals. The top-seeded and defending champion men's team beat Kuwait 2-0. In men's cricket, chasing a target of 406 runs set by West Indies, India were 307-1 in 30.2 overs in the second ODI of the 3-match series in Guwahati when reports last came in. And now, before we end the bulletin, the headlines once again. Centre approves hike in MSP for all Rabi crops for marketing season 2027-28. Clears 5,548 crore rupee procurement of major pulses and oil seeds at MSP in Uttar Pradesh, Karnataka and Telangana for current Kharif season. Prime Minister Narendra Modi says government is leaving no stone unturned to protect interests of farmers. Prime Minister Modi and US President Donald Trump review bilateral cooperation in trade, defense, energy and critical technologies during their telephonic conversation. That is all in the news at 9. Good night.
3: நேரம் 9:15.
4: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்காக பணியாற்றி வருவதன் 25 ஆண்டுகால சேவைகள் குறித்தும், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2 பாகத்தை கேட்கலாம்.
6: ஒரு தொலைநோக்கு பார்வையோட கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அவர்களை சொன்னீங்க, உண்மை. அப்போ அவருடைய அரசு வந்து செயல்படுத்தக்கூடிய எல்லா திட்டங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதே பார்வையோட தான் வந்து அந்த திட்டங்களும் செயல்படுத்தப்படுது. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க குறிப்பிட்டீங்க, உலக தலைவர்களை கூப்பிட்டு மரம் நட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அவங்க நாட்டிலையும் போயிட்டு அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையும் கூட இந்த விஷயம் வந்து செய்யப்பட்டிருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் வந்து சொல்றது வளர்ச்சி அடைந்த இந்தியா 2047 அப்படின்றதான் நம்மளுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை நோக்கி தான் நாம் அனைவருமே பயணிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியோடையும் ஆர்வத்தோடையும் நம்ம எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். அந்த இலக்கு அப்படின்றது ஆனால் சாதாரணமான இலக்கு இல்லை. அதற்காக வந்து எவ்வளவு வந்து நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதையெல்லாம் வந்து அரசு வந்து தொடர்ந்து எடுத்துட்டு வராங்க. அப்படி வந்து நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? ஏன்னா திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாராரை மட்டும் குறிவைத்து வந்து திட்டங்கள் தீட்டப்படுறது கிடையாது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் திட்டங்கள் தீட்டப்படுது. அதை வந்து நீங்க எப்படி பாருங்க?
7: ஆத்ம நிர்பர் பாரத் ரொம்ப முக்கியமான ஒரு சுயசார்பு இந்தியா. சோ இதை வந்து 2017-18 ஆரம்பிச்சு

0: 2019ல் ரொம்ப பெரிய வடிவம் பெறுது. ஸோ அன்னைக்கு அவர் சொன்னது வந்து பெருசாக எடுக்கலன்னு வச்சுக்கோங்க. கோவிட் பிறந்துட்டும் போது நாம் ஒரு வேளை அந்த தடுப்பு ஊசியை நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தின் நிலையை நான் இன்றி அஞ்சுகிறேன். கோவிட் பிறந்துட்டும் போது இந்தியா சுயசார்பு இந்தியாவின் அந்த தடுப்பூசியை மட்டும் கண்டுபிடிக்கவில்லை என்றால் இந்தியா சந்தித்திருக்கக்கூடிய பெரிய அசாதாரண சூழ்நிலையை நம்ம வந்து எண்ணிக்கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சில விஷயத்தை இலவசமாகவும் சில ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான தடுப்பூசி கொடுத்தோம். அந்த தடுப்பூசியின் வெற்றி சுயசார்பு இந்தியாவின் வெற்றி. அது போல் பல்வேறு விஷயங்கள் இந்தியா வெற்றி அடைந்து வருகிறது. இன்றைக்கி இராணுவ தளவாடங்களில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய சிடிஎஸ் அவர் சொன்னார், சின்னதாக இருக்கணும், மின் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயமா இருக்கணும், அது வந்து போர்ட்டபுளாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சி கொடுங்க, நாங்கள் இந்தியாவிலேருந்து நாங்கள் வாங்கி இந்தியாவுடைய இராணுவம் வாங்குவதற்கும் உங்களுடைய தொழில் முன்னேற்றுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் உலகத்தில் இருக்க முக்கியமான எல்லா நாடுகளுமே இந்த சின்னதாக போர்ட்டபுளாக மின் சார்ந்து இருக்கக்கூடிய ட்ரோன்களால் ஆளப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு ட்ரோன் வந்து இந்தியாவில் இப்போ நம்ம தயாரித்து இருக்கிறோம். இந்தியாவே வந்து சுயசார்பு இந்தியாவின் கீழ் எந்த ஒரு நாட்டுடைய தளவாடங்களும் யூஸ் பண்ணாமல் நம்மளுடைய ப்ராடக்டாக நம்ம இன்னைக்கு கொண்டு வரோம். ஆனால் இதுக்கான விதை ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாரத பிரதமரின் முக்கியமான ஒரு திட்டத்தில் சுயசார்பு இந்தியான்ற திட்டத்தின் கீழாக முக்கியமாக இந்திய மாணவர்களையும் இந்திய அறிவாளிகளையும் நம்பி நம்மக்கிட்ட கொடுத்த ஒரு திட்டம் தான் இந்த சுயசார்பு இந்தியா. ஸோ நம்மளால் முடியுமா அப்படின்றத போய் நம்மளால் முடியும் அப்படின்ற கொஸ்டின் மார்க்கை தட்டி ஸ்ட்ரைட்டாக ஆச்சரியக்குறி ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட இந்த டெக்னாலஜி எதெல்லாம் நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரி ஆயுதம் செய்வோம் அப்படின்றத சொன்னோம். ஆனால் ஆயுதத்தை ஏற்றுமதியும் செய்வோம். இப்போ நம்ம ஆயுதத்தை ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கு. முன்னாடி வந்து பூட்ஸ் கூட நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு இருந்தோம். இராணுவ வீரர்களுக்கான காலணிகள் கூட வெளியிலிருந்து வந்தது அப்படின்றதான் நிலை. இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்ணுறோம். பல்வேறு நாடுகள் நம்மிடம் இருந்து இராணுவ தளவாடங்களை வாங்கிக்கின்றன. அதே மாதிரி படிப்பு அதுலேருந்து எல்லா டெக்னாலஜியும் ஏஐ இந்தியாவுடைய சொத்தாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஏஐ பாலிசின்றதில் இப்போ தான் எல்லா நாடுகளுக்கும் அந்த பயம் வந்து மூச்சுக்கிறாங்க. ஆனால் இந்தியாவுடைய பாலிசி அப்படின்றது ஏஐ பாலிசி 2017 ஆரம்பித்தோம். ஸோ நம்ம வந்து ரொம்ப பழசு. நம்ம முதல்லேருந்தே இதை பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம எப்போ வந்து வெளிப்படுத்தணுமோ அப்போ நம்ம வெளிப்படுத்துவோம். அதே மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ இது எல்லாமே எதை நோக்கி நகர்ந்தது அப்படின்னா சுயசார்பு இந்தியாவை நோக்கி தான் நம்மளுடைய ஸ்டார்ட் அப்ஸ் நடந்தது. இனிமேல் தான் ஸ்பேஸ் டெக்கு இப்போ தான் டேக் ஓவர் பண்ணுது. இப்போ நம்ம தனியார் மயமாக்கல் அப்படின்றதுல இந்தியாவுடைய தொழில் துறை வந்து வான்வெளி ஆராய்ச்சிக்கும் நம்ம உள்ளே கால் எடுத்து வைக்கிறோம். நாம் வந்து குறைவான பணத்தில் ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்பத்தை வைத்து பலர் சாதிக்க முடியாது, வளர்ந்த நாடுகள் சாதிக்க முடியாததையெல்லாம் நாம் சாதித்து கொண்டிருக்கிறோம். இனிமேல் சாதிப்போம். அதற்கான முன்னெடுப்பு, அதற்கான வழிநடத்துதல் அப்படின்றது வந்து பாரத பிரதமருடைய நான் சொல்ல 2017-18 கொண்டு வந்த சுயசார்பு இந்தியாவுடைய திட்டத்தின் கீழ் வந்தது. இந்த விக்சித் பாரத் அப்படின்றது சக்சஸ்ஃபுல்லாக வரும்போது தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆத்ம நிர்பாருடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியும். அதை நம்ம 2048 நம்ம பார்ப்போம். அந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இது பல்வேறு துறைகளில் விழுது விட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சக்ஸஸ் பார்ப்போம். ஆனால் இதற்கான முதல் அந்த முன்னெடுப்பு அந்த தொலைநோக்கு பார்வையாக வைத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம்ன்றது நான் சுயசார்பு இந்தியாவை தான் பார்க்கிறேன். அது பல்வேறு திட்டங்கள் வந்தாலும் இதற்கு நாம் இன்றும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இனிமேலும் நாம் கொடுப்போம். அதோடைய முன்னேற்றம் தான் இந்தியாவுடைய வளர்ச்சி அடைந்த பாரதமாக மாற்றுவதற்கான ஒரு திட்டமாக இருக்கும்.
1: நிச்சயமா சார், நீங்க வந்து உங்க பேஜ்ல வந்து குறிப்பிட்டீங்க சுயசார்பு இந்தியா இயக்கம் பத்தி சொல்லும் போது ஸ்டார்ட் அப்ஸ பத்தி வந்து குறிப்பிட்டீங்க. ஸ்டார்ட் அப்ஸ் வந்து என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத நாம இன்னைக்கு கண்கூடா பார்க்கிறோம். நிறைய இளம் தொழில் முனைவோர்களை உருவாக்கி இருக்கிறது, நிறைய தொழில் நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறது, குறிப்பா மகளிர் தொழில் முனைவோரை நிறைய பேரை உருவாக்கி இருக்கிறது. இப்படி வந்து ஒரு பரந்துபட்ட வளர்ச்சியை வந்து நம்ம பார்க்கிறோம். இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரும்போது பிரதமருடைய எண்ணத்துல இருந்த அந்த இலக்கு அப்படின்றது என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு நாடு வந்து வளரணும் அப்படின்னா பெரிய தொழில் நிறுவனங்கள் மட்டும் வளர்ந்தா போதாது, சின்ன சின்ன நிறுவனங்கள் வந்து வளரணும். இன்னொன்னு, எல்லோருமே வந்து வேலை வந்து கேட்கறவங்களா இல்லாம வேலை கொடுக்கறவங்களாவும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னும் போது தொழில் வளர்ச்சின்றது கண்டிப்பா இருக்கும்ன்ற ஒரு எண்ணத்தோட வந்து பிரதமர் வந்து இதை முன் வச்சிருக்கிறாருன்னு சொல்லலாமா?
0: கண்டிப்பா. 22 கோடி மக்களை நாம் வந்து வறுமை கோட்டிலிருந்து மேலே எடுத்திருக்கோம். இது வந்து 12 வருஷத்துடைய சாதனை பண்ணுறது. இதை நாம் சொல்லலை, இது IMF வேர்ல்ட் பேங்கோட ரிப்போர்ட் சொல்கிறது. என்னென்னா 22 கோடி மக்களை, இதை நான் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் வந்து பாரத பிரதமரை அறிமுகம் செய்து வைக்கிறார். அவருடைய நாட்டில்
1: 25 கோடி
0: மக்கள். ஸோ முதல்ல ஒரு 22, அப்புறம்

0: ஒருங்கிணைந்த வளர்ச்சின்றதை விட நாரிசக்தி முக்கியமா பெண்கள் சார்ந்து குடும்பங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு அவர் உணர்ந்திருக்கிறார். அதனால பெண்களை முன்னேற்றக்கூடிய முக்கியமா பெண்களை முக்கியத்துவம் படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்கள் தான். அதுல தொழில் முனைவோருக்கான லோன்ஸ், அது முத்ரா லோன்ஸா இருக்கலாம் இல்ல பல்வேறு திட்டங்களா இருக்கலாம், எல்லாத்துலயுமே
1: பெண்கள் ஜன்தன் அக்கௌண்ட்ல வந்து
0: பெண்கள் தான் இருக்காங்க. அதே மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல பெண்களை மையப்படுத்தி, அதே மாதிரி ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்ட அடுப்பு தான் நிறைய பேர், இப்ப வந்து எல்லா வீட்லயும் கேஸ், அதில் கேஸை வந்து இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பார்க்கறது என்னென்னா, ஒரு விஷயத்தை விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்ல முடியாது. அதில் இந்தியா மாதிரி இருக்கிற நாட்டில் ஒரு மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் வந்து உள்ள நாள் ஒரு இது வச்சுருந்தீங்க, ஸோ அதை விட்டு கொடுங்க, இல்லாதவங்களுக்காக விட்டு கொடுங்கன்னு நம்ம போய் சொன்னால் இந்தியா எடுத்துக்கும், ஆனால் அது யார் சொல்கிறா எப்படி சொன்னால் எடுத்துப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்து எல்லாருக்குமான வளர்ச்சியாக எல்லாருக்கும் எல்லாம் போய் சேரணுன்றதுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுக்க சொன்னார். அதை இந்தியாவும் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு தான் பார்க்கணும். அதில் முக்கியமான விஷயம் வந்து கேஸ் எல்லாருக்குமே யாருக்கெல்லாம் மானியம் வேணுமோ அவங்களுக்கு விட்டு கொடுங்க. நாம் அந்த கடந்து வந்த பாதை வந்து சாதாரணமான பாதை கிடையாது. அந்த சமயத்தில் நான் சொல்கிறது 2016 24 வரைக்கும் இருக்கக்கூடிய பாதைகளில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. நாம் வந்து ஈரான் கிட்ட வந்து கடன் வச்சுருந்தோம் இந்த ஆயில் அந்த கேஸ் விஷயமா. அந்த சமயத்தில் தான் பாரத பிரதமர் பொறுப்பேற்கிறார். இன்றைக்கி வந்து நம்ம பல்வேறு இடங்கள்லேருந்து நம்மளுக்கு எல்லாமே வருது. உலகத்தில் அசாதாரணமான சூழ்நிலை இருக்குது. கேஸ் வந்து பல்வேறு நாடுகளில் 4 மடங்கு உயர்ந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் 6 ரூபாய் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படி தான் எடுத்துக்கணும். இதில் வந்து 6 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க முடியும். ஸோ மற்ற நாடுகள்லாம் 4 மடங்கு 3 மடங்கு பெரிய நாடுகள் வளர்ச்சியடைந்த நாடுகள்லாம் 4 மடங்கு 3 மடங்கு ஏறும் போது நாம் அந்த அளவுக்கு இல்லாமல் நம்மளுடைய நூத் பாப்புலேஷன் அதிகம், கொள்முதல் நம்ம அதிகமாக பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி எல்லாரையுமே உபயோகப்படுத்தி வச்சுட்டோம். பெண்களுக்கு சார்ந்த கொண்டு வந்து வச்சுட்ட பிறகு நீ திரும்ப போக முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இவர் வந்து பெண்களுக்கான ஒரு திட்டம் அப்படின்னு ஒன்று. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி 1, 2 என்னால் பிரிக்கவும் முடியல. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துலேயுமே அவர் பெண்களை முன்னிறுத்தி தான், அவர் அதாவது குடும்பத்தை முன்னிறுத்தி முக்கியமாக.
1: பெண்கள்னும் போது பெண் குழந்தைகள்ல இருந்தே ஆரம்பிச்சிருது சார். என்ன அப்படின்னா பெண் குழந்தைகளை காப்போம், அவர்கள் கல்வி கற்பிப்போம்.
0: பேட்டி பாடாவோ பச்சாவோ பேட்டி பாடாவோ
1: அப்படின்னா கல்வி அப்படின்றது ரொம்ப முக்கியம். கல்வி இருந்தால் எல்லாமே அந்த குழந்தைக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு ஒரு மாபெரும் கருத்தை வந்து மனதில் வைத்து தான் வந்து அந்த மாதிரி திட்டங்கள் கூட செயல்படுத்தப்படுது. நீங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து குறிப்பிட நமக்கு வந்து தோணுது. இன்னொன்று வந்து நீங்க சொன்னீங்க மகளிர் தொழில் முனைவோருக்கு ஏற்ற எல்லா வசதிகளையும் வந்து அரசு வந்து செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மகளிர் வந்து தொழில் முனைவோரா மட்டும் இல்லாம நிறைய கண்டுபிடிப்பாளர்களாகவும் வந்து ஆயிருக்காங்க. இப்ப இஸ்ரோவோட திட்டங்கள்ல திட்ட இயக்குநர்களா வந்து
0: எல்லாருமே அவங்க தான் இருக்காங்க எல்லா இடத்துலயுமே. கரெக்ட். அதாவது யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி இதுல வந்து உள்ள போய் இவங்க தான் அப்படின்றது இல்ல, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் போது அவங்களே லேடர்ல ஈஸியா மேல வருவாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் ஒரு நல்ல திட்டமா இருக்க முடியும். அதுதான் அது PM-ஸ்ரீ ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மானியமா இருக்கலாம், பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு அந்த முன்னெடுப்பு
1: செல்வ
0: திட்டமா இருக்கலாம், எல்லாத்திலயுமே அவர் வந்து ஒரு அந்த டச் இருக்கு. அதாவது அந்த தாய் அப்படின்றதுல இருந்து மகளிர் அப்படின்னு பெண்கள் அப்படின்றது இருக்கும். அவருடைய எண்ணம் வந்து ஒரு குடும்பம் முன்னேற வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பெண்களின் முன்னேற்றம், அந்த குடும்பத்தினர் முன்னேற்றம், குடும்பத்தை முன்னேறுச்சுன்னா அந்த சொசைட்டியை முன்னேறும்ன்றது இந்தியா வந்து காலங்காலமா இருக்கக்கூடிய அந்த நம்மளோட சொசைட்டியல் சிஸ்டம். அது அந்த சிஸ்டத்தை திரும்ப ரீஇன்வென்ட் பண்ணுறாரு ஒரு அதுக்கான ஒரு திட்டத்தை முன்னெடுப்பதனால் இந்தியா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 11 இடத்துல இருந்தது உலக பொருளாதாரத்தின் அந்த ஜிடிபி குரோத்தில் வந்து
1: பார்த்தீங்கன்னா
0: போயிட்டுருக்கோம், 4 வந்துட்டோம். ஸோ அது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த சமயத்தில் பல்வேறு நாடுகள் திணறும் பொழுது எல்லாரையும் உள்ளடக்கி முக்கியமாக பெண்களுக்கு முக்கியத்துவம், ஏன்னா இன்னி வரைக்கும் உலகத்தின் பெரிய நாடுகள்னு சொல்கிற நாடுகளில் யாருமே பெண்களை முன்னிறுத்தப்படுத்துவதே இல்லை. பேசும்போதெல்லாம் பேசுவாங்க நம்மளுடைய இப்ப குடியரசுத் தலைவர் அவங்க எந்த ஸ்டேட்ல இருந்து வந்தாங்க, அதுதான் சொல்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பில் நம்மளுடைய குடியரசுத் தலைவர்ல இருந்து பல்வேறு கடைக்கோடி மகளிருக்கான ஒரு உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியை தான் அவர் எதிர்பார்க்கிறார், அதை செய்து காட்டுகிறார், சாதிக்கிறார். அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா.
1: தொழில் முனைவோர்களையும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான விஷயங்களையும் வந்து அரசு வந்து செவ்வனே வந்து செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இதற்கான அந்த கடன் உதவி, அப்புறம் வந்து உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செயல்படுத்தும் போது அது தொழில் முனைவோர்களை வந்து ஊக்கமளித்து இன்னும் நிறைய சாதனைகள் படைக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார்?

0: இப்போ முத்ரா லோன் வந்து இப்போ இருக்கக்கூடிய தொழில் முனைவருக்கு முக்கியமான ஒரு திட்டம். பாரத பிரதமர் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களில் முக்கியமாக எல்லா திட்டங்கள்லையும் சரி, முத்ரா திட்டத்தில் தமிழ்நாடு தான் முதல்ல பலன் பெற்றது. 25 வருஷத்தில் முக்கியமாக கடைசியாக 12 வருஷத்தில் அவர் கொண்டு வந்த திட்டத்தில் அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வர மாதிரி தான். அந்த ரிஃப்ளெக்ஷனாக தான் நம்மளோட இந்தியாவுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கணும்.
1: முத்ரா லோன்ஸ் பத்தி சொன்னீங்க, நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் சொல்லிட்டு தனியா செயல்படுத்தி, சிறு சிறு வியாபாரிகளுக்கு, தெருவோர வியாபாரிகள், அவங்களுக்கான கடனுதவி அப்படின்றது எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில ஏற்றம் பெற வச்சிருக்கு சார்?
0: நிறைய பேர் பலன் அடைஞ்சவங்க எனக்கே தெரியும். சோ ரொம்ப கடினமான காலங்களை கடத்தும் பொழுது இது வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு தேவை. அதன் மூலமாக பல்வேறு கட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு இந்த மாதிரி திட்டங்கள் ஒரு பெரிய உதவியாக இருக்குன்ற.
1: நாட்டு மக்களுடைய நலன்ல அக்கறை கொண்ட மத்திய அரசு சுகாதார காப்பீட்டு திட்டம் அப்படின்ற விஷயத்தை வந்து நாட்டு மக்களுக்காக கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு? மூத்த குடிமக்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த சுகாதார காப்பீட்டு திட்டம் வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தனியா வந்து 5 லட்சம் காப்பீடு வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
0: ஒன்னு லைஃப், இன்னொன்னு ஹெல்த். ரெண்டு இன்சூரன்ஸ் பாலிசி ஃபார் எவ்ரி ஒன். வயசு வித்தியாசம் இல்லாம சோ ஹெல்த் இன்சூரன்ஸும் இருக்கு, லைஃப் இன்சூரன்ஸும் இருக்குது. பெரிய சேலஞ்ச் அப்படின்றது வந்து ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டம். நான் சொல்கிறது இப்போல்லாம் 2015-16 வந்து முன்னெடுக்கப்பட்ட திட்டம் தான் நீங்கள் சொல்கிற அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் ரெண்டுமே, ப்ளஸ் இந்த ஓல்ட் ஏஜ் கார்டும். நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் மொத்தம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா போதும், ஸோ அதுக்கான இன்சூரன்ஸை வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க. அது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம வந்து அதை பெற முடியும். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த திட்டத்தின் கீழ் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பைசா எதுவுமே கொடுக்காமலே நம்மளால் வந்து அந்த உதவியை நம்மளால் பெற முடியும். இது வந்து வயது முதிர்ந்தோருக்கும் சரி, நிதி இல்லாத செக்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் நம்மளுடைய ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு கௌரவமான இடத்தில் இந்தியாவில் குடிமகன்களை வைக்கக்கூடிய திட்டமாக தான் இது ரெண்டும் நான் பார்க்குறேன்.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் சாதனைகளே அதற்கு சாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க சார், மிக்க நன்றி.
0: ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.
2: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும், நமது தெருவையும், நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
3: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: நேயர்கள், இனி கேட்கலாம் இடைவிடாத இசைமழை.

நிறைவு பெற்றது இன்றைய இடைவிடாத இசைமலை. நேயர்கள், இனி கேட்கலாம் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:20. நேயர்கள் இனி கேட்கலாம் சுகமான ராகங்கள்.

0: சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள். புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 244030 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ, மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 244031 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசிக்கும் நேரம் இது. சுகமான ராகங்கள் இணைப்பில் இணையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேச சொல்லுங்கம்மா.
1: புஷ்பா, திருப்பத்தூர் மாவட்டம் வெங்களாபுரம் போஸ்ட் முத்தம்பட்டி புஷ்பா பேசுறேன்.
0: சரிங்கம்மா, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: கற்பகம் படம்.
0: சரிங்க,
1: பாடல் அந்த பாடல்.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: தேங்க்யூ.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நிலையத்தில் நேரம் 10:26. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
4: ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம். பெயர் சொல்லுங்க.
4: திருப்பத்தூர் மாவட்டம் பெரிய கோணாபட்டு.
3: சரிங்க. சரிங்க. என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
4: குளித்துக்கொண்டே இருப்பேன். அந்த திரைப்படத்துல குளிக்காதே தம்பி குளிக்காதே.
3: இது உங்களுக்கான பாடல்.
5: குடிக்காதே தம்பி குடிக்காதே. தம்பி தம்பி தம்பி தம்பி தம்பியோ

தம்பி தம்பி தம்பி தம்பி தம்பியோ.

தம்பி தம்பி தம்பி தம்பி தம்பியோ குடிக்காத தம்பி குடிக்காதே, நீ குடிச்சு புட்டு குடலிட்டு குடிக்காதே, நீ குடிச்சிருந்தா ஊருலகம் மதிக்காதே.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:32. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: திருப்பத்தூர் மாவட்டம் பாலநாம்பம் கிராமம் ஓம் சக்தி கோயில் பூசாரி கே ரக ஐயா.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: பெற்ற மகனை விற்ற அன்னைக்கு சார்.
0: சரிங்க.
1: அது திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா,
0: இது உங்களுக்கான பாடல்?

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 10:37. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி

0: திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்கய்யா, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: பாட்டு வந்து செந்தமிழ் தேன்மொழியா.
0: மாலையிட்ட மங்கையிலிருந்து உங்களுக்கு ஒரு பாடல்.
1: ஓகேங்க, நன்றி.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:41. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெரியப்பேட்டையிலிருந்து முகமது ஹாஷிம்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படம் வந்து பாசம்.
0: சரிங்க.
1: பாட்டு வந்து உறவு சொல்ல ஒருவர் என்று வாழ்பவன்.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி சார். நன்றி சார்.
2: உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன், அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். இரவு வேளை அரசனாக போனவன், நெஞ்சில் இரக்கமுள்ள திருடனாக

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:46. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: சௌந்தரராஜன், ஜானகி.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: மன்னாஜி மன்னன் படத்தில இருந்து அச்சம் என்பது மடம் ஐயாடா.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றிங்க ஐயா.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:51. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கனூர் ஜெயராம் பேசுறேன்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படம் உங்கள் விருப்பம். அப்பா அப்பா தந்தை என்று நம்பி என்று பாடல் கொடுங்க.
0: இது உங்களுக்கான பாடல்.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:55. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: திருப்பத்தூர் மாவட்டம் குடும்பமல்லிருந்து வேணு பேசுறேன்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: பாதகாணிக்கை படத்திலிருந்து அத்தை மகனே போய் வருவான்.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 11 மணி.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய சுகமான ராகங்கள். இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:10. நேயர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை. 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம். நாளை காலை 6:35 ஒசூர் சன்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக. 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸின் மலரி மொழிகள். 7 மணிக்கு காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி JK குழந்தைநல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம். தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். தருமபுரி குண்டல்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியவை கேட்கலாம். நாளை காலை 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். உலக காஃபி தினத்தை ஒட்டி மத்திய காஃபி வாரியத்தின் தமிழ்நாடு கேரள மாநிலங்களின் விரிவாக்கத்துறை இணை இயக்குனர் டாக்டர் எம் கருத்தமணி அவர்கள் ஆற்றும் உரை கேட்கலாம். நாளை காலை 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது. 9:05 வானொலியில் வசந்தம் நம்பிக்கை நட்சத்திரம். 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் என்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவியல் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி. 10:45 சிவாஜி கணேசன் பிறந்தநாள் உரை வழங்குகிறார் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள். 11 மணிக்கு தருமபுரி இனிமே சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 12:10 மருத்துவ மலர் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் சந்திரகுமார் அவர்களின் நேர்முகம் கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2 மணிக்கு விவசாயம். 2:30 பூங்கொத்து. 3 மணிக்கு கட்செவியில் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு விடைத்திடும் வினாக்கள். 5 மணிக்கு தருமபுரி டாக்டர்

தீபக் நியூபான் அண்ட் சைல்டு கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதிகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:25 வயல்வெளி, 8:00 இளம் தென்றல் தலைப்பு சினிமா சினிமா, 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சலாக, 10:20 சுகமான ராகங்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல், உறங்குமுன் ஓர் சிந்தனை. நாம் உலகில் பார்க்க விரும்பும் மாற்றம் முதலில் நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும். மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:53 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.